0: கர்த்தருடைய வசனங்களுக்காக ஆவலோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 3:26 முதல் 4:3 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான், நாமும் விசுவாசத்தினாலேயே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால் நாம் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 4:4-11 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? யார் யார் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்? உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை தருவது எது? விவரமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: பிரியமான வேதாரட்சினர்களே, இன்று நாம் கலாத்தியர் 4:11 வரைக்கும் சிந்திக்க போகிறோம். 4:1 சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனாயிருந்தும் சிறுபிள்ளையாயிருக்கிற காலத்திலே அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை என்று கூறினார். தகப்பன் குறிக்கும் காலம் வரை அவன் ஒரு அடிமையைப் போல கீழ்பட்டிருக்கிறான். அதுபோலத்தான் நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்திலே இந்த உலகத்தின் வழிமுறைகளுக்கு அடிமைகளாக இருந்தோம் என்று கூறுகிறார். அதாவது இஸ்ரேல் தேசமானது சிறு பிராயத்திலே நியாயப்பிரமாணத்திற்கு கீழானதாய் இருந்தது. பின் என்ன நடந்தது பாருங்கள். கலாத்தியர் 4:4-5 நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானோரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தேவன் இரண்டு முக்கியமான நோக்கங்களை கொண்டவராயிருந்தார். ஒன்று, நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருந்தவர்களை விடுதலை செய்யும்படியாக அவர் சித்தம் கொண்டார். நியாயப்பிரமாணம் அவர்களை தேவனுடைய குமாரராக்கவில்லை, அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருந்தார்கள். இரண்டாவதாக, தேவனுடைய குமாரர் என்ற ஸ்தானத்திற்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாயிருந்தது. இந்நாட்களிலே புத்திர சுவிகாரத்தை குறித்து நாம் பேசும்பொழுது குழந்தை இல்லாத பெற்றோர் ஒரு குழந்தையை தத்தெடுக்கும் பொழுது புத்திர சுவிகாரத்தை குறித்து பேசுகிறோம். ஏதாவது ஒரு அனாதை இல்லத்திலே போய் அந்த பெற்றோர் தங்களுக்கு பிடித்திருக்கிற ஒரு குழந்தையை தங்களுடைய பிள்ளையாக தெரிந்து கொள்வது, அந்த குழந்தையை சட்டப்படி தங்களுடைய குழந்தை என்று எடுத்துக்கொள்வதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் செய்வார்கள். ஆனால் ரோம கலாச்சாரத்தின்படி ஒரு குமாரன் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்பொழுது ஒரு நிகழ்ச்சியை வைத்து அதிலேதான் அவனுக்கு புத்திர சுவிகாரம் கொடுக்கப்படுகிறது. அதுபோலவே ஒரு விசுவாசி கர்த்தருடைய குடும்பத்திலே முழுமையாக வளர்ச்சி பெற்ற ஒரு மகனாக ஒரு மகளாக தேவனுடைய தெய்வீக சத்தியத்தை புரிந்து கொள்ளும் தன்மை உள்ளவர்களாய் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். 1 Cor 2:9-10 வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இதன் பொருள் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நமக்கு விளக்கி காட்ட முடியும். அறிவு பெருத்த ஒரு மனிதன் தனது அறிவு பெருக்கத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை அணுக முடியும். சரித்திரத்தை அவன் கற்றுக்கொள்ளலாம், தொல்பொருள் ஆராய்ச்சி தொடர்பான காரியங்களை அறிந்து கொள்ளலாம், வேதாமம் எழுதப்பட்ட மொழியை கூட அவன் கற்றுக்கொள்ளலாம், கிரேக்க எபிரேய மொழியை திறம்பட அவன் கற்றுக்கொள்ளலாம். என்றாலும் வேதவசனம் சொல்லும் சத்தியத்தின் கருத்தை அவன் தவற விட்டுவிட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரே சத்தியத்தை கற்றுக் கொடுப்பவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64:4 தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதில்லை, செவியால் உணரவும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று வாசிக்கிறோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அவரை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு இயேசுவை குறித்து வெளிப்படுத்த முடியும். ஒரு முதிர்ச்சி பெற்ற கிறிஸ்தவனும் எத்தனையோ ஆண்டுகள் வேதத்தை கற்றவனுமாயிருக்கிற ஒருவனும் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதிலே புதிதாக பிறந்த குழந்தையாகவே இருக்கிறான். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு காரியத்தையும் அவனுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியது. இளம் ஊழியர்கள் புதிய ஒரு ஆலயத்திலே பணியை ஆரம்பிக்கும் பொழுது செய்தி நேரத்திலே வயதிலே பெரியவர்களை பார்க்கும் பொழுது சற்று நடுக்கம் கொள்வார்கள். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் கிறிஸ்தவர்களாயிருக்கிறார்கள், வேதத்தை மிக நன்றாக படித்திருப்பார்கள் என்பதனாலே சற்று நடுக்கம் கொள்வார்கள். ஆனால் மிக நன்றாக படித்திருப்பார்கள் என்று நினைத்து கொண்டு இவர்கள் நடுக்கம் கொள்வார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்லத்தான் அவர்களோடு பழகும் பொழுதுதான் வயது மிக அதிகமாக இருப்பதனாலே ஒருவர் வேதத்தை முழுவதும் கற்றிருக்கிறார்கள் என்று எண்ணுவது தவறு என்பதை புரிந்து கொள்கிறார்கள். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஒரு புதிய விசுவாசியாயிருப்பீர்கள் என்றால் எனக்கு கற்றுக் கொடுக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர்தான் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்க முடியும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் முழு வளர்ச்சி பெற்ற ஒரு மகனின் நிலையிலே அவர் உங்களை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். அவ்வாறு நீங்கள் புத்திர சுவிகாரம் பெற்றிருக்கிறீர்கள். இதை போல அற்புதமான எந்த ஒரு காரியமும் இல்லை. இந்த சத்தியம் அநேக இளம் விசுவாசிகளுக்கு ஒரு உறுதியையும் ஒரு நம்பிக்கையையும் அளிக்கும் சத்தியமாயிருக்கிறது. இளம் விசுவாசியாக சத்தியத்தை அறிந்து கொள்ள நீங்கள் வாஞ்ச உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவரே உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆசிரியராக இருக்க நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் மட்டுமே அவர் அதை செய்வார். நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்க முடியாத மூன்றாவது ஒரு காரியம் தேவனுடைய குமாரர்களாக நமக்கு கிடைக்கும் அனுபவம். கலாத்தியர் 4:6, மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் என்பது மிக உறுதியான ஒரு வாக்கியம். ரோமர் 8:16 பவுல் சொல்லும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சியிடுகிறார். மேலும் அதே 8:11-14 வாசிக்கிறேன். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் தூய ஆவியானவர் உங்களை வழிநடத்துவதை குறித்து நீங்கள் வாஞ்சி உள்ளவர்களாயிருப்பீர்கள். மாம்சம் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை வெற்றியை தரலாம், ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணாது. அதிலே நீங்கள் திருப்தி அடைய மாட்டீர்கள். ஏன் தெரியுமா? கவனியங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 8:15-16. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ரோமர் நிருபத்தின் இந்த பகுதி கலாத்திய நிறுவத்திலே நாம் கற்றுவரும் சத்தியங்களுக்கு மிக இணையான சத்தியமாயிருக்கிறது. இந்த முழு பகுதியையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பா என்கிற வார்த்தை ஆங்கில மொழிபெயர்ப்பிலே கூட மை டேடி என்று மொழிபெயர்க்கப்படவில்லை, அப்பா என்ற வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அது அத்தனை நெருக்கமான ஒரு உறவை குறிக்கும் வார்த்தையாயிருக்கிறது. தேவன் அற்புதமான ஒரு பரம தகப்பனாய் நமக்கு இருந்தாலும் நம்முடைய சொந்த தகப்பனை நாம் கூப்பிடுவதைப் போல அவரை கூப்பிடுவதை குறித்து நாம் கவனமாயிருக்க வேண்டும். கலாத்தியர் 4:7. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். நாம் தேவனுடைய குமாரர் என்னும் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவரே துணை செய்கிறார். எனவேதான் நாம் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்க முடிகிறது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சியிடுகிறார். மிகவும் பரிசுத்தமான ஒரு நிலைமைக்கு செல்லும் பொழுதுதான் தேவனுடைய குமாரர் என்னும் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சிலர் கூறலாம். நீங்களே பரிசுத்தமானால்தான் என்று அவர்கள் கூறுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலைமையை அடைய முடியவில்லை என்றால் தேவனுடைய புத்திரர்கள் என்ற அனுபவத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, வேதம் அவ்வாறு போதிக்கவில்லை. நீங்கள் ஒரு புதிய விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஒரு பலவீனமான விசுவாசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் உயர்வான ஒரு நிலைமையை உங்கள் முயற்சியினாலே நீங்கள் அடையாமலேயே கர்த்தருடைய பிள்ளைகள் என்னும் அனுபவத்திற்குள்ளே கடந்து வர முடியும். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய புத்திரராவது உங்களுடைய நற்கிரியைகளினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பதனாலே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நிலைமையாகவே அது இருக்கிறது. சிலர் சற்று உயர்வான ஒரு ஆவிக்குரிய நிலைமையை அடைந்து விட்டோம் என்று எண்ணி, நான் அவர்களை விட சிறந்தவன், இவர்களை விட சிறந்தவன், உயர்வானவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவனுக்கு முன்பாக நாம் சிறு பிள்ளைகளாகவே இருக்கிறோம். இன்னமும் நம்முடைய வாழ்க்கையிலே அறியாமையையும் அடம்பிடித்தலையும் கொண்டவர்களாய் இருக்கிறோம். பாவம் உள்ளவர்களாயும் பயம் உள்ளவர்களாயும் பலவீனம் உள்ளவர்களாயுமே இருக்கிறோம். நாம் மிக அற்புதமானவர்களாக ஒருபொழுதும் ஆகவில்லை. இயேசு கிறிஸ்து அற்புதமானவராயிருக்கிறார். அவரை நாம் விசுவாசிப்பதனாலே அவருடைய பிள்ளைகள் என்னும் அனுபவத்திற்குள்ளே வருகிறோம். இன்னும் அநேகர் இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளே கடந்து வர வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பழைய சுபாவமானது ஒரு செத்த பூனையைப் போல இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் துணிந்து அதன் வாலை பிடித்து எவ்வளவு தூரமாக தூக்கி எறிய முடியுமோ அவ்வளவு தூரமாக தூக்கி எறிய வேண்டும் என்று சிலர் சொல்லுவார்கள். ஆனால் அந்த பூனையை நாம் நிரந்தரமாக தூக்கி எறிய முடியாது என்பதை அவர்கள் கூறுகிறதில்லை. அது மீண்டும் மீண்டும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒட்டிக்கொள்கிறதா இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக நாம் ஒருபொழுதும் பூரணமான பரிசுத்தவான்களாக முடியாது. அவருடைய பிள்ளைகள் என்னும் அனுபவத்தை இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிற விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திற்குள்ளே அனுப்பியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் அனுபவம் நமக்கு இயற்கையானதாகிறது. எனவே பிரியமானவர்களே, நாம் இனி அடிமையானவர்கள் அல்ல, அவருடைய குமாரர்கள். நம்மிலே பலருடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக பல காரியங்களை செய்கிறவர்களாயிருக்கிறோம். ஆனால் தனிப்பட்ட விதத்திலே அவருடைய குமாரர்கள் குமாரத்திகள் என்ற அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வராதவர்களாயும் இருக்கிறோம். ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே பாடுகள், துன்பங்கள், துயரங்களின் வழியாக நாம் கடந்து வரும்பொழுது பிதாவாகிய தேவனோடு கூட அற்புதமான உன்னதமான உறவுகளையும் அனுபவங்களையும் பெற்றுக் கொள்கிறோம். 1978 பிப்ரவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே உயிருக்காக போராடி கொண்டிருந்த என்னை மகாராஷ்டிரா மாநிலத்திலே ஒரு ஆஸ்பத்திரியிலே சேர்த்தார்கள். நினைவை இழக்க முன் கடைசி சில வினாடிகளிலே ஆண்டவரோடு நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது, இசைக்கியாவை போல என்னுடைய வாழ்க்கையை தேவன் கூட்டிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்த பொழுது தேவனுடைய பிரசன்னம் அவ்வளவு அருகிலே என்னால் உணர முடிந்தது. நீங்களும் கூட ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றவர்களாயிருக்கலாம். தேவனோடு நெருக்கமான ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் பொதுவாக பிரச்சனைகளின் மத்தியிலே, நெருக்கங்களின் மத்தியிலே தேவன் நமக்கு மிக சமீபத்திலே இருப்பதை நாம் உணர முடியும். எனவேதான் ரோமர் 8:16 சொல்லும்பொழுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அந்த நிச்சயத்தோடு கூட அப்பா பிதாவே என்று அழைக்கும் பொழுது அவரை மிக அருகிலே அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். மற்றும் ஒரு உண்மையான சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஜான் பேட்டன் என்னும் கர்த்தருடைய ஊழியர் நியூ ஹெப்ரிடீஸ் தீவுகளிலே கர்த்தருடைய ஊழியத்திற்காக கடந்து சென்றார். இளம் வாலிபராக இளம் மனைவியோடு கூட அங்கே அவர் சென்றிருந்தார். அவருடைய முதல் குழந்தை பிறந்திருந்தது. அந்த குழந்தை மரித்தது. அவருடைய இளம் மனைவியும் மரித்து போய்விட்டாள். தன்னுடைய சொந்த கரங்களினாலே அவர் குழி தோண்டி இருவரையும் புதைத்தார். மனிதர்களை சாப்பிடுகிறவர்கள் மத்தியிலே அவர் இருந்தபடியினாலே பல நாட்களாக இரவு பகலாக தனது மனைவியை புதைத்த இடத்தின் மேலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தார். இரவும் பகலும் அங்கேயே காத்து கொண்டிருந்தார். அவர் கடந்து செல்வார் என்றால் அந்த தீவு மக்கள் சடலத்தை தோண்டி எடுத்து தின்று விடுவார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நேரத்திலே இயேசு கிறிஸ்து அவருக்கு உண்மை உள்ளவராக இல்லாதவராய் இருந்திருப்பார் என்றால் அவருக்கு பைத்தியமே பிடித்திருக்கும். கலக்கமான நேரங்களிலே, நெருக்கமான நேரங்களிலே, கண்ணீரின் வேளைகளிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மிக மிக உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். அப்போஸ்தலனாய் பவுல் சிறையில இருக்கும் பொழுதும் அவர் சொன்னது என்ன தெரியுமா? 2 தீமோத்தேயு 4:16-17 வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:16-17, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். எத்தனை அற்புதமான ஒரு சாட்சி இல்லையா? வேதனைகளின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்கள் கலங்காதிருங்கள். நீங்கள் ஆண்டுடைய பிள்ளை என்ற நிச்சயமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் அப்பா பிதாவே என்று அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு உண்மை உள்ளதாயிருக்கும். பவுலப்போஸ்தலனுக்கு அருகிலே நின்ற அவர் இன்றைக்கும் உங்கள் அருகிலேயும் இருக்கிறார். ஜான் பேட்டனுடைய அருகிலே அன்று நின்ற அவர் இன்றும் உங்கள் அருகிலே இருக்கிறார். இப்படிப்பட்ட வேளைகளிலே அவர் உங்களை நோக்கி சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றுதான் கூறுகிறார். அவருடைய பிள்ளையாக அவரை பூரணமாக நம்புகிறீர்களா?

0: கலாத்தியர் 4:8 நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்களல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். கலாத்தியா நாட்டு மக்கள் ஒரு காலத்திலே எப்படி தேவர்கள் அல்லாத காரியங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் என்பதை நினைப்பூட்டுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிற 7 சபைகளும் இருந்த இடத்திற்கு இன்றைக்கு நீங்கள் சென்றாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அங்கே பார்க்கலாம். விக்கிரகங்களை குறித்து சொல்லும் பொழுது அவைகள் ஒன்றுமில்லை, மாயை என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 12:2 நீங்கள் அஞ்ஞானிகளாயிருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே என்று எழுதியிருக்கிறார். ஏன் அவைகள் ஒன்றுமில்லை என்கிறார்? அவைகளை தொழுது கொண்ட கலாத்திய மக்களுக்கு அவை உண்மை உள்ளவைகள் என்று தன்னை வெளிப்படுத்தவில்லை. கலாத்தியர் 4:9 இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறதுபடி. இப்பொழுது அவர்கள் தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், மட்டுமல்ல தேவனால் அறியப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்து அவர்கள் வந்திருக்கிறபடியினாலே தேவன் அவர்களை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு விட்டார். கலாத்தியா நாட்டிலிருந்து மிக அதிகமான விசுவாசிகள் யூதர் அல்லாத பின்னணியத்திலிருந்து விசுவாசத்திற்குள்ளே வந்தவர்கள். இப்பொழுது அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சிலருடைய தவறான போதனையினாலே மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு நேராக திரும்புகிறார்கள். எனவேதான் பவுல், முன்பு நீங்கள் ஒரு அடிமைத்தனத்திற்கு கீழே இருந்தீர்கள், தேவர்கள் அல்லாத காரியங்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள், அதே போல இப்பொழுது நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே சென்றாலும் உங்களுடைய வாழ்க்கை அப்படியேதான் இருக்கும் என்பதை நினைப்பூட்டுகிறார். கலாத்தியர் 4:10-11 நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். அவர்கள் ஓய்வு நாட்களை அனுசரித்தார்கள். கொலோசே சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுதும் 2:16 ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்கிறார். மேலும் இந்த கலாத்தியா நாட்டு திருச்சபை மக்கள் மாதங்களை குறித்து எதையோ கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். ஒருவேளை இது அமாவாசை, பௌர்ணமி என்பவைகளை குறித்து அவர்கள் கருத்துள்ளோர்களாய் இருந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. ராஜாக்களின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த காரியங்களை பின்பற்றி வந்தார்கள். இதை குறித்து தீர்க்கதரிசிகள் எச்சரித்தார்கள். மேலும் காலங்களையும் என்று வாசிக்கிறோமே, இது பண்டிகை காலங்களை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 7 பண்டிகைகளை கொண்டாடினார்கள். அவை எல்லாமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறதாகவே இருந்திருக்கிறது. மேலும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே என்று சொல்கிறார். வருஷங்கள் என்று சொல்லும் பொழுது ஓய்வு வருஷங்களை குறித்து அவர்கள் செயல்பட்டிருக்கலாம். இந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் பின்பற்றினதினாலே இவர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக மாறிக்கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலர் சொல்வது, நான் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறேன் என்கிறார்கள். என்றாலும் அவர்கள் ஓய்வு நாளை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை குறித்து மட்டும் கை கொள்கிறவர்களாய் இருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, எல்லா நியாயப்பிரமாணமும் சேர்ந்து ஒன்றாகவே வருகிறது. ஓய்வு வருடங்களும் யூபிலி ஆண்டும் அதிலேதான் அடங்கியிருக்கிறது. யாக்கோபு இதை குறித்து சொல்லும்பொழுது 2:10 ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறியிருந்தால் எல்லாவற்றிலேயும் அவன் குற்றவாளியாயிருப்பான் என்று சொல்லியிருக்கிறார். அது எப்படி? அவன் ஒன்றிலே தவறினாலும் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாகிறான். கலாத்தியர் 4:11 நான் பார்க்கிறது போல அவர்கள் மத்தியிலே தான் செலவு செய்த காலங்கள் வீணாய் போயிட்டோ என்று கலங்குகிறார். கிருபையினாலே அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இப்பொழுது மீண்டுமாக அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு நேரே திரும்புவது அவர்கள் அறியாமல் இருந்த காலத்திலே எப்படி தேவர்கள் அல்லாத காரியங்களுக்கு அடிமைகளாக இருந்தார்களோ அதற்கு ஒத்த நிலைமைக்கு திரும்புகிறார்கள் என்று வேதனைப்படுகிறார். எனவேதான் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீங்கள் தேவனை அறியவில்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததின் மூலமாகவே தேவனை அறிந்தீர்கள் என்று நினைவுபடுத்துகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாசத்தினாலே தேவனுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று வந்திருக்கிற நீங்கள் கிருபையினாலே பெற்ற ரட்சிப்பை குறித்து மறந்து போய் சட்டங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவதனாலே, நற்கிரியைகளை செய்வதனாலே தேவனை பிரியப்படுத்தலாம் என்று மாறுபாடான எண்ணம் கொண்டு விடாதிருங்கள். எப்படி விசுவாசத்தினாலே உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளானீர்களோ, அதுபோலவே அனுதின வாழ்க்கையிலேயும் விசுவாச வாழ்க்கையிலே நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளையாய் வாழ அவருடைய பலனுக்காக அவரையே நம்பியிருங்கள், அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் அவரை அண்டிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சோதனை நேரத்திலேயும் அவருடைய முகத்தையே ஏறிட்டு பாருங்கள். ஒவ்வொரு வேதனை நேரத்திலும் அவருடைய பிரசன்னத்தையே தேடி நில்லுங்கள். நற்கிரியினாலோ, ஏழைகளுக்கு உதவுவதனாலோ, காணிக்கை கொடுப்பதனாலோ நாம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட முடியும் என்று எண்ணிவிடக்கூடாது. நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறவர்கள் மட்டுமல்ல, விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுவது மட்டுமல்ல, அனுதினமும் விசுவாசத்தினாலேயே விசுவாசத்திலேயே வாழ அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் எந்த சாம்ராஜ்யத்தின் கலாச்சாரத்தின்படி ஒரு குமாரன் குறிப்பிட்ட வயது வரும்பொழுது ஒரு நிகழ்ச்சியை வைத்து அதிலே அவனுக்கு புத்திர ஸ்வீகாரம் கொடுக்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் எந்த சாம்ராஜ்யத்தின் கலாச்சாரத்தின்படி ஒரு குமாரன் குறிப்பிட்ட வயது வரும்பொழுது ஒரு நிகழ்ச்சியை வைத்து அதிலே அவனுக்கு புத்திர ஸ்வீகாரம் கொடுக்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ கிரேக்க கலாச்சாரத்தின்படி, ஆப்ஷன் பி ரோம கலாச்சாரத்தின்படி, ஆப்ஷன் சி எகிப்து கலாச்சாரத்தின்படி.
2: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அவரை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்த முடியும். மாம்சம் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை வெற்றியை தரலாம், ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தராது. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திற்குள்ளே அனுப்பி இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் போதுதான் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் அனுபவம் நமக்கு இயற்கையானதாகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். 1 நாளாகமும் 28:9 வசனத்தின் பின்பாகம்.

நீங்க ஆராதிக்கும் போது உங்களை அழுக வச்சவங்க உங்களை அவமானப்படுத்துறவங்க நினைச்சு ஆராதிக்காதீங்க. நீங்க அழுந்த போது நீங்க இன்வைட்டே பண்ணாம உன் அட்ரஸ் தேடி வந்து உன் கண்ணீரை தொடச்சாரு பாத்தியா, அவரை நினைச்சு நான் அழுகும் போதெல்லாம் ஒருத்தர் இருக்கிறாரு என்னை அரவணைக்க என்னை பாதுகாக்க ஒருத்தர் இருக்கிறாரு, அதை நினைச்சு ஒரு டேஸ்டோட கத்தர் ஆராதிக்கலாமா? ஆ போடுப்பா.

0: நீங்க கூப்பிடுறது எப்படி தெரியுமா இருக்கணும், நீங்க கூப்பிடுறது ஆண்டவர் அப்படி உருக்கிற மாதிரி கூப்பிடணும். நீங்க எப்போ வருவீரோ அப்படி இல்ல காட் கொடு தம்பி,
1: எப்போ வருவீரோ
0: புரியுது நான் சொல்றது. உங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். எப்படின்னா மூணே வார்த்தை தான், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, இந்த மூணு வார்த்தை. இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க உட்காருங்க இப்படி சொன்னா சாப்பிடுவீங்களா? எந்திரிச்சே ஓடிடும். அதே இதே பாருங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களா அப்படி கேட்டு பாருங்களேன், எவ்வளவு ஆசையா இருக்கும். நீங்க

0: அல்ல அல்ல,
1: என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். வாசிராசா.

உனக்காக கடந்து வர யாருமே இல்லாம இந்த உலகத்துல இருக்கலாம். யார வேணா நீங்க போய் கூப்பிட்டுருக்கலாம். நீங்க வாங்க ஐயா, நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க. பாஸ்டர், நீங்க எனக்கு உதவி வாங்க. நண்பர்களை பார்த்து நீ எனக்கு உதவிக்குமான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். கடைசியில யாருமே உனக்கு வராம இருந்திருக்கலாங்கல்ல. ஆனா இன்னைக்கு என் இயேசுவா உனக்கு கடந்து வர போகிறார் ஐயா. அம்மா, இயேசுவா வர போகிறாரு. நீ கேக்குற பத்தி எப்பப்பா வருவீங்கன்னு கேட்ட உன் சத்த தாண்டவர் கேட்டு, இன்னைக்கு நான் வர மகனே, மகளே நான் வரேன்னு சொல்லி.

ஏதாச்சும் நடந்தா தான் கத்துற துதிப்பேன் இல்ல, எதுவும் நடக்கலினாலும் உங்க துதிப்பேன். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? ஆண்டவரே அது நடந்திருக்கு அதுக்காக துதிக்கிறேன், ஆண்டவரே அது இன்னொன்னு நடந்துச்சு அதுக்காக துதிக்கிறேன், என்ன காப்பாத்துறதுக்காக துதிக்கிறேன். அப்படிலாம் இல்ல, எதுவும் நடக்கலினாலும் உண்மை நான் துதிப்பேன். அதுதான் ஆராதனை. வேதத்துல எல்லா கத்தருடைய ஊழியக்காரர்கள் கத்தருடைய பிள்ளையில பாருங்க, தன்னுடைய கடினமான சூழலை கத்தர் ஆராதிச்சாங்க. அது நடக்கிற மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கத்தரை துதிப்பு. எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? யோபு சொல்றார், அவரை கொன்று போட்டாலும் அவர்களை தப்பு வியாமல் போனாலும், அத்தி மரம் துளிர் விழாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், நான் கத்தருக்காக களி கூறுவேன், அவருக்குள்ள மகிழுவேன். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? அதான் ரெண்டு கரத்தை உயர்ந்து சொல்லுங்க, எதுவும் நடக்கலைனாலும் உண்மை நான் துதி. எத்தனை பேர் ஆவேன் சொல்றீங்க? எதுவும் நடக்கலைனாலும்

0: அப்படின்னு சொல்றீங்க.
1: வேதத்துல அநேக காரியங்கள் வாசிச்சிருப்போம். ஆண்டவர், தேவாதி தேவன், ராஜாதிராஜன், பெரியவர், சிறந்தவர், அற்புதங்களை செய்தவர், அவ்வளோ பெரிய தேவனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். ஏன் நீங்களா சொல்ல மாட்டீங்களா? நான் தான்,
2: நான் தான்,
1: அட நான் தான்,
2: நான் தான்,
1: அட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் தாம்மா,
2: நான் தான்
1: ஐயா, நான் தான்,
2: நான் தான்.
1: இதுல மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன், இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். அப்ப பாடலாமா? கண்ணா வாசிப்பா.

ஒண்ணுமே இல்லாத உங்க வாழ்க்கைக்கு இயேசு ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறார்ல. ஒண்ணுமே உங்க வாழ்க்கையில எல்லாம் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆனா இயேசு உங்க ஜபத்தை எல்லாம் கேட்டு உங்களுடைய அவமானத்தை எல்லாம் பார்த்து இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாருல. அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? வீடு கொடுத்திருக்கிறார், அதையே நினைச்சு பாக்குறது இல்ல. ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், அதையே நினைச்சு பாக்குறது இல்ல. நம்ம நம்மளாவே வந்தோம், நம்மளாவே முன்னேறணும், நம்மளாவே பண்ணணும் யோசிச்சிருக்கீங்க, யோசிக்கிறீங்க. நமக்கு நம்மளே பெருமை பேசுகிறது, நான் பண்ண நான் பண்ண. இயேசு மட்டும் இல்லாம இருந்திருந்தா, இயேசு மட்டும் அந்த போராட்டத்துல உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா, அந்த எதிரிய இயேசு உங்களுக்கு கையோங்க விட்டுருந்தா, ஏன் எல்லாம் நானே நான் பண்ண, நான் ஏன் சப, நான் சம்பாதிச்சாத்துமா, எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய இயேசுவை பின்பற்றவங்களா இருங்க சொல்றாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, நான் எனக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இயேசு இல்லாம வந்திருக்குமா? இயேசு இல்லாம அந்த ஆசீர்வாதம் வந்திருக்குமா? இயேசு இல்லாம அந்த புகழ் வந்திருக்குமா? இயேசு இல்லாம அந்த பேர் வந்திருக்குமா? எப்போதுமே கடந்து வந்த வாழ்க்கைய திரும்பி பார்த்து ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஆண்டவர், நீங்க மட்டும் கொடுக்கலன்னா, நீங்க மட்டும் வரலன்னா, நீங்க மட்டும் எனக்கு தரலன்னா, யோசி எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் இயேசு கொடுத்தது. நமக்கு ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி வைத்தார். அதை நினைச்சு பார்த்து சொல்லணும் இயேசப்பா, அதுதான் நன்றி இருந்தேங்க. நீங்க கொடுத்தது ஆண்டவரே, குடும்பம் நீங்க கொடுத்தது, வீடு நீங்க டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, டிரெஸ் கூட நீங்க கொடுத்ததுப்பா. நீங்க மட்டும் அதெல்லாம் கொடுக்காம இருந்தா என்னை எவ்வளவு ஏளனமா பேசியிருப்பாங்க, என்னை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க. நீங்க கொடுத்தது டாடி அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி

தருவார். இது மட்டும் நடத்தி வந்ததில்லை, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் உன சுமப்பார், இனிமேலும் ஜீவன் தருவார், நீடித்த ஆயுசு தருவார், நீடித்த பலன் தருவார், சுகம் தருவார், எல்லா தேவைக்கேற்ற ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து இனிமேல உன ஆசீர்வாதிவார். நினைச்சு வாட்டீங்கல்ல, அது உணர்ந்துட்டீங்கல்ல, இயேசுதான் கொடுத்தாரு, உங்களுக்கு உணர்வு வந்துருச்சு இல்ல, அப்புறம் என்னங்க, இனிமேல அதுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் இயேசு, அவரை தேடுறதுனால எனக்கு குறைவில்லை, அவரை பிடிச்சதுனால எனக்கு குறைவில்லை, ஆகையா அவரை நான் பிடிக்கிறேன், நடக்கிறேன், தொடர்கிறேன். ஹல்லேலூயா.

நிறைய பேர் உலகத்துல சொல்லுவாங்க, நேசிக்கிறவங்க நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாது. சிரிக்கிறீங்க, உண்மைதான சொல்லி நீங்களே சொல்லியிருப்பீங்க. விதவுட் யூ ஐ கான்ட் லிவ் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க, இப்படியெல்லாம் பேசியிருப்பீங்க. ஆனா அப்படி சொன்னவங்களே ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போகும்போது ரொம்ப கடினமா இருக்கும்ல, ஒரு மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும்ல, ஒரு மாதிரி உங்களே அழியாம கண்கள் கலங்கும்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை ஒருபோது விடவே மாட்டேன். ஆனா நம்ம அதை நம்புறதில்லை. சும்மா மனுஷனுடைய வார்த்தையை நம்பி அவங்க என்னை விட்டு போக மாட்டாங்க, அவன் அனுப்பிச்ச மெசேஜ் ஐ வாண்ட் லீவ் யூ, நான் அவனை விட்டு போக மாட்டேன், அதை நம்பி நம்பி எல்லாம் அவங்களுக்கு செய்றீங்க, எல்லாம் அவங்களுக்கு பண்றீங்க. கடைசியில இப்போ பாத்தீங்கன்னா அதே போன் எடுத்து அவங்க பண்ண மெசேஜை பாத்தீங்கன்னா நீங்க வேண்டாவதெல்லாம் இருப்பீங்க, அவங்க உங்களுக்கு வேண்டாதவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன்ப்பா மகன், நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன், என்ன நீ பார்க்கவே மாற்றி இன்னைக்கு சொல்லு ஏசப்பா. இத்தனை நாள் நான் யார் யாரோ போதும் நினைச்சிட்டு இருந்தேன், யார் யாரோ எனக்கு வேணும் நினைச்சிட்டு இருந்தேன், என் சந்தோஷத்திற்கு நான் நிம்மதியா இருக்கிறதுக்கான இன்னைக்குதான் எனக்கு தெரியுது, நீங்க இத்தனை நாளா என்ன விடாம இருந்திருக்கிறீங்கன்னு. இன்னைக்குதான் அவர் விடாம இருந்தனாலதான் நீ இவ்வளவா இருக்கிற, சுகமா இருக்கிற. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உங்க பெரியம்மாவை போய் நீங்க அம்மான்னு கூப்பிட முடியாது, உங்க சித்திய போய் அம்மான்னு கூப்பிட முடியாது, உங்க பெரியப்பாவை போய் அப்பான்னு கூப்பிட முடியாது, உங்க சித்தப்பாவை போய் அப்பான், ஆனா இயேசுவை அம்மான்னு கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம். அப்பா பிதாவேன்னு கூப்பிடறதுக்கான புத்தி ரசுவிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாருமா, அனைத்தரமா கூப்பிடலாம். எதோ போதும் போதும், இது போதும், இவங்க கூட இருந்தா போதும், இவங்களை கல்யாணம் பண்ணிட்டா போதும், இவங்க கூட என்னோட பிசினஸ் ஆரம்பிச்சா போதும் அப்படி எப்படி நினைச்சா. நான் பார்த்தேன் எல்லாருமே கைவிட்டு கைவிட்டு போன நிலைமையில இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்ன தெரியாம நான் தெரியாம அதை பண்ணிட்டேன்ப்பா, இன்னைக்கு உன் கரத்தை பிடிக்கிறேன், மாறான பரியந்தம் உன்னை விட மாட்டேன் ஆண்டவரே, உமை விட்டு

0: அவர் பாதத்தை சார்ந்திருங்க. ஏதோ போதும் நினைச்சீங்க, ஆனா அதெல்லாம் உங்களை போதும்னு சொல்லி விட்டுட்டு போயிடுச்சு. ஆனா கடைசி வரைக்கும் உன்னை விட்டுட்டு போகாம உன் மேல அன்பு செலுத்தி உன்னை வழி நடத்தி உனக்காய் சகாயம் செய்து உன்னை நேசிச்சு உன்னை தூக்கினது என் இயேசுவின் அன்பு மட்டும்தானே. அவருடைய பாதத்திற்கு ஓடி வா, உன்னை ஒருபோதும் வெறுத்து தள்ளவே மாட்டார். அவரை நேசிங்க, அவர் மேல நம்பிக்கை. அவர் உனக்காய் யாவையும் இல்ல எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். காமே
1: இந்த உலகத்துல மனிதன் உங்களுக்கு துரோகம் செய்த உடனே சில பேர் அப்படியே குதிப்பாங்க. நான் சொல்றேன், குதிக்காதீங்க. குதிக்காம துரோகம் செய்ததுக்கு ஆண்டவரை துதிங்கப்பா. என் கூட ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு, ஓ சரி இவங்கெல்லாம் அதே தான். ஆண்டவருக்கே அப்படி நடக்கும் போது கூட இருந்தவங்களே துரோகம் செய்த போது நீங்களும் நான் ஏமாத்துறோம். அதனால உங்களுக்கு துரோகம் செய்யாம உங்களோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துறேன்ப்பா. துரோகம் செய்யும் போது என்ன கூப்பிடுறேல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை தேற்ற போறேன்னு சொல்லி தேற்றல வாழ பக்கத்துல நின்று இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போறேன். அதனால அந்த ஆண்டவர் அன்பை ருசிச்சு என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசிப்பா.

The pain of your tears, உங்கள் கண்ணீரின் வழியில் உங்களை வழி நடத்தின தேவனை மாத்திரம் நினைத்து பாருங்கள். எத்தனையோ நான் நீங்கள் கண்ணீர் வடித்து அழுதுருக்கலாம், ஆனால் நீங்கள் அழுக பொழுதில் தான் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தின மாத்திரம் நினச்சி பாருங்கள். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தின அந்த ஆளிலெல்லாம் நீங்கள் அவர் நடத்தின பாதைகளை நினச்சிங்கன்னா உங்களோட உள்ளம் அவரோட அன்புக்கு நினச்சி கலங்கும். நீ இந்த உலகத்தில் அழுகணும்னு நினச்சிங்கன்னா அது இயேசுவின் அன்புக்கு மாத்திரம் அழுங்க. வேற எல்லாம் நீங்கள் அழுக உங்களை அழுக வச்சு உங்களை ஆறுதலைப்படுத்திட்டே தான் இருக்க பார்ப்பாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிற சந்தோஷமா இருங்க, மீண்டும் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருங்க. அதனால் இந்த பாடலுடைய அந்த அவருடைய அன்பு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கோம். அவர் உங்கள் சிறகுல சுமந்ததை, இந்த கண்ணீரின் வழிகளில் அவர் நடத்தினது, ஒரு தீங்கு உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து அந்த அன்பை குறித்து ஒரு அழகான பாடல் என்ன கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஆ, வாசி தம்பி போடுப்பா.

போல உங்களை பாதுகாத்தார் அல்லவா. எது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை நிக்க வைத்து உங்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன் மகளே, மகனே. ஐயா அம்மா நடத்தினார்ல அந்த ஆண்டவரை பார்த்து அவரோட அன்பை மாத்திரம் பார்த்து சொல்லுவீங்களே, என்னோட கூட சேர்ந்த ஆசையா டேடி நீங்க இருந்தா எனக்கு போதும், வேற என்ன வேணும் அது போதும் எனக்கு.

0: நடத்தி சென்ற பாதைகளை மறப்பேனோ.
1: அகப்பன் போல
0: இவ்வளவு நாள் சுமந்தார்.

எந்த நெருக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்க? என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடந்துட்டு இருக்கீங்க? யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான இருளுக்குள்ள, ஒரு கவலைக்குள்ள, ஒரு சோகத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அது எல்லாத்துக்குமே வரும். அது வாழ்க்கையின் ஒரு கட்டம், அது கடந்துதான் போகணும். ஆனா பைபிள் அழகாய் சொல்லுது, நமக்கு தெரிந்த வசனம் தான், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படு, உங்க கூட ஒருவர் இருக்கிறார், அதை நீ கடந்து போறதற்கு உதவி செய்வா. அந்த வருஷம் முழுவதும் உங்களை நடத்தி இருக்கிறாரா? வயசு தான், இப்ப என்ன வயசு உங்களுக்கு? இந்த வயசு வரைக்கும் உங்களை சாகடிக்கல இல்ல, உங்களுக்கு கத்தர் எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்கல இல்ல, நடத்தி நடத்தி ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு வந்திருக்கிறார்ல, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் கடக்க உதவி செய்வார். இந்த பள்ளத்தாக்கு நீங்க கடப்பீர்கள், இதுவும் வாழ்க்கையில கடந்து போகும். சிலதெல்லாம் கடந்து போனாதான் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய சில காரிய உயரங்களுக்கு போக முடியும். சில காரியங்களை அது உங்களை விடும், நீங்களும் விட்டு போகணும், பள்ளத்தாக்க விட்டு போகணும், சில நபர்களை விட்டு போகணும். கத்தர் இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இந்த பள்ளத்தாக்க கடக்க இயேசு உதவி செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதை நான் கடந்து போவேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவன் எங்க இருக்கிறார். வா, சர்வ வல்லமையுள்ள இயேசு எங்க இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? கை தட்டி கூட சேர்ந்து பழைய பாடலை கூட சேர்ந்து பாடுறீங்களா?

கடப்பீங்க, இதையும் கடப்பீங்க. இது ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த கண்ணீர் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த போராட்டம் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த பள்ளத்தாக்கு அனுபவம் ரொம்ப நாள் நிலைக்காது. கடப்பீங்க. வாழ்க்கை நாளே சிலது கடந்து போறதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கடந்து நாளைக்கு போறது இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த போராட்டத்தை கடந்து நீங்க போவீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், அது மட்டும் போறோம். நான் நின்னால் இருக்கிறாரு, நடந்தால் இருக்கிறாரு, கண்ணீர் சிந்துனால துடைக்கிறதுக்கு இருக்கிறாரு. இந்த பள்ளத்தாக்கம், இந்த பேட் பிரேஸும் என் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும், கடந்து

அப்பா, கால்வாசி, அரவாசி, முக்காவாசி இல்லப்பா, முழுவாசியாக, முழுமையாக எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம். Let your kingdom come. Let your will be done in your whole life, O God. You have given a great life to us. Help us to invest our time in your presence. May my spoken words, unspoken thoughts be presentable in your presence, O God. கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. தொடர்ந்து நடத்துங்கப்பா, உம்முடைய சித்தத்தின்படியே நடத்துங்க, உம்முடைய விருப்பத்தின்படியே நடத்துங்கப்பா. எப்தா போல ராஜாவே, எதெல்லாம் பிரஷ்யசா எங்களுக்கு இருக்கோ அதையெல்லாம் ஒப்பு கொடுத்து உமை கிட்டி சேருகிற மக்களாக, உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாக வாழ ராஜா உதவி செய்யுங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நீங்க எங்க வாழ்க்கையில பாராட்டின அன்புக்கு ஈடாக நாங்க என்னத்தை திரும்ப உமக்கு செலுத்த முடியும்? ஒன்றை செய்கிறோம், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சகா உமை துதிக்கிறோம், உமை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், புகழ்கிறோம். உமக்காகவே வாழைங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் இந்த காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. நாம் அமர்ந்த வண்ணமாக, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்க சித்தம் போல எங்களை வழி நடத்துங்கப்பான்னு கேட்க போகிறோம். வாழப்போவது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையும் சீக்கிரமாய் கடந்து போகிறது. நீங்களும் நானும் தேவனுக்காக எதை செய்கிறோமோ அதுதான் கடைசி வரை நிலை நிற்க போகிறது. அப்பாவை பார்த்து

ஹலேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்கார்ந்து சாப்பிடும்போது அங்கே ஒரு வாசகம் என் கண் முன்பாக பட்டது. ஆயுளை கூட்ட ஆயுளை குறைப்பீர் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்போ உலக வாழ்க்கையில் நம்முடைய ஆயுள் கூடணும்னா அன்றாடம் பயன்படுத்துகிற எண்ணெய் ஆயில் குறைத்தாக வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆயுள் பெருக வேண்டும் என்றால் அவரோடு உள்ள ஆயிலை நம்ம கூட்டிக்கிட்டே இருக்கணும். உலக வாழ்க்கையில் ஆயிலை குறைக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆயிலாகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் கூட்டி கொண்டே இருக்க வேண்டும். வேற ஒன்றுமே இல்லை. கூட்டணும்னா உம்மோடுதா நான் இருப்பேன். அவரோடு இருக்க இருக்க இருக்க கணக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, நீச்சாழம், நீந்த முடியாத நீச்சாழத்துக்கு நேராக ஆண்டவர் நம்மை நடத்தி விடுவார். அப்பாவை பார்த்து அப்பா

அன்பு தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உம்மோடு இருக்கிற பாக்கியத்தை தாங்க, உம்மோடு நடக்க உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக உம்முடைய வார்த்தைகளை மடை திரண்டு வெள்ளம் என அளவில்லாமல் தடையில்லாமல் புறப்பட செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொண்டு

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: இந்த காலை தியானத்தில் உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் சந்திக்கிறதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஆமென்,
1: ஆமென்.
0: ஸோ கடைசியாக நம்ம டிவோஷனில் இந்த ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி சம்பந்தமாக நாம் பேசுகிறப்போ நடைமுறை வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா எப்பொழுதும் நம்முடைய கண் முன்பாக அவரை நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து நம்மிடத்தில் ஆண்டவர் பேசினார். நெம்புகோல் அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பில் அற்புதமான விதத்தில் தேவன் நம்மோடு இடைப்பட்டார். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்,
1: ஆமென்.
0: பிசாசு ஒரு மனிதனுடைய மனதை அசைக்கிறதுக்கு அவன் ஆசைகளை பயன்படுத்துகிறான். ஏதேனில் ஆரம்பித்த காரியம் மனிதங்களுடைய உள்ளம் இருதயம் அவன் ஆசை காட்டுறப்ப ஈஸியாக அசைக்கப்பட்டுருது. ஆனால் யாரெல்லாம் ஆண்டவரை தங்களுடைய கண் முன்பாக நிறுத்தி அவரை நோக்கி கொண்டிருக்கிறார்களோ அவங்க அவன் அவங்க கண்ணு முன்னாடி நிறுத்துகிற ஆசையை அவங்க அசைச்சு போட்டுடுறாங்க.
1: ஆமென்.
0: இந்த தேவனோட இசைந்திருக்கிற மனுஷனுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய ஆசையும் தானாகவே செயல் இழந்துடும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவரோடு இசைந்திருக்கிற எந்த ஒரு அந்த உன்னத அனுபவத்தில் நாம் தரிச்சிருக்கிறப்ப நம்மளை சோதிக்கும்படி எப்படிப்பட்ட ஒரு ஆசையை நம்ம முன்னாடி கொண்டு வந்து சத்துரு நிறுத்தினாலும் அந்த ஆசை ஆட்டோமேட்டிக்காகவே செயல் இழந்துடும்.
1: எஸ்,
0: தேவனோடு ஒரு மனிதனுக்குள்ள இசைவு அவ்வளவு வலுவானது, அவ்வளவு பலம் உள்ளது. ஆமென்,
1: ஆமென்.
0: சொல்லப்போனால் அதுதான் அவனுடைய அடையாளம், அதுதான் அவனுடைய அரண், அதுதான் அவனுடைய கோட்டை. ஆமென்,
1: ஆமென்.
0: எவ்வளோ ஒரு மகிமையான உன்னதமான ஒரு அனுபவம். இந்த இசைவு இல்லாததுனால தான் அப்பப்போ இருதயம் என்ன செஞ்சிருது, ஆசையை கண்ட உடனே அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி அசைய ஆரம்பிச்சிடும். ஸோ சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதத்தில் அந்த வசனம் 8வது வசனம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென்,
1: ஆமென்.
0: Day and night, I will stick with God.

0: இரவெல்லாம் பகலெல்லாம்
1: இதயம் உமக்காக,
0: இதயம் உமக்காக
1: துடிக்குது ஐயா.
0: Day and night I will stick with God.
1: Yes.
0: இரவும் பகலும் அவரோடு அப்படியே ஒட்டிக்கிட்டே இருப்பேன். எப்படி இருப்பேன்?
1: ஒட்டிக்கிட்டே.
0: ஒட்டி உறவாடுறீங்கன்னு சொல்றாங்க பாருங்க. ஒட்டாம உறவாட முடியாது.
1: எஸ்
0: சொல்லுங்க. ஒட்டாம
1: ஒட்டாம
0: உறவாடவே முடியாது.
1: உறவாடவே முடியாது.
0: அதனாலதான் கோபம் வந்துட்டுன்னா நம்ம சொல்ற வார்த்தை இனிமே உன்னோட எனக்கு ஒட்டும் இல்லை,
1: உறவும் இல்லை.
0: உறவும் இல்லை, ஒட்டும் இல்லை,
1: உறவும் இல்லை.
0: அவரோட எங்களுக்கு ஒட்டும் இல்லாம உறவும் இல்லாம
1: போயிருச்சுங்க. 25 வருஷம்
0: ஆச்சு பாருங்க. ஒட்டும் இல்லை,
1: உறவும் இல்லை. அவர் அப்படியே இருக்காரு, நாங்க அப்படியே இருக்கிறோம்.
0: அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா இரவும் பகலும் என்னோட ஒட்டாம உன்னால
1: உறவாட
0: முடியாது.

0: இதே வசனத்தை பேதுரு தன்னோட பிரசங்கத்தில் உபயோகப்படுத்துகிறப்ப அப்போஸ்தலர் ரெண்டாவது அதிகாரம் 25வது வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு வாசிக்கலாம்.
1: அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார்.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: I saw God before me for all time. Nothing can shake me. He is right by my side. இங்க கொஞ்சம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி
1: நோக்கி கொண்டிருக்கிறேன்.
0: அன்னைக்கு நாம தியானிச்ச போல லைக் ஃபுல்க்ரம் எப்படி நாம முன்னாடி வைக்கிறோமோ அதே போல கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக
1: நிறுத்தி நோக்கி கொண்டிருக்க.
0: அவர் தான் என்னுடைய ஆதார புள்ளி, அவர் தான் என்னுடைய தாங்கு புள்ளி.
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் எவ்வளவு பெரிய ஒரு டன்னு பிரச்சனை என்ன, 1000 டன்னு பிரச்சனையை எங்களால் என்ன செய்ய முடியுது, அசைக்க முடியுது. அப்ப ஆண்டவருக்குள்ள நாம அனுபவிக்க வேண்டிய உரிமைகளை நம்மளால ஏன் அனுபவிக்க முடியாது இருக்கு அப்படின்னா, பிரச்சனை ஆண்டவரிடத்துல இல்லை, அது நம்மிடத்துல இருக்கு. நமக்கு அவர் உரிமைகளை வழங்காதது பிரச்சனை இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள நாம தேவன் நமக்கு பாராட்டின உரிமை மகன்கிற உரிமை. ஆமென். பூரா பாவிகளை பூரா எப்படி ஆக்கிட்டார்னா மகன் ஆக்கிட்டார்.
1: ஆமென்.
0: கிறிஸ்துவுக்குள்ள நாம பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய உரிமை என்னன்னா, ஒரு மகனுக்குரிய அந்த ஒரு உரிமை. ஸோ உரிமை நமக்கு, அதாவது எந்த உரிமையை கொடுத்தா தகப்பனுடையது எல்லாம் மகனுடையதாகுமோ அந்த உரிமையை தந்தார்.
1: ஆமென்.
0: எந்த உரிமை தகப்பனுடையத பூரா மகனுடையதாக்குது?
1: மகன்கிற
0: உரிமை. தகப்பனுடையது எல்லாம் ஒரு தகப்பன் இருக்கிறது, மகனை தவிர வேற எவனும் அதுக்கு லீகல் வாரிஸ் இல்லை.
1: மகன் மகள்
0: சொல்லுங்க. அப்ப பார்த்தாரு அவருக்கு உரியது எல்லாம் இந்த மாதிரி அவருடைய நமக்காகணும் அப்படிங்கிறப்ப அவர் என்ன ஆகிட்டார், நம்மள
1: மகனாக மகளா
0: மாத்திட்டார். மகனா மகளானாதான் அவருடையது எல்லாம் நம்முடையதாகும்.
1: ஆமென்.
0: அப்ப எந்த உரிமையை, எந்த உறவை நமக்கு தந்தா இந்த உரிமை நமக்கு கடந்து வருமோ அந்த உறவுக்குள்ள உங்களை என்னை கொண்டு வந்தார்.
1: ஆமென்.
0: உரிமையோட அப்பா அப்படின்னு அழைக்கக்கூடிய உரிமை எனக்கு தந்தார். அப்படி தானே இருக்கு,
1: அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தி.
0: உறவு அதோட கடந்து வந்தது ஒரு உரிமை.
1: ஆமென்.
0: என்ன உரிமை? உம்முடையதெல்லாம்
1: என்னுடைய.
0: அதே அவருடைய இதில் சொல்லணும்னா, மகனே மகளே என்னுடையதெல்லாம்
1: உன்னுடையதப்பா உன்னுடையதம்மா.
0: அந்த உரிமையை கிளைம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு உன்னை நான் கொண்டு வந்துட்டேன்.
1: ஆமென்.
0: என்ன அப்பான்னு அழைக்கக்கூடிய ஒரு உரிமையை நான் உனக்கு தந்துட்டேன்.
1: ஆமென்.
0: ஸோ ஆண்டவர் பக்கம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இவ்வளவு உரிமைகளை அனுபவிக்கக்கூடிய உறவை அவர் நமக்கு கிருபையா அருளி செய்திருந்தோம். இந்த ப்ரிவிலேஜை ஏன் நான் அனுபவிக்க முடியல அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்பில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி. அப்போ எனக்கு ஆண்டவர் அருமையாக ஒரு காரியத்தை உணர்த்தினார். இப்போ நான் உங்களுக்கு முழு உரிமையை தந்துட்டேன், ஆனால் நீங்கள் தான் எனக்கு எந்த முன்னுரிமையும் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படிங்கிற. உன்னோட ரைட்ஸில் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, பட் யூ ஹேவ் சம் இஷ்யூஸ் ஆன் யுவர் ப்ரையாரிட்டிஸ். எனக்கு வழங்க வேண்டிய அந்த முன்னுரிமை கெடுத்த காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனை இருக்கு. அதனால தான் எனக்குள்ள நீங்கள் அனுபவிக்க வேண்டிய உரிமைகளை உங்களால் முழுசாக அனுபவிக்க முடியாத ஒரு போராட்ட நிலைமையிலையும் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு.
1: எஸ்,
0: ஆமென். ஒவ்வொரு நாளும் யார் அவருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களோ, ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் அவரை தங்களுடைய வாழ்க்கையில் முதலாவதாக வைக்கிறாங்களோ, ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் அவரை தங்களுக்கு முன்பாக வைத்து அந்த வாழ்க்கையை அந்த நாளை துவங்குகிறார்களோ, ஆமென்
1: ஆமென்,
0: அவங்க தான் அவருக்குள்ள அவர்கள் அனுபவிக்க வேண்டிய உரிமைகளை முழுசா சுதந்திரிக்கிறாங்க, முழுசா என்ஜாய் பண்றாங்க. ஆமென்
1: ஆமென்.
0: அப்ப அவருக்கு முன்னுரிமையை கொடுக்காம அவருக்குள்ளான நம்முடைய உரிமைகளை பரிபூரணமா அனுபவிக்க நம்மளால முடியாது. ஆமென்
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: இரவெல்லாம்

0: அப்ப இன்னைக்கு செய்தி இந்த முன்னுரிமையை குறிச்சு தான். ஆமே
1: ஆமேன்.
0: அவற்றை நமக்கு உரிமை இருக்கா உரிமை இல்லையாங்கிறது கேள்வியே இல்லை, உரிமை இருக்கு. அதை குறிச்சு ஒரு விவாதம் பண்ண வேண்டிய அவசியமே
1: இல்லை.
0: இன்னைக்கு பிரச்சனை வந்து நாம அவருக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமைய நம்மளோட வாழ்க்கையில கொடுக்கிறோமா? எவ்வளவு அதிகமா அவரோடு இசைந்திருப்பத நாம தெரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு அதிகமா அவரோட இசைந்திருக்கிறதாம் வெற்றிக்கான ரகசியம். ஆமே
1: ஆமே.
0: வாழ்க்கையை ஆண்டவர் ரொம்ப லகுவாக்கிட்டு போயிட்டார். கடினமா இருந்த வாழ்க்கைய ரொம்ப லகுவாக்கிட்டார். அவரோட யாரெல்லாம் இசைஞ்சிருக்கிறானோ அவன் தான் கடினமான வாழ்க்கையை லகுவா வாழ்றவன்.
1: ஆமே.
0: கடினமான வாழ்க்கையை லகுவா வாழ்றதுக்கான ஒரே வழி அவரோட இசைந்திருக்கிறது மட்டும்தான். உண்மை அது. அவரோட இசைந்து இருக்கிற அனுபவத்துல எவ்வளவு கடினமான வாழ்க்கையும் நமக்கு எப்படி ஆயிருது? பி ரோஜர்ஸ் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, நாம் கிறிஸ்துவை நமக்குள் எவ்வளவு அனுமதிக்கிறோமோ அவ்வளவுதான் கிறிஸ்துவுக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். எந்த அளவு நீ என்ன அலோ பண்றியோ அந்த அளவு தான்ப்பா நான் உன் லைஃபுக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிற ஆண்டவர். நீ தான் என்ன அலோ பண்ணவே இல்லையே, நான் எப்பவும் ரெடியா தான் இருக்கிறேன். ஆனா நீ உனக்குள்ள என்ன அனுமதிக்காததுனாலதான் எனக்குள்ள பிரவேசிக்க உன்னால முடியாம இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தரை அனுமதிக்கிறப்ப அனுமதிச்சாதானே அவர் உள்ள வர முடியும். ஆண்டவர் ரொம்ப தெளிவா நம்மகிட்ட சொல்றார், எந்த அளவு நீங்க என்ன இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறீங்களோ அந்த அளவுதான் இந்த நாள்ல நீங்க எனக்குள்ள பிரவேசிக்க முடியும்.
1: ஆமென்.
0: ஒரு ஒரு அரைப்படி உலக்கு கால்படி உலக்கு இருக்கு பாருங்க, அந்த கால்படி உலக்கு எந்தளவு அறப்படி உலக்கு தனக்குள்ள அனுமதிக்குதோ அந்த அளவு தான் இந்த கால்படி உலக்கு அறப்படி உலக்குள்ளேயே போக முடியும்.
1: எஸ்.
0: ஆமே
1: ஆமே.
0: பாருங்க இந்த சின்ன உலக்கு இந்த பெரிய உலக்கு. ஸோ இந்த சின்ன உலக்கு பெரிய உலக்கு தனக்குள்ள வர்றதுக்கு என்ன செய்யுது?
1: அலோ பண்ணுது.
0: அலோ பண்றதுனால இந்த சிறுசு அந்த பெரிய உலக்குள்ள பிரவேசிக்குது.
1: ஆமே.
0: இதுதான் ரகசியம். அப்ப நாம அவரை நமக்குள்ள அனுமதிக்காததுனாலதான் அவருடைய சந்தோஷத்தையும் அவருடைய சமாதானத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியல. அவரோட இசைந்து இருக்கிற அனுபவத்துல நமக்கு அவருடைய சன்னிதானத்தில் நம்மை சந்தோஷத்தினால் என்ன செய்கிறார்?
1: நிரப்புகிறார்.
0: சங்கீதம் அந்த அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் 28வது வசனம் பாருங்களேன், பேதுரு நினைவு கூர்றாரு, ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர்,
1: உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறார்.
0: உம்முடைய சன்னிதானத்திலே
1: என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர்.
0: அப்ப சந்தோஷம் எங்க இருக்கு?
1: அவருடைய சன்னிதானத்தில்,
0: அவருடைய சந்நிதியில இருக்கு.
1: சந்நிதி
0: சந்தோஷத்தை எங்கெல்லாம் போய் மனுஷன் என்ன செய்யறான்?
1: தேடுறான்.
0: ஆனா சந்தோஷம் இருக்கிறது எங்க?
1: அவருடைய சந்நிதியில.
0: அவர் பாருங்களேன், சந்தோஷத்தினால என்ன செய்வேன்?
1: நிரப்புவீர்.
0: ஃபுல்லா சொல்லுங்க, ஃபுல்லா
1: ஃபுல்லா.
0: வேற மொழியாக்க இருக்க ஏன் மெசேஜ் இல்லாம வேற டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு? பொதுமொழி விருப்பில் எப்படி இருக்கு? சந்தோஷத்தினால் என்ன செய்வீர்?
1: நிரப்புவீர்.
0: நிரப்புவீர். You will enrapture me with and in your presence. முழுசாயினை முற்றும் முடி என்ன செய்கிறீர்? கம்ப்ளீட்டா சூழ்ந்து கொள்ளுகிறீர்.
1: ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு.
0: உம்முடைய முன்னிலையில் எனக்கு நிறைவான
1: மகிழ்ச்சி உண்டு.
0: அதுதான் அப்பா பாடியிருக்கிறாங்கன்னா, உம்முன்னே
1: உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு.
0: அந்த என்கேஜிவி கொண்டு வாங்க.

0: பாருங்க இதுல என்கேஜே அருமையா இருக்கு. யூ வில் மேக் மீ ஃபுல் ஆஃப் ஜாய் இன் யுவர் பிரசன்ஸ், ஃபுல் ஆஃப் ஜாய் இன் யுவர் பிரசன்ஸ். அந்த வேர்ட் தான் எதிர்பார்த்தேன். சந்தோஷத்தினால் நிரப்புவீர், நிரப்புவீர் அப்படிங்கிற அந்த தமிழ்ல இருக்கிற அந்த வேர்டு அருமையா இருக்கு பாருங்க. இங்கிலீஷ்ல யூ வில் மேக் மீ ஃபுல் ஆஃப் ஜாய் இன் யுவர் பிரசன்ஸ், ஃபுல் ஆஃப் ஜாய். சமூகத்துக்கு போயிட்டு எப்ப சமூகத்துக்கு போனாலும் சரி, எப்ப சந்நிதிக்கு போனாலும் சரி, ஃபுல்லு தான்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: டல்லா போறேன் போறான் ஃபுல்லா வந்து.
1: ஆமென்,
0: உள்ள போனது டல்லா, வெளியில வர்றது ஃபுல்லு. இந்த ஒயின் ஷாப்புக்கு போறவன் எல்லாம் பாருங்க, போறப்ப டல்லா போறான், வர்றப்ப எப்படி வர்றான், ஃபுல்லா வர்றான்.
1: தெரியுமில்ல அப்படின்றான்.
0: அப்ப ஒரு மதுவான வெறி கொள்றவனே உள்ள போயிட்டு எப்படி
1: வர்றான்,
0: வர்றான். நமக்கு அவருடைய பிரசன்னத்துக்கு சந்நிதிக்கு போனாலே அவரும் அவருடைய சன்னிதானத்துல அவருடைய சந்தோஷத்தினால நம்மள ஃபுல் ஆக்கிடுற.
1: ஆமென்.
0: உள்ள போனது டல்லா, வெளியில வர்றது
1: ஃபுல்லா.
0: இந்த நாள் முழுசு நாம எப்படி இருக்க முடியும்,
1: ஃபுல்லா
0: இருக்க முடியும். எப்பவுமே ஐயா இப்படிதான்
1: இருப்பாரு,
0: ஃபுல் லோடு. சொல்லுங்க, ஃபுல் லோடு,
1: ஃபுல் லோடு.
0: என்ன அவர் எங்க இருக்கிறாரு, சன்னிதானத்திலே சந்தோஷத்தினால இருக்கிறார்.
1: நிரப்புவே
0: சன்னிதானத்தின் சந்தோஷத்துல இருக்கிறார். ஆமென்,
1: ஆமென்.
0: அதே பாருங்க, அந்த சன்னிதியில இருக்கிற ஆட்கள் எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க,
1: ஃபுல்லா
0: சந்தோஷமா. நம்ம வாழ்க்கையில் குறை இருந்தாலும் மனசில் ஒரு நிறைவான மகிழ்ச்சியோடு நம்மளால் வாழ முடியும்னா அதுக்கான ஒரே ரகசியம் என்னன்னா அவருடைய சந்நிதியில் வாழ்கிற வாழ்க்கை.
1: ஆமென்.
0: அதனால சந்நிதியில் வாழ்கிற ஆட்கள் எப்பவுமே துள்ளிக்கிட்டு, எப்பவும் சிரிச்சுக்கிட்டு, எப்பவும் மகிழ்ச்சியோட, எப்பவும் பூரிப்போட, எதை குறிச்சும் கவலை இல்லாமல். நமக்கே ஆச்சரியமாக இருக்குது, இந்த மனுஷனுக்கு ஏதாவது கவலை ஏதாவது இருக்குமா இல்லையா, இப்படி சந்தோஷமா என்ன செய்யறாங்களே
1: இருக்கிறாங்களே.
0: வாழ்க்கையில எல்லாம் இருக்கிறவங்க கூட சந்தோஷமா இருக்க முடியாது, ஆனா அவரோட இருக்கிறவங்க கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும்.
1: ஆமென்.

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சோ அவரோட இருக்கிற அந்த அனுபவத்தில் எல்லாம் இருக்கிறவன் தனக்குள்ள உணர முடியாத சந்தோஷத்தை அவரோட இருக்கிறவன் உணர முடியும்.
1: எஸ்.
0: முக்கியமான காரியம், எல்லாம் இருக்கிறவன் தனக்குள்ள உணர முடியாத ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவரோட இருக்கிறவன் அனுபவிப்பான்.
1: எஸ்.
0: ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: அப்ப சந்தோஷமா இருக்கணும்னா என்ன மாதிரி எனக்கு இருக்கணும்னு சொல்லக்கூடாது, நான் உங்களோட இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லணும்.
1: ஆமென்.
0: மூத்தகுமார மனநிலைமை, சந்தோஷமா இருக்கணும்னா என்ன மாதிரி இருக்கணும், எனக்கு என்னமாவது
1: இருக்கணும்,
0: நான் என்னுடைய சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது என்ன செய்யல
1: கொடுக்கல,
0: என் சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி இருக்கும்படி. அப்ப அவன் என்ன சொல்றான், இங்க நான் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன மாதிரி எனக்கு இருக்கணும்.
1: எஸ்.
0: அவர் சொல்றாரு, டே நீ எப்பவும் என் கூட இருக்கிறவன்டா. அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு, அவனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு பாருங்க. நீ எப்பொழுதும் என்னோடு
1: இருக்கிறாய்
0: இருக்கிறாய்.
1: ஹல்லேலூயா.
0: மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய்.
1: எஸ்.
0: சன், யூ ஆர் ஆல்வேஸ் வித் மீ. You are always with me.

0: சந்தோஷமா இருக்கணும்னா என்னமாவது அவனுக்கு இருக்கணும்.
1: எஸ்
0: அது எப்படி ஏதாவது இருந்தா தானங்க சந்தோஷமா இருக்க
1: முடியுங்க.
0: ஒண்ணுமே இல்லாம எப்படிங்க நாங்க சந்தோஷமா
1: இருக்கிறது?
0: ஆனா பக்தன் பாடுறான், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில பலன்கள் இல்லாம போனாலும், தொழுவத்துல மாடுகள் இல்லாம போனாலும், கிடையில ஆடுகள் இல்லாமல் போனாலும், மொத்தத்துல முதலே இல்லாம போனாலும், முதலுக்கே மோசம் வந்தாலும் முதல்வரோடு இருக்கிறனே.
1: ஆமென்.

0: ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஐயா முதலுக்கே மோசம் வந்துருச்சுன்னு சொல்றியா? ஆமா ஆண்டவரே, முதலுக்கு என்ன செஞ்சிருச்சு?
1: மோசம் வந்துருச்சப்பா.
0: ஆனா நீ இன்னும் என் புதல்வனா இருக்கிற அப்படின்னு முதலே போனாலும் சரி, நீ இன்னும் எனக்கு
1: புதல்வன்
0: புதல்வனா இருக்கிற சொல்லுங்க. முதல் இருக்கு, முதல் இல்ல, அதெல்லாம் ரெண்டாவது. நான் இன்னும் யாரா இருக்கிறேன்? உம்முடைய
1: புதல்வனா
0: இருக்கேன். முதல் போனாலும்
1: நீங்க
0: நீங்க நான் உங்களுக்கு புதல்வனா இருக்கேன் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: இளையகுமரனுக்கு சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? அப்ப எப்படி எப்படி சந்தோஷப்படுத்தினார் இளையகுமார்? டே முதல் போச்சுனாடா வந்திருக்கிற, மொத்தமா போச்சப்பா. அவன் என்ன சொல்றான்?
1: மொத்தமா போச்சப்பா.
0: எப்பா மொத்தமா கழுவிட்டேன்ப்பா, என்னடா அஞ்சு பத்து கூட இல்லையாடா? இல்லப்பா மொத்தமா மொத்தமா போச்சாடா, வாடா உனக்கு தான்டா முத்தம்
1: அப்படின்னு.
0: மொத்தத்தையும் காலி பண்ணவனுக்கு
1: முத்தம்,
0: முத்தம் மொத்தத்தை முதல்ல காலி பண்ணிட்டு வந்தவனுக்கு அவர் கொடுத்த சந்தோஷம் என்ன? புதல்வனுக்குரிய சந்தோஷம்.
1: ஆமென்.
0: முதல் போனவனுக்கு
1: புதல்வனுக்குரிய
0: புதல்வனுக்குரிய சந்தோஷம்.
1: எஸ் ஹalleluya. ஆமென்.
0: மகனே நீ எனக்கு இன்னும் புதல்வனா தாண்டா இருக்கற. மொத்தமா போனாலும் நீ இன்னும் எனக்கு
1: புதல்வன்டா,
0: புதல்வன் தாண்டா.
1: எஸ்
0: பூரா பாருங்க, மரித்தான்
1: உயிர்த்தான்,
0: உயிர்த்தான் மறுபடியும் காணப்பட்டான், ஆனபடினால் நாம்
1: சந்தோஷம்.
0: வீடே களை கட்டுது.
1: ஆமென்.
0: வீடே என்னது, எங்க பார்த்தாலும் ஒரே
1: களை,
0: சந்தோஷம். சந்தோஷம் எங்க இருக்கு? சந்நிதியில இருக்கு.
1: ஆமென்.
0: எல்லாம் ஏதாவது இருந்தா தான் சந்தோஷமா இருக்க முடியும் நம்ம சொல்றோம். ஆனா அவர் சொல்றாரு, சந்தோஷமா நீ இருக்கணும்னா என் கூட இரு.
1: எஸ்
0: என் கூட இருக்கிறவனுக்கு இருக்கிற சந்தோஷம் சமாதானமும்.
1: அல்லேலூயா.
0: அதனாலதான் இந்த பிரசன்னத்துல வாழ்ற வாழ்க்கை முறைங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது நீங்களும் நானும் வாழ்ந்தே ஆக வேண்டிய ஒரு உயரிய வாழ்க்கை
1: முறை.
0: முறை இட்ஸ் எ லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை
1: முறை.
0: முறை அப்ப பிரசங்கத்துல வாழ்றது வேற. இப்ப இதெல்லாம் என்னது?
1: பிரசங்கம்.
0: பிரசங்கம், பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு நாங்க பிரசன்னத்திலேயே வாழ்ற வாழ்க்கை
1: முறை
0: அது வேற.
1: எஸ்.
0: அப்ப இந்த பிரசன்னத்துல வாழ்ற ஆட்கள்கிட்ட நீங்க பழகுனீங்கன்னா எப்பவும் அந்த லைஃப்ல ஒரு துள்ளல் இருந்துகிட்டே இருக்கும்.
1: ஆமென்.
0: என்ன இருக்கும்?
1: துள்ளல்,
0: சந்தோஷ துள்ளல்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேரு?
1: சந்தோஷ துள்ளல்.
0: தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் டல்லாவா இருக்கும்,
1: துள்ளிக்கிட்டே
0: துள்ளிக்கிட்டே தெரியும். அந்த மாதிரி நாமளும் அவரோடு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காவே உள்ளமெல்லாம் என்ன செய்யும்?
1: துள்ளும்,
0: துள்ளும்.
1: ஆமென். ஆமென்.
0: அப்பா அப்படியே ரசிச்சு அனுபவிச்சு பாடுற பாட்டு பாருங்க.

0: எப்படி துள்ளலையா, இது என்ன சாதாரணமான துள்ளலா, இங்க பாருங்க என்ன துள்ளல், குதியாட்டம் போடுறான்டா சொல்றோம்ல, குதியாட்டம் போடுறான்டா, இதுதான் அந்த
1: குதியாட்டம்.
0: இது எங்க இருந்தா தான் வரும்,
1: அவர் சமூகத்துல
0: தண்ணிக்குள்ள இருந்தா தான் வரும்,
1: தண்ணிக்குள்ள
0: தூக்கி வெளியே போட்டா துடிச்சிருவேன், உள்ள இருந்தா துள்ளுவேன்.
1: ஆமென்.
0: சொல்லுங்க, உள்ள இருந்தா துள்ளல்,
1: உள்ள இருந்தா துள்ளல்,
0: கொஞ்சம் சமூகத்தை விட்டு வெளியில போனா ஒரே
1: துடி
0: துடிச்சு துடியா
1: துடிச்சிருவான்,
0: துடிச்சிருவான்.
1: அல்லேலூயா.
0: அப்பாட்ட தந்தையர்கள்ட்ட பொறாமப்படுற ஒரு காரியம் ஒண்ணு உண்டுன்னா, இந்த பிரசன்னத்துல வாழ்ற ஒரு
1: வாழ்க்கை முறை,
0: வாழ்க்கை முறை, அந்த அந்த சமூகத்தினுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுல என்ன சொல்றது, மொத்தமா எனக்கு தாண்டான்னு சொல்ற மாதிரி அதை விடுறதே இல்லை. ஒட்டுமொத்த குத்தக சந்தோஷம்னா எனக்கு தான் சொல்ற மாதிரி என் நேரம் இதுலதான்,
1: சமூகத்திலேயே பிரசன்னத்திலேயே
0: சமூகத்திலேயே சமூகத்திலே சந்நிதியிலேயே.
1: ஹல்லேலூயா.
0: அதான் பாடுறாங்க வம்சம்.

0: அந்த அந்த வேர்டு பாருங்க, சமூகம் தான்
1: நிரந்தர
0: நீரோடை. ஆமே,
1: ஹல்லேலூயா.
0: அப்ப இந்த பிரசன்னத்திலே வாழ்ற அந்த வாழ்க்கை முறை, அது வந்து அது நாம அந்த வாழ்க்கை முறைக்குள்ள வராததான் நம்முடைய பிரச்சனை. அந்த முன்னுரிமையை கொடுக்கிறவங்க எப்பவும் எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமா இருக்கிறாங்க.
1: அன்னைக்கு
0: கும்பகோணம் போனோம், அப்பா நானும் ஜூடு மூணு பேரும் கார்ல ஏறி உட்கார்ந்தவொடனே ஊர் புறணி, உலக புறணி, அந்த புறணி, இந்த புறணி, எதுக்கு இடம் கிடையாது. இந்த ஆண்டவருடைய சாட்சிகளை சொல்ல சொல்ல சாப்பாட்டே மறந்துட்டாங்க. இந்த டெய்லி ஆன்லைனில் போகிறதுனால எப்படிலாம் டெஸ்டிமெண்ட் எழும்புது அதை சொல்கிற அப்படின்னாங்க. அதை சொல்ல சொல்ல காலை சாப்பாடு என்ன செஞ்சாச்சு? மறந்து வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க.
1: அந்த குட் நியூஸ் போனவுடனே அப்படியே ஃபில் ஆயிடுச்சுடா வயிறு, அதனால சாப்பாடே எனக்கு தேடலன்ட்டாங்க. சரி சாப்பிடல போல நம்ம அப்படின்ட்டு எடுத்து சாப்பிட்றாங்க.
0: அந்த அந்த சிங் ஹாலலியா பாட்டை போடு, அப்புறம் என்ன
1: அந்த 10,000 ரீசன்ஸ்,
0: 10,000 ரீசன போடு, வேற என்ன
1: ஹவ் கிரேட் தி வாட் போடு,
0: தி வாட் போடு, இந்த பாட்டை போடு, அந்த பாட்டை போடு,
1: சரி உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சு அதை போடுங்க,
0: இப்படியே சொல்லி சொல்லி எங்க போய் சேர்ந்தாச்சு?
1: கும்பகோணம் போய் சேர்ந்தாச்சு.
0: அப்ப இந்த சமூகத்திலே வாழ்ந்து பழகின நபர்களால சமூகம் இல்லாம இருக்க
1: முடியாது,
0: முடியறது இல்ல. ஆண்டவர் அந்த நிலைமைக்கு எங்களை கொண்டு வாங்க. சமூகம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்கிற ஒரு ஒரு நிலைமையை என் வாழ்க்கையில் பார்க்கத்தக்க விதத்தில் நான் சமூகத்தில் வாழ என்ன பழக்குவீங்க ஆண்டவர்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சமூகத்தில் வாழ்ந்து பழகின ஆளால் சமூகம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது?
1: வாழவே.
0: இதுதான் கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை முறை. அப்போஸ்தலர்கள் இந்த உன்னத அனுபவம் அவங்களுக்கு இருந்துச்சு, இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சில ஆண்டவர் நம்ம கொடுத்த வாய்ப்பு மற்றவனுக்கு கிடைக்காத வாய்ப்பு. ஓகே சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அதை முழுசா பயன்படுத்துற மனுஷன் பாக்கியவான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அவரோட இந்த மாதிரி யாரெல்லாம் எசைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில தான் அவருடைய அசைவாடுதல்கள் அதிகமா இருக்கும். அத என்ன சொல்ல போனா த மூவ் ஆஃப் காட்னு சொல்லலாம். காட்ஸ் மூவ். எந்த மனுஷனுடைய இருதயம் ஆண்டவரோட எசைஞ்சிருக்கோ அந்த இருதயத்துலதான் அவருடைய ஏவுதல், அவருடைய உணர்த்துதல்கள், அவரது வழிநடத்துதல்கள், அவருடைய சத்தம், அவருடைய அமைதி, அவருடைய இளைப்பாறுதல், அவருடைய இடைபடுதல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: எஸ்,
0: இந்த இந்த ஆவியின் அசைவு அவரோட இசைஞ்சிருந்தா தான் அனுபவிக்கவே முடியும்.
1: ஆமென்.
0: அவரோட இசைஞ்சு இருக்கிற உள்ளத்துல கிறிஸ்துவின் ஆவியானவர் அசைவாடிக்கிட்டே.
1: ஆமென்.
0: அவரோட இசைஞ்சிருந்து அவருடைய அசைவாடுதல தனக்குள்ள அனுபவிக்கிற மனுஷன் பாக்கியவா. அவன் வாழ்ற வாழ்க்கை முறை ரொம்ப உயரிய ராயலான வாழ்க்கை. அது லோக்கலான வாழ்க்கை இல்ல,
1: ராயலான.
0: இப்போ நம்முடைய அல்டிமேட் நம்முடைய நோக்கம் உங்களோட நான் இருக்கிறவன் அப்படிங்கிறத விட உங்களோட நான் எசைஞ்சிருக்கிறவேங்கிற சாட்சி.
1: எஸ்
0: ஆண்டவர், அதுதான் எனக்கு முக்கியம்.
1: ஹல்லேலூயா.
0: இன்னொரு ரகசியம் இதில் பாருங்க, அவரோட இருக்கிறவன் இல்லை, அவரோட எசைஞ்சிருக்கிறவன்.
1: ஆமென்.
0: எந்த அளவு இசைஞ்சிருக்கிறவன், அவனுக்குள்ள அவர் அசைவாடத்தக்க விதத்துல அவரோட
1: இசைந்திருக்கிறவன்,
0: இசைஞ்சிருக்கிறவன். ஒண்ணு கொரிந்தியர் 6:17 பவுல் சொல்றாரு, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும்
1: அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான்.
0: கர்த்தரோட இருக்கிறவன் இல்ல,
1: இசைந்து இருக்கிறவன்,
0: இசைந்து இருக்கிறவன். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: கர்த்தரோட இருக்கிறவன் இல்ல, கர்த்தரோட
1: இசைந்து இருக்கிறவன்,
0: இசைந்து இருக்கிறவன். அவரோட இருக்கிற, எப்படி அவரோட இருக்கிற, அதான் கேள்வி. நான் அவரோட இருக்கிறேன், நான் அவரோட இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்ல, எப்படி இருக்கிறப்பா.
1: ஹல்லேலூயா.
0: அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே
1: ஆவியா இருக்கிறார்.
0: பாவியா இருந்த நம்ம எல்லாரும் இப்ப ஒரே ஆவியாக்கிட்ட.
1: ஆமென்.
0: இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம். என்ன செஞ்சீங்க ஆண்டவரே? டேய், இதுக்கு மேல என்னடா செய்யணும் சொல்ற? எனக்கு என்ன செஞ்சீங்க ஆண்டவரே? டேய், ஆவியா இருந்த இப்ப உனக்கு எங்க உட்கார வச்சிருக்கேன் தெரியுமா? என்னோட ஒரே ஆவி.
1: ஆமென்.
0: அப்படின்னா டேய், நீ பேசினா நான் பேசுற மாதிரிடா, நீ சிந்திச்சா நான் சிந்திக்கிற மாதிரிடா, நீ பாக்குறவாரு நான் பாக்குறேன்டா, ஒரே ஆவிடா. நீ என்னோட மெர்ஜி ஆயிட்டடா.
1: ஆமென்.
0: என்னோட டோட்டலா நீ சிங்க் ஆயிட்டடா. எனக்குள்ள வந்து நீ காணாம போயிட்டடா.
1: ஆமென்.
0: நீ பாட்டுல இந்த காரியம் தெரியாம என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறேனே பாத்து, இதுக்கு மேல உனக்கு நான் என்ன செய்யணும்ப்பா சொல்லுப்பா. ஹல்லேலூயா. அதான் பக்தன் பாடுறாரு, பாவி என் மீது
1: ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை.
0: இந்த பாவி இப்ப ஒரே
1: ஆவி,
0: ஆவி. அதனால இந்த பாவிக்கு இப்ப ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது அன்பின் உச்சம்.
1: எஸ்.
0: பக்கா லோக்கல அவரோட கொண்டு போய் இணைச்சாரு பாருங்க.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. அவரோட இணைச்சு நீ பார்த்தா நான் பாக்குறேன்டா, நீ பேசினா நான் என்ன செய்யறேன்
1: பேசுறேன்
0: பேசுறேன். அந்த மாதிரி என்னோட நீ ஒன்னாய்
1: ரெண்டரை கலந்து விட்டாய்.
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாக்கடையை கொண்டு எதுலயாவது கலக்க முடியுமா?
1: முடியாது. ஹல்லேலூயா.
0: நீ பாட்டுல ஒன்னும் புரியாம என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறேன், உன்னை ஒரே ஆவியாக்குனேன் பாரு. எவ்வளவு ஒரு விஷயம் தெரியுமா? இதுக்கே நீ கொண்டாடணும்டா நாலு நிமிஷம் என்ன.
1: ஹல்லேலூயா.
0: எப்பெல்லாம் என் சமூகத்துக்கு வர்றியோ அப்பெல்லாம் நீ எப்படி ஆயிட்டு போற? பாவியா வர்ற ஒரே ஆவியா போயிடுற.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இதை விட ஒரு மனுஷனுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு நீ முதல்லன்றார்.
1: ஹல்லேலூயா.
0: இந்த மாதிரி பிசாசு என்ன பண்றான்? பாவியாரு, ஆனா அவரோட இசைந்து ஒரே ஆவியாயிராத. நீ எப்படி இரு? பாவியாவே இரு. ஆனா ஆண்டவர் சொல்றார், என்னோட இசைஞ்சு ஒரே
1: ஆவியாவே.
0: இந்த பாவி ஆவி ஆகுறான் பாருங்க. பாவி
1: ஆவி ஆகுறான் பாருங்க.
0: முன்னாள் பாவி ஒவ்வொரு நாளும் அவரோட எசைஞ்சிருந்து எசைஞ்சிருந்து எப்படி ஆயிடறான் பாருங்க.
1: ஒரே
0: ஒரே ஆவி ஆகுறான் பாருங்க. அவனை கண்டாலே அவனுக்கு அவனுக்கு எரிச்சல்.
1: ஹல்லேலூயா.
0: என்ன ஆயிருச்சு? எரிச்சல்,
1: எரிச்சல்.
0: இந்த மாதிரி அவரோடு உறவாடி அவரோடு ஒரே ஆவியா இருக்கிற மனுஷனை அசைக்க அவனால
1: முடியாது.
0: கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை. பாவி அசைக்க முடியும். ஆசையை காட்டி பாவி என்ன செய்ய முடியும்?
1: அசைக்க முடியும்.
0: இஷ்டம் போல அசைக்க முடியும். பெயர்த்து தூக்கி எறிய முடியும். ஆனா அவரோட உறவாடி அவரோட எசைஞ்சிருந்து ஒரே ஆவியா இருக்கிற மனுஷனை அசைக்க அந்தகார கிரியைகளால
1: முடியாது.
0: ஏன்னா அவனுடைய உள்ளத்துல காணப்படுவது தேவனோடு உண்டான ஒரு இசைவு.
1: ஆமென்.
0: அவன் தேவனோட இசைஞ்சிருக்கிற மனுஷன்.
1: ஹல்லேலூயா.
0: முன்னாடி மனுஷன், ஆனா இப்ப அவன் தேவ மனுஷன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இசைவு மனுஷனை தேவ மனுஷனாக்கி அவரோடு ஒரு மனுஷனுக்குள்ள இசைவு மனுஷனா இருந்தவனை யாராக்கிறது? தேவ மனுஷனாக்கிறது.
1: ஆமென்.
0: இந்த மனுஷங்களுக்குள்ள தேவனோடு இசைந்து இருக்கிற தேவ மனுஷனுக்குள்ளதான் ஆவியானவருடைய அசைவாடுதல் அதிகமா இருக்கு.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: ஒரு நாள் முழுசும் அவரோட நீங்கள் உறவாடி பாருங்கள், எசஞ்சிருந்து பாருங்கள், அப்படியே அசைவு இருந்துக்கிட்டே இருக்கும்.
1: எஸ்.

0: இந்த நாளின் ஒவ்வொரு
1: நிமிடமும்
0: உந்த நினைவால் நிரம்ப
1: வேண்டும்.
0: லவ் பண்ற மைண்ட்ல ஃபுல்லா யாரோட நினைவு இருக்கும்? லவ்வரோட நினைவு தான். ஆண்டவரை லவ் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா
1: உள்ளத்துல
0: இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும்
1: உம்முடைய நினைவால்
0: உங்க நினைப்பு தாயா, உங்க நினைப்பு தாயா. அவருக்கும் ரொம்ப பிரியம் பாருங்க. என்ன நினைப்பீங்களாடா நீங்க, பரமேரி பிறப்ப நினைப்பீங்களா நீங்க? அதனால என்ன, நீ மறந்துடுவேன், என்ன என்ன செஞ்சிருவேன்,
1: மறந்துடுவேன்,
0: என்ன நினைவு கூறும்படி இதை என்ன செய்ய
1: செய்ய.
0: தேவன் என்ன விரும்புறாரு, அவரை நாம நினைக்கணும்னு விரும்புறோம். எல்லா ரைட்ஸ் இருக்கு, ஏன்னா அவர் நம்மளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: டேய், நான் தான் உன்ன நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். உனக்கு கொஞ்சமாவது என் நினைப்பு உனக்கு என்ன செய்தாடா
1: இருக்கா?
0: இந்த லவ்வர்ஸ் கேட்குற கேள்வி என்ன, நான் தான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அப்பப்போ மனைவி கூட உங்களுக்கு ஏதாவது என்ன குறிச்ச
1: நினைப்பு இருக்கா? ஹல்லேலூயா.
0: ஏஞ்சல் என்னோட போடுற பிரதான ஃபைட்ல ஒன்று, நான் தான் உங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்,
1: நினைச்சுக்கிட்டே இருக்கேன்.
0: கொஞ்சமாவது நீங்கள் என்ன செய்வீங்களா,
1: நினைக்கிறீங்களா?
0: அப்போ நேசிக்கிற உள்ள என்ன செய்து என்ன

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சோ இந்த இசைவு செஞ்சிருக்கிறதுனால வர்ற பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அந்த நாள் முழுவதும் அவருடைய அசைவாடுதல் இருந்துகிட்டே.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: தண்ணி சூடாகி வர்றப்ப அந்த மேற்பரப்புல ஒரு ஆவி பறந்துகிட்டே இருக்கா.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா. ஆமென். குளிர்ந்த தண்ணியில் ஆவி பறக்குமா?
1: பறக்காது.
0: சிலர் உள்ளத்துல ஏன் வந்து ஆவி பறக்கல,
1: குளிர்ந்துட்டா,
0: சூடே ஆகல, என்ன செய்யல,
1: சூடே ஆகல,
0: சூடே ஆகல, பாத்திரம் எப்படி இல்ல,
1: சூடா இல்ல.
0: ஆனா அந்த சூட தண்ணி சூடாயிருச்சுன்னா அந்த மேற்பரப்புல அப்படி ஒரு
1: ஆவி
0: ஆவி சொல்லுங்க பறந்துகிட்டே
1: பறந்துகிட்டே இருக்கும்.
0: அவரோட எசெஞ்சு நாம் அவரோட அப்படி ஒன்னோடு ஒன்னா கலந்து ஒரே ஆவியா இருக்கிற பொழுது நம்ம ஆவியின் மேற்பரப்புல அப்படியே ஒரு ஒரு அசைவாடுதல், ஒரு ஆவியின் அசைவாடுதல். இதை நாள் முழுசும் என்ஜாய்
1: பண்ணணும்.
0: ஆதி திருச்சபையில் காணப்பட்ட பலத்த அசைவாடுதல்களுக்கு அந்த சபையார் கத்தரோட எசைஞ்சிருந்ததுதான் காரணம். தேசத்துல கத்தருடைய பலத்த அசைவாடுதலை பார்க்கணும்னா, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கத்தருடைய பலத்த அசைவாடுதலை பார்க்கணும்னா, இதையும் அதையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. பேசாம அவரோட உறவாடி ஒரே ஆவியாகிறது மட்டும்தான்,
1: எஸ்,
0: அவரோட இசைந்திருந்தா மட்டும்தான் அவருடைய அசைவே ரிலீஸ் ஆகும். இப்ப நம்ம பிரச்சனை மூத்தகுமாரன் பிரச்சனை, தப்பனோட இருந்தான், ஆனா தப்பனோட எசைஞ்சு என்ன செய்யல,
1: இல்ல
0: இருக்கல. சோ கிறிஸ்துவோட இருக்கிறோம், ஆனா கேள்வி, எப்ப என் கூட தான் இருக்கிறீங்க, நானும் உங்களோட தான் இருக்கிறேன், ஆனா நீங்க என்னோட எசைஞ்சிருக்கிறீங்களாப்பா கேக்குற. வனாந்திரத்துல இஸ்ரேல் ஜனம் பிரயாணம் பண்ண மாதிரில பிரயாணம் பண்றப்ப நீ, நானும் அவங்களோட இருந்தேன், அவங்களும் என் கூட இருந்தாங்க. ஆனா எப்ப பாரு, என்னோட எசைஞ்சே அந்த கூட்டம் என்ன செய்யல, வரவே இல்லை. அப்ப ஆண்டவரோட இருந்தும் அவரோட இசைந்திருக்காத ஒரு முரட்டாட்டம் பிடிச்ச மனுஷனா என்னால வாழ முடியும். மூத்துகுமாரன் தவப்பனோட இருந்தான், தவப்பனோட இசைந்து இருக்கல. தவப்பனே சொல்ல, நீ எப்பொழுதும் என்னோடு
1: இருக்கிறாய்,
0: என் கூட தான் இருக்கிற, ஆனா எப்படி இருக்கிற, அதான் கேள்வி. ஆனா
1: எப்படி இருக்கிற,
0: எப்படி இருக்கிற, யூதாஸ் காரியோத் அவரோட தான் இருந்தான் 3.5 வருஷம், ஆனா எப்படி இருந்தான் கேட்கலாமா,
1: கேட்கலாம்.
0: அவரோட இருந்தான், அவரோட எசைஞ்சிருக்கல. எப்ப பாருங்க, ஒரு முரண்பாடு தான் அவரோட. கேஆசி யாரோட இருந்தா,
1: எலிசாவோட தான் இருந்தான்,
0: ஆனா எலிசாவோட
1: இசைந்து இல்ல,
0: இசைந்து இருக்கல. ஆகான் எங்க இருந்தா,
1: யோசுவாவோட தான் இருந்தான்,
0: ஆனா சபையா குறிச்ச தேவ திட்டத்தோட
1: எசைஞ்சில்ல,
0: எசைஞ்சில்ல. டெவிலோட ட்ரிக் என்ன, அவரோட இரு, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், எசைஞ்சிருக்காத, எசைஞ்சிருந்தா தான் நீ யாராயிர, ஒரே ஆவி ஆயிடுற. அதனால நீ எப்படி இருக்கணும், அவரோட இருக்கணும்,
1: எசைஞ்சில்லாம இருக்கணும்.
0: ஏன்னா அவரோட இருந்தும் அவரோட இசைந்திருக்காத நபர்களை தான் அவன் ஈஸியா அசைக்க முடியுது. யூதாஸ், யூதாஸ் காரியோத் அப்போஸ்தலனா இருந்தும் அசைச்சிட்டானா? கேஆசிய வந்து வல்லமையான ஊழியக்காரருக்கு அசிஸ்டண்டா இருந்தும் அசைச்சிட்டானா?
1: அசைச்சான்.
0: நீங்க எவ்வளவு பெரிய ஊழியரோட இருந்தாலும் சரி, அவரோட இசைஞ்சலைன்னா உங்களையும்
1: அசைச்சிருவான்.
0: ஜீசஸோட இருந்த அப்போஸ்தலனே அசைச்சவனுக்கு நம்மெல்லாம் ஏமாத்துறோம். அசைச்சது யார,
1: ஜீசஸோட இருந்தவன,
0: ஜீசஸோட இருந்தவன. யூதாஸ் காரியோத் அசைக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன, ஜீசஸோட இருந்தான், எசைஞ்சிருக்கல அவரோட.
1: ஹல்லேலூயா.
0: யோனத்தான் தாவீதை குறித்து வாசிக்கிறோம் அவன் வேதத்தில், 1 சாமுவேல் 18:1 அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு, தாவீது சவுலோட பேசி முடித்த பின்பு, யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய்
1: இசைந்திருந்தது.
0: ஒன்றாய்
1: இசைந்திருந்தது.
0: யோனத்தான் அவனை தன் உயிரை போல
1: சிநேகித்தான். ஹல்லேலூயா.
0: எப்படி இருந்துச்சா? ஒன்றா. The soul of Jonathan was knit to the soul of David. அப்படி பின்னி இருந்துச்சான். ஒண்ணா எப்படி இருந்துச்சு?
1: பின்னி
0: இருந்துச்சு.
1: ஹல்லேலூயா.
0: இந்த யோனத்தானுடைய ஆத்மா தாவீதோட ஆத்மாவோட ஒன்னா இசைந்திருந்த ஒன்றா இசைந்திருந்தது. டே நீ வேற இல்ல, நான் வேற இல்ல, விடுறா நமக்குள்ள எதுக்குடா அப்படின்ற அந்த உன்னத நிலையில அவங்க ஒருத்தர் ஒருத்தர் சிநேகிச்சாங்க. ஸோ யோனத்தானுடைய ஆத்மா தாவீதோட ஆத்மாவோட இசைஞ்சிருந்ததுனாலதான் சவுலால தாவீதுக்கு விரோதமா யோனத்தானுடைய மனதை அசைக்கவே முடியல.
1: எஸ்.
0: என்னடா டே, யார் நலனுக்கு நான் உன்ட்ட நான் பேசுறேன் இப்ப? என் நலனுக்கா பேசுறேன்? அவன் உயிரோடு இருந்தா நீ சிங்காசனத்தில் இருக்க முடியாதா? புரியுதாடா நான் சொல்றது உனக்கு? உனக்கு என்ன இவ்வளவு பெரிய பயலாயிட்ட? உனக்கு விளங்கல உனக்கு நான் சொல்றது? அவன் செத்தாத்தாண்டா உனக்கு வாழ்க்கை? அவனோட போய் ஸ்நேகம் வராடிட்டு இருக்கிற அப்படின்னு என்னதான் கூப்பிட்டு உட்கார வச்சு உட்கார வச்சு சவுல் யோனத்தானோட பேசினாலும் யோனத்தானுடைய மனசு தாவீது குரோதமா கொஞ்சம் கூட அசைஞ்சே கொடுக்கல. ஏயா தாவீது குரோதமா யோனத்தானால எழும்ப முடியல, தாவீது குரோதமா யோனத்தானுடைய மனசை ஏன் சவுலால அசைக்க முடியலன்னா இவன் மனசும் அவன் மனசும் எசைஞ்சு. யோனத்தானுடைய ஆத்மா தாவீதோட எசைஞ்சு இருந்துச்சு. ஆமே
1: ஆமே.
0: நம்மளுடைய மனசு ஆண்டவரோட இது போல எசைஞ்சிருந்து நாம அவரை சிநேகிப்போம்னா அவரு குரோதமா நம்முடைய மனசை யாரும் அசைக்க முடியாது.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஒத்துக்கிறீங்களா நீங்க?
1: ஆமென்.
0: யோசேப்பு என்னதான் முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் கூட என்ன செய்ய முடியல, அசைக்கவே முடியல. காரணம் என்ன? கத்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு கத்தரோட இருந்தே மட்டும் இல்லை, கத்தரோட
1: எசைஞ்சு
0: கத்தரோட எசைஞ்சிருக்கிற பாத்திரத்தை அசைக்க ஒட்டுமொத்த பாதாளத்தாலையும் முடியும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அவரோட எசைஞ்சிருந்து ஒரே ஆவியா இருக்கிற ஒரு தேவ மனுஷன் பாதாளத்தின் வாசல்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்.
1: எஸ்
0: மிகப்பெரிய அச்சுறுத்தல். அதனாலதான் டெவில் என்ன பண்றான், அவரோட இருங்க, ஒட்டு இல்லாம உறவு இல்லாம இருங்க. எசைஞ்சிருக்கிற வேலையை என்ன செய்யக்கூடாது,
1: வச்சுக்கூடாது.
0: போனமா வந்தமா நிறு. ஒரு மணி நேரம் ஜெபம்லாம் பண்ணாது, ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணா பத்தாது உனக்கு? சுருக்கமா ஜெபம்னு பெருக்கமான ஆசீர்வாதம் தருவார். போட்டு ரொம்ப நேரம் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறல்ல, அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் ஆனா 60 வயசு 70 வயசுக்கு மேல நீ வந்து
1: அப்படி இரு.
0: இப்ப எல்லாம் அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது,
1: போகக்கூடாது.
0: இந்த மாதிரி அவன் நீ வந்து நேரத்தை சுருக்கு நேரத்தை சுருக்கு சுருக்குன்னு சொல்றது காரணம் என்னன்னா இதுதான், அவரோட எசைஞ்சிருந்தா நம்ம அவனுக்கு வேட்டு வச்சிரும் நல்லா என்ன செய்யும்
1: தெரியும்.
0: அதனால பாதாளத்தின் வாசல்கள் அவரோட எசைஞ்சிருக்கிற பாத்திரங்களை கண்டு நடுநடுங்கு. அதனாலதான் அவரோட எசைஞ்சிருக்கிறத நம்ம விடுறது இல்லை. ஜெப நேரத்தை தொடுறான், வேதம் வாசிக்கிற நேரத்தை தொடுறான், தியானிக்கிற நேரத்தை தொடுறான், அவரோடு இருக்கிற நேரத்தை எவ்வளவு எவ்வளவு டிவியேட் பண்ண முடியுமோ அவ்வளவு
1: டிவியேஷன்
0: சுற்றி விட்டுருவான் நம்மளை. ஏன்னா அவனுக்கு பயம், ஜெபிச்சா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஜெபிக்கணும்னு நினைச்சாலே பிரச்சனை வந்துருங்க. பைபிள வாசிச்சா தடை வருது இல்லை, வாசிக்கணும்னு நினைச்சாலே தடை வந்துடும். அட்வான்ஸா வந்துருவான். ஜெபிக்கிறப்ப பாத்துக்கிறோம் நினைச்சுக்கிட்டு அவன் இருக்கிறது இல்ல, ரொம்ப குயிக்கா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நினைப்பு வர்றப்பே கை நகர்த்திடுவான். ஏன்னா எசைஞ்சிருக்கிறது அவனை அச்சுறுத்துது. இவன் எசைஞ்சிருந்துட்டா ஒரே ஆவியாயிருவான், ஒரே ஆவியாயிட்டா அவருடைய ஆவியானுடைய அசைவாடுதல் பலமா இருக்கும். அசைவாடுதல் வந்துட்டு அவன் நம்மளும் அசைச்சிருவான்.
1: எஸ்.
0: அதனால இவன் அவரோடு இருக்கணும், அவரோட எசைஞ்சிருக்க கூடாது. ஸோ இதை குறித்து நான் இன்னும் உங்களோட நிறையா பேசணும்னு நான் வந்தேன், நான் முடியல. ஸோ நாளைக்கு நாம் இதை கன்னியூ பண்ணலாம். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஸோ இன்னைக்கு இந்த காலை தியானத்தில் ஆண்டு நமக்கு சொல்கிறது, அவரோடு இருக்கிறேன்னு சொல்லாத, அவரோடு நான்
1: எஸ்
0: செஞ்சுருக்கிறேன். கத்தரோட இருக்கிறவன் இல்லை, கத்தரோட எசஞ்சு இருக்கிறவன் தான் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: எல்லாரும்

0: எவ்வளவு அருமையான வரி பாருங்க, உம்மோடு
1: இணைந்து
0: இணைந்துட. அதான் ரகசியம், உம்மோடு இணைந்துட. அவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை, அவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கை தரத்தையே ராயல் ஆக்கிறோம். நம்முடைய லைஃப் ஸ்டைல், அதில் காணப்படுகிற குவாலிட்டி, அதில் ஒரு ராஜரீகம் காணப்படும். தரமுள்ள ஒரு வாழ்க்கை, தரமுள்ள ஒரு வாழ்க்கை. அவரோட இணைந்து வாழ்கிற அந்த உன்னத நிலையில தான் இந்த உயரிய உயரிய அனுபவங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, உங்களோட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் மற்ற காரியங்களில் சந்தோஷமாக இருக்கிற அந்த அனுபவத்துக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மூத்தகுமாரனை போல நாங்கள் இல்லாமல் ஆண்டவரே, உங்களோட எசைஞ்சிருந்து எசைஞ்சிருந்து உமக்குள்ளான எங்களுடைய உரிமைகளை நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுனீங்க, இன்னும் நாளைக்கு பேச போகிறதுக்காக நன்றி. இந்த ப்ரையாரிட்டியை, இந்த முன்னுரிமையை ஒரு புதல்வன் தாப்பனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முன்னுரிமையை கொடுக்கிறப்ப தான் தாப்பனுடைய அவன் அருளி இருக்கிற உரிமைகளை முழுசாக அனுபவிக்க முடியுங்கிற ரகசியத்தை எங்களுக்கு சொன்னதுக்காக உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்மோடு உறவாடி உங்களோட எசைஞ்சிருந்து எங்கள் ஆவியில் உங்களுடைய பலத்த அசைவாடுதல்களை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ப்ரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. நாளைக்கு கன்னி பண்ணுவோம். ஆமென், ஆமென்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: சங்கீதம் 91 திருப்புவோம். சங்கீதம் 91. நம்மை மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் இருக்கிறது. ஆகையால் தான் பிரசங்கிக்கிறோம். பிரசங்கிக்கிறது ஏதோ சபையினுடைய சட்ட திட்டங்களையும் கோட்பாடுகளையும் பிரசங்கிக்கிறது அல்ல. பிரசங்கிப்பது கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை மாற்றக்கூடியதா இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. விஞ்ஞானத்திலும் அறிவிலும் முன்னேறி வளர்ந்து கொண்டிருக்கிற நாம் சந்திர மண்டலத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல போய் முன்னாடியே போயிட்டு வந்தாச்சு. அப்படிப்பட்ட நாம் மனிதனுடைய உள்ள இன்னும் மாற்ற முடியாமல் இருக்கிறோம். மனிதனால் மாற்ற முடியாது, மனிதனுடைய அறிவினால் மாற்ற முடியாது, மனித ஞானத்தினால் மாற்ற முடியாது. மனிதனுடைய வாழ்க்கையை அவனுடைய ஜீவியத்தை அவருக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றால் அது கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே அந்த மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஆகையால் தான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். ஆகையால் தான் ஆலயத்துக்கு வருவது மிகவும் அவசியம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது அவசியம், கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது அவசியம், அதை தியானிப்பது அவசியம், அதில் சொல்லப்பட்டிருப்பவைகளை அப்படியே செய்வது அவசியம். ஏனென்றால் அதை செய்யும் போது அதிலே ஒரு வல்லமை இருக்கிறது, அதிலே ஒரு பெரும் சக்தி இருக்கிறது, அது நம்மை மாற்றுகிறது. அதை சொல்லுகிறதை கேட்டு அதை தியானித்து அதன்படி செய்ய ஆரம்பிப்போம் என்றால் கொஞ்ச நாள்ல நமக்குள்ளேயே பார்ப்போம் ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுவதை நாமே காண்போம். 91 சங்கீதம் முதல்ல இருந்து வாசிக்க போகிறேன். இன்றைக்கு 8, 9, 10 வசனங்களை நாம் கவனிக்க போகிறோம். போன வாரம் 7 வசனத்தை படித்தோம். எல்லாவற்றையுமே வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எல்லாரும் ராமன் சொல்லுவோமா? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. போன வாரம் அதை பார்த்தோம். அநேகர் அந்த வசனத்தை என்ன நினைக்கிறார்கள்? ஏதோ ஊரெல்லாம் நாசமோசங்கள் நடக்கிறது, ஊரெல்லாம் பொல்லாத கொடிய நோய்களும் நாசமோசங்களும் பலவிதமான தீமைகளும் நடைபெறுகின்றது பலருக்கு, ஆனால் எனக்கு அது நடைபெறாது என்பதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி இருக்கிறதுனால அங்கே ஊர் உலகத்தில் நடக்கிறது பலவிதமான தீமைகள், நாசமோசங்கள், அழிவுகள், நோய்கள், இவைகள் எல்லாம் அங்கே நடக்குது, நமக்கு அது வராது என்கிற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆகையால் தான் இதை இராணுவ வீரர்களின் சங்கீதம் என்று அழைப்பது கூட உண்டு. ஏனென்றால் ஒரு கதை நான் கேள்விப்பட்டேன், உண்மையாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் அற்புதங்களை விசுவாசிக்கிறீங்க? ராணுவ வீரன் ஒருவன் இருந்தான். யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கும் போது துப்பாக்கி சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது அவன் மீது ஒரு குண்டு படுகிறது. குண்டு பட்டவுடன் அந்த குண்டினால் தாக்கப்பட்டு அவன் விழுந்து எழுந்து பார்க்கும் போது அவனுடைய பாக்கெட்ல வைத்திருந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக அந்த குண்டு பாஞ்சிருக்குது. அதனால நெஞ்சுக்குள்ள பாயல. எடுத்து பார்த்தா நாம் வேதத்தை திறந்து பார்த்தா புதிய ஏற்பாடை திறந்து பார்த்தா அதுல சங்கீதமும் இருக்குது. அந்த சங்கீதத்துல 91 சங்கீதத்துல 7 வசனத்துக்குள்ள அந்த குண்டு இருந்துச்சா? இது ரொம்ப நாளா சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. உண்மையாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் உண்மையா இருக்க கூடாது? கர்த்தர் அற்புதமாய் காக்கிறவர் என்பதை நான் நம்புகிறேன். கர்த்தர் அற்புதங்கள் செய்கிறவர், அற்புதமாய் காக்கிறவர் என்பதை நம்புகிறேன். எத்தனையோ நேரத்தில் கர்த்தர் என்னை காத்திருக்கிறார், அற்புதமாய் காப்பாற்றி இருக்கிறார். நான் உண்மையாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை நம்புகிறேன். ஆனால் இந்த வசனம் 7 வசனம், ஏதோ ஊர் உலகத்தில் எல்லாம் நாசமோசங்கள், அழிவு, வியாதி, நோய்கள் நடக்குது, ஆனா உனக்கு அதை அணுகாது என்று அந்த அர்த்தத்திலே சொல்லப்படவில்லை. எப்படி சொல்லி இருக்கிறது? உன்னை எதிர்த்து வரும் சக்திகள், பிசாசின் வல்லமைகள், பிசாசினால் ஏவப்பட்டு, பிசாசினால் ஊக்குவிக்கப்பட்டு உன்னை எதிர்க்க அனுப்பப்பட்ட சக்திகள், அது மனிதர்களாக கூட இருக்கலாம், அவர்கள் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேருமாய் விழுவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இது ஏதோ ஊர் உலகத்தில் நடக்கிற அழிவையும் நாசமோசத்தையும் சொல்லி அது உனக்கு வராதுன்னு சொல்லல.
1: உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் என்று சொல்லுகிறது. உங்களை எதிர்த்து வருகிற சக்திகள், உங்களை நாசமாக்க வேண்டும் என்று, அழித்து போட வேண்டும் என்று நினைக்கிற சக்திகள், உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுவார்களாம். ஏன் அப்படி சொல்லுகிறோம்? மோசே இந்த சங்கீதத்தை எழுதினார். சங்கீதம் எல்லாம் தாவீதால் எழுதப்படவில்லை. 90 சங்கீதம் மோசே எழுதினது தான். 91 சங்கீதம் மோசே எழுதினது. நான் அநேக வருஷங்களாக இந்த சங்கீதத்தை நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம், இதை பிரசங்கிக்க கேட்டிருக்கிறோம். ஆனால் நான் கண்டுகொண்டது என்ன, இப்பொழுது பிரசங்கிக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் கண்டுகொண்டது என்ன, இதை படிக்க படிக்க மோசேயையும் அவருடைய அனுபவத்தையும் படித்து விட்டு இதை படித்தால் இன்னும் நன்றாக இந்த சங்கீதம் விளங்குகிறது. ஏன்னா அவர் தானே எழுதினார். அவருடைய அனுபவங்கள், அவர் அனுபவித்த காரியங்கள், அவைகளை பின்னணியாக கொண்டு இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பேசுகிறார். ஆவியானவர் அவருடைய அனுபவத்தையும் அவருக்கு நடந்த அற்புதங்களையும் கொண்டு இந்த சங்கீதத்தை அவர் எழுதும்படியாக செய்கிறார். ஆகையால் மோசேயினுடைய அனுபவத்தை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல், கணக்கில் எடுக்காமல் இந்த சங்கீதத்தை விவரமாக வியாக்கியானம் சரியாக பண்ண முடியாது. மோசேயினுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த சங்கீதத்தை வியாக்கியானம் பண்ண வேண்டும். ஏனென்றால் இது அவருடைய சங்கீதம், அவருடைய வார்த்தை. நான் போன வாரத்தில் வாசித்தேன் உபாவத்திலே, ஒருவன் 1000 பேரையும் இருவர் 10000 பேரையும், இதே பாஷை இதே மாதிரி சொல்றார். 1000 பேர் உன் பக்கத்தில், 10000 பேர் உன் வலதுபுறத்தில் சொன்னது போல. போன வாரத்தில் வாசித்தோம், ஒருவர் 1000 பேரையும் இரண்டு பேர் 10000 பேரையும் ஓட்டுவது எப்படி? எப்படி நம்முடைய மக்கள் ஒருவன் 1000 பேரை தீர்த்து கட்டுறான், இன்னொருத்தன் 10000 பேரை தீர்த்து கட்டுறான், எப்படி இவ்வளவு பெரிய ஜெயம் இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகிறார். எப்படி கிடைக்கிறதாம்? அவர்களுடைய கண்மலை, அவர்களுடைய அவர்களை ஏவி விடுகிற அந்த பிசாசு, அவர்களுடைய அவர்கள் நம்பி இருக்கிற தெய்வங்கள் அவர்களை கைவிடுகிறது. ஆனால் நாம் நம்பி இருக்கிறவரோ, நம்முடைய கண்மலையோ வித்தியாசமானவர் என்று சொல்லுகிறார். அவர் அதை சொல்லும் போது 1000 பேர் என்கிற அந்த மொழியை உபயோகப்படுத்துகிற வேளையிலே விரோதிகளை தான் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள் பல விரோதிகளை சந்திக்க வேண்டியதா இருந்தது. பல ஜாதிகள், தேசங்கள் அவர்களுக்கு எதிர்த்து வந்தார்கள். அவர்களை நசுக்கி விடலாம், அழித்து விடலாம், ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடலாம் என்று எண்ணினார்கள். பார்வோனே எண்ணினான், ஒரு ஆண் குழந்தையும் வாழக்கூடாது என்று திட்டமிட்டு கிரியை செய்தான். ஆனால் கர்த்தரோ அவர்களை விடுவித்தார், அவர்களை வெளியே கொண்டு வந்தார். பார்வோனையும் அவன் சேனையையும் கர்த்தர் அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். அவர்களை நசுக்க நினைத்தவர்கள் அவர்கள் பக்கத்தில் 1000 பேராகவும், அவர்கள் வலதுபுறத்தில் 10000 பேராகவும் விழுந்தார்கள். ஆனால் அவர்கள் இவர்களுக்கு செய்ய நினைத்த ஒரு காரியம் இவர்களை அணுகவில்லை. அதைத்தான் சொல்கிறார் மோசே, அதன் தான் சொல்றார். இன்றைக்கும் இந்த பூலோகத்திலே நாம் ஒரு கொடூரமான பூலோகத்தில் வாழ்றோம். தீமைகள் நிறைந்த உலகம், எப்படி மற்றவர்களை அழிக்கலாம் என்று பலவிதமான சக்திகள் கிரியை செய்து கொண்டு வருகின்றன. பிசாசு பகையையும் விரோதத்தையும் பலவிதமான பொறாமைகளையும் உண்டு பண்ணி ஜனங்கள் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்ளும்படியாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற உலகத்திலே நாம் வாழ்கிறோம். ஆனால் தேவனுடைய மக்களாகிய நீங்கள் வாக்கு தத்தத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எதிர்த்து வருகிறவர்கள் விழுவார்கள், எதிர்த்து வருகிற சக்திகள் அழிந்து போகும், ஒளிந்து போகும். ஆனால் அந்த அவர்கள் நினைக்கிற காரியம் நமக்கு நடக்காது, அந்த அழிவு நமக்கு நேரிடாது என்கிற அர்த்தத்திலே தான் அது சொல்லுகிறது என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுதுதான் அது உண்மையாகவே அர்த்தமாகிறது. எப்படி அவர்கள் அழிந்து போவார்கள்? 4 விதத்தில் அழிந்து போவார்கள் என்று சொல்கிறார். மோசேயினுடைய அனுபவத்தை வாசிக்கும் போதும் நாம் பார்க்கலாம், அநேக நேரம் தேவன் வந்து நேராக வந்து ஒன்றும் பெரிய அவரே ஒரு கோலை வந்து எடுத்துட்டு வந்து அடிச்சு ஒழிக்கல. அவங்கள எப்படி அழிந்து போனார்கள்? இவர்களை எதிர்த்து வந்தவர்கள் அநேக நேரத்தில் சாதாரண காரியங்களால் அழிந்து போனார்கள். என்ன காரியங்கள்? 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது, உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். இவைகள் மத்தியில் தாக்கி பிடிக்க முடியாமல் அவர்கள் என்ன பண்ணுவார்களாம்? அழிந்து போவார்கள். இவைகளின் மத்தியில் நிற்க முடியாமல் அவர்கள் ஒளிந்து போவார்கள். ஆனால் அது உன்னை அணுகாது. எது? அந்த தீமைகள், அந்த நாசமோசங்கள், அவர்கள் எண்ணின அழிவு, அவர்கள் திட்டமிட்ட அந்த தீமை உங்களுக்கு நேரிடாது என்று அவர் சொல்லுகிறார். சாதாரண காரியங்கள் அவர்களை வந்து அழித்து போடுகிறது. ஆனால் நாமோ பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறோம். நாம் பார்த்தோம், இஸ்ரவேல் மக்களை எதிர்க்கிறவர்களை கர்த்தர் அழித்தார் என்று. அவர்களை அழிக்கிறதுக்கு முன்னால பொறுத்து பார்க்கிறார், அவர்கள் திருந்துவார்களா என்று பார்க்கிறார். ஜனங்களை அழிப்பது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல, அழிக்க வேண்டாம் என்றுதான் நினைக்கிறார். அவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்படுவார்களா, எப்படியாவது ஆண்டவரிடத்தில் திரும்புவார்களா என்று எதிர்பார்க்கிறார். நினிவே சொன்னேன், எப்படி அந்த பட்டணத்தில் போய் யோனா பிரசங்கித்த போது அழிவு வரப்போறது வரப்போறதுன்னு பிரசங்கம் பண்ணா, ஏன்னா ஆண்டவரே தான் சொன்னார் போய் பிரசங்கம் பண்ணேன் அழிவு கொண்டாட போறேன். கடைசியில் அழிவே வரல, ஏன்னா எல்லாரும் மனம் திரும்பினார்கள், எல்லாரும் ஆண்டவரிடத்தில் திரும்பி தங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு அவர்கள் சீர்பொருந்தினார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் அழிக்கவில்லை, ஆண்டவர் அழிக்க பார்த்து கொண்டில்லை ஜனங்களை. ஆனால் ஜனங்கள் சில நேரத்தில் அழிந்து போகிறார்கள். ஏன் அழிந்து போகிறார்கள்? அவர்கள் பிசாசினுடைய டீம்ல சேர்றதுனால, பிசாசனுடைய கிரியைகளை செய்கிறதுனால, பிசாசோட சேர்ந்து தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் எதிர்க்கிறபடியினாலே ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். இஸ்ரவேல் மக்களை எதிர்த்தவர்களை ஏன் ஆண்டவர் அழித்து போட்டார்? அவருடைய ஆண்டவர் அவ்வளவு கொடூரமானவரா? ஏன் அவர்களை அழித்து போட்டார்? ஏன் அழித்து போட்டார் என்றார், ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார் இஸ்ரவேல் மக்களுக்காக. அவர்கள் மூலமாக மேசியா வர வேண்டும், அவர்கள் மூலமாக பல திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று வைத்திருந்தபடினாலே அவர்களை எதிர்த்தவர்கள் ஆண்டவரையே எதிர்த்தவர்களாகிறார்கள். ஆகையால் தான் அவர்களை அழித்து போடுகிறார். பொறுத்து பார்க்கிறார், கேட்கவில்லை என்றால் அவர்களை அழித்து போடுகிறார். கடைசி காலத்திலேயும் நியாய தீர்ப்பு நாளில் அப்படிதான் நடக்கப் போகிறது. நான் சொன்னேன், நரகத்தை குறித்து அநேகர் கேள்வி கேட்கிறார்கள், எப்படியா நல்ல ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நரகத்தை மக்களை பிடிச்சி தள்ளுறதுக்குன்னு வைத்திருக்கலாமா? நான் சொன்னேன், நரகம் நமக்காக ஏற்படுத்தப்படவில்லை, அக்கினிக்கடல் மக்களுக்காக ஏற்படுத்தப்படவில்லை. வேதமே சொல்லுகிறது, இயேசுவே சொன்னார், இயேசுவுடைய வாயிலிருந்தே வந்த வார்த்தை என்ன, அந்த அக்கினிக்கடல் நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. எல்லாரும் ராமேன் சொல்லுவோம். உங்களுக்காக அல்ல, எனக்காக அல்ல, வெளியில் இருக்கிற பாவிக்காக அல்ல. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றது தேவனுடைய சித்தம், அழிந்து போக கூடாது என்பது தேவனுடைய சித்தம், ஒருவராவது அக்னிக்கடல தள்ளப்படக்கூடாது என்பது தான் தேவனுடைய சித்தம். மக்களுக்காக நரகம் உண்டாக்கப்படவில்லை, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காக தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. ஆனா பிசாசின் பக்கத்துல தான் நிற்பேன், பிசாசை தான் நான் பின்பற்றுவேன், பிசாசு போற இடத்துக்கு தான் போய் ஆக வேண்டியதா இருக்கிறது. கடைசியில தொடர்ந்து பார்ப்போம், எட்டாம் வசனம், ஏழாம் வசனத்திலிருந்து வாசி, உன் பக்கத்தில் 1,000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த 3 வசனங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எவ்வளவு நம்மை எதிர்த்து சக்திகள் கிரியை செய்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்தாலும், நம்மை எதிர்க்கும் சக்திகள் அநேகம் இருந்தாலும், நாம் ஒரு காரியத்தை சரியா செய்ய வேணும். அது என்ன? நாம் கர்த்தரை நமக்கு தாபரமாக கொண்டிருக்க வேண்டும். அவருடைய அடைக்கலத்தில் நாம் வாழ வேண்டும். அவருடைய செட்டைகளின் கீழாக நாம் அடைக்கலம் புக வேண்டும். அவருடைய நிழலின் கீழாக நாம் தங்க வேண்டும். அவருடைய மறைவிடத்திலே நாம் இருக்க வேண்டும், அங்கே தங்க வேண்டும். உன்னதமான அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். தாபரமாக கொண்டாய் என்றால் பெர்மனன்ட் டுவெல்லிங் பிளேஸ், பெர்மனன்ட் பிளேஸ் டு டுவெல். எதை போய் அப்பப்ப தேவையான நேரத்தில் கர்த்தரிடத்தில் போயிட்டு வர்றதில்லை. உனக்கு தாபரமாக கொண்டாய் என்றால் எப்போதுமே நீ தங்கி இருக்கிற இடமாக கொண்டாய் என்றுதான் அர்த்தம். இதனாலதான் இந்த சங்கீதம் சிலருக்கு வேலை செய்யறதில்லை. ஏன்னா அவர்கள் தேவை வரும்போது ஜனங்கள் அநேகர் ஆண்டவரத்தில் ஓடி வருவார்கள். ஆபத்து நேரத்தில் ஆண்டவரத்தில் ஓடி வாருங்க, ஐயோன்னுவாங்க. ஆண்டவரே என்னை காப்பாத்தும், ஆண்டவரே என்ன சுகமாக்கும், ஆண்டவரே என்ன இப்படி பண்ணும், ஆண்டவரே என்ன ஆசீர்வதியம் என்று ஆபத்து நேரத்தில் ஓடி வருவார்கள். மற்ற நேரத்தில் அந்த ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் தங்க மாட்டார்கள், அந்த மறைவிடத்திலே இருக்க மாட்டார்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ மாட்டார்கள், கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்க மாட்டார்கள், கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்க மாட்டார்கள், அந்த ஆவிக்குரிய நிலையிலே அவர்கள் இருக்க மாட்டார்கள். மற்ற நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாதான் ஆவிக்குரிய காரியமே ஞாபகம் வருது, கோயில் தான் ஞாபகம் வருது. சில ஆட்களை பார்க்கும்போது எனக்கு தெரியும் ஏதோ பிரச்சனைன்னு, சிலரை பார்த்தாலே தெரியும் ஏதோ பிரச்சனைன்னு. ஏன்னா அப்போதான் பிரச்சனை தான் கோயிலுக்கு, கோயிலை பார்க்கறது பிரச்சனைனா தான் ஆண்டவரை தேடுறது. அப்படிப்பட்ட ஆளுக்கு இந்த 91வது சங்கீதம் வேலை செய்யாது. யாருக்கு இது வேலை செய்ய போகிறது? எப்போதுமே அவருடைய மறைவிடத்திலே இருக்கிறவன். மறைவிடம் என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக, அவரோடு கூட நாம் தேவனுக்குள்ளாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற நிலை. மறைவிடம் என்றால் நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை, நம்முடைய புது வாழ்க்கை, நம்முடைய மறுபிறப்பு, அந்த அனுபவம், அதன் வாழ்க்கை, அதை குறிக்கிறது. அந்த மறைவிடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும், அவருடைய நிழலின் கீழாக எப்போதும் இருக்க வேண்டும். அந்த நிழலை விட்டு வெளியே வந்தா என்ன ஆகிறது? அப்பொழுதுதான் உஷ்ணம் படுது, அப்பதான் மழை நம்ம மேல அடிக்குது. அந்த நிழல் அந்த கொடைக்கு கீழாக எப்போதும் இருக்க வேண்டும், அந்த பாதுகாப்பின் கீழாக எப்போதும் தங்க வேண்டும். அவருடைய சிறகு கீழாக, அவருடைய செட்டையின் கீழாக எப்போதும் அடைக்கலம் புகுந்திருக்க வேண்டும். எப்போதாவது வந்து விசிட் பண்ணிட்டு போறதில்லை. அவருடைய மறைவிடத்தையும் அவருடைய நிழலையும் செட்டையையும் அவருடைய சிறகையும் எப்போதாவது வந்து நேரம் இருக்கும் போறதுல வந்து விசிட் பண்ணிட்டு போறதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்போதுமே வாழ்கிற வாழ்க்கை, ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்கிற வாழ்க்கை. எந்த நாளும் எந்த நேரமும் நாம் அந்த நிலையிலே, ஆவிக்குரிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த சங்கீதம் நமக்கு வேலை செய்கிறது. 9வது வசனம் ஒரு நிபந்தனை, எல்லாரும் அதை புரிந்து கொள்வோம். நான் சொன்ன 3 இடத்துல நிபந்தனைகள் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை சரிசமமா பிரிச்சு, முதல்ல நிபந்தனை, நடுவில் ஒரு நிபந்தனை, அப்புறம் கடைசியில நிபந்தனை, இப்படி பிரிச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் இது வெறும் சும்மா அப்படியே இந்த வாக்கு தத்தங்கள்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிரியை செய்யும் என்று யாரும் எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த நிபந்தனைகளை திருப்திப்படுத்துகிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள், அவர்களுக்கு இது கிரியை செய்யும். யாருக்கு இது கிரியை செய்கிற போறது? எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். மோசே அதை அனுபவித்திருக்கிறார். எதை அனுபவித்திருக்கிறார்? அவருடைய நிழலின் கீழ், அவருடைய மறைவிடத்தின் கீழே தங்குகிற வேளையில, அங்கே நாம் ஜீவிக்கிற நேரத்திலே, அவருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகிற நேரத்திலே, அதை விட்டு விலகாமல் இருக்கிற நேரத்திலே, அதிலேயே வாழ்ந்து அதிலேயே அவரே பின்பற்றி செல்கிற நேரத்திலே, எந்த தீங்கும் நம்மை அணுகாது என்பதை மோசே அனுபவ ரீதியாக அறிந்து கொண்டிருக்கிறார். ஒன்று சொல்லுகிறேன், நிறைய நேரத்தில் கஷ்ட நேரத்தில், எதிர்ப்புகளின் நேரத்திலே, பிரச்சனைகளின் நேரத்தில் தான் ஜனங்கள் என்ன பண்றாங்க, அந்த கொடைக்கு கீழேந்து வெளியே போயிடுவாங்க. அந்த மறைவிடத்திலேருந்து அந்த நேரம் தான் வெளியே போவாங்க. ஏன்னா, ஐயோ எனக்கு நல்ல ஒண்ணுமே சரியா இல்லைங்க, என்னுடைய பிரச்சனைகள்லாம் என்ன தாள முடியல, எனக்கு அநேக பிரச்சனைகள், அநேக தேவைகள், அநேக போராட்டங்கள், அநேக வருத்தத்துக்குரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில. ஆகையால் நான் கொஞ்ச நாள் கோயிலுக்கு கூட போகல, கொஞ்ச நாள் வேதத்தை வாசிக்கல, கொஞ்ச நாள் ஜெபிக்கல, கொஞ்ச நாள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் வாழவில்லை என்று ஜனங்கள் சொல்வார்கள். ஏன்? பிரச்சனை வரும்போது அவர்கள் அந்த விட்டு போய்விடுகிறார்கள், அந்த வாழ்க்கையை விட்டு தூரமாய் போய்விடுகிறார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது?

அது குறைகிறது கிடையாது. எதை செய்யக்கூடாதோ அதை கரெக்டா செய்வோம். எல்லாத்தையும் நம்ம பிரச்சனை வர நேரத்தில் தான் இன்னும் நடுவில் அந்த கொடைக்கு நடுவில் போய் நின்னுக்கிறோம். எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகிற வேலையிலே, நாம் அதிகமாக தாக்கப்படுகிற வேலையில தான் நாம் என்ன பண்ணோம், ஜாக்கிரதையாய் அந்த நிழலிலே அந்த மறைவிடத்தில் இருக்கிறோமா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் மறுபடியும் சொல்லுவாங்க ஜனங்க, பிரச்சனை ரொம்ப அதிகம் தாங்க, இதெல்லாம் முடிட்டு நான் அப்புறம் கோயிலுக்கு வர்றேன், இதெல்லாம் முடிஞ்சா ஆளே இந்த பிரச்சனை ஆளையே முடிச்சிடும். பிரச்சனை இருக்கும்போது தான் இன்னும் அதிகமாக வசனத்தை தேடணும். பிரச்சனை இருக்கும்போது தான் இன்னும் வசனத்தினிடத்தில் வரணும். நம்முடைய கோட்டை, நம்முடைய அடைக்கலம் என்ன, நம்முடைய கோட்டை என்ன, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவிப்பது தான் நம்முடைய கோட்டை, அதுதான் நம்முடைய பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த், நம்முடைய பலத்தினிடம் அதுதான் கோட்டைன்னு சொன்னால். எது அந்த அந்த அரண், அதற்கு பின்னாலே நின்று கொண்டு பாதுகாப்பான அந்த அரணுக்கு பின்னாலே நின்று கொண்டு எதிரியை தாக்குவது தான் கோட்டை. எங்கிருந்து நீங்க எதிரியை தாக்க முடியும், சும்மா போய் வெளியில நின்றுட்டு தாக்க முடியாது, அந்த அரணுக்கு பின்னால வந்து நிற்க வேண்டும். அந்த அரண் என்ன, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வது தான் அந்த அரண். அந்த அடைக்கலம் என்ன, அடைக்கலம் புகுவா என்று சொல்லி இருக்குது. எங்க அடைக்கலம் புகுகிறது, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதான் அடைக்கலம் புக முடியும். பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் நேரிடும் போது வேதம் சொல்லுகிறது எல்லா மனுஷருக்கும் வர்ற பிரச்சனை தான் நமக்கும் வருது, ஒண்ணு புது பிரச்சனை இல்லை, எல்லா மனுஷருக்கும் வர்ற பிரச்சனை தான் நமக்கு வருகிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழியை ஆண்டவர் நமக்கு உண்டாக்குற. எங்க தப்பித்துக் கொள்ற வழி இருக்குது, வசனத்துல தான் இருக்குது. அப்ப தப்பித்துக் கொள்ற வழிக்குள்ள ஓடி வரணும், அடைக்கலத்துக்குள்ள ஓடி வரணும், வசனத்துக்கு, வசனத்தை நோக்கி, வசனத்தின் மேல இன்னும் நம்பிக்கை வச்சு அதிகம் விசுவாசம் வைத்து வசனத்தை நோக்கி வர வேண்டுமே தவிர வசனத்தை விட்டு ஓடக்கூடாது, தேவனை விட்டு விலக கூடாது. எங்க ஓடி வரணும், பிரச்சனை அதிக அதிகமாக ஆக இன்னும் வசனத்துக்குள்ளாக நம்பிக்கை வைத்து, இன்னும் வசனத்துக்குள்ளாக வந்து நாம் அடைக்கலம் புக வேண்டும். அந்த பலத்தின் இடத்தில், அந்த கோட்டைக்குள்ளாக நாம் நிற்க வேண்டும். அவர்களுக்கு தான் இந்த சங்கீதம் கிரியை செய்கிறது. சில நேரத்தில் நியாயம் 91 சங்கீதத்தை வாசித்து விட்டு அநேகருக்கு பெரிய அதைரியம் தான் ஏற்படுகிறது. இதெல்லாம் சொல்லியிருக்குது, எவ்வளவு அருமையா இருக்குது, பாட்டு தான் பாட முடியுத ஒழிய இதெல்லாம் நடக்குதான், கண்டிப்பா நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நடக்குமா நடக்காதா? ஆனால் நாமும் என்ன பண்ண வேண்டும், அவருடைய அடைக்கலத்திலே அவரை நாம் அடைக்கலமாய் கொண்டு அவரை தாபரமாக நாம் கொள்ள வேண்டும். தாபரம் என்று சொன்னால் பெர்மனன்ட் டுவெல்லிங் பிளேஸ், ஹாபிடேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தங்குமிடம். அவரை என்னவாய் தெரிந்து கொள்ள வேண்டும், தங்குமிடமாக. கிறிஸ்து வண்டியில் வந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் கிறிஸ்து வண்டியில் வந்திருக்கீங்களா, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, எப்படி வந்திருக்கிறீர்கள் ஆண்டவர் இடத்துல, இனிமேல் நான் இங்கேயே தான் தங்கிட போறேன், ஆண்டவருக்குள்ளேயே தான் நான் ஜீவிக்க போறேன், இனிமேல் என்னுடைய வாழ்க்கை இதிலேதான், இனிமே இயேசுக்குள்ளாக தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, அவருக்குள்ளாக தான் என்னுடைய ஜீவியம் இருக்கிறது, நான் இனி அவருடைய பிள்ளை, நான் அவருக்குள்ளாகவே ஜீவிக்க போகிறேன் என்று சொல்வதுதான் தங்குமிடம். இந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை நீங்கள் தங்குமிடம், வந்து விசிட் பண்ணிட்டு போற இடம் இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை என்ன இடம், தங்குமிடம். எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை, இந்த மறுபிறப்பின் வாழ்க்கை, இந்த புதிய வாழ்க்கை, நான் தங்குமிடம். எத்தனை பேர் தங்க போறீங்க இதுலயே, ஹல்லேலூயா, இதுலயே தங்கிடணும். இதுக்கு வெளியே போனாதான் வம்பு, இதுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் வம்பே கிடையாது. இதுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு போராட்டத்தை சந்தித்தாலும் அதிலிருந்து நமக்கு விடுதலை உண்டு, பாதுகாப்பு உண்டு, அற்புதவிதமான பாதுகாப்பு நமக்கு உண்டு. ஆகையால் பிரச்சனைகள், இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இவைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நாம் எங்க இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், அங்கேயே தங்கிவிட வேண்டும். அங்கே தங்குகிற போது அது உன்னை அணுகாது. சிலர் சொல்லுவாங்க அப்படி சொல்ல முடியாதுங்க, சில நேரத்தில் அது அப்படி ஆயிடுது, கிடையாது. எல்லாரும் சொல்லுவோம், அது உன்னை அணுகாது. வேத வசனம் அது உன்னை அணுகாதுன்னா அணுகாதுதான், அப்புறம் அணுகிச்சுன்னா ஏன் அணுகிச்சுன்னு பார்க்கணுமோ ஒழிய, சில நேரத்தில் அது அணுகும், சில நேரத்தில் அணுகாதுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றார் அது உன்னை அணுகாது. எத்தனை பேர் சொல்றீங்க அது என்ன அணுகாதுன்னு, எல்லாரும் சொல்லுவோம், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன் அணுகுது பின்ன, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி இருக்குது, ஆனா ஏன் நேரிடுகிறது? நான் சொல்லுகிறேன் காரியத்தை, நன்றாய் கவனித்துக் கொள்வோம். நான் ஏற்கனவே கொஞ்சம் அதை பார்த்தோம், கர்த்தர் நம்மை சுற்றி வேலி அடைத்திருக்கிறான்னு பார்த்தோம் இல்லையா,
வேலி அடைச்சிருக்க.

0: காரா இல்லையான்னு சந்தேகமா இருந்தா பிசாசத்தான் கேட்கணும், அவனுக்கு நல்லா தெரியும் வேலையை அடைச்சிருக்கிறான். விசுவாசிகள் நிறைய இடத்துல தெரியறது இல்ல, விசுவாசிகள் நிறைய நினைக்கிறது இல்ல, கர்த்தர் நம்ம சுத்தி வேலையை அடைச்சிருக்கிறார் பாதுகாக்கிறார்ன்றது விசுவாசிகள் சில நேரத்தில் நம்புறது இல்ல, பிசாசையே நம்புறான். பிசாசு உங்களை பார்த்து ஐயோ வேலி அடைக்கப்பட்டிருக்கிறதே, நான் ஒண்ணும் செய்ய முடியலையே, வெளியே தான் நிக்க வேண்டியதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறான் பிசாசு. வேலி அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னொரு விதத்துல சொல்ல போனா கர்த்தர் நாம் ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ளாக நாம் வந்து விடுறோம் பாருங்க, அப்ப நம்ம சுற்றி ஒரு சர்க்கிள் போடுறார். He draws a circle around us. நம்ம சுற்றி ஒரு வட்டம் போடுறார். இந்த வட்டத்தை போட்டு விட்டு பிசாசுக்கு என்ன சொல்றாரு, இந்த வட்டத்துக்குள்ள நீ எந்த காரணத்தை கொண்டும் நுழைய கூடாதுன்றார். ஆனா நம்ம என்ன சொல்றார், இந்த வட்டத்துல வந்து தங்குன்றாரு, இங்க இருன்றாரு, நீ என்ன அடைக்கலமா ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறார், இங்கேயே தங்கிட்டதை விட்டு வெளியே போகாதன்னு சொல்றார். ஆனா கழுத்தை பிடிச்சி உள்ள தங்க வைக்க, ஹலோ இருக்கிறீங்களா, கழுத்தை பிடிச்சி உள்ள தங்க வைக்க போறது இல்ல, வட்டம் போட்டுட்டு இங்கேயே தான் இரு, நீ உள்ளே போக முடியாதுன்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இன்றைக்கு நீங்க எனக்கு ஆண்டவர் வேணாம், இயேசுவே எனக்கு வேணாம், நான் போறேன்னா ஆண்டவர் பேசாம இருக்கதான் போறார். உங்களை கழுத்தை பிடிச்சி உள்ள உட்கார வைக்க முடியாது. பிசாசை உள்ளே வரக்கூடாது என்று கட்டளை இடலாம், அவனை தடை செய்யலாம், ஆனால் விசுவாசி இந்த வட்டத்தை விட்டு வெளியே போகாம தடை செய்யறது இல்லை. ஆண்டவர் வெளியே போகாதன்னு அறிவுரை சொல்றார், வெளியே போகாதன்னு போதிக்கிறார், அவருடைய வழியை காண்பிக்கிறார், இதுதான் பாதுகாப்பான இடம் என்று சொல்லுகிறார், இதுல தங்கிடுன்றார். இந்த வட்டத்துக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வட்டத்தை விட்டு வெளியே போகாத, இதுலயே இருன்றார். உங்களோட கெஞ்சதான் முடியும், சொல்லதான் முடியும், போதிக்கதான் முடியும், எடுத்து உரைக்கதான் முடியுமோ ஒழிய கழுத்தை பிடிச்சி உள்ள வச்சிருக்க முடியாது. எல்லாரும் அந்த வட்டத்துக்குள்ள வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலேயே அந்த வட்டத்துக்குள்ள வந்துட்டோம், கர்த்தர் போட்ட அந்த வட்டத்துக்குள்ள நமக்கு அனுமதி கிடைச்சிருச்சு, உள்ள வந்தாச்சு. வேலியை பற்றி பேசினப்ப சொன்னேன், அந்த வேலியில தொலை போடுறது என்ன, பயம். பயத்தை அனுபவித்தா அந்த வேலையில என்ன ஆயிடுது, வழி உண்டாயிடுது, பிசாசுக்கு வழி உண்டாயிடுது. யோபு எல்லாத்த குறித்தும் பயந்தான், ஒரே ஒரு காரியத்தை குறித்து தான் பயப்படல, எல்லாத்த குறித்தும் பயந்தான், செத்துடுமோன்னு சாவை குறித்து மட்டும்தான் நம்ம பயப்படவில்லை, அதனாலதான் சாகல. மீதி எல்லாம் எதெல்லாம் பயந்தானோ அதெல்லாம் வந்தது, சாவை குறித்து பயப்படல, சாவு வரல, மீதி எல்லாம் வந்தது. எதை குறித்தெல்லாம் பயப்படுறோமோ அது நம்ம வந்து பிடிக்குதுன்னு சொன்னேன், பிசாசுக்கு வழி உண்டாகி விடுகிறது, அந்த வட்டத்துக்குள்ள வருகிறதுக்கு நாமே கதவை திறந்து விடுகிறோம் பயத்தின் மூலமாக என்று சொன்னேன். இன்றைக்கு இன்னொரு விதத்துல சொல்லுகிறேன், நாம் உள்ள இருக்கிறோம், அந்த வட்டத்துக்குள்ளாக இருக்கிறோம். அநேக நேரத்துல நாமே அந்த வட்டத்தை விட்டு வெளியே வருகிறோம், ஹலோ இருக்கிறீங்களா இல்லையா, நாமே என்ன பண்ணிடுறோம், அந்த வட்டத்தை விட்டு கொஞ்சம் அப்படியே வெளியே வருகிறோம், அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரும்போது மாட்டிக்கிறோம், நமக்கு இந்த வட்டத்தின் மேன்மை புரியறதில்லை. இந்த தேவனுடைய நிழல், அவருடைய மறைவிடம், அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலம் போகுகிறது என்பது இந்த ஆவிக்குரிய அருமையான சத்தியம் உண்மை. நமக்கு அநேக நேரத்தில் அது மேன்மையா விளங்குகிறது கிடையாது, நாம் எங்க இருக்கிறோம் என்கிற மேன்மையான ஸ்தானம் நமக்கே விளங்குகிறது இல்லை. நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்திருக்கிறார், வட்டம் போட்டிருக்கிறார், பிசாசுக்கு கட்டளை எடுத்திருக்கிறார் நம்மை தொடக்கூடாது என்று. பிசாசு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அவன் நின்று வாயை பொழுது பார்த்துட்டு தான் இருக்க முடியும், அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், பிசாசு எப்படி இருக்கிறான், யாரை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல் அவன் அந்த வட்டத்துக்கு வெளியே நின்றுட்டு உரு உரு உருன்னு சுத்திக்கிட்டே இருக்கிறான். கெச்சிக்கிற சிங்கம் தான் அவனு, யாரையும் விழுங்குற மாதிரி தெரியல, யாரை விழுங்கலாமோன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறான். எல்லாரையும் விழுங்கிட முடியாது, எல்லாம் வட்டத்துக்குள்ள இருக்கிறார்கள், அவன் சுத்தி சுத்தி வர்றான், கெச்சித்து கொண்டே இருக்கிறான், ஆனால் யாரையும் ஒண்ணு திடீர்னு வந்து விழுங்கிட முடியாது. ஆனால் இந்த வட்டத்தை விட்டு வெளியே வரும்போது என்ன ஆக முடியும், நிச்சயமாக விழுங்க முடியும். நல்லா சொல்றேன் கவனிங்க, வேலியை குறித்து சொல்லும் போது சொன்ன அந்த வேலி எப்படி பலம் உள்ளதாக நம்ம பாதுகாக்கிறதுன்னு சொன்னேன், அந்த வேலியினுடைய பலன் என்ன, எப்படி அந்த வேலி ஸ்ட்ராங்கா நமக்காக நிக்குது, எல்லா சக்தியும் தடுத்து நிறுத்துகிறது, விசுவாசம் தான். விசுவாசம் தான் அந்த வேலியை என்ன பண்ணுது, நிக்க வைக்குது. பயம் என்ன பண்ணுது, அந்த வேலிய விழ வைக்குது. விசுவாசத்துல நாம் நிற்கிற வரைக்கும் அந்த வேலி நல்லா ஸ்ட்ராங்கா நிக்குது, யாரையும் உள்ள விடாது. பயம் பண்ணும்போது, பயம் வரும்போது வேலி விழுந்து விடுகிறது. அதே போலதான் இந்த வட்டமும், இந்த வட்டத்துக்குள்ளே நாம் அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி அங்கே தங்குகிற வேளையிலே இந்த வட்டத்தை தாண்டி எப்பேற்பட்ட பெரிய பிசாசா இருந்தாலும் சரி உள்ள வரவே முடியாது. இந்த வட்டத்தை விட்டு வெளியே வர்றோம் பாருங்க, எப்படி வெளியே வர்றோம் நாம இந்த வட்டத்தை விட்டு, உண்மையாகவே ஒரு பெரிய கோடு ஒன்று போட்டு வச்சிடல ஆண்டவர். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இல்லையா, நம்ம கோடு போட்டு இந்த கோடை தாண்டாதுன்னா ரொம்ப சுலபமா இருக்கும், இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம், அதனால நல்லா விளக்கணும். இதை எப்படி அந்த வட்டம் வேலை செய்து, எப்படி அந்த வட்டத்துக்குள்ள தங்குறோம், எப்படி அந்த வட்டத்தை விட்டு வெளியே வருகிறோம் நாம் எப்படின்னு சொல்றேன். ஆண்டவரை நம்பாமல், அவருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசியாமல், சந்தேகம், பயம், சோதனை, இந்த மூன்று காரியங்கள் நமக்குள்ள வரும்போது இந்த வட்டத்தை விட்டு நாம வெளியே வந்துடுறோம். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை சந்தேகிக்கிற வேலையிலே, பயப்படுகிற வேலையிலே, சோதனைக்கு நாம் விழுந்து விடுகிற வேலை. நல்ல கவனிங்க, பிசாசு மூன்று காரியங்களால் ஜனங்களை தொட பார்க்கிறான். மூன்று காரியம் என்ன? ஒன்று சோதனை, இன்னொன்று பயம். சோதனையில் என்ன சொல்றான் சாத்தான்? எல்லாரும் செய்யறாங்களே, நீயும் செய்யலாம், அதுல என்ன தப்பு இருக்குது, எல்லாம் அப்படிதான் பண்றாங்க. எத்தனை பேர் இதை கேட்டிருக்கீங்க? அது கேட்டாலே பிசாசு தான் தெரிஞ்சுங்க, அது பிசாசு தான் அப்படி பேசும். எப்படி சொல்றான்? அது செய்யறது தப்புன்னு தெரியும், வேதம் நமக்கு தெரியும், வேத வசனம் தெரியும், மனசாட்சி நமக்கு உறுத்துது, எல்லாம் நமக்கு சொல்லுது இது தப்புன்னு. ஆனா பிசாசு என்ன சொல்வான்? அதெல்லாம் பார்க்காத, எல்லாம் செய்யறாங்க, எல்லாரும் செய்யறதுனால அது சரிதான் என்று சொல்லுவான். அதான் சோதனை. அந்த சோதனைக்கு நாம் விழும்போது, அது எந்த வாழ்க்கையில் எந்த விதமான சோதனையா இருந்தாலும் சரி, எந்த விதமான தவறுகளா இருந்தாலும் சரி, எந்த பாவமா இருந்தாலும் சரி, பிசாசு வந்து நம்மை சோதித்து எல்லாம் செய்யறாங்க, அதனால நீயும் செய்யும் சொல்லும் போது, அவனுடைய பேச்சை கேட்டு அதற்கு விழுந்து நாம் அதை செய்கிற வேலையில என்ன ஆகிறது? அந்த வட்டத்துக்கு வெளியே நாம வந்துடும், காலை எடுத்து வெளியே வச்சிடறோம். அப்புறம் இந்த கர்ச்சிக்கிற சிங்கம் அங்க உலாத்திட்டு இருக்கிறான் காலை கவர்றதுக்காக. என்றைக்கு நாம் அந்த சோதனைக்கு விழுந்து பிசாசுக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படியாம போறோமோ, அன்றைக்கே அந்த வட்டத்திலிருந்து வெளியே கால் எடுத்து வைத்து விடுகிறோம். ரெண்டாவது பெரிய காரியம் பிசாசு பண்றது சந்தேகம். எல்லாம் சொல்லுங்க, முதலாவது சோதனை, ரெண்டாவது சந்தேகம். சந்தேகத்தை எப்படி பிசாசு உண்டாக்குறான்? அவர் பார், அவருக்கு அது வேலை செய்யலை, இதெல்லாம் நம்பினாரு, அதெல்லாம் பொண்ணும் நடக்கல. அந்த பிரசங்கியார பாரு, இந்த விசுவாசிய பாரு, அந்த அம்மாவை பாரு, இந்த பையனை பாரு, அந்த பொண்ணை பாரு, இவங்களுக்கெல்லாம் இது வேலை செய்யல. உனக்கு இது வேலை செய்ய போதா? எனக்கு தெரிஞ்ச அஞ்சு பேருக்கு இது வேலை செய்யல, நீ ஆறாவது ஆள், உனக்கும் அப்படியே தான் ஆக போகுது. அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யல, உனக்கும் அப்படியே தான் ஆக போகுதுன்னு பிசாசு சொல்லுவான். எல்லாம் சிரிக்கிறாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்காங்க போல, கண்டிப்பா சொல்லுவான். பிசாசுக்கு சந்தேகத்தை உண்டாக்குகிற வேலை. நான் என்ன சொல்றான்? அவங்கள பாரு, இவங்கள பாரு, எல்லாருக்கும் இது நடந்ததா? இதெல்லாம் நம்பி போனாங்க, இதுல இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் இது நடந்ததா? உனக்கும் அது நடக்காதுங்கிற சங்கீத அந்த அந்த அந்த சந்தேகத்தை உண்டாக்குவான். சந்தேகத்தை உண்டாக்கும் போது சங்கீதத்துக்கு தான் வரணும், சொல்லணும், பிசாசு அது என்னை அணுகாது, அவங்களுக்கு என்ன ஆச்சு எனக்கு தெரியாது, நான் ஒன்றும் கர்த்தர் இல்லை எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. அவங்களுக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு, இது எப்படி ஆச்சு, அது எப்படி, நம்ம கர்த்தர் இல்லை, எல்லா ஞானமும் நமக்கு இல்லை, எல்லா வெளிப்பாடும் நமக்கு கிடையாது. எனக்கு ஒன்றுதான் தெரியும், இந்த வசனம் சொல்லுது, அவரை எனக்கு தாபரமாக நான் கொண்டிருந்தேன் என்றால், அந்த வட்டத்துக்குள்ளே நான் தங்கினேன் என்றால், அந்த மறைவிடத்தில், அந்த நிழலிலே, அவருடைய சட்டையின் கீழாக, சிறகு கீழாக அடைக்கலம் புகுந்தேன் என்றால், அங்கே தங்கினேன் என்றால், அது என்னை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாத என் கூடாரத்தை அணுகாது. அவ்வளவுதான் எனக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஹலோ, இருக்கிறீங்களா? ஏன் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றே இருக்கிறீங்க, என்னமோ நடந்துட்டு போகுது, உங்களுக்கு விளங்கலன்னா விட்டுருங்க, விளங்குற வேத வசனத்தை பார்ப்போம், என்ன நடந்ததுன்னு பரலோகம் போன பிறகு கண்டுபிடிச்சுக்குவோம். இருக்கிற வேத வசனத்தை பிடிக்காம இதை செய்யாம விளங்காத காரியத்தையே போட்டு ஆராய்ஞ்சிட்டு இருப்பாங்க சிலர். வேத வசனம் என்ன சொல்லுது? நீ அங்கே தங்கினால் கொல்லாப்பு நேரிடாது, வாதேவன் கூடாரத்தை அணுகாது, அது உன்னை அணுகாது. நடக்குமா நடக்காதா? சந்தேகம், இவங்களுக்கெல்லாம் நடக்கல, உனக்கு மட்டும் நடக்க போதா? அமெரிக்காவில் சில பிரசங்கியார்கள் செய்த தவறுகள் சமீபத்தில் பெரிய விளம்பரமெல்லாம் ஆகி இப்படி சபைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நாங்கள் போயிருந்தப்போ சொன்னாங்க, பாருங்கள் இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க, அதனால தான் நான் கோயிலுக்கெல்லாம் போகிறதில்லை. ஏங்க என்ன பாருங்கள், இந்த பிரசங்கியார் அப்படி, அந்த நான் சொன்னேன், ஒரு கெட்ட பிரசங்கியார் நீங்கள் காமிச்சிங்கன்னா, அது ஒரு ஒரு பிரசங்கியாருக்கும் நூறு நல்ல பிரசங்கியாரை நல்லா காமிக்க முடியும், அதை பிசாசு காமிக்க மாட்டான். ஹலோ, ஒரு கெட்டு போன ஆளை காமிப்பான ஒளிய நூறு பேர் நல்லவர்ப்பான காமிக்கவே மாட்டான் பிசாசு. பிசாசனுடைய வேலையே என்ன? யார் தோல்வியுற்றார்கள், யாருக்கு எது நடக்கலன்னு பார்த்தா அவங்கள காமிப்பான். இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் நடக்கலை, உனக்கும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை என்று சந்தேகம். சந்தேகத்தை கொண்டு பிசாசு நம்மை சோதிக்கிறான் இல்லையா? மூன்றாவது பயம். பயம்னா என்ன? இரவில் நடக்கும் கொள்ளை நோய், பகலில் பறக்கும் அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இருள் நடமாடும் கொள்ளை நோய், இதெல்லாம் பார்க்குறோம். வெளியில் நடக்கிற நாச மோசங்கள், அநியாயங்கள், இதெல்லாம் பார்க்குறோம். எல்லா விதமான அழிவுகளையும் பார்க்குறோம். பலருக்கு நேரிடுகிற காரியங்களை பார்க்குறோம். பிசாசு என்ன சொல்கிறான்? உனக்கு மட்டும் நடக்காதுன்னு நினைக்கிறியா? உனக்கு நடந்தா
1: எப்படி இருக்கும் எண்ணி பாருங்க. அவர் பயத்தை உள்ள உண்டாக்குகிறான். யோபு எப்படி பயந்தான்னு நினைக்கிறீங்க? அவன் பார்த்துருப்பான், பக்கத்து வீட்டுக்காரன், அக்கத்து வீட்டுக்காரன், அந்த ஊரில் இருந்தவன், மற்ற தன்னை போல பெரிய பணக்காரன் யாராக இருந்தால் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு யோசித்து பார்த்துருப்பான். அவனை மாதிரி எனக்கு ஆச்சுடா, நான் என்ன ஆகிறது, எனக்கு மட்டும் நடக்காமல் இருக்குமா, எனக்கும் அதே மாதிரி ஆகுமே என்று அப்படி தான் பயமே வர்றது. அவங்களுக்கு நடந்தது, நமக்கு நடந்தால் என்ன ஆகிறது, இப்படி தான் எண்ணுகிறது. பயத்தை கொண்டு வருகிறான். சோதனை எல்லாம் செய்கிறாங்க, நீயும் செய்யலான்னு சொல்லி எப்படியாவது உங்களை விளைவிக்கிறது, சோதனைக்குள்ளாக்குகிறது. ரெண்டாவது, இது யாருக்குமே வேலை செய்யலை, இன்னாருக்கெல்லாம் வேலை செய்யலை, உனக்கு மட்டும் வேலை செய்ய போதா, உனக்கு இது வேலை செய்யாதுன்னு சந்தேகத்தை உண்டாக்குகிறது. மூன்றாவது, அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்தது பாரு, அதே மாதிரி உனக்கும் நடக்க போகுது, ஏன் உனக்கு நடக்கக்கூடாதுங்கிற ஒரு பயத்தை உண்டாக்குகிறது. சோதனை சந்தேகம் பயம், சோதனை சந்தேகம் பயம், சோதனை சந்தேகம் பயம் எல்லாம் சொல்லுவோம். சோதனை சந்தேகம் பயம், இந்த மூணுத்தையும் வச்சு அப்படியே உள்ள இருக்கிற ஆளை போட்டு மனதை என்ன பண்றான், சோதிக்கிறான். இந்த மூணுல எதுக்காவது ஒண்ணுக்கு நாம் விழும்போது அந்த வட்டத்துக்கு வெளியாக நம்ம காலை எடுத்து வைத்து விடுகிறோம், அந்த நிழலுக்கு வெளியே வந்து விடுகிறோம், அவருடைய சட்டைக்கு வெளியாக வந்து விடுகிறோம், அவருடைய சிறகுகளில் இருந்து நாம் வெளியே வந்து விடுகிறோம், அந்த கோட்டை அந்த அடைக்கலத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறோம். கோட்டை அடக்கலன்னா என்ன, தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து அதுல நிற்பது, அதுல இருந்து வெளியே வந்துடுறோம். அதனால தானே சந்தேகப்படுறோம், ஆகியால் தானே சோதனையில விழுகிறோம், ஆகியால் தானே பயப்படுகிறோம், அதுல இருந்து வெளியே வர்றோம். வெளியே வந்த உடனே, அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்த உடனே சாத்தா என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், தாக்க ஆரம்பிக்கிறான். இதனாலதான் அநேகருக்கு இது வேலை செய்ய மாட்டேங்கிறது. இந்த சங்கீதம் 91 சங்கீதம் பலிக்கிறது இல்லை அநேக நேரங்களில். ஏனென்றால் சோதனை சந்தேகம் பயம் என்கிற காரியங்கள் நம்மை அந்த வட்டத்துக்கு வெளியாக கொண்டு வந்து விடுகிறது. வேலியை பற்றி பார்க்கும் போது என்ன சொன்னோம், பயம் வந்து பிசாசை எப்படி உள்ள கொண்டு வர்றதுன்னு பார்த்தோம். வேலியை உடைச்சிட்டு அவன் எப்படி உள்ள வர்றான்னு, அவன் வேலையை உடைச்சிட்டு உள்ள வர்றதுக்கு முன்னாலே அநேகர் நாம் என்ன பண்ணிடுறோம், நாம் இருக்கிற வட்டத்தை விட்டு வெளியே போயிடுறோம். எப்படி வெளியே போனோம், சோதனைக்கு உட்பட்டு சோதனையில விழுந்து பாவம் செய்து போய் வட்டத்துக்கு வெளியே போயிடுறோம். பாவம் செய்த வாழ்க்கையில தேவனுடைய பாதுகாப்பு கிடையாது, பாவத்தில் ஜீவிக்கிறவனுக்கு தேவனுடைய பாதுகாப்பு கிடையாது. அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறான். அந்த பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே பாவம் மன்னிப்பை பெற்று பாவங்களை கழுவப்பட்டு மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை சீர் செய்து கொண்டு அந்த வட்டத்துக்குள்ள அவன் என்ன பண்ண வேண்டும், நுழைய வேண்டும். அப்பொழுது மறுபடியும் அவனுக்கு பாதுகாப்பு உண்டு. ஆனால் பாவத்திலே விழுந்து பாவத்திலே ஜீவிக்கிற வேளையில அதுலயும் ஜீவித்துக் கொண்டு எனக்கு பாதுகாப்பு வேணும்னா அது நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. அதே போல சந்தேகத்துல ஜீவித்துக் கொண்டு அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யல, எனக்கும் அது வேலை செய்யாது, இது கிரியை செய்யாது, இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சந்தேகத்துல வாழ்கிறவருடைய வாழ்க்கையிலையும் இந்த 91 சங்கீதம் வேலை செய்யாது. பயப்படுகிறவர் வாழ்க்கையிலையும் வேலை செய்யாது. ஏனென்றால் இந்த சோதனைக்குள்ளாகிறவர்கள், சந்தேகிக்கிறவர்கள், பயப்படுகிற இந்த மூணு விதமான ஆட்களை என்ன பண்றாங்க, ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வட்டத்துக்குள்ள இருந்தாலும் இந்த சோதனை சந்தேகம் பயம் என்கிற மூன்று காரியத்தினாலே ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமாக அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். அதனால பிசாசு என்ன பண்றான், பிடிச்சிடறான். அப்ப அந்த வட்டத்துக்குள்ள எப்படி தொடர்ந்து இருக்கிறது, பிசாசு ஆண்டவர் வெளியே வச்சிருவார், அதை பற்றி கவலை இல்லை, நீங்க வெளியே போகாம இருந்தா போதும். ஹலோ, பிசாசை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க. பிசாசு ஆண்டவர் வெளியே நிறுத்திட்டார். அவன் யோபுவை பற்றி ஆண்டவர் சொல்றான், ஐயா நான் உள்ளவே போக முடியல, எல்லாத்தையும் போட்டு அடைச்சு லாக் பண்ணி வச்சிருக்கிறீரே, பெரிய கோட்டை மாதிரி அவன் செவரு வச்சுட்டு உள்ள உட்காந்துருக்கான், யாரும் அவனை ஒன்றும் தொட முடியலையே என்று பிசாசு சொல்லுகிறான். பிசாசு உள்ள நுழைய முடியாது, நீங்க வெளியே போகாம இருந்தா சரி, சோதனை சந்தேகம் பயத்தினால எப்படி உள்ளே தங்குவது, அந்த வட்டத்துக்குள்ள தொடர்ந்து எப்படி நாம் தங்குவது எப்படின்னு சொல்றேன். ட்ரஸ்ட், ஃபெய்த், விசுவாசம், தொடர்ந்து ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி. பாடணும் இல்லையா, கார்மேகம் அவர் முகத்தை மூடும் வேளையில் எப்போதும் போல அவரை நான் நம்புவேன். அவர் முகத்தை பார்க்காத வேளையில கூட, அவர் இருக்கிறாருங்கிற பிரசனத்தை உணராத வேளையில கூட, சூழ்நிலைகள் சரியா இல்லாத நேரத்தில் கூட, சந்தேகம் எழும்புகிற நேரத்திலும் கூட, எப்போதும் போல நான் அவரை நம்புவேன். அப்படிதான் அந்த வட்டத்தை உள்ள தங்குறோம். எத்தனை பேர் தங்க போறீங்க? இன்னொரு காரியம், ஒபீடியன்ஸ். இதெல்லாம் விளக்கமா சொல்ல முடியாது, சொல்லிட்டு பாரு. ஒபீடியன்ஸ், அதாவது கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடத்தல், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஜீவியம், கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிறது, கர்த்தருக்கு இணங்குகிறது, yielding and obedience. அதன் மூலமாக Trust, obedience and yielding. இதன் மூலமாக அந்த வட்டத்துக்குள்ளேயே நாம் தங்கிவிட முடியும். ஆண்டவர் கீழ்ப்படியாம, அவருக்கு இணங்காம, அவரை விசுவாசியாமல் நாம் அடி எடுத்து வைக்கும் போதுதான் அந்த வட்டத்துக்கு வெளியாக நாம் வந்து விடுகிறோம். நல்ல கவனிங்க, விரோதிகள் வந்து இஸ்ரவேல் மக்களை தாக்கவும் முடியல, விரோதிகள் வந்து தாக்க முடியல. ஏன்னா ஆண்டவர் பார்த்துட்டார், அநேக நேரத்தில் அவனுக்குள்ளேயே பெரிய சண்டையை மூட்டி விட்டு அவனே அவன் ஒருத்தன் கொண்டுட்டு போயிட்டான். ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க. விரோதிகள் இஸ்ரவேல் மக்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனா அநேக நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் தங்களையே அழித்துக் கொண்டார்கள் தெரியுமா, பிசாசு அங்க பூந்துட்டான் உள்ள, தங்களையே அழித்துக் கொண்டார்கள். மோசேக்கு எதிராக அவனுடைய சகோதரி மிரியம் போன்றவர்கள் கூடி, நீர் மட்டும்தான் தீர்க்கதரிசியா, உம்மிடத்துல மட்டும்தான் கர்த்தர் பேசுறாரா, உம்ம பேச்ச கேட்டு நாங்கெல்லாம் என்ன போயிட்டு இருக்கணுமா அப்படின்னு எதிர்க்க ஆரம்பித்தார்கள். அப்படி எதிர்க்க ஆரம்பித்தவுடன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணி 40 வருஷமா வனாந்திரத்துல காத்த தேவன், ஒரு குரவலார் காத்தவர். அந்த நேரத்துல அந்த அம்மா அந்த வட்டத்தை விட்டு உடனே வெளியே வந்து விட்டார்கள். என்றைக்கு மனதில் அப்படிப்பட்ட ஒரு விரோதத்தை, அப்படிப்பட்ட ஒரு கெட்ட காரியத்தை கடவுளுடைய மனுஷனுக்கு எதிராக, தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனுக்கு எதிராக அவர் வைத்தார்களோ, அன்னைக்கே ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த ப்ரொடெக்ஷனை எடுத்து போட்டார், அந்த வட்டத்துக்கு வெளியே வந்துட்டார். கொடிய நோயினால் தாக்கப்பட்டார்கள். கோராவின் புத்திரரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம், அவர்களும் இப்படிதான், எல்லாமே நீ செய்யற வேலையை செய்தெல்லாம் எல்லாருமே பரிசுத்தவான்கள், நீர் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, நீர் என்ன பெரிய கடவுளால் அழைக்கப்பட்டவரா என்று மோசேயை எதிர்த்தார்கள். மோசேயும் ஆரோனையும் நாம் வாசிக்கிறோம், பூமி வாயை திறந்தவர்களை விழுங்கி போட்டது என்று. அந்த வட்டத்துக்கு வெளியாக அவர்கள் வந்துவிட்டார்கள். எப்படி வந்தாங்க வட்டத்துக்கு வெளியாக? எதிர்க்கிறதன் மூலமாக, தேவனையே எதிர்க்கிறதன் மூலமாக, தேவனுடைய மனுஷரை எதிர்க்கிறது மூலமாக, அவிசுவாசமும் அவநம்பிக்கையும் கீழ்ப்படியாத நிலையும் இருந்ததுனாலே அவர்கள் அந்த வட்டத்துக்கு வெளியே வந்து தேவனுடைய பாதுகாப்பு இழந்தார்கள். ஒரு பெரிய உதாரணம் என்னவென்றால், இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் முறுமுறுத்தார்கள், என்னையா அவ்வளவு தூரம் கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நீர் கொண்டு போவீரா, வழியிலே சாகடி போயிரா என்று இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு அற்புதத்தையும் பார்த்துட்டு, இவ்வளவு அதிசயங்களை ஆண்டவர் செய்த பிறகும் வனாந்திரத்தின் வழியா கூட்டிட்டு வர்றாரு, கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார், பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்கு கொண்டு போறாரு, எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார், ஏற்கனவே ஆசீர்வாதத்தை தான் வச்சிருக்கிறார். ஒரு நாளும் அவர்களுக்கு மண்ணா வராம இருந்ததில்லை, தண்ணி கிடைக்காம இருந்ததில்லை, ஒரு நாளும் அவர்கள் கஷ்டப்பட்டதில்லை, கேட்டதெல்லாம் கிடைச்சது அவர்களுக்கு வனாந்திரத்துல. அப்படி வச்சிருக்கும் போது மோசேயை எதிர்த்தார்கள். அவர்கள் எதிர்த்து, நீர் எங்களை கானான் தேசத்துக்கு எங்க கொண்டு போக போறீர், இங்கே சாகடிக்க போறீர் என்று பேசினார்கள். பேசின உடனே என்னாச்சான், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அந்த வனாந்திரத்திலிருந்து கிளம்பி வந்து எல்லாரையும் கடித்து போட்டது. நிறைய பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் சாக ஆரம்பித்தார்கள். என்னாகவும் 21 அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம், கேளுங்க, நிறைய பேர் சாக ஆரம்பிச்சாருங்க. நான் கேட்கிறேன், அந்த கொள்ளிவாய் சர்ப்பம்லாம் எங்க இருந்தது இவ்வளவு நாள்? திடீர்னு ஆண்டவர் உற்பத்தி பண்ணாரா வனாந்திரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பம் ஒரு 200 உற்பத்தி பண்ணி விட்டாரா இப்போ கடின்னு? கிடையாதுங்க, கொள்ளிவாய் சர்ப்பம்லாம் அங்கே தான் இருந்தது, வனாந்திரத்தில் தான் இவ்வளோ நாளும் சுற்றிக்கிட்டு இருந்தது, இந்த வனாந்திரத்தை சுற்றி சுற்றி வந்திருந்தது. ஆனால் இத்தனை நாள் இவர்களை தொடவே இல்லை. ஏனென்றால் அந்த வட்டத்துக்குள்ளாக அவைகள் வர முடியாது. தேவனுடைய பாதுகாப்பு என்கிற வட்டம் அவளை சுற்றி போடப்பட்டிருந்தது. இவ்வளவு நாள் வனாந்திரத்தில் இருந்த சர்ப்பம் தான், புது சர்ப்பம் இல்லை, நேத்து பிறந்த சர்ப்பம் அல்ல, நேத்து உண்டாக்கப்பட்ட சர்ப்பம் அல்ல, இவ்வளவு நாள் வனாந்தரத்திலேயே இருந்த சர்ப்பம் தான், இத்தனை நாள் கடிக்காத சர்ப்பம் அன்னைக்கு என்னைக்கு முறுமுறுத்தானோ அன்னைக்கு வந்து கடிக்க ஆரம்பிச்சு சாக ஆரம்பிச்சிட்டாங்களா. அந்த வட்டம், அந்த வட்டத்தில் தங்குகிறது எப்படி? விசுவாசம், நம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தையை நம்புவது, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு இணங்குதல், அதன் மூலம் அந்த வட்டத்தில் தங்க. என்றைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருக்கு எதிராக கிளம்பி, கர்த்தருக்கு விரோதமாய் நாம் கிரியை செய்து, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொள்கிறோமோ, அன்றைக்கு நாம் என்ன பண்ணுகிறோம், அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறோம். வெளியே வரும்போது இந்த சங்கீதம் நமக்கு பலிக்காமற் போகிறது. பலிக்க வேண்டும், இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். ஆனால் இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி நடக்கும்? இந்த வட்டத்துக்குள்ளேயே நாம் தங்க வேண்டும். எல்லா கரங்களையும் உயர்த்தி சொல்வோம், என்னை சுற்றி கர்த்தர் வட்டமிட்டிருக்கிறார், பிசாசை வெளியே நிறுத்தி இருக்கிறார், தீங்கனுக்கு அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, நான் இந்த வட்டத்துக்குள்ளாகவே தங்குவேன், ஆண்டவரை விசுவாசிப்பேன், அவருக்கு கீழ்ப்படிவேன், அவருடைய வழிகளில் நடப்பேன், தொடர்ந்து அவரையே நான் அண்டிக் கொள்வேன். அதுதான் அங்க ரகசியம். அது செய்யும் போது உண்மையாகவே அணுகாது, வெளியே வந்துடுற போது எல்லா விதமான பொல்லாப்புக்கும் நேரிட வாய்ப்புகள் உண்டு. நல்லா கவனிங்க, அநேக நேரத்தை வேதம் சொல்லும்போது, சிறகுகளாலே உன்னை மூடுவார், சட்டையின் கீழே நீ அடைக்கலம் போகுவாய், அவனுக்கு கோட்டை உனக்கு அடைக்கலம்னு சொல்லும்போது கோட்டையும் பார்க்கல, அடைக்கலத்தையும் பார்க்கல, சிறகையும் பார்க்கல, ரெக்கையும் பார்க்கல, ஒண்ணுத்தையும் பார்க்கல. நாம் எங்க இருக்குதுன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் சொன்ன ஆவிக்குரிய காரியங்கள் இவைகள் எல்லாம். கோட்டைனா தேவனுடைய வார்த்தையை நம்புறது, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்தேன். இது சரகும் ரெக்கையும் கோட்டையும் அடைக்கலத்தை எதையும் ஒன்று பார்க்கல நாம். ஆனால் ஒன்றை நாம் பார்ப்போம். என்னத்தை பார்ப்போம்? உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். பாருங்க, இந்த கான்டெக்ஸ்டே, நம்ம எதிர்த்து வருகிற சக்திகள், நமக்கு எதிராக எழுப்பப்படும் ஆயுதங்கள், நம்மை அழிக்க நினைக்கிற சக்திகளை குறித்து தான் இங்க சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லுகிறது? உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து. நம்முடைய சரக பார்க்க முடியல, நம்மை மூடிக்கொண்டிருக்கிற அவருடைய ரெக்கையை நாம் பார்க்க முடியவில்லை, நம்முடைய கோட்டையை நாம் காண முடியறதில்லை, நம்முடைய அடைக்கலத்தை நாம் பார்க்க முடியறதில்லை. ஆனால் அது ஒரு ஆவிக்குரிய காரியம். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதை நம்பி அதில் நாம் ஜீவிக்கிறோம். அதுதான் கோட்டைன்னு நம்புறோம், அதுதான் அடைக்கலமான இடம் என்று நம்புகிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது எதை பார்க்கிறோம்? துன்மார்க்கருடைய அழிவை நாம் கண்களால் காண்கிறோம். துன்மார்க்கருடைய அழிவை நம்முடைய கண்களால் நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நிற்பதை நாம் காண்போம், அவர்கள் விழுவதை நாம் காண்போம், நாம் ஜெயிப்பதை நாம் காண்போம், நம்மை எதிர்த்து வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமற் போகிறதை நாம் காண்போம், அவர்கள் தோல்வி அடைவதை நாம் காண்போம், நாம் வெற்றி அடைவதை நாம் காண்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? உங்களை அழித்து விட வேண்டும், நாசமாக்க வேண்டும் என்கிற சக்திகள் ஒருபோதும் கிரியை செய்ய முடியாது. என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, இந்த வட்டத்துக்குள்ளாக நில்லுங்கள். எத்தனை பேர் நிக்க போறீங்க இந்த வட்டத்துக்குள்ளாக? வட்டத்துக்குள்ளாக நில்லுங்கள், வட்டத்துக்கு வெளியே கால் எடுத்து வைக்காதீர்கள். எப்படி நிக்க போறீங்க? விசுவாசம், கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு இணங்கி ஜீவிப்பது, ஆண்டவருடைய காரியங்களை நிலைப்பது, அவரை தாவரமாக கொண்டிருப்பது, அவரை தங்குமிடமாக நாம் கொண்டிருப்பது, அந்த வாழ்க்கையிலே நிலைத்திருப்பது. இந்த வட்டத்தை விட்டு விலகாமல் அதுக்குள்ளே நில்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை எப்படியா மாற்றுகிறார் என்பதை நீங்கள் காண முடியும். எல்லாரும் எழுந்து நிற்போம்.
2: தேவ தூதர்களும் பரிசுத்தவான்களும் துதிக்கும் உங்களை துதிக்க எங்களுக்கு நீர் தந்த பெரிய சலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளுக்காகவும், அவரோடு கூட உம்மை புகழவும், விசேஷமாக இந்த ஓசன்னா MP3 CD பாகம் 4 பாடல்கள் மூலம் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சுகம், விடுதலை கட்டளையிடுவீராக. இந்த பாடல்கள் தொனிக்கும் இடமெல்லாம் உம் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ஆவியானவரின் தொடுதலை மக்கள் உணரட்டும். இந்த பாடல்களை உருவாக்கின சகோதரர் ஜாலி ஆபிரகாம், அவர்கள் குடும்பம், ஊழியத்தையும், அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்கள் மூலம் உம் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவின உமக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவன்

தம்முடைய காருண்யத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல.

ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் விண்ணகத்திலே நமது பரலோக தகப்பனை பாடி பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் திருவெளிப்பாடு புத்தகத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம். அந்த வரிகளையே பாடலாய் பாடுவோம். மகிமையின் பிதாவை நாம் ஆராதிப்போம்.

0: இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு.
1: என் பிராணனையும் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிப்பேன், கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவேன், இதுதான் என் விருப்பம் என்று பவுல் நம்மை தட்டி எழுப்புகிறார்.

0: நம்ம இந்த சபையை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல சபை எதற்காக, சபையை எதற்காக ஆண்டவர் நிறுவினார், அந்த சபையினுடைய தலைவர் யார், அது எப்படி வந்து அந்த சபைக்கு வந்து ஒரு தலை இருக்கிறது, அந்த தலை யார், அந்த கிறிஸ்து தலையாக இருந்து அவரே அஸ்திவார கல்லாக இருந்து அந்த மூளைக்கல்லின் மேல் கட்டப்பட்டதாக இருக்கிற அந்த சபைக்கு நம்மளை ஒரு சிலரை தெரிந்து கொண்டு தலைவர்களாக வைத்திருக்கிறார். அப்படி வைத்த போதகர் இல்லை ஊழியக்காரருடைய அழைப்பு என்னவாக இருக்கணும், அவருடைய ஒரே அடையாளம் என்னவாக இருக்கணும், தேவனுடைய மனுஷன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கணும். அவருடைய பிரதான அழைப்பு என்ன, தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்க வேண்டும், அதுதான் அவருடைய பிரதான அழைப்பு என்பதை குறித்து போன வாரம் பார்த்தோம். இந்த வாரத்தில் நம்ம அதனுடைய இன்னொரு பகுதி, அதாவது அப்படி அழைக்கப்பட்ட ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வழிநடத்த வேண்டும், தன்னுடைய சபையை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்ய போகிறாரு, தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள ஒரு சபைக்கு கடிதம் எழுதுகிறார். இதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். தெசலோனிக்கே பட்டணம் வந்து அத்தேனே பட்டணம், ஏத்தேன்ஸ் என்று சொல்லக்கூடிய பட்டணத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 500 மைல், இன்றைக்கும் அந்த பட்டணம் பேர் இருக்குது தெசலோனிக்கேன்னே இருக்குது, சரியா. கொரிந்துக்கு வந்து நீங்கள் ஏத்தேன்ஸ்லேருந்து ட்ரெயினில் போனீங்கன்னா ஒரு 1 ஹவரில் போயிடலாம் கொரிந்துக்கு. கொரிந்துலேருந்து இன்னும் ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் போனீங்கன்னா நீங்கள் தெசலோனிக்கே போயிடலாம். இதுவும் வந்து ஒரு கடற்கரை இல்லை ஒரு துறைமுக பட்டணமாக இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தது 3 வாரம்தான் இருந்தார். 3 வாரம் இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை ஆண்டவருடைய வார்த்தையில் நல்ல தகுதிப்படுத்தினவங்களை படுத்திட்டு அவர்களுக்கு ஆண்டவருடைய வருகையை முதற்கொண்டு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அந்த சபை வந்து தேவனுடைய வார்த்தையிலும் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துலேயும் நற்கிரியிலையும் அன்புலையும் எப்படி அவர்கள் வளர்ந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது, இது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு சபை. ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த சபைக்கு எழுதுறாருன்னு, ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான சபை நம்ம சபையை போல. அல்லையா, கொஞ்சம் பேருக்கு இப்போதான் சந்தோஷம் வருது. ஏன்னா விசுவாசத்தில் தேர்னவங்க, அன்பில் தேர்னவங்க, அவங்களுடைய நற்கிரியைகள் தெரியக்கூடியதா, அப்படி உள்ள ஒரு சபைக்கு கடிதம் எழுதுகிறார். அப்படி எழுதும்போது என்ன எழுதுகிறாரு, தான் யார் என்பதை அவங்களுக்கு எழுதுகிறார். நான் எப்படி உங்களுக்கு ஒரு மூப்பனாக, ஒரு தலைவனாக, ஒரு போதகராக, ஒரு வழிநடத்துபவராக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது 2 படங்கள் போல, பிக்சர் இமேஜ், 2 படங்களாக ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. அதிலிருந்து இன்றைக்கு 1 பார்க்க போகிறோம், அடுத்த வாரம் இன்னொன்று பார்ப்போம், சரியா. இது 1 தெசலோனிக்கே 2:7-12 உள்ள வசனங்கள். தெசலோனிக்கியர்கள் எழுதின கடிதம், முதலாவது கடிதம், முதலாவது நிருபத்தில் 2 அதிகாரத்தில் 7-12 உள்ள வசனங்கள் வாசிக்கிறேன் பாருங்க. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையுமின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டுமென்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் வந்து பேதுரு தன்னுடைய நிருபம் எழுதும்போது பேதுரு 1 பேதுரு 5:4 முதல் 4 வசனங்களில் என்ன எழுதுகிறாருன்னா, எப்படி ஒரு மேய்ப்பனை போல இருக்க வேண்டும், தேவனுடைய மந்தையை எப்படி மேய்க்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பராக இருக்கிறாரு, அதனால் ஒரு தலைவன் என்பவன் மேய்ப்பனை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஒரு ஊழியக்காரன் என்பவன் நல்ல உக்கிரானக்காரன், நல்ல ஒரு ஸ்டூவர்டா, ஏன்னா தனக்கு சொந்தம் இல்லை ஆனால் அவர்களை ஒரு பொறுப்போடு வழிநடத்தக்கூடிய ஒரு உண்மையுள்ள ஒரு உக்கிரானக்காரனாக இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து சொல்கிறாரு. திமோத்தேய்க்கு எழுதும்போது போன முறை பார்த்தது போல் 1 தீமோத்தேயு 2:7 சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு ஆசிரியனாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2 சொல்லும்போது எப்படி ஒரு நல்ல ஒரு தேவனுடைய செய்தியை சொல்லக்கூடியவனாம். போன முறை பார்க்கும்போது பார்த்தோம் எப்படி வந்து ஒரு மல்யுத்த வீரன், ஒரு போர் சேவகன், அப்புறம் ஒரு ஆசிரியர், அப்புறம் ஒரு விவசாயி, ஒரு 4 விதமான படங்களை சொல்லி எப்படி தேவனுடைய வசனத்தை நம்ம ஆழமாக கற்றுக்கொள்ளுங்கிற 4 படம் சொல்லி கொடுத்தாரு. எப்படி ஒரு போர் சேவகனை போல தேவனுடைய வார்த்தையில் நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும், தேறினவங்களாக இருக்கணும், ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதன் மூலமாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு போர் சேவகனை போல இருக்க முடியும். ஒரு மல்யுத்த வீரன் வந்து எப்படி தினசரி வந்து தன் பயிற்சி பண்ணி கொண்டிருப்பானோ அதுபோல் பண்ணணும். அடுத்து ஒரு ஆசிரியர் எப்படி சொல்லி கொடுப்பாரோ அதுபோல். கடைசியாக ஒரு விவசாயி எப்படி வந்து விவசாயத்தில் விதையை விதைச்சிட்டு உட்காந்துருப்பானோ அதுபோல் இருக்கணும். இப்படி அநேக படங்கள் இருந்தாலும் இங்கே தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது மட்டும் என்ன சொல்கிறாரு, ஒரு பால் கொடுக்கும் தாயை போல, a nursing mother. ஆங்கில வேதாகமத்தில் nursing mother, தமிழில் வந்து அழகாக பால் கொடுக்கும் தாயை போல. இந்த 1 தெசலோனிக்கேயர் 2:7 சொல்லும்போது, நான் வந்து உங்களுக்கு தலைவன், நான் உங்களை வழி நடத்துகிறேன், ஆனால் நான் எப்படி உங்களை இருந்து நடத்துகிறேன்னா ஒரு தாயை போல. அதில் இந்த தாய் எப்படிப்பட்ட ஒரு தாய், தன்னுடைய பிள்ளை பால்குடி மறவாத பிள்ளைகளுக்கு வழி நடத்துகிற தாயை போல ஒப்பிட்டு சொல்கிறார். வெறும் அம்மா சொல்லலை, ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஏன்னா இதே இது வந்து கலாத்தியருக்கு எழுதும்போது 4:19 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நான் வந்து எப்படி உங்களுக்காக மீண்டும் கற்ப வேதனைப்படுகிறேன், எதற்காக, கிறிஸ்து உங்களில் உருமாகும் அளவிற்கு. நீங்கள் ஏற்கனவே பிள்ளைகளே, எப்படி பிள்ளைகளே, நீங்கள் மறுபடியும் கிறிஸ்துவை போல உங்களுக்குள்ள ஒரு கிறிஸ்து உருவாகணுன்றதுக்காக ஒரு தாய் கற்ப வேதனை படுவது போல நான் கற்ப வேதனை படுகிறேன், நான் ஒரு தாயாக இருந்து வழி நடத்துகிறேன். கலாத்திய பகுதியில் உள்ள எல்லா சபைகளுக்கு எழுதும்போது அதைத்தான் சொல்கிறார். இங்கேயும் அதே தான் சொல்கிறாரு. இன்னொரு மனம் சொல்கிறார், நம்ம இதிலே பார்க்குறோம். நீங்கள் ஆங்கில வேதாகம்னா 11 verse 11 இன் இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிளில் 12 நம்ம சொல்லும்போது என்ன பார்க்குறாரு, ஒரு தகப்பனை போல நான் உங்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவனா. ஒன்று வந்து பால் கொடுக்குற தாய், இன்னொன்று வந்து என்ன, தகப்பன். தாய் என்று சொல்லும்போது அன்பு காட்டக்கூடியதா, அரவணைக்கக்கூடியதா, ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதா, ஒரு போஷிக்கக்கூடியதா, தன்னுடைய அன்பு முழுவதையும் காட்டக்கூடியதா, தன்னுடைய பிள்ளையை குறித்த ஒரு கரிசனையோடு காட்டக்கூடியதா. தகப்பன் சொல்லும்போது ஒரு கண்டிச்சு, ஒரு அதிகாரத்தோடு, ஒரு அத்தாரிட்டி, அவனை திருத்துவதற்கு புத்தி சொல்லி பையனை வந்து திருத்துவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை போல இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் அவர் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 4:15 பாருங்களேன், 1 கொரிந்தியர் 4:15 பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காரு, உங்கள் கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தில் நான் உங்களை பெற்றேன். நான் உங்களுக்கு வாத்தியார் இல்லை. எப்படி, நான் 10,000 பேர் போதிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனால் நான் போதிக்கிற அந்த வாத்தியார் இல்லை, நான் யார், உங்களை பெற்றெடுத்த தகப்பன். அப்போ இந்த 2 ஓமானத்தையும் இங்கே சொல்கிறார், 2 படங்களாக சொல்கிறார். ஒன்று வந்து நான் வந்து உங்களுக்கு பால் கொடுக்குற தாயை போல பார்த்து கொண்டேன், இன்னொன்று வந்து உங்களை வழி நடத்துகிற, உங்களை கண்டித்து புத்தி சொல்லுகிற தகப்பனை போல இருந்தேன்னு சொல்லி. அப்போ முதலாவது ஒரு அழைப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு தாயை குறித்தது. இந்த தாய் போல பாசக்காரங்க வந்து எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. எப்படி, பிள்ளை என்னதான் மோசமாக இருந்தாலும் சரி, பிள்ளை என்னதான் அசிங்கமாக இருந்தாலும், ஆனால் தாயோட கண்ணுக்கு அவ்வளவு அழகாக வடிவாக தெரியும் புள்ள. எப்படி, என் புள்ள அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் புள்ள அழகாக இருக்கா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கும்போது இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் தாயோட கண்களுக்கு அவங்க புள்ள தான் எல்லாமே. என் புள்ள அவ்வளோ வடிவாக இருப்பா, என் புள்ள அவ்வளோ நல்லா செய்வா அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் மேலே இந்த தாய்மார்கள் வைத்திருக்கிற பாசங்கிறது வந்து நம்மளால் சொல்ல முடியாத ஒரு காரியம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து சொல்கிறதுல என்ன சொல்கிறாருன்னா, எத்தனையோ உறவுகள் இருக்குது, கணவன் மனைவி உறவு இருக்குது, தகப்பன் பிள்ளை உறவு இருக்குது, நண்பர்கள் உறவு இருக்குது, வாத்தியார் உறவு இருக்குது, எத்தனையோ வேறு வேறு விதமான அரசர்கள், எத்தனையோ விதமான இந்த பூமிக்கு அடுத்த உறவுகள் இருக்குது. ஆனால் அவர் தெரிந்தெடுத்து சொல்கிற ஒரு உறவு என்னென்னா, ரொம்ப இன்டிமேட், அது அதாவது ரொம்ப ஒரு அந்யோன்ய ஒரு அன்பு, அது மாத்திரமல்ல ரொம்ப ஒரு மென்மையான உணர்வுகள் உடையது, அது மாத்திரமல்ல ரொம்ப பாசம் காட்டக்கூடிய ஒரு டெண்டர்னா, அதாவது ரொம்ப ஒரு இதமா பதமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு உறவை எடுத்து சொல்றார். அதாவது நீங்க இப்ப பாருங்களேன், ஒரு ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்க லண்டன்ல இருக்கோம். இப்போ நீங்க உங்க பிள்ளையை கொண்டு போய் நர்சரியில விடுறீங்க. நர்சரியில் வந்து ஒரு ரேஷியோ வச்சுருக்கான், எத்தனை பிள்ளைக்கு ஒரு டீச்சர் இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் பிள்ளைங்க பள்ளி ரேஷியோக்கு அனுப்புகிறீங்க, உங்களுக்கு தெரியாதா? அஞ்சு பிள்ளைக்கு ஒரு டீச்சர் இருக்கணும். ஒரு ஒரு ஆள் இல்லைன்னா அந்த அது வந்து அவங்க வந்து ஆப்ஸ்டேட்டில் வராது. அதுவும் இல்லாமல் ஒரு பிள்ளை கூட ஒரு ஆள் மட்டும் தனியாக இருக்கக்கூடாது, கூட இன்னும் ஒரு ஆள் இருக்கணும். அவ்வளவு கட்டுப்பாடுகள், அவ்வளவு தூரம். காரணம் என்ன? சின்ன பிள்ளைங்களை எக்காரணத்தை கொண்டும் எதுவும் அவங்களுக்கு நடந்துடக்கூடாது. அவர்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, தே ஆர் வல்னரபிள். அவங்க வந்து ரொம்ப லெகுவாக அவர்களால் பாதிப்புக்குள்ளாக முடியும். அதனால் நம்ம வந்து அவங்கள வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது, ஒரு பிள்ளைய பாதுகாத்து ஒரு பிள்ளைய பராமரிக்கிறது தன் பிள்ளை பெற்றெடுத்த பிள்ளையை தவிர தாயை தவிர வேறு யாராலே முடியாது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம், நிறையா இப்போ செய்திகள் பார்க்குறோம், அந்த டிக்டாக்கை பார்த்துட்டு யாரு கூட ஓடி போகணும் சொல்லி தன்னுடைய பிள்ளையை கொண்டுட்டு போன அம்மாவை நம்ம பார்க்குறோம். காலம் கெட்டு போயிடுச்சு. அதனால என்னமோ சபையிலையும் அம்மாவாக இருக்க வேண்டிய போதவர் மாடை கறந்துடுறாரு, மாடு பால் கறக்கிறதுக்கு போல மாட்டையே கொண்டுடுறாருன்னு பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ கூட நம்ம சமீபத்தில் யூகேல கூட ஒரு நியூஸ் போயிருக்கு இல்லையா, ஒரு பிள்ளை ஒரு ஒரு லேடி வந்து தன்னுடைய ரெண்டு பிள்ளைங்களை கொண்டு விட்டாங்கன்னு சொல்லி இப்போ பரபரப்பாக அந்த ரெண்டு வாரமாக ஒரு நியூஸ் போயிட்டே இருக்கு. அப்போ என்னென்னா, இந்த மாதிரி தாய் கூட மனசு கடினப்படக்கூடிய காலத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய ஒரு அமைப்பு என்னென்னா, ஒரு தாய் என்பவள் அந்த பிள்ளைய, தன்னுடைய வயிற்றில் வளர்ந்த பிள்ளைய அவள் வந்து பாதுகாத்து பராமரித்து அன்பு செலுத்தி அவளுக்கு சொல்லக்கூடிய நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, தாய் வந்து தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய மார்போடு அணைத்து வைத்து கொள்ளும்போது அந்த இதமான வெப்பத்திலே பிள்ளை தூங்குறத நம்ம பார்த்துருக்கோம். பிள்ளைய கீழே வச்சா முழிச்சிரும். அந்த மாதிரி பிள்ளைய பராமரிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு உறவை எடுத்து சொல்கிறாரு, நான் உங்களை அப்படி பார்த்துக்கிட்டேன். அப்போ என்னென்னா, நான் வந்து நின்று உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணலை, நான் வந்து உங்களுக்கு வந்து போதிக்கிறது மாத்திரம் இல்லை, நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய ஞானத்தை சொல்லணும், தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லணும். ஆனால் அதை வந்து நான் வந்து ஒரு இதாக சொல்லலை. நான் எப்படி சொல்கிறேன், ஒரு பிள்ளைய பராமரித்தது போல், அதாவது பால் குடி மறவாத ஒரு பிள்ளைய நான் எப்படி பார்த்து கொள்ளணும். இதில் நீங்கள் ரெண்டு விஷயம் பார்க்க முடியும். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லும்போது நர்சிங் மதருங்கிறதுனால ரெண்டு அதிலே ரெண்டு வார்த்தை இருக்கு, நர்ஸு மதர். நர்ஸுக்கும் அம்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் பிள்ளைய பார்க்குறாங்க. பிள்ளைக்கு சோகம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ரெண்டு பேருமே பிள்ளைய பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? அம்மா பாசத்தினால பிள்ளைய பார்க்குறா, நர்ஸு காசுக்காக பிள்ளைய பார்க்குறா. ஹலோ, ஊழியக்காரர் வந்து எதுக்காக தன்னுடைய மந்தையை மேய்க்கிறாருங்கிறத பார்க்கணும். காசுக்காக செய்கிறாரா இல்லை பாசத்தினால செய்கிறாரா? தேவ அன்பு இருக்கிறதுனால, தேவ அன்பு ஏவப்பட்டதுனால செய்கிறாரா? ஏன்னா நம்ம இது நிறைய நேரங்களில் நம்ம இதை சரியாக புரிந்து கொள்ளாததுனால தான் நிறைய பேர் என்னென்னா, ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்களும் தங்களுடைய மந்தையை சரியாக மேய்க்காமல் போகிறது தான். நான் ஒரு உதாரணத்தில் கூட சொல்லியிருக்கேன் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில். இப்போ நர்ஸ் வந்து பிள்ளை வந்து ஐசியூவில் இருக்குது, 8 மணி நேரம் டியூட்டி, கரெக்டாக வருவா டியூட்டி 8 மணிக்குன்னா, 8 மணிக்கு வந்து சாட்டை பார்த்து கையெழுத்து போட்டு பிள்ளைய பார்த்தா ஓகே, பிள்ளைக்கு என்ன பல்ஸு எல்லாம் சாட்டெல்லாம் பார்ப்பா, எல்லாம் பார்ப்பா, ரைட்டு எனக்கு 15 நிமிஷம் பிரேக் இருக்கு, டீ குடிக்க போயிடுவான். ஆனால் அந்த பிள்ளையோட அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்க, அம்மா தூங்கியிருக்காது, பல்லு விளக்கியிருக்காது, டீ குடிச்சிருக்காது, காஃபி குடிச்சிருக்காது, சாப்பிட்ருக்காது, மூணு நாள் ஆனாலும் அதை விட்டு போகாமல் அங்கேயே உட்காந்துருக்கும். ஆனால் அந்த நர்ஸ் என்ன பண்ணுவா, போயிட்டு டீ குடிக்கும்போது ஃபோன் எடுத்து வீட்டுக்கு ஃபோனை போட்டு இதை போட்டு என்ன சாப்பிட்டீங்களா, அதை பண்ணீங்களா, இல்லை சினிமாவுக்கு போகுமா, இப்படி எல்லா கதையும் பேசிவிட்டு ஃபோனை வச்சுட்டு வந்து மறுபடியும் பிள்ளைக்கு என்ன பார்க்கணும், ட்ரிப்பு போடணுமா, மருந்து போடணுமா, என்ன போடணுமா போட்டுட்டு மறுபடியும் 8 மணி நேரம் முடிஞ்சதும் போயிடுவா. அடுத்த நாள் காலையில் வந்தால் பிள்ளை உயிரோடு இருக்கா, டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சா, அதை பற்றி கவலையில் அடுத்து யார் இருக்காங்களோ அவங்கள பார்ப்பாங்க. அது நர்ஸு. ஆனால் அம்மா அப்படி கிடையாது. இந்த இந்த அம்மாங்கிறது எப்படி பார்த்துக்கிறாங்க, தங்களை, அதாவது தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய ரத்தம் தான் பிள்ளைக்கு ஒன்றுன்னு சொன்னால் இவங்களால் தாங்கி கொள்ள முடியாதபடி அந்த பிள்ளைய போஷித்து வளர்க்கக்கூடிய ஒரு காரியம். இந்த உறவை பவுல் தெரிந்தெடுத்து சொல்கிறார், நான் தெசலோனிக்க சபையில் உள்ள மக்களே உங்களை பால் கொடுக்குற தாய் போல நான் உங்களை பராமரித்தேன். எப்படி, உங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன வார்த்தை கொடுக்கணும், நீங்கள் எப்படி சத்துள்ள ஆகாரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி பால் கொடுக்கணும். நிறைய சகோதரிகள் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ரொம்ப லகுவாக புரியும். இந்த பிள்ளை வளரும்போது, பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக சாப்பிடணும் அம்மாமார். ஏன்னா அம்மா ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட்டா பிள்ளைக்கு வயிற்றுக்கு நோவு வந்துடும், இல்லை பிள்ளைக்கு லூஸ் மோஷன் வந்துடும், இல்லை வயதால் போயிடும், இல்லை பிள்ளைக்கு கோல்டு வந்துடும். எதுவுமே வந்து பிள்ளைக்கு ஏதாவது செய்யணுன்னா அதை தான் கொடுக்கணும். யாராவது பிறந்த பிள்ளைக்கு, 1 மாதம் பிள்ளைக்கு யாராவது பிளேட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிடுன்னு சொல்கிறீங்களா, என்ன கிடையாது. என்ன, நீங்கள் எடுத்து சாப்பிட்டு அதை செமிச்சு நீங்கள் அது பண்ணி அதிலிருந்து ஒரு சத்தாக்கி அதிலிருந்து ஒரு பாலை பிள்ளைக்கு கொடுக்குறீங்க. அப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து எந்த அளவுக்கு பராமரித்து கொடுக்குறாரோ அதுபோல் நான் உங்களுக்கு, நீங்கள் வளருவதற்கு தேவையான உங்களுக்கு என்னென்ன உணவு கொடுக்கணுமோ அதை நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஏன்னா இந்த உறவில் வந்து சொல்லும்போது, ஏன்னா இது இந்த பிள்ளையை வளர்க்கும் போது அந்த பிள்ளைக்கு வந்து என்ன வருது, ஒரு தன்னுடைய பாசம், தன்னுடைய நேசம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. இதில் இந்த 7வது வசனம் வாசிக்கலேன் ஒரு நிமிஷம் மறுபடியும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 1 தெசலோனிக்கே 2:7 முதல் பக்கத்தில் இருக்குது பாருங்க. அதே தான், உங்களிடத்தில்
1: நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள்,
0: பால் கொடுக்கிற தாயானவள்
1: தன் பிள்ளைகளை
0: பக்கத்து வீட்டு பிள்ளைகளை காப்பாற்றுறது போல அல்ல. எது, தாய் பால் கொடுக்கிறவள் தன் பிள்ளைய, நீங்க நல்லா கவனிக்கணும், தாம் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா அம்மாவால் தாங்கிக்க முடியாது. என்னதான் உங்கள் தங்கச்சியாக இருந்தாலும், அக்காவாக இருந்தாலும், இல்லை தெரிஞ்சவங்களாக இருந்தாலும், இல்லை சகோதர சகோதரியாக இருந்தாலும், அவங்க பிள்ளைக்கு ஒன்றுன்னா சரிம்மா கொஞ்சம் நேரம் கூட இருப்போம், அப்புறம் கண் நம்மளை அறியாமலே அசந்துடும், நம்ம தூங்கிடுவோம். ஆனால் அதே இது உங்கள் பிள்ளைக்கு வந்தால் பண்ண மாட்டீங்க. தன் பிள்ளைக்கு கொடுக்கறது போல், சரக்கேட்டு கிடையாது, வேற எங்கேயோ போய் கடன் வாங்கிட்டு வந்த பிள்ளை இல்லை, தன்னோட பிள்ளை. அந்த பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இது. என்னென்னா, இது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு காரியம் வந்து பிள்ளைகளை வந்து பராமரித்து வளர்க்குற ஒரு சேவைங்கிற ஒரு இதை வந்து தாய்மார்களுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அது வந்து ஒரு உன்னதமான பணி. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், யாராவது உங்கள் பிள்ளைய வளர்த்ததுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல அம்மா அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை பாராட்டுறாங்களா, இல்லை யாராவது கூப்பிட்டு வச்சு உங்களை கொண்டாடுறாங்களா, அம்மா நீங்கள் நல்லா உங்கள் பிள்ளைக்காக ராத்திரி பகலாக கண் விழித்து நீங்கள் அந்த பிள்ளைய பராமரிச்சிங்க, அதுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஊரே சேர்ந்து உங்களை கை தட்டுறோம்னு சொல்லுதா இந்த அம்மாக்காது, இல்லை எதுக்காவது ஒரு பெரிய அவார்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறோமோ, உங்கள் எல்லாரோட பிள்ளையும் வளர்ந்து பெரியால் ஆயிடுச்சு, அம்மா இருக்கிறாங்க, பேத்தியும் பேத்தியே பார்த்து, பேத்தி பேர பிள்ளைகளை பார்த்தாச்சு, அவங்களுக்கு யாராவது சர்டிஃபிகேட் கொடுத்தோமா நீங்கள் நல்ல அம்மான்னு சொல்லி அவங்க பிள்ளை கொடுத்தாங்களா, கிடையாது. யாருமே செலிப்ரேட் பண்ண, எல்லாம் என்ன கிடைச்சிது, 30 டைப்பரு, எப்போ பார் மூக்கை சீந்துறது, பாதி நேரம் கக்கா போனால் அது கழுவுறது, எப்போ பார் புல்லை அழுகும், தூக்கம் வராது, என்ன ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஒன்றும் சொல்ல தெரியாது. ஏன்னா பிள்ளை வளர்க்கும்போது பிள்ளை எப்படா பேசுன்னு இருக்கும், ஏன்னா அழுதுகிட்டே இருக்கும். என்ன பிரச்சனைனாலும் பின்ன என்ன பண்ணும், அழுகும். அப்போ நமக்கு என்ன தெரியாது, இந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியாது நமக்கு. எப்படி பிள்ளைக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது, அட வாயை திறந்து சொல்லிடாதான்னு நமக்கே தோணும். எதுக்கு அழுகிறான், ஏன்னா எங்கள் வீட்டில் என் சின்னவன் வந்து அழுவான் அழுவான் ராத்திரி, எதுக்கு அழுகிறானே தெரியாது. எறும்பு கடிச்சு அழுகிறானா, வயிற்று வலிச்சு அழுகிறானா, இல்லை காதில் பிரச்சனை அழுகிறானா, இல்லை பல்லு வருதுன்னு அழுகிறானா, ஒன்றும் தெரியாது. அழுவான் அழுவான் அழுவான் அழுதுகிட்டே இருப்பான். பிள்ளைங்க எப்போழும் பசிச்சாலும் பிள்ளை என்ன கக்கா போனால் அழும். பிள்ளை எல்லாத்துக்கும் அழக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இதில் வந்து நம்ம எப்போவுமே வந்து அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறது, எப்படா இந்த பிள்ளை நம்மக்கிட்ட பேசும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ நமக்கு வந்து யார் நம்மளை பாராட்ட போகிறதில்ல, யார் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கொண்டாட போகிறதில்ல, ஆனால் நம்ம கிடைக்கிறதுல என்ன, என்னத்தை பார்த்த, என்ன பெருசாக நீ மட்டும், என்ன புதுசாக நீ மட்டும்தான் பிள்ளை பார்த்தியா, யோசிச்சு பாருங்களேன். அதாவது என்னென்னா ஒரு நன்றியே இல்லாத ஒரு வேலை, நல்ல கவனிங்க, ஒரு நன்றியே இல்லாத வேலை. யார், உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சொல்ல மாட்டாங்க, நல்லா பார்த்தா அவ்வளோதான், அதோட சரி, அதுக்கு மேலே வேற ஏதாவது சொல்லுவாங்களா, கிடையாது. சரி, இந்த பிள்ளை வளருதே, பிள்ளையாவது நன்றியாக இருக்குமா? அதனால தான் இங்கே மதர்ஸ் டே கொண்டு வந்துட்டான், அட்லீஸ்ட் வருஷத்துக்கு முறையாவது அம்மாட்ட பேசுகிறா அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, பிள்ளைங்க வளர்ந்து பெரிய ஆளானதுக்கப்புறம் நான் என் குடும்பம் என் பிள்ளை இப்படி சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியம், அவங்க அவங்க லெவலில் போகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அவங்க யாருமே வந்து நம்மளுடைய காரியங்களில் வந்து இது பண்ணுறதே கிடையாது. இப்போ என்ன ஓல்டேஜ் ஹோமில் வந்து விசிட் பண்ணாங்க, இல்லை உங்களை பராமரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதே ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. அப்போ எந்த வகையிலையுமே ஒரு பாராட்டு இல்லாத ஒரு காரியம், நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பால் கொடுக்குற தாயாக இருந்து பிள்ளைய வளர்க்குறீங்க, அதற்காக உங்களை பாராட்டக்கூடியவங்களும் இல்லை, உங்களுக்கு நன்றி சொல்லக்கூடியவங்களும் கிடையாது. அதனால தான் பவுல் இதை எடுத்து சொல்கிறாரு, நீ வந்து என்ன, உனக்கு என்ன கிடைக்குது, வேற ஒன்றுமே கிடையாது, ஆனால் பால் கொடுக்குற தாய். இதில் என்ன சொல்கிறாரு, நாங்கள் என்ன உங்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கறதுக்கு பிரியமாக இருந்தோம். இந்த சுவிசேஷத்தை கொடுக்கறது இம்பார்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப அழகான உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை. அது என்னென்னா, என்கிட்ட இருந்து நான் கொடுக்கும்போது உங்களுக்கும் வரும், என்கிட்டையும் இருக்கும். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கும்போது அவ சாப்பிட்றதுனால பிள்ளைக்கும் கொடுக்க முடியும், பிள்ளையும் வளரும், தானும் வளருவா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியம். அது மாத்திரம் இல்லை, நான் வந்து சுவிசேஷத்தை மாத்திரம் கொடுக்கல, என்னுடைய வாழ்க்கையவே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் தயவு செஞ்சு யோசிங்களேன், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே மேக்கப் தான், எல்லாம் ஒரு என்ன ஒரு கான்சியஸ், பியூட்டி கான்சியஸ், எல்லாம் ஃபியர் கான்சியஸ், எல்லாமே இருக்குது. சரியா, நம்ம எல்லாருக்கும் நல்லா வந்து இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி. ஆனால் குழந்தை வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை, அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையே தலையில் மாறி போயிடும். The baby consumes your life. நிறைய பேருக்கு எப்படா இந்த பிள்ளைய தூக்கி அங்கே போட்டு நம்ம கொஞ்ச நேரம் தனியாக இருப்போங்கிற அளவு தோன்ற அளவுக்கு சில பிள்ளைங்க ராத்திரி தூங்கவே தூங்காது. சரி, பகலில் தூங்குதேன்னு இப்படி படுக்க வச்சுட்டு டாய்லெட்டுக்கு போனால் அழுதுரும். சரி, கொஞ்சம் இங்கே படுக்க வச்சுட்டு நம்ம சமைப்போன்னு போனால் அழுவும், தூக்கிக்கிட்டு சமைக்கவும் முடியாது, இதையும் பண்ண முடியாது, டாய்லெட் போக முடியாது, குளிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் உங்களால் வேற பக்கம் திரும்பி கூட யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன், பிள்ளை வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை வந்து கம்ப்ளீட்டாக முழுமையாக அந்த பிள்ளையை சுற்றி தான் இருக்கும். சிலருக்கு வந்து பிள்ளை, அதுவும் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா எப்படா நகையை வாங்குவோம், கல்யாணத்துக்கு கட்டணும், அவளுக்கு கூட அந்த யோசனை வந்திருக்கும் ஜெபிக்கு ஆல்ரெடி. என்ன எத்தனை பவுன் நகை போடுறது, என்ன மாப்பிள்ள வரப்போகிறான், என்ன செய்யறது, எங்கே சேர்த்து வைக்கிறது, நகையை எங்கே சேர்க்கறது, நட்டை எங்கே சேர்க்கறது, இப்படி அது வேற. ஏன்னா எல்லாருக்கும் வந்து என்ன பொம்பளை பிள்ளை வந்துச்சுனோ ஐயோ அம்மா அப்படி. ஏன்னா நம்ம இதில் வரதட்சணையும் ஏறிக்கிட்டே போகுதில்லை, அது நீங்கள் லண்டனில் இருக்கிறீங்கன்னா இன்னும் கூடிக்கிட்டே போகும். யோசிச்சு பாருங்க. அதாவது என்னென்னா, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய யோசனை, அதாவது எதுக்கு பவுல் இதை சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னதுலேருந்து என் எண்ணத்தில் என் சிந்தையில் எப்பவுமே நீங்கள் தான் இருக்கிறீங்க. அதனால தான் சொல்கிறாரு, நான் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறார். தெரியுதா? இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் உங்கள் பிள்ளையை பற்றி ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பால் கொடுக்குற தாய்க்கு என்ன தான் ஓடினாலும், நீங்கள் என்ன தான் பிஸியாக இருந்தாலும், என்ன தான் இருந்தாலும், மண்டையில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம், ஐயோ பிள்ளைக்கு பால் கொடுக்கணுமே, 3 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, பசிச்சிரும், புள்ள அழுதுரும், அழுகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவோம். எப்படி அழுகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவோம். நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அழணுன்னே அவசியம் இல்லை. ராத்திரியில் படுத்துருப்பாங்க, திடீர்னு எந்திரிச்சு போய் பிள்ளையை தூக்கி பால் கொடுப்பாங்க. கரெக்டாக தெரியும், அவங்களுக்கு தெரியும், அங்கே இவங்க பெட்ரோல் டேங்க் அப்படி இறங்குன மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிடும் க்ளீனாக. உள்ளுக்குள்ளே ஒரு சென்சிட்டி, அதாவது என்னென்னா ஒரு கனெக்ஷன் வந்துடும் அவங்கள அறியாமலே. அதாவது நல்லா அப்போ தான் படுத்து டீப்பாக தூங்கிட்டு தூங்குவாங்க, பிள்ளை லேசாக திரும்பி அப்படின்னா முடிச்சிருவாங்க. இல்லை பிள்ளை அழுகுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா சத்தம் கேட்குது, தூக்கத்தில் அவ்வளோ டயர்டாக இருந்தாலும். எனக்கு தெரியும் நிறைய உங்கள் சகோதரிகளுக்கெல்லாம் அது நல்லா புரிஞ்சு கொள்ள முடியும். பவுல் என்ன சொல்கிறாரு, என் எண்ணத்தில் பூரா நீங்கள் இருந்தீங்க, உங்களுக்காக நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்களுக்கு என்ன தேவை, நான் எதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும். அப்போது ஒரு பராமரிப்புனா என்னுடைய முழு வாழ்க்கையும் உங்களுக்காக கொடுத்தேன். இப்போ எப்படி தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுற அம்மாமார்கள் இருக்கீங்களோ, அதே போல் பவுல் என்ன சொல்கிறாரு, நான் என்னுடைய பிள்ளைக்காக நான் என் வாழ்க்கைய மொத்தத்தையும், ஐ லிட்ரலி கேவ் மை லைஃப் டு யூ, அவ்வளோதான், என் மொத்த வாழ்க்கையும் உங்களுக்காக நான் கொடுத்தேன். நான் வந்து சுவிசேஷத்தை பற்றி சொல்லி கொடுக்கல, என் வாழ்க்கையவே உங்களுக்காக கொடுத்தேன். அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன கிடைக்குது? ஒன்றும் கிடைக்கல. ஆனால் அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுறாங்க, மொத்த வாழ்க்கையை தியாகம் ஆகிப்போகுது. ஏன்னா முழுவதும் அவங்க அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய செயல் எல்லாமே தங்களை விட்டுட்டு பிள்ளைகளுக்காக. சுயத்தை விட வேணும், முழுமையாக சுயமே கிடையாது அதில். ஏன்னா நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு முத சாப்பிட்றது முதற்கொண்டு நம்ம சாப்பிட முடியாது. பிள்ளைக்கு ஏதாவது ஒரு அலர்ஜின்னு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், அது வேற இருக்கு. அப்புறம் எப்பொழுதும் ஒரு ஜெனரஸ், ஒரு எப்பவும் தாராளமாக பிள்ளைக்காக எதையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் அந்த அம்மாவோட வாழ்க்கையை முழுமையாக பாரு. அப்போ அந்த சின்ன பிள்ளைய வளர்த்து வரும்போது என்ன, அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், அந்த பிள்ளைய பராமரிக்கணும், டயப்பரை மாற்றணும், இதை குளிப்பாட்டணும், துணி போட்டு விடணும், சாப்பாடு கொடுக்கணும், இது நிற்குமா? நிற்காது. சரி, இப்போ தான் பிள்ளைய குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி சாப்பாடு போட்டு கொஞ்சம் படுக்க வச்சுருப்போன்னு சொல்லி படுக்க வச்ச 5வது நிமிஷத்தில் டடக் புரிச்சுன்னு ஒரு சத்தம் கேட்கும், பார்த்தா கக்கா போயிடும். சரி, நான் அதை எடுத்து கழுவி கிழிவி பேர நாப்பியை கிப்பியை போட்டுட்டு அப்படின்னு படுத்துட்டு உட்காந்து இப்படி உட்காந்து நம்ம சாப்பிடுவோன்னு வைக்கும்போது தான் ஏன்னு அழுதுறோம், ஏன்னா மயிறு குறைஞ்சிருச்சுன்னு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு அதாவது நம்மளால் வேற காரியம் சிந்திக்க முடியாமல் செய்ய முடியாத அளவுக்கு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை நம்மளை அப்படியே கன்சியூம் பண்ணிடும். அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை சொல்லும்போது தான் நான் என் வாழ்க்கையவே உங்களுக்கு கொடுத்துட்டேன் பவுல். அதனால தான் பாருங்கள், தனக்குன்னு ஒன்றுமே செய்யாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கென்று சபைக்கென்று கொடுத்த காரியம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் பாருங்கள், 14-15 உள்ள வசனங்கள், இதோ உங்களிடத்திற்கு 3வது தர வர ஆயத்தமாக இருக்கிறேன், நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன், பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஐயா, நான் உங்கள்கிட்ட இருக்கிறத தேடலை உங்களை தேடுறேன். யாராவது பிள்ளைகிட்ட பிள்ளைக்கு வந்து நீ எனக்கு சொத்து சேர்த்து வைன்னு சொல்கிறோமா? கிடையாது. ஆனால் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். அதனால தான் பவுல் எங்கேயும் எனக்கு காணிக்க கொடு, என்னையை பாதுகாத்துக்கொள்ளுன்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே. இரவும் பகலும் நான் பாடுபட்டு நாங்கள் யாருக்கும் பாரமாக இல்லாமல் இருந்தேன், நான் ஒரு முன் உதாரணமாக இருந்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் அதில் 15வது வசனம் வரும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டாலும். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்களேன், உங்கள் பிள்ளைக்கு தெரியுமா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பிள்ளை மேலே அன்பு செலுத்துறீங்கன்னு? சான்ஸே கிடையாது. அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு நீங்க பட்ட பாடு, நீங்க படுற கஷ்டம், நீங்க படுற துன்பம் அந்த பிள்ளையோட எண்ணத்துல கொஞ்சமாவது வருமா? நிறைய வராது, தெரியவே தெரியாது. ஏ, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளவு தூரம் தான். ஆ, அப்படியா, அவ்வளவுதான் போயிடுவான். ஓ, இஸ் தட் ஆல் அப்படின்ட்டு போயிடுவான். நாங்கள் வந்து உதாரணம் சொல்லுன்னா, என் வாழ்க்கையில் இருந்துச்சு. சின்னவன் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப சபியாகவும் இருப்பான், அழுவான். எதுக்கு அழுவான்னு தெரியாது. சட்டையை கழட்டிட்டு இதை கழட்டிட்டு எல்லாம் வச்சுட்டு எல்லாம் பிடிச்சிட்டு கையில் வச்சுட்டு ஒரு கடைசியாக ஒரு பொசிஷனில் தூங்கிடுவான். இப்படியே வச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டே இருப்பேன். சரி, நல்லா தூங்கிட்டான், அரை மணி நேரமாக தூங்குறான், சரின்னு அப்படி கீழே வைப்போம் அப்படின்னு கீழே வச்சான போது வெயின், ஐயோ ஐயோ, பொசிஷனை மாற்றாத மறுபடியும் தூங்கிட்டு நட. அது ராத்திரியில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா காரை ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போட்டு சுற்றிக்கிட்டு இருந்த காலம் இருக்கு. என் பிள்ளைக்கு தெரியுமா? ஓ, அவ்வளோதான் போயிடுவான். பிள்ளையோட அவங்களோட எண்ணங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு பாச செய்கிறீங்க தெரியாது. பவுல் சொல்கிறாரு, நான் உங்கள் மேலே எவ்வளவு அதிகமாக அன்பு கூறுறேன், ஆனால் நீங்கள் எனக்கு என்ன பதிலுக்கு என்ன, குறைவாக தான் கூறுறீங்க. ஆனாலும் கவலை இல்லை, ஏன்னா நான் செய்கிறது காரணம்னா நான் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை நேசிக்கிறேன். ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை. ஏன்னா ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய கீழே உள்ள மக்களை தன்னுடைய பிள்ளைகளாய் பார்த்து பராமரிக்காத போது இதுதான் நடக்கும். ஏன்னா நான் பராமரிக்கிறது எப்படி, என் பிள்ளைகளை போல என் பிள்ளைகளுக்கு என்ன வேணும், எந்த ஆகாரம் கொடுக்கணும், எப்படி பாதுகாக்கணும், எப்படி பராமரிக்கணும், என்ன போஷிக்கணும், அவங்கள எப்படி இது பண்ணணும், அவங்க பாவம் பண்ணும்போது அவங்கள எப்படி திருத்தணும், அவங்கள எப்படி கழுவணும், அவங்கள எப்படி புது உடை உடுத்தணும், எல்லாம் எப்படி ஆவிக்குரிய முறையில் இதெல்லாம் மாம்ச பிரகாரமாக செய்வது போல ஆவிக்குரிய முறையில் இதெல்லாம் நான் செய்யலைன்னா ஒரு தலைவன் வந்து ஒரு அம்மா போல இருக்க முடியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் கேள்வியும் கேட்பாங்க, இதையும் சொல்லிடுறேன். ஆண்டவர் வந்து ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கேள்வி எழுதுகிறவங்க. எப்போ பாரு ஆண்டவர் ஆண்ணு? இல்லை இல்லை, ஒரு 26 வசனம் இருக்குது பைபிளில். அவர் வந்து ஒரு தாயின்னு ஒப்பிட சொல்லக்கூடியதான் நம்ம பைபிளில் 26 வசனம் இருக்குது. ஆண்டவர் வந்து ஆணும் கிடையாது பொண்ணும் கிடையாது, அவர் வந்து மஸ்குலினே கிடையாது. ஆனால் நமக்கு புரிஞ்சு கொள்வதற்காக அவருன்னு எழுதிக்க அதுன்னு எழுதியிருக்க வழி, அவர் வந்து ஆவியானவர். எவ்வளோ 4வது அதிகாரம் 20 கர்த்தர் ஆவியானவர், அவர்கிட்ட ஜெண்டரே கிடையாது, அவர் ஆணா பெண்ணாங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து உடனே வந்து இந்த கொஞ்சம் பேர் பெண்கள் உரிமை மக்கள்லாம் வந்து அதுக்கு வேறு சண்டை போடுறாங்க. அது எப்படி, எப்போ பார் ஆண்டவர் ஓர வஞ்சினியா, எப்போ பார் மகன் மகன்றாரு மகள்னே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு. ஏய், எங்கப்பா அதெல்லாம் இங்கே இருக்குது. ஒரு ஒரு ஓமானத்துக்கு சொல்கிறதே ஒழி அது இது கிடையாது. அப்போ என்னென்னா, இங்கே வந்து பவுல் சொல்லும்போது ஒரு தாய் பால் கொடுக்குற தாய் தன் பிள்ளைகளை எப்படி பராமரிப்பா, அதுபோல் நான் உங்களை செய்கிறேன். காரணம் என்னென்னா, நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு, நான் உங்கள் மேலே வச்சுருக்க நேசம், அதனால் நான் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கிறதுனால நான் சுவிசேஷத்தை கொடுத்தேன். சுவிசேஷத்தை மாத்திரம் இல்லை, என் வாழ்க்கையவே உங்களுக்கு கொடுக்குறேன். என்னுடைய முழு வாழ்க்கையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். காரணம் நான் உங்கள் பேரில் வச்சுருக்கிற அன்பு என்று சொல்லக்கூடியதாக. அப்போ அவர் என்ன, நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப அன்பானவங்க, நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு மதிப்பு மிக்கவர்கள், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம், ஏன்னா எனக்குள்ள எந்த ஒரு பட்சபாதமும் இல்லை, ஏன்னா நீங்கள் விலை மதிப்பற்றவர்கள் என்று சொல்லக்கூடியதாக. இதில் 8வது வசனம் 9வது வசனம் மறுபடியும் வாசிக்கிற பாருங்க. நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல், நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். என்ன சொல்கிறாரு, நான் ராத்திரி பகலாக வேலை பார்த்து உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தோம், உங்களுக்கு நாங்கள் பாரமாகவே இல்லை. காரணம் என்ன, நாங்கள் உங்கள் மேலே வைத்திருந்த அன்பு. தேவனுடைய வார்த்தையை சொன்னால் எங்கள் ஜீவனையும் கொடுத்தோம், அது மாத்திரம் இல்லை உங்களுக்கு, நீங்கள் எங்கள் பிள்ளை, அதனால் உங்களுக்கு நான் பாரமாக இல்லாதபடி உங்களுக்காக நான் இரவும் பகலும் வேலை செய்து நான் உங்களுக்கு இதை பிரயாசப்பட்டு நான் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னென்னா இதில் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 6:10 தன்னை பற்றி சொல்லும்போது சொல்கிற பாருங்க, துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறதாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யங்களாக்குகிறவராகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாய் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களுக்காக எல்லாம் செய்கிறோம். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன, ஏழ்மையில் இருக்குது, மரியாதை இல்லாத வாழ்க்கை. எங்களுக்கு வந்து ஒருத்தரும் கனமும் கொடுக்கலை, எல்லா பக்கமும் எங்களுக்கு போராட்டம், எங்களுக்கு நிந்த. ஆனாலும் நாங்கள் உங்கள் முன்னாடி சந்தோஷமாக உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதித்தோம். இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்களேன், உங்களுக்கு பால் கொடுத்த தாய்க்கு நீங்கள் என்ன விலை கொடுத்துட முடியும்? மம்மி 1 வருஷம் 3 மாதம் நான் பால் குடித்தேன்னு சொன்னீங்க, 15 மந்த்ஸ், 1 நாளைக்கு 3 தடவையா 4 தடவையா, ஓகே 1 நாள் கொடுக்க முடியுமா யாராவது? இஸ் தர் எனி ப்ரைஸ் யூ கேன் போட்? யோசிச்சு பாருங்கள், யாராவது தன் தாயினுடைய தன்னை பால் கொடுத்த தாய்க்கு ஒரு கணக்கு பார்த்து காசு கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள், ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். ஜெனரஸாகவே கொடுக்குறேன் மம்மி, கடையில் வந்து 1 லிட்டர் பால் வந்து 1 ரூபா தான், நான் வந்து 2 ரூபாயை கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்களேன், தயவு செஞ்சு என்ன கொடுக்க முடியும், என்ன கொடுத்துட முடியும்? அந்த தாயினுடைய அன்புக்கு, அந்த தாய் செய்த காரியங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? 0, அப்சல்யூட்லி நத்திங், ஒன்றுமே கொடுக்க முடியாது நம்மளால். எப்படி கொடுக்க முடியும்? அந்த அன்புக்கு நம்ம ஏதாவது கொடுக்க முடியுமா? நம்ம அழும்போது இல்லை ராத்திரி இல்லாமல் இருக்கும்போது நம்மளை எடுத்து மார்பில் வச்சு அரவணைச்சு எப்படி ஒரு அந்த மாதிரி நம்மளை பாதுகாத்து கொண்ட அந்த தாய்க்கு நம்ம என்ன கொடுத்துட முடியும்? யோசிச்சு பாருங்கள், என்ன கொடுத்துட முடியும்? ஒன்றுமே நம்மளால் கொடுக்க முடியாது, அந்த அன்பை ஈடுகட்டவே முடியாது, ஒரு காலம் பண்ண முடியாது, ஒரு காலம் நம்மளுடைய எண்ணங்களில் நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஆனால் என்ன புரியும்னா, நமக்கு பிள்ளை வரும்போது தான் நம்ம அம்மா அப்பாவோட அருமை தெரியும். நம்ம பிள்ளை சேட்டை பண்ணும்போது தான் தெரியும், ஐயோ எங்கள் அம்மா என்ன பாடுபட்டிருப்பாங்க, எங்கள் அப்பா என்ன கஷ்டப்பட்டுருப்பாருன்னு தோணும். அது வரைக்கும் தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் நம்ம என்ன ஒரே டாம்பாயாக வீட்டில் எல்லாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் அட்டுழியம் பண்ணுவோம். கடைசியில் பிள்ளை வரும்போது தான் தெரியும், ஐயோ அம்மா நான் எவ்வளோ அக்கிரமக்காரனாக இருந்திருப்பேன், எங்கள் அம்மா நல்லவங்க. அதனால தான் கொஞ்சம் இதுக்கு ஒரு சிலருக்கு அதுக்கப்புறம் பாசம் வருது அம்மா அப்பா மேலே. பிள்ளை வந்து ரொம்ப அட்டுழியம் பண்ணும்போது அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் திடீர்னு ஒரு பாசம் வரும். யோசிச்சு பாருங்கள், ஒன்று நம்மளால் எதுவுமே கொடுக்க முடியாது. அதுக்கான ஒரு அந்த ஒரு அன்புக்கு, அந்த ஒரு அரவணைப்புக்கு, ஒரு தாயினுடைய அரவணைப்பு. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளை பிறந்த உடனே என்ன செய்யும்னா, பிள்ளை அந்த வயிற்றை விட்டு வெளியே வந்த உடனே அழும். ஏன்னா அந்த தாயினுடைய அந்த சுகத்தில் அந்த இதில் இருந்துட்டு வெளியே வந்தவுடனே, வெளி உலகத்துக்கு வந்தோடனே அழும். உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த அம்பிளிகள் கார்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு பிள்ளையை குளிப்பாட்டிட்டு கழுவிட்டு முதல்ல கொண்டு வந்து அம்மாவோட வெறும் உடம்புல மார்பில் போட்டுருவாங்க பிள்ளைய. ஏன்னா அப்போ தான் அந்த பிள்ளை அப்படி அமைதியாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு இருக்கு பாரு, அந்த உடம்புல வரக்கூடிய அந்த ஒரு உஷ்ணம் இருக்குது பாருங்கள், அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் வரக்கூடிய அந்த ஒரு பாண்டு இருக்குது பாருங்கள், எதுலேயுமே வராது. எத்தனையோ பிள்ளைங்க சாக கிடக்கிற மாதிரி இல்லை மூச்சு விட முடியாமல் இது பண்ணுற பிள்ளைங்களை தாயோட மார்பில் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளை வரக்கூடியது, ரிவைவாய் வரக்கூடியது, நிறைய கதைகள் நம்ம படிச்சிருக்கோம், நிறைய சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கோம். காரணம் என்ன? அந்த அரவணைப்பு, அந்த அன்பு. அப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பும் அன்பும் தன்னுடைய சபையை குறித்து ஒரு தலைவனுக்கு இருக்கணும். நம்ம இந்த வீழ்ந்து போன பூமியில் உள்ளவங்க தான், ஒரு பெர்ஃபெக்ட் இது பண்ண முடியாதான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் அப்படி இருந்தேன். யோசிச்சு பாருங்கள், நம்மளால் அப்படிப்பட்ட ஒரு அன்பை காட்ட முடியுதா? அந்த அன்பு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதமான, ஒரு ரொம்ப ஒரு அந்யோன்யமான, அது மாத்திரமில்ல ஒரு ஒரு நல்லபடியாக வளர்க்கக்கூடிய, நல்லபடியாக அவங்கள இது பண்ணக்கூடிய ஒரு காரியம் நமக்குள்ளே இல்லை. காரணம் என்னென்னா, இது என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், இரவும் பகலாக நாங்கள் பாடுபட்டோம், இரவும் பகலாக நாங்கள் பாடுபட்டு நாங்கள் வேலை பார்த்து அந்த காசில் நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னோம், ஒருத்தருக்கும் பாரமாக இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து அடிக்கொரு முறை நான் சொல்லும்போது, ஊழியக்காரங்கன்ற வந்து முழு நேர ஊழியக்காரர்னா, முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். இல்லை நீங்கள் வந்து சொந்தமாக வேலை பார்த்துட்டு நீங்கள் ஊழியம் பாருங்கள், அது மேன்மையான காரியம். நீங்கள் நர்ஸாக மதராங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். வேத வசனத்தில் இருக்குது, நீ போரடிக்கிற மாட்டுக்கு நீ ஊழியம் கொடு, ஊதியம் கொடுன்னு இருக்கு, அதில் இல்லைன்னு சொல்லலை. நீ வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் சுவிசேஷத்தின் மூலம் வாழலான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு, மேலான வழியை சொல்லி கொடுக்குறாரு. நான் யாருக்கும் பாரமாக இல்லை. நான் ஒரு தாய் தன் பிள்ளையை பார்த்து கொள்வது போல. இப்போ மறுபடியும் அதே கேள்வி வரேன், நம்ம ஊரில் நர்சரியில் இருக்கிற பிள்ளைக்கு, அஞ்சு பிள்ளைக்கு ஒரு ஆள் இருக்கணும். இப்போது 1000 பேர் சர்ச்சில் இருந்தால் எப்படி அப்பாவா அம்மாவா இருக்க முடியும்? ஹலோ, யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் 2 பிள்ளை இருக்குது, 3 பிள்ளை இருக்குன்னா நீங்கள் சாப்பாடு போட்டு பராமரித்து எல்லாம் பார்ப்பீங்க. அதே வீட்டில் 15 பிள்ளை இருந்தால் நீங்கள் எப்படி சோறாக்குவீங்க? உப்பு அதெல்லாம் போட்டுக்கோ, பரவாயில்ல. அதே இது 30 பிள்ளைக்கு சோறாக்குனா, நம்மளே 30 பேருக்கு பிரியாணி பண்ணால் குழஞ்சி போயிடுது. இல்லை ஏதோ ஒன்று பண்ணோம்னா, 30 பேருக்கு பண்ணால் ஏதோ ஒன்று தப்பாக போயிடுது இல்லையா? நீ யோசிச்சு பாருங்களேன். அப்போ என்னென்னா, இந்த ஒரு அமைப்பு இல்லாமல் போனதுனால தான் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு, சபை என்பது ஒரு சினிமா தியேட்டர் போல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஊழியக்காரங்களும் மந்திரவாதி மாதிரி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி 2 August, ஐயோ அம்மா எத்தனை வாக்குத்தத்தம், அத்தனை வாக்குத்தம், இது முடியவே முடியாதா? எனக்கு ரொம்ப வருத்தமாக, வேதனையாக இருக்குது. நிறைய 40 வருஷம் 30 வருஷம் ஊழியத்தில் இருக்க ஊழியக்காரர் இன்னும் கர்த்தர் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிப்பார், நீ வெக்கப்பட்டு போக மாட்டேன். எப்போதாயா நீங்கள் வந்து வார்த்தையை சொல்லி கொடுப்பீங்க? எப்போதான் மக்களை கிறிஸ்தவ போல் மாத்திர வேலையில் சொல்லுவீங்க? எப்போ தான் நீங்கள் தேவ வசனத்தை போதிப்பீங்க? ரொம்ப வருத்தம், வேதனையாக இருக்குது. எத்தனை ஃபார்வேர்டு, எனக்கு அத்தனை ஃபார்வேர்டு வருது. இத்தனை பேர் எல்லாரும் 40 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் 50 வருஷம் ஊழியத்தில் இருக்காள், இன்னும் ஆண்டவர் வந்து உனக்கு வாக்குத்தத்தம் அனுப்புகிறாருன்னா என்ன என்ன ஒரு மதியினம்? யோசிச்சு பாருங்கள். நம்ம குறிஞ்சி விஷயமாக பார்த்துட்டு இருக்கோம், இதுக்கு பேசாமல் ஒரு கிளியை வச்சு எடுத்துகிட்டு போயிடலாமே. புரியவே மாட்டேங்குது. ஏன்னா நீ வந்து ஒரு சபை எப்படி இருக்கணும், ஒரு சபையினுடைய தலைவர் எப்படி இருக்குன்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம். பவுல் சொல்கிறாரு, நான் ஒரு அம்மா போல இருந்தேன், அம்மா நான் மாதம் மாதம் வாக்குத்தத்தமாக கொடுத்துட்ருப்பா. யோசிச்சு பாருங்கள், பூரா பழைய ஏற்பாட்டிலேருந்து வாக்குத்தத்தம், இன்று காணும் மெய்த்தனை நீ பார்க்கறது இல்லை, உனக்கு ரெட்டத்தனையாக ஆசீர்வாதம், நீ 1000 மடங்கு ஆசீர்வா, ஈசாக்கு 100 மடங்கு அறுத்தான், அதே வருஷத்தில் இந்த வருஷம் உனக்கு 100 மடங்கு வரப்போகுது, தடைகளை முறிக்கிற ஒரு முன்னாடி போகிறார். இதையே எத்தனை வருஷம்தான், எத்தனை முறை தான் சொல்லுவீங்க? தயவு செய்து கேட்குறவங்களும் திருந்த மாட்டேங்கிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இது வேத வசனத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய காரியமா? ஏன்னா அவர்கள் வியாபாரமாக செய்கிறாங்க, அதான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு தாய் அப்படி இருந்தால் தாய் உட்காந்து வாக்குத்தத்தமாக கொடுத்துட்டு இருப்பா பால் கொடுக்குற பிள்ளைக்கு. என்ன ஒரு சாக்ரிஃபைஸ் அவளால் செஞ்சுருக்க முடியும்? என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தலைவனாக இருந்தாலும், அவங்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்ச இருதயத்தினுடைய யோசனை எல்லாம் முதலாவது, நான் ஒரு நல்ல ஒரு தாயை போல என் பிள்ளைகள் மேல் அன்பு செலுத்தி அவங்கள போஷித்து பராமரித்து நான் வழி நடத்தணும், அவர்களுக்கு முன்பாக நான் ஒரு சாட்சி உள்ளவனாக வாழணும்னு சொல்லி நான் சொன்னேன். தெசலோனிக்க சபை ரொம்ப அருமையான சபைன்னு சொல்லி. எப்படிப்பட்ட ஒரு சபைங்கிறத இந்த சபைக்கு அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. ரெண்டாவது அதிகாரத்தில் முதல் வசனங்களில் சொல்கிறாரு என்ன, நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் என்ன, நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நான் என்ன செஞ்சேங்கிறது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது வசனம், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி. எப்படி நான் என்ன செய்கிறேன், எப்படி செய்கிறேங்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கு. ஐந்தாவது வசனம், அதே உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி. பத்தாவது 9வது வசனம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் உங்கள் முன்னாடி எப்படி வாழ்ந்தோம், நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. 10வது வசனம், அதுக்கு நீங்களே சாட்சி. இங்கிலீஷ் பைபிளில் 11வது வசனம், தமிழ் பைபிளில் 12வது வசனம், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்ன சொல்கிறாரு, நீங்கள் அறிஞ்சிருக்கிறபடி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறபடின்னு திரும்ப திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அப்போ என்ன, நான் வந்து என்னுடைய வாழ்க்கை உங்கள் முன்பாக ஒரு திறந்த புஸ்தகமாக இருந்துச்சு. நல்லா கவனிங்க, ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரோட வாழ்க்கைன்னா ஒரு திறந்த புஸ்தகமாக எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போ நீங்கள் ஊழியக்காரனை பார்க்குறதே அரிதாக இருக்கு. எப்படி ஒரு பாஸ்டரை பார்க்கணும்னா அதுக்கே காசு கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய ஒரு அவலமான நிலைமையில் இன்றைக்கு கிறிஸ்தவம் இருக்கு. பிற எப்படி நீங்கள் வந்து இந்த வசனத்தை எடுத்து போதிக்க முடியும்? நிறைய பேர் நீங்கள் நல்லா போதிக்கக்கூடியவங்க வந்துட்டாங்க, நல்லா அப்படியே இங்கே இங்கே நடந்துக்கிட்டு அப்படி இப்படின்னு போட்டு ஒரே உணர்ச்சி பூர்வமாக இதாக சொல்லக்கூடிய ஆளுங்க நிறைய பேர் வந்துட்டாங்க, உண்மை. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? தெசலோனிக்க சபையில் சொல்கிறாரு, நீங்கள் அறிந்திருக்கிறபடி, நீங்கள் அறிந்திருக்கிறபடி, உங்களுக்கு தெரிஞ்சபடி, நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் உங்க கூட இருக்கும்போது நீங்கள் அறிந்திருக்கிறபடி, நீங்கள் பார்த்தபடி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி. என்ன திரும்ப திரும்ப என்ன சொல்கிறார், நான் உங்கள் முன்னாடி வாழ்ந்தேன், நீங்களே சாட்சியாக இருக்கிறீங்க என் வாழ்க்கைக்கு, நான் எப்படி இருந்தேங்கிறதுக்கு நீங்கள் தான் சாட்சி. அப்போ என்னென்னா, ஒரு நல்ல ஊழியக்காரன்னா அவங்களுக்கு முன்பாக சாட்சி உள்ளவராய், என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி செய்கிறேன், நான் என்னுடைய பணத்தை எப்படி செலவு பண்ணுறேன், என்னுடைய நேரத்தை எப்படி செலவு பண்ணுறேன், என்னுடைய பொருளாதார என்னுடைய காரியங்களை நான் எப்படி செய்கிறேங்கிறத ஒரு திறந்த புஸ்தகமும் மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதா, அதன் மூலமாய் அவர்களும் தேவனை பின்பற்றுவதற்கு. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றி வா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன டயலாகை மாற்றிட்டாங்க, நீ என்னையை பார்க்காத கிறிஸ்துவை பாரு. அப்போ நீ பின்பற்ற முடியாத நீ எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? என்னால் முடியாது, ஆனால் நீ பண்ணுனா. அது எப்படின்னா, ஸ்விம்மிங் பூல் ஓரமாக நின்றுட்டு நீ உனக்கு ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்க மாதிரி, உடனே தண்ணியில் இறக்கி விட்டுட்டு ஸ்விம்மிங் சொல்ல மாதிரி, கையை இப்படி தள்ளுறா, காலை இப்படி ஆட்டுறான்னு சொல்கிற மாதிரி, இல்லைன்னா படம் போட்டு இப்படி தான் ஸ்விம்மிங் அடிக்க வேண்டும், காலை இப்படி தள்ள வேண்டும், கையை இப்படி ஆட்ட வேண்டும், உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கும்போது நீ எத்தனாவது ஸ்டெப்பில் இருக்கிறாஜா, 3வது ஸ்டெப் அப்படி இல்லை, இரு அந்த மேப்பில் என்ன போட்டிருக்கேன் பாரு 3வது, அப்படின்னா என்ன ஆகும் இன்றைக்கு? அதனால தான் நிறையா வந்து ஏட்டு சுரக்காயாக போயிடுச்சு. பவுல் போல் பிரசங்கம் பண்ணுற ஆளுங்களும் இல்லை. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னை வந்து அறிவீங்க, உங்களுக்கு வேறவங்க உங்களை பற்றி சொல்ல தேவையில்லை, நீங்களே என்னுடைய வாழ்க்கையை பார்த்துருக்கீங்க, நீங்களே அறிஞ்சிருக்கீங்க, நான் செஞ்சேன், அதுதான் ஒரு சரியான ஊழிய அழைப்பு. அப்போது என்னுடைய பிரதான அழைப்பு, ஒரு ஊழியக்காரன் ஒரு தலைவருடைய பிரதான அழைப்பு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதா இருந்தாலும், எப்படிப்பட்டவனாக போதிக்கக்கூடியவனாக இருக்கணும், ஒரு தாய் தன் பிள்ளைக்கு போஷிப்பது போல போஷிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஒரு சபைக்கு ஒருத்தர் முத முத போதகராக போனார். சாயந்தரம் மீட்டிங் வச்சார். பார்த்தா மூணே மூணு பேர் தான் வந்தாங்க. இவர் பார்த்தார், இருந்தாலும் பரவாயில்ல வந்தவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி, அப்போ தான் தியாலஜி காலேஜில் படிச்சுட்டு வந்தவர், அதனால் நல்லா பயங்கரமாக ஒரு 1.5 ஹவர் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணாராம். ரெண்டு பேர் தூங்கினாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் தான் முடிச்சிருந்தார். முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கேட்டாரா நீ யாருன்னு. அப்போ அவர் சொன்னார், நான் வந்து ஒரு ஃபார்மரு, நான் வந்து ஒரு விவசாயி, நிறைய மாடு இதெல்லாம் வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. எப்படி இருந்தது என் பிரசங்கம்னு அவர் சொன்னாராம், என் மாடு எவ்வளவு தான் பசியாக இருந்தாலும் மொத்த வைக்கல் படையும் கொண்டு வந்து போட மாட்டேன், அது எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ எப்படின்னா, ஒரு தாயானவள் எப்படி தன் பிள்ளைக்கு கொடுக்கணும், என்ன தேவை, எது தேவைன்னு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியிலிருந்து நல்லா கவனிங்க,

0: அவங்களுக்கு பொது நீதியின் வஸ்திரத்தை உடுத்தி அவர்களை பராமரித்து தேவனுக்குள்ள சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல பால் கொடுக்கிற தாயா இருக்கிறமே ஒழிய பணம் சம்பாதிக்கிற நர்ஸா இருக்கக்கூடாது. அப்போ பிரதான அழைப்பு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதா இருந்தாலும் அதை போதிக்கக்கூடிய ஆள் யாரா இருக்கணும்? ஒரு நல்ல பால் கொடுக்கிற தாயா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சரியான காரியத்தை தப்பான எண்ணத்தோடு சொல்ல முடியும். வி கேன் டூ த ரைட் திங் வித் அ ராங் மோட்டிவ். சரியாக செய்கிறது போல் இருக்கும், ஆனால் தப்பான எண்ணத்தோடு செய்கிறதா இருக்கும். அதனால் நம்ம அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை அடையாளம் கண்டு கொள்வோம். நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு ஊழியக்காரராக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் ஒரு நல்ல ஒரு பால் கொடுக்குற தாயை போல் உங்கள் காங்கிரிகேஷன் வந்து இந்த மாதிரி எங்கள் பாஸ்டர் வந்து எங்களுக்கு அம்மா மாதிரி அப்படி எங்கள் மேலே அன்பு செலுத்தி எங்களை பராமரித்து எங்களை அன்பு செலுத்தி எங்களை அப்படி இதமாக அரவணைத்து எங்களை அப்படி ஒரு தாய் போல் பாதுகாத்து கொண்டு போகிற தேவனுடைய அன்பை அந்த தாய் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டோன்னு சொல்லக்கூடியதாக ஒவ்வொருத்தரும் மாறணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி நாண்டவர் நோக்கி பார்ப்போம்.
1: தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல் சூழ்நிலையை அறியாமல் தேவனுடைய திட்டத்தை உணராமல் நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக.
2: ஆமென். பலனாக கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் தண்ணீர்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல் இருக்கிறான் என்று எரேமியா நம்மை உற்சாகப்படுத்துகிறான். 17:7.
3: வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி கால

0: ஏனே இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தாலே இப்படி தான் இருக்கும் போலையே. ஒரு பக்கம் என்னடானா கொரோனா 2 வருஷம் எல்லாரையும் போட்டு சாவடிச்சிச்சு, இப்போ என்னடா குண்ட போகிறேன் அதை போகிறேன் சொல்லி இந்த ஊரே அழிச்சிட்டு இருக்கிறானுங்க. இப்படியே போச்சுன்னா இந்த உலகம் சீக்கிரம் அழிஞ்சிடும் போலையேனே.
1: என்ன பண்ணுறதுப்பா, நிலைமை அந்த மாதிரி மாறிட்டு வருது.
2: அவ்வளோ சீக்கிரம்லாம் அது நடந்துடாது ப்ரோ.
0: அது எப்படி அப்படி சொல்கிறீங்கண்ணே?
2: நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே.

நான் அவனிலும் நிலைக்கும் போது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு பார்த்திருக்கிறோம் ஐயா. அண்டவரே, அவமானத்தோடு நிந்தையோடு நடந்த போது யாரும் இல்லாத வேலையில் அண்டவரே என் தேவனுடைய கரம் எங்களை தாங்கினது, எங்களை வழி நடத்தினது. நீ மாத்திரம் எங்களுக்கு போதும்ப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும்.

அல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த இடத்திலிருந்து சாட்சி சொல்வேன் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் காலை 5 மணிக்கு ஒரு பிரதர் வந்து தட்டி எழுப்பினார். பாயில தூங்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி பாஸ்டர் சொல்றாங்க, நீங்க சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நமக்கு எங்க தூக்கம் வரும், தூக்கமே வரல. அதன் பிறகு நல்ல ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தேன், ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தேன். இன்னைக்கு இந்த சாட்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது நான் கண்களை மூடினால் ஒரு எரிகிற நெருப்பு தெரியும். நான் கண்ணை இப்படி மூடினா போதும், நான் சிறு வயதில் இருக்கும் போது ஒரு நெருப்பு தக தக தக தகன்னு என்னுடைய மைண்ட்ல எரியற மாதிரி தெரியும். நான் கண்களை திறந்தால் அந்த நெருப்பு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ சிறு வயதிலே என்னை மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை என்று எல்லோரும் முத்திரை போட்டு விட்டார்கள். ஒரு கடைக்கு போய் நான் ஒரு பொருள் வாங்கணும்னா கூட அந்த கடையில் இருக்கிறவர் சொல்வாரு, சீக்கிரம் கொடுத்து அமிச்சிரு, இந்த பையன் கொஞ்சம் லூஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்ப நான் யோசிப்பேன், நம்ம நல்லா தானே இருக்கிறோம், ஏன் எல்லாரும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தேன். நான் 2ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய வீட்டிற்கு ஒரு இராணுவ அதிகாரி வரும் பொழுது நானும் என்னுடைய அக்காவும் ஓடி போய் ஒரு ரூம்ல ஒளிந்து கொண்டோம். என்னுடைய அப்பா அம்மா அந்த இராணுவ அதிகாரியோடு பேசி கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று எங்களை கூப்பிட்டார்கள். கணேஷ் இங்க வா, பிரதா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. என் பேர் ஜெய் கணேஷ், எங்க அக்கா பேர் ஜெயபிரதா, இங்க வாங்க அப்படின்னாங்க. எங்க அப்பா அம்மா ஓடி வந்தோம். வந்த பிறகு கொஞ்ச நேரத்தில் அவங்க சொல்றாங்க, எங்க அப்பா சொல்றாரு என்னை பார்த்து, நான் உன்னுடைய உண்மையான அப்பா இல்ல, வந்த இந்த இராணுவ அதிகாரி தான் உன்னுடைய உண்மையான அப்பான்னு சொல்றாரு. எங்க பிஞ்சு உள்ளத்துல ஒரு இடி விழுந்தது போல் இருந்தது. திரும்பி எங்க அம்மாவை நாங்க இப்படி பாக்குறோம், எங்க அம்மா சொல்றாங்க, நான் உன்னுடைய உண்மையான அம்மா இல்லப்பான்னு அவங்க கண்ணில் இருந்து ஒரு கண்ணீர் வருது. பிறகுதான் நான் புரிந்து கொண்டோம், வந்திருந்த அந்த புதிய இராணுவ அதிகாரி தான் என்னுடைய சொந்த தகப்பன் என்று. அவரோடு ஒரு அனாதையை போல அவர் இருந்த அந்த வீட்டிற்கு ஒரே நாள்ல நாங்கள் புறப்பட்டு போக வேண்டியதா இருந்தது. ஒரு நொடி பொழுதிலே அம்மா என்று அழைத்தவர்கள் அம்மா இல்ல, அப்பா என்று அழைத்தவர்கள் அப்பா இல்ல. ஒரு நொடி பொழுதிலே ஒரு அனாதையை போல் உணர்ந்தேன். அந்த சிறு வயதுல தான் நான் அப்பதான் புரிந்து கொண்டேன், இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல, ஒரு நொடி பொழுதுல எல்லாமே மாறும். அதை புரிந்து கொண்டு அந்த புதிய தகப்பனோடு அந்த வீட்டில் போய் நாங்கள் தங்கினோம். அதன் பிறகுதான் அந்த புதிய தகப்பன் அவர் சொன்னார், நீ கண்ணை மூடுனா ஒரு நெருப்பு எரியுது, கண்ணு திறந்தா நெருப்பு எரியல, அது என்ன தெரியுமா உனக்கு? நான் சொன்ன, எனக்கு தெரியலப்பா, செப்டம்பர் 13ஆம் தேதி ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு நான் பிறந்ததோட்டு என்னுடைய பாட்டி நாகரத்னம், என்னுடைய தாய் ரதி தேவி, 2 பேரும் இணைந்து எனக்கு ஜெய் கணேசன் என்று பெயர் வைத்தார்கள். கண்களை மூடினால் அந்த எரிப்புகிற நெருப்பு வேறு ஒன்றும் இல்லை. சிறு வயதிலே என் கண்களுக்கு முன்பாகவே எங்க அம்மா கெரோசினை ஊற்றிக்கொண்டு அவங்க எரிகிற காட்சியை நான் பார்த்திருந்திருக்கிறேன். அவங்க என் கண் முன்பாகவே எரிஞ்சிருக்கிறாங்க. வேலைக்கார அம்மாவும் நானும் அப்படியே பார்த்திருக்கிறோம், போய் காப்பாத்த முடியல, ஏன்னா கதவை மூடிட்டாங்க. அந்த ஜன்னல் கம்பி இரும்புகள்ல இருக்கும் அந்த காலத்துல. அது மட்டுமல்ல, அவங்களுக்கு கொல்லி வைத்தேன். அதனாலயோ என்னவோ தெரியல, எங்க அப்பா சொல்லுவார், உனக்கு அதனாலதான் அந்த நெருப்பு இருக்கு தெரியுது, நீ ஆனா லூஸ் எல்லாம் கிடையாது அப்படி என்று. அந்த வீட்டிலே நாங்கள் நல்லா இருக்கிற சமயத்துல ஒரு வேலைக்காரம்மா வந்தாங்க. அந்த வேலைக்காரம்மாவுக்கும் என்னுடைய தகப்பனுக்கும் ஒரு தொடர்பு உண்டானது. அந்த வேலைக்காரம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த உடனே என்னுடைய அக்காவை பயங்கரமா சித்திரவதை செய்வார்கள். அதை என்னால பார்க்க முடியாது, தூரத்துல இருந்து அழுவேன், ஒன்னும் செய்ய முடியாது. சில வேலைகள்ல நீங்க பாருங்க, நமக்கு தெரியும் ஏதாச்சும் செய்யணும்னு நினைப்போம், ஆனா நம்ம பலவீனமானவர்களா இருப்போம், நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அந்த சின்ன வயசுல அவ்வளவு வேதனையோடு பார்ப்பேன் எங்க அக்காவை கொடுமை பண்றது. ஒரு நாள் நான் 7வது படித்து கொண்டிருந்த வேலையிலே காலையில் எழும்பி எங்க அக்காவை பார்க்கணும்னு பார்த்தா என்னுடைய அக்கா அந்த வீட்லயே இல்லை. சரி, அக்கா எங்க, அக்கா எங்கன்னு சுத்தி சுத்தி தேடி பார்த்தா அக்கா வீட்டுல இல்லை.
இன்னைக்கு வரைக்கும் நான் என் அக்காவை தேடி கொண்டு இருக்கிறேன், நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க, எங்க அக்காவை நான் கண்டிப்பா ஒரு நாள் பாப்பேன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். அக்காவும் இப்ப வீட்டுல இல்ல, வீட்டுல அடுத்த கொடுமைக்கு டார்கெட் நான் தான். என்ன கொடுமை செய்ய ஆரம்பித்தார்கள்? இந்த வேலையில ஒரு நாள் நான் யோசிச்சேன், 7வது படிச்சு முடிச்ச அந்த லீவு நாட்கள்ல வீடு நரகம் மாதிரி இருக்குது, நம்ம வீட்டை விட்டு ஓடி வந்து விடுவோம் என்று நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். செங்கல்பேட் என்கின்ற ஒரு இடத்துல கையில இருந்த காசை வைத்து கொண்டு அந்த இடத்துல இறங்கினேன். இறங்கி ஒவ்வொரு கடைகளா ஏறி கேட்டேன், ஐயா ஏதாச்சும் வேலை கிடைக்குமா, அம்மா ஏதாச்சும் வேலை கிடைக்குமா, ரொம்ப பசியா இருக்கு, பசி கொடுமை தாங்க முடியல. சில வேலைகள்ல இந்த கல்யாணத்துல எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த எச்ச இலைகள் எல்லாம் குப்பை தொட்டியில போடுவாங்க, அதுல இருந்து சாப்பிட வேண்டிய சில சூழ்நிலைகள். இப்படி இருந்த சூழ்நிலையில ஒரு காய்கறி மார்க்கெட்ல அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் இந்த சின்ன மூட்டை 20 கிலோ இருக்கும், பெரிய மூட்டைலாம் உன்னால தூக்க முடியாது தம்பி, இந்த சின்ன மூட்டையை வேணா தூக்கி போடு, நான் ஏதாச்சும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மூட்டை தூக்குறவர் சொன்னார். அப்படி மூட்டை தூக்கி போடுவேன், ஒரு நாளைக்கு 5 ரூபாய் இல்ல 6 ரூபாய் கையில கிடைக்கும். காலையில நல்லா தண்ணி குடிப்பேன், மத்தியானத்திலையும் தண்ணி குடிப்பேன், சாப்பிட முடியாது. நைட்ல இந்த 5 ரூபாய் 6 ரூபாயை வைத்து சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் அந்த ரோட் கடையில சாப்பிட்டுட்டு பிளாட்ஃபாரம் பஸ் ஸ்டாண்டு ரோட்டோரம். ஸோ 3 வருஷம் இப்படிதான் என் வாழ்க்கை போச்சு, பிளாட்ஃபாரம் பஸ் ஸ்டாண்டு ரோட்டோரம். 3 வருஷம் கழிச்சு என் உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்துச்சு, நம்மளுடைய ஃப்ரெண்டை போய் பார்ப்போம், சென்ட் தாமஸ் மவுண்ட், இயேசு கிறிஸ்துடைய வாழ்ந்து அப்போஸ்தலர் தோமா மரித்த ஒரு இடம், சென்ட் தாமஸ் மவுண்ட் என்ற ஒரு இடத்துல என் ஃப்ரெண்டு இருந்தாரு, அந்த ஃப்ரெண்டை போய் நம்ம பார்ப்போன்ற ஒரு எண்ணம். சரி என் ஃப்ரெண்டை போய் பார்க்கலான்னு போய் பார்த்தேன். பார்த்தா அந்த வீட்டில் ஒரு 3 நாள் தங்கி இருந்தேன். அந்த வீட்டில் அவங்க பேசிக்கினாங்க, அனாதையெல்லாம் கூட்டின்னு வந்து தங்க வைக்கிறதுக்கு நம்ம வீடு என்ன அனாதை இல்லைம்மா? ஸோ அதை கேட்ட உடனே மனசு உடஞ்சி அவங்க கிட்டையும் சொல்லாம அந்த மலை மேலே போய் நான் கண்ணீர் விட்டு அழுதேன். காலையிலிருந்து மாலை வரை கண்ணீரா வந்திருந்தது, தேம்பி தேம்பி அழுதேன். அந்த வானத்தை பார்த்து சொன்னேன், 33 கோடி தெய்வங்கள் இருக்கே, இதுல ஒரு தெய்வத்திற்கும் கண் இல்லையா, ஒரு தெய்வத்திற்கும் காது இல்லையா, ஒரு தெய்வத்திற்கு கூட அன்பு இல்லையா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு வானத்தை பார்த்து சொல்லி கடைசியா நான் சொன்னேன், ஒரு உண்மையான ஒரு கடவுள் இருந்தா அந்த கடவுள் என்னோடு பேசணும், 2வது நான் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பிரார்த்தனை மாதிரி செஞ்சுட்டு நான் கீழே இறங்கி வந்தேன். இன்னொரு ஸ்கூல் நண்பரை பார்த்தேன், அவன் கேட்டான், டே கணேஷ் என்னடா ஆச்சு, 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என் கூட படிச்ச, திடீர்ன்ட்டு அதோட வரவே இல்லை, ஒன்றும் இல்லை, ஸ்கூல்ல எல்லாம் உங்களை பத்தி பேசுவோம், இதுதான் நடந்தது என் வாழ்க்கையில, சரி வா நம்ம ஸ்கூல்ல போய் ஜெய்சிலி மிஸ்ஸை பார்ப்போம். அந்த மிஸ்ஸை போய் பார்த்தோம், அந்த மிஸ் இடத்துல நான் சொன்னேன், அந்த மிஸ் சொன்னாங்க, கணேஷ் இனிமேல உன்னால படிக்கவே முடியாது கணேஷ், ஏன்னா நீ படிச்சு 3ல இருந்து 4 வருஷம் ஆயிடுச்சு, யாருமே உனக்கு வாய்ப்பு தரமாட்டாங்க, படிப்பும் உனக்கு ஏறாது, ரொம்ப கஷ்டம் கணேஷ் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க ஒரு பேரண்ட் கிட்ட பேசும்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொன்னான், கணேஷ் எனக்கு தெரியும் நீங்கள் வந்து சுவாமிகள் குடும்பம், நீங்கள் வந்து ரொம்ப வைராக்கியமாக இருப்பீங்கன்னு எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா கணேஷ், சொல்லு அப்படின்னு சொன்னேன். ஆண்டனி சொல்லு ஆண்டனி அப்படின்னு, நான் ஒன்று சொல்கிறேன் கணேஷ், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டேன், சொல்லு, இந்த இயேசுவை நீ கடுகளவு நீ நம்பு கணேஷ், இந்த இயேசு உனக்கு அற்புதம் செய்வாரு. அப்ப நான் யோசித்தேன், எத்தனையோ 33 கோடி தேவங்கள்ன்றாங்க, அதை நம்பணும் இதை நம்பணும் எல்லாம் நம்பணும், இந்த இயேசுவை கடுகளவு நம்புறது நமக்கு என்ன என்ன பண்ணும், மனசுல நீ நினைச்சு சொல்லு கணேஷ் அப்படின்னா, மனசுக்குள்ள இயேசுவே உம்மை நான் கடுகளவு நம்புறேன், நீங்க உண்மையான கடவுளா இருந்தா நீங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, அதன் பிறகு நான் உங்களை லட்டு மாதிரி நம்புறேன் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிட்டேன். உடனே அந்த டீச்சர் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அந்த பேரண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தவங்கள நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு ஓடி வந்தாங்க என்கிட்ட. ஓடி வந்து சொன்னாங்க, கணேஷ் இப்போதான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது, நம்ம ஸ்கூல்ல உனக்கு அட்மிஷன் கிடைக்காது, ஆனா இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் ஸ்கூல் என்ற ஒரு ஸ்கூல்ல உனக்கு அட்மிஷன் கிடைக்கும், நீ வந்து ஏதாச்சும் டியூட்டோரியல் மாதிரி சேர்ந்துட்டு எங்கேயாச்சும் யார்கிட்டயாச்சும் கைடன்ஸ் வாங்கி நீ படிச்சுடு, அது ஓபன் ஸ்கூல் மாதிரி அப்படின்னாங்க. நான் டிசி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சு டிசி எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த அட்ரஸ் தேனாம்பேட் ஆழ்வார்பேட்டில் இருக்கு அங்க போய் பார்த்தோம். அங்க பார்க்க உடனே என் ஃப்ரெண்டு கொஞ்சம் காசு கொடுத்தா, அந்த டீச்சர் காசு கொடுத்தாங்க, அதை வைத்து புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ தங்குறதுக்கு இடம் இல்லை,
சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனா உங்க அப்பா ஒரு ஆர்மி கேப்டனா இருந்து நம்ம குடும்ப மானத்தெல்லாம் வாங்கிட்டாரு. ஓடிஏ ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு சொல்லி ஏர்போர்ட் பக்கத்துல தான் நாங்க தங்கி இருந்தோம். எங்க அப்பா ஒரு ஆர்மி கேப்டனா இருந்தபடினா எந்த சொந்தக்காரங்களும் சேர்க்கல. அப்போ நான் என்ன யோசித்தேன், என்னடா செய்யறது தெரியலையே சொல்லிட்டு அவங்க பசங்க கிட்ட வேற என் கண் எதிரிலேயே சொல்றாங்க, இவன் வந்து இந்த குடும்பமே ஒரு சாபமான குடும்பம், இந்த குடும்பத்துல இவன் கூட பேசிடாத, பேசிட்டா நீங்களும் வீணா போயிடுவீங்க, இவன் திருப்பி இங்க வந்திருக்கிறான், எங்கேயோ ஓடி போனவன், ஓடி போட்டோமே அப்படின்னு மனசு ரொம்ப உடஞ்சி அப்படியே போகும்போது அங்க தெரிஞ்சவர் ஒருத்தர் எப்பவுமே இருப்பாரு. அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி தங்க ஒரு இடம் இல்லை ஐயா, இந்த மாதிரி ஸ்கூல்ல எனக்கு அட்மிஷன் கிடைச்சிது. அவர் சொன்னாரு, பா நீங்க எல்லாம் நல்லா இருந்த குடும்பம், உங்க அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாரு, சரி என் வீட்டுக்குள்ள எல்லாம் இடம் கொடுக்க முடியாது, என் வீட்டு மேல தண்ணி தொட்டி இருக்கு, அந்த தண்ணி தொட்டி கீழே இருந்து நீ ஏதாச்சும் பண்ணிக்கோ, மாடி பெருக்கணும், கீழே திடீர்னு ஏதாச்சும் வேலை செய்யணும்னா செஞ்சுக்கோ, வீட்டுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது தம்பி, ஏன்னா எங்க மனைவிக்கு பிடிக்காது, அதனால நீ மேல தண்ணி தொட்டி கீழே தங்கி, ஒரு பில்லர் போட்டு தண்ணி தொட்டி கீழே தங்கிப்பேன். அப்புறம் ஒரு மூணு நாலு நாள் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் அந்த ஃப்ரெண்டு கிட்டே போய் கேட்டேன், ஏ ரொம்ப பசி எடுக்குதுரா, முடியல மைக்கடிச்சு விடுற மாதிரி இருக்குதுன்னு. அவன் உடனே சொன்னான், சரி இரு என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னு சொல்லி ரெண்டு மூணு வடையை வாங்கி கொடுத்து சொன்னான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருக்கிறாரு ஒரு அண்ணன், நம்ம அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லி அங்கேருந்து அடையாருக்கு போய் இந்த மாதிரி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த வயசுல நான் வேலை கொடுக்கறது எதுவுமே இல்லை, பாத்திரம் கழுவுவாரா, பாத்திரம் கழுவுறாருன்னா நம்ம அந்த வேலை கொடுக்கலாம், ஒரு வேலை சாப்பாடு கொடுக்கலாம், ஏதோ ஒரு அஞ்சு ரூபாய் கொடுக்கலான்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு வேலை சாப்பாடு கொடுக்குறாங்க, அஞ்சு ரூபாயும் கொடுக்குறாங்கன்னொடனே அந்த ஹோட்டலில் போய் என்ன பண்ணுவேன்னா டெய்லி சாயங்காலத்தில் தான் மாலையில் தான் அந்த ஹோட்டல் திறக்கும், அந்த ஹோட்டலில் பாத்திரம் கழுவணும், நைட்டு 10, 11, 11:30 மணி வரைக்கும் நடக்கும். டைம் கிடைக்கும் போது புஸ்தகத்தை திறந்து படிப்பேன். அப்படியே சில வேலைகளை படிக்கும் போது எனக்கு புரியாது, தெரியாது, புஸ்தகத்தை யாரும் இல்லாத போது எடுத்து தலையில் அடிச்சுட்டு அழுவேன், ஓன்னு ஐயோ நான் ஒரு சர்வம் முட்டால், எனக்கு படிக்கவே வரலையே தெரியலையேன்னு சொல்லி. ஒரு நாள் தெரு விளக்கு கீழே நான் அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கேக்குது, இந்த இந்த இந்த இந்த சாப்டரை நீ தர, இந்த புக்கை தர, நான் திரும்பி பாக்குறேன், பார்த்தா ஆள் இல்ல, சவுண்ட் மட்டும் கேக்குது, நீ தர. அப்புறம் சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி இப்படி படிக்கணும் அப்படின்னு அந்த சத்தம் கேக்குது, சொல்லி கொடுக்குறாங்க. சரி ஏதோ ஒரு சக்தின்னு சொல்லி நானும் ஒரு வருஷம் இப்படிதான் நடக்கும், அப்படியே அந்த சத்தம் கேட்கும், ஒரு டீச்சர் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்படியே கேட்டு கேட்டு படிச்சு எக்ஸாம் எழுதிட்டேன். ஏன்னா அந்த வயசுல என்ன சக்தி ஏது ஒன்றும் தெரியல. அப்புறம் எக்ஸாம் எழுதி போய் ரிசல்ட் வாங்கும் போது அவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டிலேயே மாநிலத்திலேயே நீ முதல் மாணவனாய் வந்திருக்கிற. அல்லேலூயா, கையை தட்டணும்னா ஆண்டவருக்கு நல்லா கையை தட்டிடுங்க. ஒரு அனாத திக்கற்ற பிள்ளை எச்சசோறு சாப்பிட்டவன மாநிலத்துல முதல் மாணவனா வர வைத்த அந்த இயேசுக்கு கை தட்டுங்க. எனக்கு செய்த அதே ஆண்டவர் இயேசப்பா உங்களுக்கும் செய்வார். ஒரு இந்துவா இருந்த கணேஷுக்கே செய்யறாருன்னா உங்களுக்கு செய்ய மாட்டாரா? என் கண்ணீரை பார்த்த இயேசப்பா, என் உடைந்த உள்ளத்தை பார்த்த இயேசப்பா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத நேரத்துல ஒரு கணேஷை தேடி வந்த இயேசப்பா நிச்சயமாவே உங்களுக்கு செய்வார். அது மட்டுமல்ல, அந்த அந்த மகிழ்ச்சியை கூட கொண்டாட முடியல, ஏன்னா அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாம நேரடியாகவே நடந்து வந்து கொண்டிருந்த போது ஒரு ஆட்டோ டிரைவர் என்னை பார்த்து கேட்டார், தம்பிங்க வாப்பா என்னப்பா கையில நிறைய பேப்பர் வச்சுட்டு தேம்பி தேம்பி அழுவுற. நான் சொன்னேன், இதுதான் என் கதை, இதுதான் என் வாழ்க்கை, சரி நீ வாப்பான்னு ஒரு ஆட்டோ டிரைவர் தான் என்னை கொண்டு போய் சென்ட் பேட்ரிக்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு கொண்டு போனார். அந்த இடத்துல அட்மிஷன் கிடைத்தது. அதே மாதிரி ஹோட்டலில் வேலை செய்து கொண்டு 11வது 12வது படித்து முடித்தேன். லோயலா கல்லூரியில் எல்லாரும் சொன்னாங்க காமர்ஸ் குரூப் எடுத்தேன், லோயலா கல்லூரியில் பிகாம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லோயலா கல்லூரியில் அந்த பிகாம் அட்மிஷனுக்கு போட்டேன், எனக்கு சீட்டு கிடைக்கல. ஏன்னா அங்கே வந்து கத்தோலிக்கர்களுக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க, அவங்களுக்கே சீட்டு கொடுக்க முடியாதுன்னுவாங்க. அப்போ சீட்டு கிடைக்கல. நான் என்ன பண்ணேன், சரி 8:30 to 1:30 வரைக்கும் காலேஜு, நம்ம சும்மா போய் காலேஜில் உக்காந்து ஏதோ பார்த்துட்டு உக்காந்து ஒரு மூலையில் அழுதுட்டு இருந்தேன். அங்கே பார்த்தா ஒரு பியூன் மாதிரி ஒருத்தர் வந்தார், வந்துட்டு கேட்டார், நீனா காலேஜ் கட்டடிக்கிறியா, நான் உன்னை கவனிக்கிறேன், ஒரு வாரமாக காலேஜில் வர, இந்த பார்க்கில் உக்காடுற போகிறேன்னு. நான் உடனே அழுதுட்டேன், இல்லை ஐயா எனக்கு அட்மிஷனே கிடைக்கல,
வேற என்ன செய்யுதுன்னு தெரியாம சும்மா காலேஜ்ல உட்காந்து இருக்கிறேன். சரி நீ யாரு, இதுதான் என் வாழ்க்கை. அவர் சொன்னாரு நீ நாளைக்கு வா. அப்ப நாளைய தினத்துல அவர் என்ன பண்ணார்னா நேரா கூட்டி கொண்டு அவர் பிரின்சிபல் இடத்துல போய் சொன்னார், இவன் ஒரு அனாதை, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறான், இவனுக்கு நீங்க இந்துன்னு பார்க்காம இவனுக்கு ஒரு அட்மிஷன் போட்டு கொடுங்க அப்படின்னாரு. அவரும் உடனே அட்மிஷன் W-65 65, ஏன்னா என் காலேஜ்ல என் பேரு சிக்கன் 65ன்னுவாங்க. அந்த 65 தொட்டு நம்பர் போட்டு கொடுத்துட்டார். பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன், அந்த ரப்பர் செப்பல் போட்டுட்டு அந்த பியூன் மாதிரி வந்தவர் வந்து அவர் பியூன் இல்ல, அவர் பிரின்சிபலுக்கும் மேல இருக்கிற ரெக்டாருன்னுவாங்க. அப்படின்னா அந்த ஃபுல் காலேஜுக்கே ஹெட்டு அவர் தான். அப்போ ஆண்டவர் இப்படி அற்புதமா எனக்கு அதிசயமா உதவி செய்தவர், உங்களுக்கும் மனுஷர்களை தூதர்களை போல அனுப்பி ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். காலேஜ் பேர் என்ன, இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கேட்டாரு. நான் சொன்ன காலேஜ் பேரு லைலா காலேஜ் அப்படின்ன. உடனே அவர் கோவம் வந்துருச்சு, நோட்புக் எடுத்து வீசினாரு வெளியில. உனக்கெல்லாம் யாரு தான், இங்கிலீஷ்லயே சொன்னார், உனக்கெல்லாம் யாரு தான் சீட்டு கொடுத்தாலும் தெரியல, காலேஜ் பேரை கூட சொல்ல தெரியல. லைலான்றது ஒரு சினிமா நடிகை பேரு, இது லைலா இல்ல இது லொயோலா, லொயோலா அப்படின்னு அந்த காலேஜ் பேரை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண அவர் சொல்லி கொடுத்தார். அப்படியே கீழே இறங்கி அழுதுட்டே போனேன். ஏசப்பா உன கடுகளவு நம்புன, நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர வச்சிங்க, 11வது 12வது வர வச்சிங்க, இந்த இங்கிலீஷ் ப்ரொஃபசர் என்னை இவ்வளவு அசிங்கம் பண்றாரு, இன்னிலிருந்து உங்களை நான் லட்டு மாதிரி நம்புறேன், இன்னும் அதிகமா நான் உங்களை லட்டு மாதிரி நம்புறேன், இந்த காலேஜ்ல என் தலையை நீங்க உயர்த்தணும்னாரு. அந்த ஒரு சிறிய ஒரு ஜெய் கணேஷுடைய ஜபத்தை கேட்டு 3 வருஷமும் அதே கல்லூரியில 3 கோல்டு மெடல் வாங்க ஏசப்பா உதவி செய்தார். ஏசப்பாவுக்கு கை தட்டுங்க. எனக்கு வேணா ஒரு பேதை காலேஜ் பேரை சொல்லக்கூட திராணி இல்லாதவன 3 வருஷமும் கோல்டு மெடல் வாங்கி ஒரு சரித்திரத்தை படைக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதன் பிறகு செல்போன்ல ஒரு கால் வந்தது, நான் தான் உன்னுடைய மாமா, நீ என்னை வந்து பாரு. நான் யோசிச்சேன் 20-21 வயசுல யாருடா மாமா, நான் வந்து பாரு அப்படின்னு சொன்னாரு. அந்த காலேஜ்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் செக்ரட்டரியா ஆண்டவர் என்ன உயர்த்தினாரு. அங்க இருக்கிற நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு அனாதை பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஆளு எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஸ்டூடெண்ட் யூனியன்ல செக்ரட்டரி ஆனது இதுதான்ப்பா ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு போன் கால் வந்தது, அதனால அதான் செல்போன் கொடுத்தாங்க எனக்கு காலேஜ்ல. அப்போ கால் வருது, நான் தான் உன்னுடைய மாமா. நான் யாரு போய் பாக்குறேன், பார்த்தா அவர் தான். இந்த டாடாஸ் கொசுவத்தி பாத்தீங்கன்னா நேற்று நைட் எல்லாம் இருந்துச்சு, அந்த டாடாஸ் கொசுவத்தி மாதிரி அவர் அப்படியே அந்த பிளாஷ்பேக சொல்றாரு, சொல்லி ரீவைண்ட் பண்ணி சொல்றாரு. உங்க அம்மா எப்படி இறந்தாங்க தெரியுமா, உங்க அப்பா எவ்வளவு கொடூரமான ஆள் தெரியுமா, சரி உங்க அம்மாவுடைய போட்டோவை நீ பார்த்திருக்கிறியா, நான் போட்டோவை பார்த்தது இல்ல. அப்ப எங்க அம்மாவுடைய போட்டோவை காண்பித்தார். எனக்கு அன்பான தேவச்சனமே, 20 வயசுலதான் எங்க அம்மாவுடைய முகத்தை பார்த்து அழுதேன், அக்கா எங்க, அக்கா ஓடி போனவங்க இன்னும் எங்கன்னு தெரியல மாமா. அப்புறம் தான் சொன்னார், நான் தான் உன்னுடைய அம்மாவுடைய தம்பி, உனக்கு உங்க அம்மாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு, அவர் பேர் பாலயோகி சுவாமிகள், மலேசியால நமக்கு கோயில்கள் இருக்கு, ஸ்ரீலங்கால கோயில்கள் இருக்கு, உங்க அம்மா அப்பாவுக்கு மதுரை மீனாட்சி கோயில தான் திருமணம் நடந்தது, இதெல்லாம் சொல்லி அவர் சொன்னாரு நீ என்னோட மலேசியாவா. நான் சொன்னேன் நான் வரல, ஏன்னா மனுஷங்களை நம்பி நம்பி நான் ஏமாந்தது போதும், எனக்கு பயமா இருக்கு. இல்ல இல்ல பயப்படாத, நீ வான்னு சொல்லி பாஸ்போர்ட் எடுத்து என்னை மலேசியா கொண்டு போனார். மலேசியாவிலே போய் பூஜைகள், புராணங்கள், வேதங்கள், கருடா எல்லாவற்றையும் படித்து தேறினவனா மாறினேன். இயேசு மேல வைத்திருந்த அந்த கடுகு லட் அளவு அந்த விசுவாசத்தை விட்டுட்டேன். ஆனா 400 மைல் பாத யாத்திரை நடப்பேன், எந்த கடவுளும் என்கிட்ட பேசல இல்ல, கடைசியில தேர் இஸ் நோ காட், கடவுள் இல்லை என்ற ஒரு புஸ்தகத்தை எழுத ஆரம்பித்தேன். அந்த சமயத்துல அடுத்த ஆன்மீக வாரிசா என்ன நியமிக்கிற சமயத்துல இருந்தது, ஒரு பெரிய கும்பாபிஷேகம் பண்ணுகிற நேரம், அடுத்த ஆன்மீக வாரிசு. அப்போ அந்த சூழ்நிலையில ஒரு இடத்துல ஈவினிங்ல MBA படித்து கொண்டிருந்த வேலையில கார்ல போகும்போது கார் திடீரென்று பிரேக் டவுன் ஆயிடுச்சு. கார் டிரைவர் சொன்னார், சார் இது வரைக்கும் இப்படியாப்பட்ட BMW கார் எல்லாம் பிரேக் டவுன் ஆகாது சார், என்னன்னு பாக்குறேன் சொல்லி அந்த டிரைவர் இது பண்ணிட்டு இருக்கும் போது நான் அப்படியே நடந்து போனா அங்க இந்த மாதிரி ஒரு சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சில் ஒரு சிலுவை இல்ல, ஒரு அந்த சிலைகள் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அந்த சர்ச் இருந்தது.
அந்த சர்ச்சுக்குள்ள கால் வைக்கிறேன், செருப்பை கட்டிட்டு என் கண்கள்ல ஒரே கண்ணீர், ஏனே தெரியல, தேம்பி தேம்பி தேம்பி தேம்பி தேம்பி தேம்பி அழுகிறேன். அழுகும் போது பாத்தீங்கன்னா திடீரென்று ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சம் வந்த உடனே சாஷ்டாங்கமா எங்க இந்துல விழுற மாதிரி விழுந்துட்டேன். விழுந்து கண்ணை திறந்து பார்த்தா அந்த பாதத்துல அந்த ஆணி கடவப்பட்ட அந்த காயங்களை நான் அப்படியே பார்த்தேன். அப்பதான் அடிக்கிற மாதிரி ஃபிளஷ், அந்த பிளட் அப்படிதான் கூஸ் ஆகி அப்படி அது வெளியில வர மாதிரி இருந்தது. கைகள்ல பார்த்தா அதே மாதிரி காயம், இடுப்புல பார்த்தா அப்படியே அந்த அந்த அந்த அந்த அந்த காயம் இருந்தது. முகத்தை என்னால பார்க்க முடியல, ஏன்னா பயங்கர பிரகாசமா இருந்தது. அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு சத்தம், என் மகனே நீ இந்த தேசத்தை விட்டு இந்தியாவுக்கு திரும்ப போய்விடு,

காரியம் பேச ஆரம்பித்தது ஒரு ஒரு சதவீதம் நான் இதுதான் உண்மைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப நான் சொன்னேன் மாமா கிட்ட கார்ல போகும்போது, மாமா இந்த இயேசப்பா 100% உண்மையா இல்லையான்னு தெரியல, ஆனா 1% இவர் தான் உண்மை, இந்த வழியில போனா எனக்கு ஒரு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன்னு. அவருக்கு திடீர்னு கோபம் வந்து மலேசியாவில காரை நிறுத்தி என் காரை விட்டு நீ வெளியில போடா, இந்த இயேசு உன்னை எப்படி இந்தியா கொண்டு போறாருன்னு என்ன மலேசியாவில் நடு ரோட்ல இறக்கி விட்டாரு. பாஸ்போர்ட் மட்டும்தான் கையில இருந்தது. படிச்ச ஒரு முஸ்லீம் சகோதரர் ஷேன் ஹுசைன் தான் எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து நான் மறுபடியும் இந்தியா வந்துட்டேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. இந்த இயேசு உன்னை எப்படி இந்தியா கொண்டு போறாருன்னு சொன்னாரு. ஆனா இந்த இயேசு இந்தியா கொண்டு வந்தார். கொண்டு வந்த உடனே நான் நினைச்சேன் நம்ம தான் 3 கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறோமே, நமக்கு வேலை கிடைக்காதா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சேன். வேலை கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் ஒரு வேலை கிடைச்சிது. அந்த வேலை கிடைக்கும் போது அந்த வேலை கிடைக்கிற இடத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த அப்புறம் வேலை போயிடுச்சு. அந்த வேலை போன உடனே அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகி சென்னை பட்டணத்திலே பல மாதங்கள் ஒரு பைத்தியக்காரனை போல நான் சுற்றி திரிந்து கொண்டிருந்தேன். என் அன்பு வாலிபர் தங்கச்சி தம்பியே, இந்த லவ், இந்த ஜவ்வு, இந்த கவ்வு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. கர்த்தர் நமக்கு ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தின்படி நம்ம வாழ்றது தான் ரொம்ப ஆசீர்வாதம். அதன் பிறகு ஒரு நாள் பல மாதங்கள் சென்னையில் நான் பைத்தியக்காரனா சுத்திருந்த நிறைய பேர் பார்த்திருக்கிறாங்க. ஒரு பீச்சில் திடீரென்று ஒரு வெளிச்சம் வந்தது. அதே போல வந்து சொன்னது, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படி என்னுடைய பலத்த கரத்தில் நீ அடங்கி இருன்னு சொல்லி அந்த சத்தம் சொன்ன உடனே என்னுடைய பைத்தியம் தெளிந்தது. பிரியமானவர்களே, இல்லைனா நான் இன்னைக்கு வரைக்கும் தான் இப்போ ஒரு பைத்தியக்காரனா தான் நான் இருந்திருப்பேன். அதன் பிறகு என் வாழ்க்கையில தற்கொலை செய்து கொள்ளலாம் நினைத்தேன். தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற சூழ்நிலைக்காக மாத்திரை காத்து கொண்டிருக்கும் போது ஒரு சபை வெளியில நிற்கும் போது அந்த அந்த மாத்திரை வெயிட் பண்ற இடமும் ஒரு சபை அங்க இருந்து ஒரு பாடல் சத்தத்தை கேட்டு உள்ள வந்தேன். அந்த உள்ள வந்த உடனே அந்த தேவ மனிதர் சரியாக சொன்னார், ஒருத்தர் தற்கொலை செய்து கொள்ளணும்னு வந்திருக்கிறாரு, இப்படி அவர் வாழ்க்கை, ஆனா இயேசப்பா அவருக்கு விடுதலை தராருன்னு ஒரு இருள் என்னை விட்டு போனது, ஒரு வெளிச்சம் என்னை நிரப்பினது. செப்டம்பர் 12 இது நடந்தது 2006. இரவு முழுவதும் என் பாவங்களை அறிக்கை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். செப்டம்பர் 13 அதிகாலையிலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டேன். தெருக்கள், பஸ் ஸ்டாண்டு, ரோட்டோரங்களிலே ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லுவேன். ஒரே ஒரு வசனம் என்னை தொட்டது, நீதிமொழிகள் 11:30, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கினேன், இந்த கோல்டு மெடல் ஒரு குப்பை, அதனாலதான் நம்ம லைஃப்ல எதுவுமே நடக்க மாட்டுது. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லதுதான், ஆனா பிரயோஜனப்படலையே. அப்ப நான் யோசித்தேன், ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் பண்ணோம்னா நம்ம ஞானவான். எப்படி ஆத்துமா ஆதாயம் பண்ணணும்? பைபிள் தெரியாது. ஒன்னே அஞ்சே சொல்லுவேன், யாரை பார்த்தாலும் சொல்லுவேன். ஒரு ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் பீச்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் இறங்கி 1-2 நிமிஷம் சொல்லிட்டு போயிடுவேன். பஸ் டிப்போல நின்று கத்துவேன். சில டைம் ரத்தம் வரும், ஒன்னும் சொல்ல மாட்டேன். இயேசுவின் ரத்தம் உன் சகல பாவங்களையும் கழுவும். இயேசு உனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். இயேசு 3வது நாள் உயிர் தெழுந்தார். 4வது, இந்த இயேசுவின் இருதயத்தில் விசுவாசித்தால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், உனக்கு பரலோகம் கிடைக்கும். இதுதான் சொல்லுவேன். அந்த 3 நிமிஷத்துக்குள்ள ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல 2 பேர் 4 பேர்லாம் உடனே என் கூட சேர்ந்து அந்த ஜோம் பண்ணுவாங்க. அதுக்குள்ள அடுத்த கம்பார்ட்மெண்ட் ஏறி போயிடுவேன். இப்படி செய்யும் போது நிறைய பேர் ஆண்டவருக்குள் வர ஆரம்பித்தாங்க. அவங்கள எனக்கு தெரிந்த சபைகளில் கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தேன். எனக்கு ஐசிஐசிஐ வங்கியில் ஒரு நல்ல வேலை கிடைத்தது. ஆண்டவர் சம்பளம் லட்சங்களிலே கொடுக்க ஆரம்பித்தார். அதன் பிறகுதான் நான் புரிஞ்சு கொண்டேன், ஒரு மனுஷன் ஆத்துமா ஆதாயத்தை அவன் கடைசி மூச்சு வரைக்கும் விடக்கூடாது சொல்லிட்டு ஆத்துமா ஆதாயம் பண்ணேன். நல்லபடியாக 2010 பேக்கும் இல்லை, எனக்கு பேக்ரவுண்டும் இல்லை. எனக்கு ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து ஒரு பொண்ணு கொடுத்தாங்க, கல்யாணம் பண்ணேன். ஆண்டவர் இன்னைக்கு 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஜோனஸ், இவாஞ்சலின், ஜான், ரிவைவல் 3வது பொண்ணு கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, ரூபன் ஸ்கூல்கள் காலேஜுகள்ல நீ போய் என்னுடைய அன்பை சொல்லணும், நீ ஊழியக்காரு அது இதெல்லாம் சொன்னா நான் போக முடியாது,
அதனால நீ ஒரு கம்பெனி ஆரம்பின்னு ஒரு பேர்ல் ஃபவுண்டேஷன்ஸ்னு அநேகரோ

0: இணைந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். அந்த கம்பெனிக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி நிறைய ஸ்கூல் காலேஜுகள் கார்பரேட் கம்பெனிஸ் காக்னிசன்ட் இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனியில ட்ரைனிங் மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன என்ன எடுப்பீங்க? நான் சொல்லுவேன், மன அழுத்தத்தை ஜெயிப்பது எப்படி, தோல்விகளை ஜெயிப்பது எப்படி, புறக்கணிப்பை ஜெயிப்பது எப்படி, அவமானங்களை ஜெயிப்பது எப்படி, வாழ்க்கையை ஜெயிப்பது எப்படி. நல்லா இருக்குதே, ஓவர் கம்மர், ஹவு டு ஓவர் கம் அப்படின்னு ஸ்கூல்களுக்குள்ள போய் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி, நான் எங்க போனாலும் சொல்லுவேன், எனக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் ப்ரேயர் பண்ணுவேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க, அதுல என்ன இருக்கு, நீங்க தாராளமா ப்ரேயர் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது முதலாவது 100 மாணவர்கள் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க, அப்புறம் 1000, அப்புறம் 10,000. இந்த 10 வருஷத்துல ஆண்டவருடைய பிரதான கிருபை இறக்கத்தினால எந்த ஃபேஸ்புக்கு எந்த மீடியாலையும் நாங்க போடல, ஆனா எல்லா போட்டோஸ் எல்லாம் டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சிருக்கிறோம். தேவனுடைய சுத்த இறக்கத்தினாலே நல்ல பாடல் பாடினாங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினால் 100,000 வாலிப பெண்கள் 100,000 வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வர மகிமை செய்தார். அல்லேலூயா! நல்ல ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா! கடைசியா நான் இருந்த சபைகள்ல எனக்கு வளர்ச்சி இல்லை. அப்ப நான் யோசித்த, ஆண்டவரே இதுக்கு மேல எனக்கு வளர்ச்சியே இல்லைன்னு சொல்லும் போது நான், ஆண்டவர் சொன்னார், கோ டு திருச்சி, ஐ வில் லீட் யூ அண்ட் கைடுன்னு சொன்னாரு. திருச்சிக்கு நான் வந்த பிறகு திண்டுக்கல்லிலே ஒரு மீட்டிங்கை முடித்து நான் வருகிறேன். வரும்போது பார்த்தா அந்த பிரட்டியூர் அது கொஞ்சம் தமிழ் தகராறு, என் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான். அது பார்த்தேன், பிரட்டியூர் அப்படின்னு போட்டு த பெண்டெகோஸ்டல் மிஷன் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு பார்த்தேன். கார்ல வந்துட்டே இருக்கிறேன், அந்த போர்டை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு தெளிவான மெல்லிய சத்தம், இதிலும் பெரிதாக நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இந்த சபைக்கு நீ போனு ஒரு ஒரு துல்லியமான ஒரு சத்தம் வந்தது. நான் இதுவரைக்கும் டிபிஎம் சபைக்கெல்லாம் வந்தது இல்லை. ஆரம்ப நாட்கள்ல மனாசே தேஜு அண்ணன் அங்க யூத் மீட்டிங் நடத்துவாங்க, கடைசியில உட்காந்து கேட்டுட்டு எல்லாருக்கும் டீ புடிச்சு கொடுத்துட்டு அப்படியே ஓடிடுவேன். ஏன்னா எனக்கு பயம், டிபிஎம் சபைனா எனக்கு பயம், அந்த மாதிரிலாம் நம்மளால வாழ முடியுமா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் இந்த சத்தத்தை சொன்ன உடனே நேரடியா போனேன். அருமையான தகப்பன் பாஸ்டர் உதயகுமார் அவர்களை பார்த்தேன், அவர் நல்லா உற்சாகம் பண்ணார், அன்பா இருந்தாரு. எங்க மாமனார் கேத்தலிக்கு, எங்க மாமியார் சிஎஸ்ஐ, என் ஒய்ஃப் மெத்தடிஸ்ட் போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில தேவ கிருபை தேவ இறக்கத்தினாலே தகப்பன் பாஸ்டர் உதயகுமாரோடைய அவர் காட்டின அன்பினாலே இன்னைக்கு கத்தோலிக்கு சிஎஸ்ஐ மெத்தடிஸ்ட் நானு எல்லாருமே பிரட்டையூர் பெண்டெகோஸ்டல் மிஷனுக்கு வருகிறோம். அல்லேலூயா! ஆண்டவர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். எனக்கு செய்த ஆண்டவர் எதிர்காலமே இல்லாமல் ஒரு அனாதையாய் திக்கற்ற பிள்ளையாய் இருந்த என்னுடைய எனக்கு செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் மன அழுத்தம் எல்லாவற்றையும் ஜெயிக்க வைத்து முற்றிலும் தோல்வியை சந்திக்கிற உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் ஜெயமாய் மாற்றுவார். கர்த்தர்தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதித்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த சாட்சியினால் வந்த சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் இயேசு மக ராஜா ஒருவருக்கே உண்டாவதாக. பிரதான பாவியாயிருந்த ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தி இன்னும் பரிசுத்தமாய் ஆக்கி பூரணமாக்கி கொண்டிருக்கிற தேவன், இந்த இடத்தில் நிற்க 100% தகுதி அல்ல, ஆனால் இயேசு எனக்காக செய்த அந்த சிலுவையின் மரணத்தை நான் தகுதியாய் கருதி இந்த இடத்தில் நின்று என் கிரீடங்களை எல்லாம் இயேசு மகாராஜா ஒருவருக்கே கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர் நம் கர்த்தர். இதுதான் சங்கீதம் 139.

சபைகள் துன்புறுத்தப்பட்டு சிதறடிக்கப்பட்ட நிலையில் கர்த்தர் கைவிட்டாரோ மறந்தாரோ என்று புலம்பும் வேளையில் ஏசாயா 49 அதிகாரத்தை வாசிக்க தூண்டினார். பால் குடிக்கும் பாலகனை ஒரு தாய் மறப்பாளோ? கருத்தாங்கியவள் இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இதோ கர்த்தர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். சபையை பாழாக்கினவர்கள் தூரமாய் போகிறார்கள். பெரும் கூட்டம் சபையை தேடி வருகின்றது. வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு.

Praise sanctifies. Praise unifies. Praise magnifies. ஆம் துதி நம்மை தூய்மையாக்கும், ஒன்றுபடுத்தும், தேவனை உயர்த்தும். இதுதான் சங்கீதம் 34.

தாவீது தன் மகன் அப்சலோம் தன்னை கொலை செய்ய முயன்ற போது தப்பி ஓடுகிறார். ஆனால் விசுவாசத்தில் அவன் தளரவில்லை. என்னை காக்கும் கேடகமே, என் தலை நிமிர பண்ணுகிறவரே, நீரே என்னை தாங்குகிறீர் என்று விசுவாச அறிக்கையிட்டார், வெற்றி பெற்றார். இதுதான் சங்கீதம் 3:4.

ஆம், இந்த உலகத்தில எல்லா மனிதர்களும் வாழ்வதற்காக தான் பிறக்கிறார்கள். ஆனால் என் தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மரிப்பதற்காக பிறந்தவர். அவர் மரித்து கல்லறையில் அடைக்கப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து இந்நாள் மட்டும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த உயிர் தெழுந்த தெய்வத்தை ஒன்று சேர்ந்து அவரை துதிப்போம். வாருங்கள்.

0: కర్తుడే పరిశుద్ధ నామతికి స్తోత్రం.
1: ప్రైజ్ బి అంటూ హిస్ హోలీ నేమ్.
0: ప్రియమైన దేవుని పిల్లగలే, ధార్మ్యమైన కాలవెళిలే கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறதான இந்த ஆராதனையிலே நாம் இப்பொழுது ஜெபித்த பிரகாரமாக சமாதானத்தின் தேவன் நம்முடனே கூட எப்பொழுதும் இருக்கிறார்.
1: As we pray, the God of peace is with us all the time.
0: அவருடைய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமாக இருக்கிறதால எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம்.
1: The peace which is beyond our understanding.
0: Hallelujah. எல்லா புத்தி என்று சொல்லும் பொழுது மனுஷர்கள் இன்றைக்கு பல விதங்களிலே யோசிப்பார்கள்.
1: People may think in different ways.
0: பல கேள்விகள் கேட்பார்கள்.
1: They may ask lot of questions.
0: ஆகவே மனுஷனுடைய புத்திசாலித்தனத்துக்கும் மனுஷனுடைய அறிவுக்கும் மனுஷனுடைய இந்த உலக ஞானத்துக்கும் மேலான ஒன்றுதான் இந்த தேவ சமாதானம்.
1: The God of peace is beyond all our intellectual, all
0: Alleluia.
1: Our things.
0: அந்த சமாதானத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has given such peace in our
0: Alleluia. ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்கள் நிம்மதி தேடி அலைகிறார்கள்.
1: The people are wandering for
0: ஆனால் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை.
1: They don't have peace at all.
0: கோவில்கள் ஏராளமாய் உண்டு.
1: There are lot of temples.
0: ஆனால் நிம்மதி அங்கே கிடைப்பதில்லை.
1: But there is no peace there.
0: குளங்கள் உண்டு.
1: There are
0: ஏரிகள்
1: tanks,
0: உண்டு.
1: Lakes,
0: குட்டைகள் உண்டு. மலைகள் உண்டு.
1: Mountains.
0: ஆனால் எல்லா இடத்திலும் போய் எங்கு போய் சுத்தி வந்தாலும் சரி,
1: Wherever they go,
0: அங்கே நிம்மதி கிடைக்காது.
1: நோ பீஸ் அட் ஆல்.
0: மனிதன் சமாதானம் தேடி அலைந்து
1: கொண்டிருக்கிறார்.
0: நமக்கு இலவசமாக அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்.
1: Freely the Lord has given the peace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது பணத்தினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: Not by money.
0: அல்லது இந்த உலக மாயையினால் சிற்றின்பங்களினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: The peace is not because of the worldly pleasures.
0: இந்த உலக பிரகாரமான மேன்மையினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: The peace is not because of the greatness of this world.
0: ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம்,
1: the Lord's peace,
0: நம்முடைய வெறுமையிலே,
1: in the emptiness,
0: நம்முடைய கண்ணீரின் மத்தியிலே,
1: in the midst of tears,
0: நம்முடைய பாடுகளின் மத்தியிலே,
1: in the midst of suffering,
0: ஏமாற்றங்களின் மத்தியிலே,
1: in the midst of disappointment,
0: வெட்கத்தின் மத்தியிலே,
1: in the midst of shame,
0: அவமானத்தின் மத்தியிலே,
1: in the midst of shame,
0: நிந்தைகளின் மத்தியிலே,
1: in the midst of reproach,
0: கஷ்டங்களின் மத்தியிலே,
1: in the midst of trouble,
0: பாடுகளின் மத்தியிலே,
1: in the midst of suffering,
0: உபத்திரவங்களின் மத்தியிலே,
1: in the midst of tribulation,
0: தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்.
1: God has given
0: Hallelujah.
1: peace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகள்,
1: dear children of God.
0: ஆம்.
1: Yes.
0: ஏதாவது ஒரு விதத்தில் மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள்.
1: People are suffering in different matters.
0: பல விதங்களிலே அவர்கள் பல இன்னல்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: They are struggling with a lot of problems.
0: இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்கிற ஒரு பெரிய கேடான ஒரு காரியம் என்னவென்றால் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: And they are killing others.
0: சகம மனிதர்களோடு யுத்தம் பண்ணிக்கொண்டு நாட்டை இன்னொரு நாடு அழித்துக் கொண்டிருக்கிறது.
1: They are fighting each other. One country is
0: அவர்களும் மனிதர்கள் தானே என்று நினைப்பதில்லை.
1: They don't consider they are also.
0: ஆனால் கர்த்தர் சொன்னார்.
1: But the Lord said,
0: கடைசி நாட்களிலே யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்.
1: You will hear the wars and rumors of
0: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று ஆண்டவர் சொன்னார்.
1: Nation against nation,
0: பஞ்சங்கள் வரும் என்று சொன்னார்.
1: There will be famine.
0: உங்களை காட்டி கொடுப்பார்கள் என்று சொன்னார்.
1: They will point out you.
0: ஆம், உங்களை துன்பப்படுத்துவார்கள் என்று சொன்னார்.
1: They will make you to suffer.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆகவே இந்த கடைசி நாட்களிலே மனிதர்கள் ஒருவரையொருவர் அழித்துக் கொண்டிருக்கிறார், ஒருவரையொருவர் பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: People are getting enmity with each other.
0: ஆகவேதான் நீதிமன்றம் இன்றைக்கு பல கோடி வழக்குகளால் நிரம்பி இருக்கிறது.
1: The court is filled with the millions of cases.
0: அதை இன்னும் அவங்களால் தீர்த்து வைக்கவே முடியல.
1: They could not solve it.
0: சிறைச்சாலையிலே குற்றவாளிகள் நிரம்பி வடிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: In prison and the people are overflowing.
0: ஆஸ்பத்திரிகளிலே வியாதியஸ்தர்கள் நிரம்பிக் கொண்டிருக்கிறார்.
1: In hospitals the patients are overflowing.
0: இதெல்லாம் எதை காட்டுகிறது?
1: What it shows?
0: மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையிலே அவன் நன்றாய் வாழவில்லை என்பதை காட்டுகிறது.
1: In man's life they are not having proper comfort.
0: அவனுடைய வாழ்க்கை ஒரு குறைவுள்ள ஒரு வாழ்க்கையாகவே இருக்கிறது.
1: The life is having lackings.
0: அருமையானவர்களே,
1: ஆண்டவர்
0: ஆகிய
1: வந்தார்.
0: நான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்.
1: Thief is coming to steal and destroy.
0: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
1: I have come to give life.
0: அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
1: The life should become abundant.
0: நான் என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
1: I give eternal life for my sheep.
0: ஜீவன் கொடுக்கிறார்.
1: He gives life.
0: பரிபூர்ண ஜீவன் கொடுக்கிறார்.
1: Abundance of life.
0: நித்திய ஜீவன் கொடுக்கிறார்.
1: Eternal life.
0: இந்த மூன்று விதமான ஜீவனை இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் கொடுக்க முடியும்.
1: Only the Lord Jesus can give all these lives.
0: ஆகவே ஜீவன் என்றால் வாழ்வு.
1: Life means
0: நல்வாழ்வு.
1: Good life.
0: பரிபூர்ண ஜீவன் என்றால் நிறைவான வாழ்வு.
1: Abundance life means it's a fullness of life.
0: நித்திய ஜீவன் என்றால்
1: eternal life.
0: நித்தியமான வாழ்வு.
1: Eternal
0: everlasting life. ஆகவே தேவன் தந்த வாழ்வு
1: God's life.
0: அது அநித்தியமான வாழ்வு அல்ல.
1: It's not temporary one.
0: அது நித்தியமான வாழ்வு.
1: It is eternal.
0: இந்த உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்வு அல்ல.
1: It will not get over in this world.
0: நிலையான வாழ்வு, நித்தியமான வாழ்வு.
1: It is the permanent life.
0: எவ்வளவு ஒரு மேலான ஒரு தரிசனம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: What a great vision the Lord has given to us.
0: அதற்காக தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
1: That's why we are running.
0: Hallelujah. ஆனால் அதை விட்டு இன்றைக்கு உலகத்தில் பாருங்க என்ன சொல்றாங்க.
1: Look at the world.
0: The கிறிஸ்தவர்கள்லாம் மதத்தை பரப்புறாங்க.
1: The Christians are spreading the religion.
0: இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க.
1: They are earning money.
0: இந்த இந்தியா தேசத்தை தான் தேசமா மாத்த பாக்குறாங்க.
1: They want to change India into Christian country.
0: இப்படி அநேகர் தவறான விதங்களிலே வேதத்தையும் இயேசுவையும் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: They are not understanding properly the Lord Jesus and the Bible.
0: வேதத்தினுடைய மகத்துவத்தை அவர் அறியாதபடியினாலே தூஷிக்கிறார்கள்.
1: Since they are not understanding the greatness of the
0: truth,
1: they are blaspheming against the minister of God.
0: தூஷிக்கிறார்கள்.
1: They are telling blasphemy against
0: the church.
1: They are telling blasphemy
0: against the church. விசுவாசத்தை தூஷிக்கிறார்கள்.
1: They are blaspheming about the faith.
0: யாராவது குற்றம் கண்டுபிடிப்பாமா பார்க்கிறார்கள்.
1: They want to find a fault.
0: உடனே தூஷிக்கிறார்கள்.
1: Again, immediately they blaspheme us.
0: இந்த கிறிஸ்தவர்கள் இப்படிதான்.
1: The Christians are like this.
0: ஆகவே தான் வேதம் சொல்கிறது.
1: That's why the Bible says.
0: பிரியமானவர்களே, அவர்களுக்குள்ளே நீங்கள் நல்நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள்.
1: Beloved, you walk upright.
0: நல் மனசாட்சியுடைய நடந்து கொள்ளுங்கள்.
1: Have good consciousness.
0: அவர்கள் உங்களை குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு.
1: They should not find fault.
0: ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
1: But then the Lord said.
0: உலகம் உங்களை பகைக்கும்.
1: World will get enemies.
0: ஏனென்றால் என்னை அது முதலாவது பகைத்தது.
1: First of all, it had enmity with me.
0: என்னை அது பகைத்தபடினால் அது உங்களையும் பகைக்கும்.
1: Because of that, it will.
0: ஆகவே நாம் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க முடியாது.
1: We should not be friend to the world.
0: உலகம் நம்மை பகைக்கிறது.
1: World will get enmity.
0: சத்தியத்தின் நிமித்தம் பகைக்கிறது.
1: Because of the truth.
0: நாம் அவர்கள் செய்கிற காரியங்களை நாம் செய்யாதபடினாலே நம்மை பகைக்கிறது.
1: Since we are not doing their works.
0: அவர்களோடு சேர்ந்து கொண்டு குடித்து வெறித்து விபச்சாரம் பாவம் இவர்களை செய்து கொண்டுதான் அவர் நம்மை பகைக்க மாட்டார்.
1: If we commit with sins with them, they will not
0: அந்த பாவத்தை எதிர்த்து நிற்கிறபடினாலே பகைக்கிறார்.
1: Since we resist the sin, they get enmity.
0: Hallelujah. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Children of God,
0: இதற்கு நடுவிலே ஒரு பக்கம் பிரஜாதி மக்கள் மத்தியிலே நிந்தைகள்,
1: the midst of Gentiles,
0: அவமானங்கள்,
1: shame,
0: நமக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது.
1: It is increasing.
0: தூஷணங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது.
1: The blasphemy is increasing.
0: கடைசி காலத்தில் தூஷிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: In the last days they will blaspheme against you.
0: இது ஒரு பக்கம் இருக்க.
1: One side this.
0: கர்த்தருடைய பிள்ளைகளில் அநேகர்,
1: God's people,
0: கிறிஸ்தவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கொண்டு அவர்கள் இன்றைக்கு தவறான காரியங்களை பேசிக்கொண்டு,
1: Christians are blaming each other.
0: பல பிரிவினைகளினாலே அவர்கள் சாட்சி கெட்ட ஒரு ஜீவியம் செய்து கொண்டு,
1: because of separation and they don't have proper witness.
0: ஆகவே அது பிரஜாதி மக்களுக்கு முன்பாக சாட்சி கேடாக காணப்படுகிறது.
1: Before the Gentiles and it is not having good witness.
0: ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்?
1: What we supposed to do?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த உலகத்துக்கு,
1: for this world,
0: அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதற்கு, அந்த குருட்டு கண்கள் திறக்கப்படுவதற்கு,
1: the blind eyes should be opened.
0: சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிற அந்த கண்களை திறப்பதற்கு,
1: Satan blinded them.
0: நாம் இந்த சுவிசேஷமாகிய ஒளி, இதுதான் ஒளி,
1: the light of gospel,
0: இது ஜீவ ஒளி,
1: it is the living
0: இந்த
1: light.
0: இந்த சுவிசேஷமாகிய இந்த ஒளியின் மூலமாக,
1: through the light of this gospel,
0: அவருடைய கண்கள் பிரகாசிக்க வேண்டும்.
1: The eyes should be shine forth.
0: அவர்கள் இந்த சுவிசேஷத்தின் ஒளியை பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான் சாத்தானோட மனதை குருடாக்கி
1: வைத்திருக்கிறார்.
0: யாரும் நரகத்துக்கு போகாம ஆத்மா ஆதாயம் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு வாங்கன்னு
1: சொன்னார். The Lord said he gained the souls and bring
0: them. அவங்க என்ன சொல்றாங்க?
1: In the heaven.
0: இவங்க ஆட்களை திருடுறாங்க.
1: They are stealing
0: them. எங்க மதத்தை மாத்துறாங்க.
1: Changing the religion.
0: அப்படி தவறான காரியங்களை சொல்றாங்க.
1: They misunderstand.
0: நம்ம மதம் மாற்றவில்லை.
1: We are not changing the religion.
0: ஆத்மாக்களை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கோம்.
1: We lead the souls to eternal life.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: எப்படி தவறான காரியங்கள் வருவதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை அவர்கள் காண முடியாமல் தவிக்கிறார்கள்.
1: They are not seeing the greatness of Jesus and they are struggling.
0: லாசரு வியாதிப்பட்டு அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு 4 நாள் பொறுத்து இயேசு வருகிறார்.
1: And Lazarus died and after 4 days Jesus came.
0: அப்போ மரியாளே இயேசுவை சந்திப்பதற்கு அவள் சற்று வருத்தமடைந்து இயேசுவை சந்திக்காமல் போய் உட்கார்ந்து கொடுக்கிறார்.
1: Mary was sitting without meeting the Lord Jesus.
0: என் சகோதரன் குணமாக்க இவர் வரல.
1: He didn't come to heal my brother.
0: அவள் குறை சொல்கிறாள் ஆண்டவரை.
1: And she is blaming the Lord.
0: அங்க இருக்கிற மக்கள் என்ன குறை சொல்றாங்க?
1: What people are saying?
0: குருடருடைய கண்களை திறந்த இவர் இந்த லாசருவை சுகமாக்கி இருக்க கூடாதா?
1: He opened the blind eyes and could he not raise the Lazarus also?
0: Hallelujah. என்று சொல்கிறார்கள்.
1: They are telling so.
0: ஆகவே அங்க சுத்தி இருக்கிற மக்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? இதோ நீங்கள் போதித்த போதனைகள் சத்தியங்களை கேட்டுதானே இவர்கள் இருந்தார்கள். இந்த குடும்பம்,
1: this family was listening to the truth.
0: Yen inge inda Lazarus kallarile ippozhudhu irukkar.
1: Why did Lazarus in the tomb now?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Andor Marthaalukku ore oru kaariyam dhaan sonnar.
1: And Jesus said to Martha only one thing.
0: அது என்னவென்றால், நீ விசுவாசித்தால்
1: if you believe
0: தேவனுடைய மகிமையை காண்பாய்.
1: You will see the glory of God. He said to the disciples,
0: இந்த வியாதி, இது எப்படிப்பட்ட வியாதி என்றால்,
1: what kind of sickness?
0: தேவனுடைய மகிமைக்காக வந்திருக்கிற ஒரு வியாதி.
1: It is for the glory of God. It has
0: மரணத்தின் மூலமாகவும்
1: through the death,
0: அந்த வியாதியின் மூலமாகவும் கூட
1: through the sickness
0: ஆண்டவர் மகிமைப்பட முடியும்.
1: The Lord can be glorified.
0: ஏனென்றால்,
1: because
0: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அங்கே நிற்கிறார்.
1: The Lord is standing as the Almighty God.
0: அதனால பவுல் சொல்கிறார் பிலிப்பியருக்கு நிருபத்தில், ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்தியன் சரீரத்தில் என்ன செய்வார்? மகிமைப்படுவார்.
1: Christ will be glorified through my body.
0: கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
1: Christ is my life and death is my gain.
0: ஜீவனாயிருந்த மாத்திரம்தான் இல்ல,
1: not only with
0: ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும்
1: with life or death
0: கிறிஸ்தியன் சரீரத்திலே மகிமைப்படுவார்.
1: Christ will be magnified in my body.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக,
1: for the glory of God,
0: amen,
1: amen,
0: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு முன்பதாக நின்று லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தத்தோடு சொல்லும் பொழுது,
1: when Jesus called Lazarus come out,
0: நான்கு நாள் அழுகி போன பிணமே வெளியே வா என்று சொல்லவில்லை, லாசருவே வெளியே வா.
1: He said, Lazarus, you come out, not the defiled body, you come.
0: Hallelujah. உலகம் அழுகி போன பிணமாகத்தான் பார்க்கிறது.
1: The world is looking at the defiled body.
0: ஆனால் இயேசு அவனை லாசருவாகவே பார்க்கிறார்.
1: But Jesus looking at
0: Lazarus. வெளியே வருகிறார்.
1: Lazarus came out.
0: கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்கிறார்.
1: He removed the bandages.
0: அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டது.
1: The name of Jesus was glorified.
0: அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள்.
1: Many started believing the Lord.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தருடைய நாமம்,
1: the name of the Lord,
0: வல்லமையுள்ள நாமம்,
1: it is powerful.
0: Hallelujah. இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட விரும்புகிறார்.
1: The Lord wants to be glorified in our lives.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும்,
1: how many can say that,
0: என் வாழ்க்கையிலே இயேசு மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார்.
1: Jesus is glorified in my
0: Hallelujah.
1: life. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னென்னமோ நடக்கிறது, ஆனால் ஆண்டவர் மகிமைப்படுகிறார்.
1: And Jesus
0: சொல்ல முடியுமா,
1: getting glorified? Can you
0: say that? தரிசனம் அதுவா இருக்கிறதா?
1: Do you have that vision?
0: இயேசு மகிமைப்படணும்.
1: Jesus has to be glorified.
0: நான் கஷ்டப்பட்டாலும் இயேசு மகிமைப்படணும்.
1: Though I suffer, he has to be glorified.
0: ஆமென். அந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது?
1: How many of you having that assurance?
0: ஆண்டவர் அதற்காக தான் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார்.
1: That's why the Lord keeps us.
0: Hallelujah.
1: With the life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.

0: Hallelujah.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: ஆம், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டுமானால்,
1: The Lord has to be glorified in our lives.
0: நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது,
1: When we go through a lot of tribulations.
0: அந்த பாதைகளின் மத்தியில், அது இருள் சூழ்ந்த பாதையா இருக்கலாம்,
1: In the midst of the darkness.
0: நெருக்கமான பாதையா இருக்கலாம்,
1: In the midst of oppression.
0: கரண்டு முரடான பாதையா இருக்கலாம்,
1: In the midst of rotten roads.
0: அது எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி,
1: Whatever may be.
0: பள்ளத்தாக்கில் நடுவே போகலாம்,
1: When we may go to valleys.
0: நீ பள்ளத்தாக்கின் நடுவே போகும்பொழுது அவர் உன்னை தோளின் மேலே தூக்கிக் கொள்வார்.
1: Though we walk in valleys and he will take us in upon his shoulder.
0: கரடுமுரடான பாதைகளிலே உன்னை அவர் கரம் பிடித்து நடத்துவார்.
1: The Lord will hold your hand and walk with you.
0: இருள் சூழ்ந்த பாதைகளிலே வெளிச்சம் வீசும்.
1: In the midst of the darkness there will be light.
0: உம்முடைய வேதம் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது.
1: The word is the light for my path.
0: கர்த்தர் வழி காட்டுவார்.
1: The Lord will show the way.
0: நமக்கு முன்னால் ஒருவர் போய் கொண்டிருக்கிறார்.
1: He is going before us.
0: நாம் அறியாத பாதையில் அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்.
1: He leads us.
0: ஒரு குருடனை அவர் எப்படி நடத்துவாரோ அது போல தான் நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: And he is leading us as the
0: கவலை இல்ல.
1: No.
0: என்றால் அவர் முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: Because he is going forward.
0: நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவர்களை சபையாக்கி கொண்டு.
1: I go forward and set right the path.
0: கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says so.
0: கர்த்தர் நமக்கு முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: The Lord is going forward.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: இப்படிப்பட்டுதான் இந்த நாட்களில் நாம் ஒன்றை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும்.
1: In these days we should understand.
0: நம்முடைய விசுவாசம்,
1: our faith,
0: திடனாய் இருக்க வேண்டுமானால்,
1: if it has to be strong,
0: நாம் அதை ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome.
0: அதை மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome.
0: சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome the temptation.
0: பலவிதமான இடுக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுது போராடி நாம் ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome.
0: யாக்கோபு மனிதரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டார்.
1: Jacob, he struggled with the man and God and he overcame.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: நம்முடைய போராட்டத்திலே எப்பொழுதும் ஒரு வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது.
1: The victory is waiting in the midst of our tribulation.
0: Hallelujah. அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: It may be trial.
0: அது வெட்கமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: It may be shameful condition.
0: அல்லது அவமானமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: It may be shame.
0: இல்ல ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: Though it is oppression.
0: ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: It may be a great trouble.
0: அதன் மத்தியிலே நீங்கள் நிச்சயமாகவே அதை ஜெயிக்க முடியும்.
1: In the midst of that you can take the victory.
0: ஆண்டவர் மிக தெளிவாய் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்.
1: Jesus said, and you have the tribulation in this world, I have
0: Hallelujah.
1: Overcome the world.
0: கர்த்தனமே அதற்காக தான் அழைத்து இருக்கிறார்.
1: That's why the Lord has called us.
0: அப்படி அதை ஜெயிக்கும் பொழுது,
1: when we take victory,
0: அதிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: The Lord's name is glorified.
0: நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது,
1: when you have different kinds of trials,
0: அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்.
1: Consider that it is joy.
0: ஏன் தெரியுமா?
1: Because
0: அதிலே தான் விசுவாசத்தின் பரீட்சை காணப்படுகிறது.
1: The test of faith is there.
0: அதிலே தான் உங்களுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
1: The faith is growing in that.
0: உங்களுடைய விசுவாசம் அங்கே பலப்பட்டு கொண்டிருக்கிறது.
1: The faith is strengthened.
0: அதற்காக உங்க விசுவாசத்துக்காக ஆண்டவர் உங்களை போட்டு கஷ்டப்படுத்துவார் என்று தவறாய் நினைக்க வேண்டாம்.
1: Don't misunderstand because of
0: faith.
1: Many think.
0: ஓஹோ, ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக தண்டிக்கிறாரு.
1: He is punishing to become holy.
0: தண்டிக்கிறது வேறு,
1: punishing is different.
0: சிட்சிக்கிறது வேறு,
1: chastisement is different.
0: அருமையானவர்களே,
1: Dear children of God,
0: தண்டிக்கிறது என்று சொல்லும் பொழுது,
1: punishing means,
0: தகப்பன் தன் பிள்ளையை தண்டிக்கும் பொழுது எப்படி தண்டிப்பான்?
1: And the father punishes the
0: ஒரு
1: child,
0: சின்ன பெரம்பு எடுத்து
1: taking small
0: பிள்ளையை கண்டிப்பான்.
1: And he will punish.
0: ஒரு பெரிய இரும்பு தடியை எடுத்து அடிக்க மாட்டான்.
1: He will not beat with the iron rod.
0: ஏனென்றால் பிள்ளையை சிட்சிக்கிறான்.
1: He is chastising.
0: ஆம்.
1: Yes.
0: தண்டனை இன்னும் வரல.
1: The punishment has
0: come. தண்டனை எப்போ வரப்போகுதுன்னு
1: கேட்டீங்களா? When it is going to come.
0: இந்த உலகத்தின் முடிவுக்கு பிறகு தான் தண்டனையே காத்துட்டு இருக்கு.
1: At the end of the world the punishment
0: is நியாய தீர்ப்பு வரும்.
1: The judgment will come.
0: நியாய தீர்ப்பு வந்த பிறகு தான் தண்டனை.
1: After the judgment there is the punishment.
0: வரல.
1: The judgment hasn't come.
0: கொரோனா வந்த உடனே ஆண்டவர் தண்டிக்கிறார்.
1: When the corona comes people
0: அதெல்லாம் தண்டனை கிடையாது.
1: That is not punishment.
0: ஆண்டவர் கொரோனாவுக்கு தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not by corona.
0: உன்னை போட்டு துன்புறுத்தி தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not he will not make you suffer.
0: எல்லாவற்றுக்கும் பின்னால ஒரு காரணம் இருக்கிறது.
1: There is the reason for everything.
0: அதை கண்டுபிடிக்கணும்.
1: We have to find out.
0: ஏன் தோல்வி?
1: Why the failure?
0: ஏன் என் வாழ்க்கையிலே இன்னும் என் ஆசீர்வாதம் நிறைவாயில்லை?
1: Why the blessings are not yet full?
0: அதை நாம் கண்டுபிடிக்கணும்.
1: We have to find out.
0: ஆகவே பிரியமான இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துற காரியம் என்னவென்றால்,
1: what the Lord is revealing,
0: எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி,
1: whatever may be your situation,
0: அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: it may be trial,
0: அது ஏமாற்றமா இருந்தாலும் சரி,
1: it may be
0: அது வெட்கமான காரியமா இருந்தாலும் சரி,
1: it may be shameful condition,
0: நெருக்கமான பாதையா இருந்தாலும் சரி,
1: it may be oppressed path.
0: Hallelujah. பவுல் அப்போஸ்தலன் சொல்றது போல நம்ம சொல்லலாம்.
1: As
0: நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் என்ன செய்யறதுல ஒடுங்கி போயிட மாட்டோம். மனமுறிவு அடைகிறதுல,
1: not in despair.
0: உன்ன மனமுறிவு அடைகிறதுக்காகத்தான் அநேக காரியங்கள் வருது.
1: Many things are coming to make you despair.
0: உன்னை ஒடுக்கிறதுக்காக தான் அநேக காரியங்கள் வருது.
1: In order to oppress you,
0: many things are coming. ஒடுக்க முடியாது, எங்களை மனமுறிவு ஆக்காது.
1: It cannot despair us and it cannot perplex us.
0: எப்படி அது நடக்கும்? அது எப்படி சாத்தியமாகும்?
1: How is it possible?
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: இந்த ரகசியம் உன் வாழ்க்கையிலே இருக்குமானால் பிசாசு உன்னை வஞ்சிக்க முடியாது.
1: If you have the secret, the devil cannot deceive you.
0: உன்னை சிலர் நிந்திக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளும்.
1: Just think that somebody is criticizing you.
0: அந்த நிந்தனையை உன்னால் தாங்க முடியவில்லை.
1: You could not bear that reproach.
0: நீ உடனே கோபப்படுகிறாய்.
1: You get angry.
0: எரிச்சல் அடைகிறாய்.
1: You get angry.
0: திருப்பி அவர்களை வகை வசைப்பாடுகிறாய்.
1: Again you are repeating it.
0: உடனே அது பாவமாய் மாறிவிடுகிறது.
1: It becomes sin.
0: பதிலுக்கு பதில் செய்கிறாய்.
1: You do.
0: ஆனால் நிந்தை வந்தா ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும்?
1: When the reproaches come, what you do?
0: இயேசுவுக்கு நிந்தை வந்தது.
1: The reproach came to Jesus.
0: அவர் சிலுவையில போனது ஒரு பெரிய நிந்தை.
1: That is the reproach.
0: எபிரேயர்ல வாசிக்கிறோம், அந்த நிந்தையை அவர் எப்படி சுமந்தாரோ அதுபோல நாமும் அந்த நிந்தையை சுமந்து கொண்டு எங்க போகணுமா? பட்டணத்துக்கு வெளியில போகணும்.
1: We have to bear the reproach and we have to go to the outside the city.
0: எபிரேயர்க்கு நிருபத்தில
1: Hebrews,
0: நிந்தையை சுமந்து கொண்டு என்ன செய்யணும்? நாம போகணும்.
1: We have to bear the reproach.
0: அந்த வசனத்தை யாரா படிங்க? பதிமூணாம் அதிகாரம் 13 வசனம். ஆகையால் நாம் அவர் நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே என்ன செய்யணும்? உடனே நீ கோபம் அடைவதோ எரிச்சல் அடைவதோ பதிலுக்கு பதில் ஏதாவது செய்யறதோ அல்லது பழி வாங்குவதோ அல்லது அவங்கள தீத்து கட்ட நினைப்பதோ இதெல்லாம் உலகத்தான் செய்யற வேலை.
1: When the reproach
0: நம்முடைய வேலை என்ன தெரியுங்களா? நிந்தையை சுமக்கணும்.
1: Our job is we have to bear.
0: ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல.
1: Two things said.
0: ஒண்ணு நிந்தையை சுமக்கணும்.
1: You have to bear the reproach.
0: இல்லன்னா நிந்தையை சகிக்கணும்.
1: You have to endure the reproach.
0: சங்கீத புத்தகத்துல
1: Psalm
0: யாராவது எடுத்து வாசிக்கலாம். 69வது சங்கீதம்
1: 16
0: ஐந்தாவது வசனத்திலிருந்து யாரா படிங்க சீக்கிரமாக.
1: From 5 onwards.
0: 69வது சங்கீதம். உமது நிமித்தம் நிந்தையை நான் என்ன செய்தேன்? எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? இப்போ
1: how many can say I have
0: சந்தோஷமா சொல்றவங்க இங்க இருக்கீங்களா?
1: Anybody can say that?
0: என்ன மிக கேவலமாக பேசுனாங்க.
1: They reproached me bad way.
0: நான் சகித்து கொண்டிருந்தேன்.
1: But I endured.
0: யார் நிமித்தம்?
1: For whom?
0: கிறிஸ்துவின் நிமித்தம்.
1: For the Christ's sake.
0: ஆண்டவருக்காக நான் சகிச்சேன்.
1: I endured for the Hallelujah. Christ's sake.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை தூஷிக்கலாம் சீமேயு தாவீது தூஷித்தது போல.
1: They may reproach you.
0: உன்னை தவறான வார்த்தைகளினாலே உன்னை காயப்படுத்தலாம்.
1: With the bird words they may
0: உங்களால் சகித்து கொள்ள முடிகிறதா?
1: Do you endure that?
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: நல்லா கவனித்துக் கொள்ளுங்க.
1: Listen carefully.
0: கிறிஸ்தவ ஜீவியம் என்பது
1: Christian life means
0: இந்த சங்கீதம் 69ல சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவை பாதை.
1: The path of cross it is said.
0: நிறைய பாதைகளை இப்போது பார்த்தோம்.
1: There are a lot of paths.
0: நாம் கடந்து போக வேண்டியது நெருக்கமான பாதை மட்டுமல்ல.
1: Not only the path of oppression.
0: இருளான பாதைகள் மட்டுமல்ல.
1: Not only path of darkness.
0: Hallelujah. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு எத்தனையோ பாதைகள் நாம் கடந்து போக வேண்டியதா இருக்கு. பள்ளத்தாக்கில்
1: we have to cross lots of valleys.
0: மலை ஏற வேண்டியதா இருக்கிறது.
1: We have to climb the mountain.
0: கற்களின் நடுவே நடக்க வேண்டியதா இருக்கிறது.
1: In the midst of rocky places.
0: சிங்கங்களின் நடுவே நடக்க வேண்டியதா இருக்கிறது.
1: In the midst of lions.
0: எதுவா இருந்தாலும் சரி.
1: Whatever it may be.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: உன் பாதை,
1: your path,
0: எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி,
1: whatever may be,
0: நீ கவலைப்பட வேண்டியதில்லை.
1: நீ not worry about it.
0: அந்த பாதையிலே உனக்கு முன்னால ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறார்.
1: And the one is going forward.
0: Alleluia.
1: Alleluia.
0: அவர் உன்னை இடராமல் உன்னை வழிநடத்துகிற தேவனாய்,
1: He will not make you to be
0: செபையாய் வழிநடத்துகிற தேவனாய்,
1: right way,
0: உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய்,
1: hold your hands and lead
0: ஒரு மந்தையை எப்படி இடராமல் செம்மையாய் நடத்துவார், அப்படி உன்னை நடத்துவார்.
1: And he will lead you and guide you.
0: Alleluia. Thank you Jesus.
1: Thank you Lord.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே நிந்தையை நாம் சகிக்கலாம்,
1: we may endure the reproach,
0: நாம் சுமக்கலாம்,
1: we may bear the reproach.
0: இப்படி நம்முடைய வாழ்க்கையில எது வந்தாலும் சரி,
1: whatever may be in our lives,
0: hallelujah, சோதனை வருகிறது,
1: அதை
0: சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று யாக்கோபு சொல்லுகிறார்.
1: James says we have to consider that it is joy.
0: ஏன் சந்தோஷமா எண்ணணும் தெரியுமா உங்களுக்கு?
1: Why should we consider that it is joy?
0: எதுக்காக?
1: What for?
0: சந்தோஷமா அதை நாம் என்றதுனால அதுக்கு பின்னால ஒரு பெரிய சத்தியம் இருக்குது.
1: When we consider that it is joy, behind that there is that big
0: அது என்னன்னு கேட்டீங்களா?
1: What is it?
0: எபிரேயர்கள் நிருபத்தில்
1: Hebrews
0: 4வது அதிகாரத்தில்
1: 4
0: நாம் வாசிக்கிறோம்.
1: We read that.
0: என்ன வாசிக்கிறோம் கேட்டீங்களா?
1: What we read?
0: அங்கே நமக்காக பரிந்து பேசுவதற்காக, ஹல்லேலூயா,
1: not to intercede for us.
0: 15வது வசனத்தில்
1: நம்முடைய
0: பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் ஆமென் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர்களாக இருக்கிற, அல்லேலூயா.
1: In all points he was tempted.
0: ஒருத்தர் சொன்னார்,
1: one said,
0: நாங்க எங்களுக்கும் கஷ்டம் இது உங்களுக்கும் கஷ்டம் இது, நீங்க என்ன கிறிஸ்தவங்க என்ன என்ன,
1: you have problems, I have problems, what is the difference?
0: எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
1: For everyone it is same.
0: அப்ப நான் சொன்னேன்,
1: then I said,
0: யோ எனக்கு இருக்கிற சப்போர்ட் உனக்கு இல்லையாப்பா.
1: You don't have support. But
0: யார் சொன்னது? எனக்கு கோர்ட் இருக்குது, எனக்கு ஜட்ஜ் இருக்கிறாரு, எனக்கு பிரைம் இருக்கிறாரு, சீஃப் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு, எல்லாம் சொன்னாரு.
1: I have chief, court and judge, so many things.
0: நான் அவரோட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறார்ப்பா அப்படின்னு
1: சொன்னேன். More than everyone I have a person.
0: யாருங்க?
1: Who is that?
0: World presidentஆ?
1: Is it world president?
0: அதோட பெரிய ஆள் ஒருத்தர்.
1: More than everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: யார் அவரு?
1: Who is that?
0: இந்த உலகத்தெல்லாம் உண்டாக்கினவர்.
1: The one who created the entire universe.
0: Hallelujah. அவர் என் கூட இருக்கிறார்.
1: He is with me.
0: அவர் யாரு?
1: Who is he?
0: இரவும் பகலும் எனக்காக பரிந்து பேசுகிறவர்.
1: Night and day he is interceding.
0: பாவம் இல்லாதவர்.
1: No sin.
0: Hallelujah. அவர் நம்மள வேடிக்கை பார்க்கிறவர் இல்ல.
1: He is not just looking.
0: Hallelujah. ஏனென்றால் நீ என்ன சோதனை இப்ப அனுபவிக்கிறாய், அதே சோதனை அவர் ஏற்கனவே அனுபவிச்சார்.
1: Whatever trial you are undergoing, he already faced it.
0: எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும்,
1: in all points he was tempted like us.
0: என்ன இல்ல? பாவம் செய். Hallelujah.
1: Yet without sin.
0: பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார்.
1: And without sin there is the chief priest before us.
0: Hallelujah. என்ன இவங்க கிட்ட ரொம்ப தொல்லையாவே இருக்குதே அப்படினு சொல்றவர் இல்ல.
1: It's not, he will not say lot of.
0: என்ன ரொம்ப டிஸ்டர்ப பண்றீங்களேன்னு சொல்றவர் இல்ல.
1: He will not say you are disturbing me.
0: 24 மணி நேரத்துல எந்த நேரத்துல நீ இயேசுவே கூப்பிடும் பொழுது
1: சரி. For us when you call Jesus.
0: Hallelujah. இதோ இருக்கிறேன்.
1: I am here.
0: உனக்காக தான் பரிந்து பேசுகிறேன்.
1: I will intercede for you.
0: கவலைப்படாத தைரியமா இரு.
1: Be bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த சோதனையிலே
1: உதவி
0: செய்யறதுக்காக நான் வந்திருக்கிறேன்.
1: I have come to help you.
0: அந்த ஒன்று முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
1: the first chapter,
0: என்ன வாசிக்கிறோம் கடைசி வசனத்தில், எபிரேயர் 2:18 வசனத்தில், அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி செய்யறாராம் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா.
1: He is able to succor them that
0: அவர் வல்லவர்.
1: He is able.
0: அவர் என் கூடவே இருக்கிறார்.
1: He is with me.
0: நான் பலவீனந்தான்.
1: I am weak.
0: அல்லேலூயா. ஆனால் என் கூட இருக்கிற ஒரு பலவீனர் இல்ல.
1: But he is not weak at all.
0: அவர் வல்லவர்.
1: He is able.
0: வல்லவர் வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர்
1: கடைசி மட்டும் காக்க வல்லவர்
0: அவர்
1: வல்லவர் வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர் கடைசி மட்டும் காக்க வல்லவர்.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது,
1: when you are tempted,
0: நீங்கள் நிந்திக்கப்படும் பொழுது,
1: when you are reproached,
0: நீங்கள் ஒரு சிறுமையான பாதையிலே போய் கொண்டிருக்கும் பொழுது,
1: when you are afflicted,
0: நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
1: You need not be ashamed.
0: ஐயோ, தலகுனிய வேண்டிய அவசியம்
1: இல்லை. You need not put your head down.
0: Hallelujah. கர்த்தர் சொல்ல, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை.
1: The Lord says, my people will never be ashamed.
0: ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை.
1: My people will never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: He will never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் வெட்கப்பட்டு போவதில்லை?
1: Why he will not be ashamed?
0: Hallelujah. என் கூட ஒருவர் இருக்கிறார்.
1: There is one with me all the time.
0: Amen. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது?
1: How many of you having that
0: assurance? நாம என்ன செய்றோம்?
1: What we do?
0: நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது,
1: when we get a problem,
0: நாம் உடனே அதை நம்முடைய கையில் எடுக்கிறோம்.
1: We take that problem in our hands.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் உன் கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக,
1: in order to be with you all the time,
0: நான் ஒரு தேற்ற வாழ்ந்த உனக்கு கொடுத்திருக்கிறேன்.
1: I have given the comforter.
0: அவர் என்ன செய்றாரு?
1: What he does.
0: ரோமர் கீழ்நிருபம் 8:26 26 வசனத்தை வாசிக்கும் பொழுது,
1: Romans 8:26
0: என்ன வாசிக்கிறோம்? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா.
1: He makes intercession for us with groanings.
0: நம்ம என்ன சொல்றோம் அடிக்கடி சாட்சி?
1: What we say?
0: நான் 10 வருஷமா ஜெபம் பண்ணையா.
1: I prayed for 10 years.
0: 20 வருஷமா ஜெபம் பண்ணேன்.
1: 20 years I prayed.
0: ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: I say a secret.
0: நீங்க ஜெபம் பண்றதனால எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
1: Not because of your prayer.
0: ஜெபம் பண்ணாத விட்டுறாதீங்க. பாஸ்டர் சொன்னாரு ஜெபம் பண்ண வேண்டாம்னு.
1: Don't quit
0: your prayer. நீங்க பண்ணுங்க.
1: You do your prayer.
0: நாம பண்ற ஜெபத்தினால இல்ல.
1: Not because of our prayers.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னது எதுக்காகனா,
1: வாட் ஃபார் ஹி ஆஸ்க்ட்,
0: நீ கேட்டு கேட்டு வாங்கிக்கணும்னு சொல்றதுக்காக இல்ல.
1: நாட் ஆஸ்கிங் அண்ட் கெட்டிங்.
0: ஜெபம் பண்ணாதான் கொஞ்சம் ஆவியில இருக்க முடியும்.
1: When you pray,
0: ஜெபம் பண்ணாதான் உன் சிந்தை கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கும்.
1: When you pray, you have
0: ஜெபம் பண்ணாதான் கொஞ்சம் ஆண்டவரை நெருங்கி ஜீவிப்பேன்.
1: When you pray, you come
0: to the Lord. பரிசுத்தத்துக்காக தான் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார்.
1: And for your holiness.
0: ஆனா நம்முடைய தேவைகளை சந்திக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மோட இருக்கிறார்.
1: The Holy Spirit is with us to meet all our needs.
0: அவருக்கு என்ன தேவை அவருக்கு தெரியும்.
1: He knows what we need.
0: அவர் அந்த நேரத்துல என்ன செய்யணும்னு அவருக்கு தான் தெரியும்.
1: He knows what he
0: நமக்கு தெரியாது.
1: We may not be knowing.
0: அவர் எல்லாம் அறிந்து வர்றேன்.
1: He knows everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ ஒடு அதனால தான் சொல்றோம்.
1: That's why
0: நாங்கள் ஒடுக்கப்பட்டும் என்ன செய்வதில்ல, மனமுறிவு அடைந்து
1: போவதில்லை. We will not be crushed.
0: நெருக்கத்தில் இருந்தாலும் சரி.
1: Though we are in oppression.
0: எங்களுக்கு தெரியும். யோபு சொல்றாரு 36:16 வசனத்துல.
1: Job says in
0: 36:16 என்ன சொல்றாரு?
1: What he says in
0: 36. அவர் உம்மை நெருக்கத்தில் நின்று விடுவித்து ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்வார்? வைப்பார். உன் போஜன பந்தி கொழுமையான பதார்த்தத்தால் நிரப்பி இருக்கும். ஒரு விசாலத்தில் உன்னை கொண்டு வருவார்.
1: He will bring to the broad place.
0: Hallelujah. நீ ஒடுக்கப்பட்டிருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஒடுக்கத்திலிருந்து உடனே உன்னை விடுதலையாக்கி உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உன்னை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக உன்னை நிலைநிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார்.
1: The Lord will deliver you from all kind of operations and he will give the gladness and he will glorify his name.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லா அதான் ஒடுக்கமில்லாத அவர் உம்மை நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்வார்? வைப்பார்.
1: He will bring to the broad place.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நீங்க தைரியமா இருக்கலாம்.
1: You can be bold.
0: என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: My people will never be ashamed.
0: ஏசாயா புத்தகம் 45:7 எடுங்க.
1: In Isaiah.
0: அங்க என்ன வாசிக்கிறோம்?
1: What we read.
0: இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஏசாயா 45:17 இருக்கா?
1: ஐசாயா 45:17, never be ashamed.
0: என்றென்றைக்கும் உள்ள, எல்லாம் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன,
1: everlasting,
0: என்றென்றைக்கும் உள்ள,
1: an everlasting,
0: சதா காலங்களிலும்,
1: all the time.
0: ஹalleluya. உங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இவ்வளவுதான்.
1: Your retirement age is this.
0: உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு.
1: There is limitation in this world.
0: ஆனா நமக்கு என்ன கிடையாது தெரியுமா?
1: For us.
0: அவர் நித்தமும் உன்னை நடத்தி,
1: everlastingly he guides you. Daily.
0: மரண பரியந்தமும்,
1: till your death.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் உன்னை நடத்துவார்.
1: He will guide you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நடத்துவார்.
1: He will lead you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏசாயா 50:7 வாசிக்கும் பொழுது,
1: Isaiah 50:7,
0: கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார்,
1: Lord is
0: ஆகையால் living. நான் வெட்கப்படேன்,
1: I never be
0: நான்
1: ashamed.
0: வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன்.
1: I know I am not ashamed.
0: என் முகத்தை நான் என்ன செய்யறேன், கற்பாரை போல் ஆக்குறேன். Hallelujah.
1: I make my face.
0: ஆகவே நம்முடைய எடுக்கமான சூழ்நிலைகளிலே,
1: at the time of oppression,
0: நாம் என்ன செய்யணும்னு சொன்னா,
1: what we supposed to do,
0: நம்மை திடப்படுத்திக் கொண்டு,
1: we have to strengthen ourselves.
0: ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு,
1: leaning upon the Holy Spirit,
0: நம்ம நம்பிக்கை,
1: the hope.
0: பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை,
1: the hope in the Holy Spirit.
0: அது எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிறது?
1: What kind of hope it is?
0: அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது என்று ரோமர்கள் 5 வாசிக்கிறோம்.
1: Romans 5 we read it will never make you ashamed.
0: உன்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை உன்னை என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது.
1: The hope will never make you ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே தான் நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: You never be ashamed.
0: ஓராபால சந்தரபா. Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: ரோமர் 10:11 வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்?
1: Romans 10:11.
0: அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ,
1: அவன் believes,
0: தேவ பிள்ளையே,
1: children of God,
0: நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: You never be ashamed.
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: You never be ashamed.
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: You never be ashamed.
0: வெட்கப்பட்டு போவதே இல்ல.
1: Never be ashamed.
0: Amen.
1: Amen.
0: நாம் என்ன செய்யணும்?
1: What we supposed to
0: do? நாம் நிற்க வேண்டிய அஸ்திபாரம் எங்க இருக்கு?
1: Where is our foundation?
0: 1 பேதுரு 2:6 இருக்கு.
1: 1 பேதுரு 2:6
0: என்ன வாசிக்கிறோம்?
1: 2:6.
0: அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை எங்க வைக்கிறேன்? சியோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன், நீங்க எது மேலங்க விசுவாசமா இருக்கீங்க? உங்க ஜெபத்திலயா?
1: Where are you having your faith?
0: Hallelujah.
1: In your prayers?
0: நீங்க ஜெபம் பண்ணாம கூட இருக்கலாம்.
1: You may not be praying.
0: Hallelujah. ஆனால்
1: but
0: உங்களுடைய நம்பிக்கை,
1: your hope.
0: Hallelujah. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அஸ்திபாரம்,
1: the foundation.
0: Hallelujah. அந்த ஜீவனுள்ள கல்,
1: the living stone.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆமென். அது உங்களை வெட்கப்பட்டு போக விடாது.
1: It will never make you to be ashamed.
0: ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும்,
1: still the Lord is with you.
0: நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: You never be ashamed.
0: கர்த்தர் உனக்காக பரிந்து பேசிக்
1: கொண்டிருக்கிறார். The Lord is interceding for you.
0: ஆகவே மாம்ச சிந்தை மரணம்,
1: the mind of
0: ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது.
1: The mind of spirit is
0: ஆகவே
1: life.
0: நீங்கள் பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய அந்த ஆறுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும்.
1: You have to receive the comfort from the Holy Spirit.
0: Hallelujah. ரோமர் கீழ 15:4 பாருங்க.
1: ரோமன்ஸ் 15
0: ரோமர் 15:4 என்ன வாசிக்கிறோம்?
1: 15:4.
0: தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கும்படி போதனையா இருக்கிறது. 6 பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே.
1: Children of God,
0: நீ பார்க்கிற சூழ்நிலைகளை கொண்டு அல்ல,
1: not because of
0: நீ கேள்விப்படுகிற துர்ச்செய்தியை கொண்டு அல்ல,
1: not about the bad news.
0: அநேகர் நிந்திக்கலாம்,
1: people may reproach,
0: அநேகர் வீண் வார்த்தைகளை பேசலாம்,
1: talk against you,
0: உன்னுடைய விசுவாசத்தை கெடுக்கும்படி சில காரியங்களை சொல்லலாம்,
1: they may disturb your faith.
0: ஆனால் நீ உறுதியா இருக்கணும்,
1: but you have to be firm.
0: என்னை ஆண்டவர் அறியாம ஒன்றும் நடக்கல.
1: Without God's knowledge nothing will happen. God knows it.
0: ஆதி விசுவாசிகள், ஆதி அப்போஸ்தல சபையானது அப்படிதான் காணப்பட்டது.
1: Apostle church, it was like that.
0: அப்போஸ்தலருக்கு நிருபம் 9:31 வாசிக்கும் பொழுது,
1: Acts 9:31,
0: அவர்கள் எப்படி இருந்தார்களாம்?
1: How they were.
0: யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலிருந்து சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயந்து பரிசுத்த ஆவியின் என்ன ஆறுதல்,
1: the comfort of the Holy Ghost.
0: சொல்லுங்க Hallelujah.
1: Comfort of the Holy Ghost.
0: யாரும் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது.
1: Nobody can comfort
0: you. வேற எங்கிருந்து உங்களுக்கு ஆறுதல் வராது.
1: Nowhere the
0: comfort. உங்களை ஆறுதல் படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர்.
1: For Holy Priest.
0: இந்த சபையார் என்ன செய்தார்கள்?
1: What they did.
0: பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலிலே அவர்கள் பெருகினார்கள்.
1: They were increasing.
0: சபை பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலிலே வளர்ந்தது.
1: The church was growing in the comfort.
0: ஆவியால தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: நம்முடைய தேவன் சகல ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார்.
1: Our God is God of comfort.
0: Hallelujah. அவர் ஆறுதல் அளிக்கிறார்.
1: He gives comfort.
0: நம்மை ஆற்றி தேற்றுகிறார்.
1: He encourages.
0: நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறார்.
1: He protects us.
0: நாம் ஒருபோதும் உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான். அவர் எப்பொழுதும் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறார்.
1: Always he is looking upon us.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is guiding in different
0: ways. ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
1: He has planned for everyone.
0: என்னுடைய திட்டம் வேற, இவருடைய திட்டம் வேற.
1: My plan is different. ஒவ்வொருவருக்கும்
0: ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
1: The Lord is keeping different plans. ஒவ்வொருவரையும்
0: ஒவ்வொரு விதமா நடத்துவார்.
1: The Lord will guide you.
0: Hallelujah. அவருக்கு இப்படி நடக்கிற மாதிரி எனக்கும் நடக்க அப்படி இல்ல.
1: Not like that.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமா நடத்துவார்.
1: He has planned for everyone.
0: என்ன அவருக்கு தெரியும் யாருன்னு? ஒரு வீட்ல ஏழு பிள்ளைங்க
1: இருக்காங்க. In those days
0: இப்ப இருக்கிற இந்த ஸ்விக்கி அது இது ஆர்டர் பண்ணலாம் சாப்பிட முடியாது.
1: நோ ஸ்விக்கி யூ cannot give
0: any order. சரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுங்க ஒழிஞ்சு போங்கன்னு சொல்லி விட்டுறாங்க.
1: And in these days
0: ஆனா எங்க அம்மாலாம் அப்படி இல்ல.
1: My mother is not.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்க ஏழு பேருக்கும் ஏழு விதமா சமைச்சு தான் கொடுப்பாங்க.
1: She makes seven types of food.
0: சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா
1: what I'm trying to say

0: உன் தாயும் இப்ப என் தாய் என் கூட இல்ல, எங்க அப்பாவும் கூட இல்ல.
1: மை மதர் அண்ட் ஃபாதர் நாட் வித் மீ.
0: அப்போ ஆண்டவர் சொல்றாரு,
1: தி லார்ட் சேஸ்,
0: தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும்,
1: தோ தி மதர் அண்ட் ஃபாதர் லீவ் யூ,
0: கைவிட மாட்டேன்.
1: ஐ வில் நெவர்.
0: ஹalleluya,
1: ஹalleluya,
0: ஹalleluya,
1: ஹalleluya,
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன்.
1: வாட் எ மிரக்குலஸ் காட்.
0: எவ்வளவு ஆச்சரியமான நம்மை நடத்தி.
1: வாட் எ அமேசிங் காட்.
0: நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த ஏழு பேருக்கும் ஏழு விதமான காரியங்களை அறிந்திருக்கிற அந்த தாய்க்கு இருக்கிற
1: மதர் நோஸ் அறிவை காட்டிலும், அன்பை
0: காட்டிலும்,
1: மோர் தென் தட் லவ்,
0: நம்முடைய தேவனுக்கு தெரியும்.
1: தி லார்ட் நோஸ்.
0: என் தலையில எவ்வளவு முடி இருக்குது, இவர் தலையில எத்தனை முடி இருக்குதுன்னு எண்ணி வச்சிருக்கிறார்.
1: ஹி கவுண்டட் தி ஹேர்ஸ்.
0: இது நினைச்சு கூட பார்க்க முடியல.
1: ஹி கேனாட் ஈவன் இமேஜின்.
0: உன் தலையில இருக்கிற முடி எண்ணி வச்சிருக்கிறார்.
1: ஹி கவுண்டட் தி ஹேர்ஸ் ஆஃப் யுவர் ஹெட்.
0: இவ்வளவு செய்யறவர் உன்னை போஷிக்க மாட்டாரா?
1: வில் ஹி நாட் ஃபீட் யூ?
0: கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார்.
1: தி லார்ட் ஃபீட்ஸ் தி சர்ச்.
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: எத்தனை பேருக்கு வருமானம் கிடையாது?
1: many they don't have
0: காசு கிடையாது.
1: no money. அருமையான தேவனுடைய பிள்ளையே, children of God,
0: நீ ஏன் மனம் தளர்ந்து போகிறாய்?
1: why are you disturbed?
0: எனக்கு ஆண்டவர் போதும்.
1: the lord is enough.
0: hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி,
1: whatever may be your situation,
0: கர்த்தரை உறுதியாக கெட்டியா பற்றி பிடி,
1: catch the lord firmly.
0: hallelujah,
1: hallelujah.
0: அவர் என்ன வேண்டுமோ, என்ன செய்யணுமோ, அதை சரியான நேரத்தில் அவர் செய்து முடிப்பார்.
1: He does at the right time. Hallelujah. For you.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு.
1: There are reasons for everything.
0: Hallelujah. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்,
1: those who call by
0: அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
1: those who love
0: சகலமும்,
1: all things
0: நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும் என்று
1: work together for your good. We know that.
0: Hallelujah.
1: We know that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தீமைக்கு அல்ல,
1: not for evil.
0: தீமைக்கு அல்ல,
1: not for the evil.
0: உன்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற அவருடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்.
1: All thoughts are good.
0: தீமைக்கு ஏதுவானது அல்ல,
1: not for evil.
0: நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுப்பார்.
1: He will give.

0: ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில நாட்கள் துன்ப நேரம் தான்,
1: the time of
0: ஆனா நம்முடைய கீதம் இன்ப கீதம்.
1: But the song,
0: Hallelujah, Hallelujah. ஏன் தெரியுமா?
1: We know why.
0: நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துன்பத்தை கொடுத்து உன்னை துவைப்பவர் அல்ல.
1: The Lord will not give trouble.
0: நம்முடைய ஆண்டவர் விரும்புறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான்.
1: The Lord is interested in one.
0: உன் ஆத்துமா வாழ்ந்து சுகமா இருக்கிறது போல,
1: as your soul,
0: நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து,
1: you live in everything,
0: நீ சுகமா இருக்க போகிறாய்.
1: You are going to be.
0: உன் குடும்பம் செழிப்பா இருக்கும்.
1: Your family will be.
0: உன் பிள்ளைகள் செழிப்பா இருப்பார்.
1: Your children.
0: எதிர்காலம் செழிப்பா இருக்கும்.
1: Your future.
0: நினைக்காத ஆண்டவர் உன்னை வெட்கப்பட்டு போக விடுவார் என்று.
1: Don't
0: ஒரு பெரிய வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய
1: உயர்வு
0: உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் அநேகருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை சாட்சியாக நிறுத்த போகிறார். எல்லாரும் கர்த்தரை வாயில திறந்து சோத்ரி
1: பிரைஸ் காட்
0: சோத்ரி
1: பிரைஸ் காட்
0: சோத்ரிங்க
1: பிரைஸ் காட்
0: எல்லா கர்த்தரை சோத்ரிப்போம்.
1: லெட் அஸ் ஆல் பிரைஸ் காட்
0: ஷபாரா பாரா பாரா பா உரக பாரா பாரா பா சந்தர பாரா பாரா பா ஓரியாந்தர பா ஹalleluya ஹalleluya ஹalleluya
1: ஹalleluya
0: ஹalleluya
1: ஹalleluya ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்தாவே, துதிக்கிற கர்த்தாவே, ஹாலேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவர் சகல ஆறுதலின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் கர்த்தாவே, நீர் எங்களை சமாதானத்தின் தேவன். ஹாலேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்தாவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ தாய் தகப்பன் கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்ரம். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா அவமானங்களின் மத்தியில ஆண்டவரே, நிந்தையின் மத்தியில கர்த்தாவே, போராட்டங்களின் மத்தியில, பிரச்சனைகளின் மத்தியில கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தாவே, நீர் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. நித்தமும் எங்களை வழிநடத்துகிறீர் கர்த்தாவே. நாங்கள் ஒருபோதும் கர்த்தால் வெட்கப்பட்டு போக நீர் எங்களை விடுவதில்லை. நீர் எங்களை அனுதினமும் நீர் போஷித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தரே, மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னது போல கர்த்தாவே, எந்த தாழ்ச்சியும் இல்லாதபடி நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய தகப்பனாக இருந்து, தாயாக இருந்து நீர் எங்களை தேற்றுகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நீர் எங்கள் மீது நீர் நேசம் வைத்திருக்கிறீர், அன்பு வைத்திருக்கிறீர். எங்களுக்காக நீர் ஜீவனையே கொடுத்தீர். அந்த ஜீவன் பரிபூர்ண அடையும்படியாய் நீர் வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்ரம்ப்பா, நாங்கள் நிந்திக்கப்படும் பொழுது, அவமானப்படுத்தப்படும் பொழுது கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே, நாங்கள் உமக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக உம்மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ளவர்களாய் காணப்பட்டு கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா, அதோ கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அவமானத்தை சுமக்க கர்த்தாவே, ஆண்டவர், நீர் கற்றுத் தருவீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நிந்தையை சுமக்க நீர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. அல்லேலூயா. எல்லாவற்றையும் சகிக்க நீர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதமான அவமானங்களையும், நிந்தைகளையும், போராட்டங்களையும் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சகித்து கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எப்படியாய் கர்த்தாவே, நீர் சிலவேளை எல்லாவற்றையும் எங்களுக்காக சகித்தீரோ, அப்படியாய் நாங்கள் சகித்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாய், நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எந்த நிலையில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்குள்ளே நாங்கள் திடப்படுத்திக்

0: நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருப்பீராக, தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்துவீராக. எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமே ஒரு நபர் ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிப்புக்கு அது மட்டுமே வழி.
1: வானொலி, தொலைக்காட்சி, செயற்கைக்கோள், இணையதளம் போன்ற சாதனங்கள் மூலம் என்றுமே இல்லாத அளவிற்கு நற்செய்தியை கேட்கும் வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. ஆயினும் உலகத்தில் வாழும் அநேக மக்களுக்கு இப்படிப்பட்ட நவீன கால தொழில்துறையின் பயன்களால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அரியதாகவே காணப்படுகிறது. இதைவிட நம் கரங்களில் இருக்கும் வேதாகமம் மற்றும் வேதாகம கையேடுகளை கூட சில மக்கள் பார்த்ததே கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் சத்தியத்தை கேள்விப்படாததற்கு அவர்களையே நாம் காரணம் காட்ட முடியுமா? இது பல நூற்றாண்டுகளாக கேட்கப்படும் கேள்வியாக இருந்து வருகிறது. இன்றைக்கு இந்த கேள்வியை ரோமர் 1:10 மூலம் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம்.
0: என் அன்பு நேயர்களே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? மக்கள் நற்செய்தியை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் போதும், நாம் அவர்களுக்கு நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போதும் அவர்கள் பொதுவாக கேட்கும் கேள்வி, இதுவரையிலும் சுவிசேஷத்தை கேள்விப்படாத மக்களின் நிலை எப்படியாக இருக்கும் என்பதே. இயேசுவே இரட்சகர் என்று கேள்விப்படாத மக்கள் பேரில் இருக்கும் வாஞ்சை நிமித்தம் இந்த கேள்வியை அவர்கள் கேட்காமல் தங்களுக்கு சத்தியம் சொல்லப்படுவதை தவிர்க்க வேண்டும், மட்டுமன்றி அதனால் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கக்கூடாது என்பதை மனதில் கொண்டவர்களாக இந்த கேள்வியை கேட்கின்றனர். எப்படியாக இருந்தாலும் அவர்கள் கேட்கும் கேள்வி மிக முக்கியமான ஒன்றாகும். ஆம், நம்மை போன்று நற்செய்தியின் உண்மையை இதுவரை கேள்விப்படாத மக்களின் நிலைதான் என்ன? அப்படிப்பட்டவர்களை தேவன் எந்த கண்ணோட்டத்தில் நியாயம் தீர்ப்பார்? இந்த கேள்வியை மனதில் கொண்டவர்களாக நற்செய்தியை இதுவரை கேள்விப்படாதவர்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த நாள் நிகழ்ச்சியை தொடர்ந்து சிந்திப்போம். ரோமர் 1:10 உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்திலே மனிதனை குறித்த தேவ மனப்பாங்கு என்ன என்பதை விளக்கப்பட்டுள்ளது. அதை அறிந்து கொள்வதன் மூலம் சுவிசேஷத்தை இதுவரையிலும் கேள்விப்படாத மக்களின் நிலைதான் என்ன என்ற கேள்விக்கு பதிலை பெற்றுக் கொள்ளலாம். இந்த கேள்விக்கு நம் உணர்ச்சிகளின் அடிப்படையில் உணர்ச்சி வசப்பட்டு பதில் அளிப்பதை பார்க்கிலும் தேவ வசனம் கூறுவதின் அடிப்படையில் பதில் அளிக்க வேண்டும். ஒவ்வொன்றை குறித்த தனிப்பட்ட அக்கறையும் வித்தியாசமான மக்கள் பேரில் நமக்கு அன்பும் இருக்கிறபடியால் தேவன் இவ்விதமாக செய்திருக்க கூடாது. நான் அறிந்த மட்டும் தேவன் இப்படி இருக்கவே மாட்டார் என்று நாம் எண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் அறிந்த தேவன் வேதாகமத்தின் தேவனாக, சத்தியத்தின் தேவனாகவே இருக்கிறார். ஆகவே நம் உணர்ச்சிகளுக்கு உட்பட்ட தேவனாக அவர் இருக்க முடியாது. நம் அனைவரும் சேர்ந்து ரோமர் 1:18-25 வரை வாசிப்போம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருப்பவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். தேவ வார்த்தையின் அடிப்படையில் ஒரு உண்மை தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த உண்மை என்னவென்று நீங்கள் கேட்கலாம். கவனியுங்கள், மனிதனின் பாவ நிலையே அவனை குற்றவாளியாக தீர்த்துவிட்டது. ஆகையால் தேவனுக்கு முன்பு போக்கு சொல்ல அவனுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. சிலர் நம்மிடம் வந்து இதுவரைக்கும் சத்தியத்தை கேட்டிராத மக்கள் என்ன செய்வார்கள்? தேவனை குறித்து கேள்விப்படுவதற்கு எந்த ஒரு தருணமும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படி இருக்க அவர்களின் நிலைமைதான் என்ன என்று கேட்கலாம். இவர்கள் கேட்பது உண்மையா என்றும், இப்படிப்பட்டவர்களை குறித்து தேவன் சொல்வது என்ன என்றும் நாம் பார்ப்போம். ரோமர் 1:19 சற்று கவனியுங்கள். இது ஒரே மெய் தேவனின் இருவிதமான வெளிப்பாட்டை குறித்து கூறுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். சொல்லப்போனால் ஒவ்வொரு மனிதன் மனசாட்சியிலும் எது சரி எது தவறு என்பதை தேவன் எழுதி வைத்துள்ளார். ஆனால் அநேக மக்கள் இந்த உண்மையை உதறி தள்ளிவிட்டு அதை ஏற்க மறுத்துவிட்டனர். மேலும் கடவுளுக்கு முற்றிலுமாக தங்கள் வாழ்வை அடைத்துவிட்டு உண்மையை நம்பாமல் உண்மையில்லாத ஒன்றை மெய் என நம்பி வாழ்கின்றனர். அதற்காக இப்படிப்பட்ட எண்ணங்களுடனே அவர்கள் பிறந்தார்கள் என்றும், அல்லது தங்கள் வாழ்வை இப்படிப்பட்ட கருத்துடனே துவக்கினார்கள் என்றும் நான் சொல்லவில்லை. மாறாக காலப்போக்கிலே அவர்களாகவே தங்கள் எண்ணங்களிலே தங்களை தேவனுக்கு தூரமாக்கிக் கொண்டார்கள். தேவன் உண்மையை அவர்களுக்கு மனசாட்சியிலே வெளிப்படுத்தி இருந்தும் தங்கள் சிந்தையிலே அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். 20 வாசிக்கிறேன், கேளுங்கள். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அப்படியானால் தேவனை குறித்த உண்மை மனித மனசாட்சியிலே இருந்ததும் அன்றி, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பது சிருஷ்டிப்பின் மூலமாகவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. சிலர், நான் தேவனை நம்ப மாட்டேன், ஆனால் பரிணாம கொள்கையை தான் நம்புவேன் என்று சொல்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் ஒன்றுமில்லாமையில் இருந்து ஏற்பட்ட வெடிப்பின் நிமித்தமாகவே பூமி உருவாயிற்று. ஒரு செல் உயிரான அமீபாவின் வளர்ச்சியின் நிமித்தமே இன்று நீங்களும் நானும் பார்க்கின்ற உயிரினங்கள் உருவாயிற்று என கூறுகிறார்கள். நம்மை பொறுத்த மட்டும் அவர்கள் கூறுவது எதுவும் உண்மையல்ல. அவர்கள் கூறும் கருத்தை இதுவரை மெச்சிக்கொண்ட அநேக விஞ்ஞானிகள் அது உண்மைக்கு புறம்பானது என்றும், அண்ட சராசரத்தையும் படைப்பதற்கு சிருஷ்டிகர் ஒருவர் இருந்திருக்க வேண்டும் என்ற நிலையை எட்டியுள்ளனர். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் கூட்டங்களையும் அவை யாவும் இயங்கும் முறைமையையும் சற்று யோசித்து பாருங்கள். ஏன் பூமியின் சுழற்சியையும் அதனால் ஏற்படும் சீதோசன நிலை மாற்றத்தையும் சந்திரன் அலைகளின் மேல் கொண்டிருக்கும் தாக்கத்தையும் சற்று யோசித்து பாருங்கள். ரோஜா மலரின் உள் அமைப்பை சற்று கண்ணோக்கி பாருங்கள். எவ்வளவு மேன்மையான நறுமணம், எத்தனை மிடுக்கான அழகு! இவையாவற்றிற்கும் காரணம் தேவன்தான் அன்பானவர்களே. ஏன் தெரியுமா? அவரே இவை யாவற்றையும் படைத்தவர். இத்தனை நேர்த்தியான படைப்பை கண்டும் தேவன் இல்லை என்று சொல்லும் மனிதர்களை பார்த்து தேவன் சொல்லும் உண்மை தம்முடைய சிருஷ்டிப்பே அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். இறுதியில் அவைகளே மனிதர்களை குற்றம் சாட்டப் போகிறது. ஆகவே போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை என்று தேவன் கூறுகிறார். சரி, முதலாவது தேவன் மனிதனின் மனசாட்சியிலே தம்மை வெளிப்படுத்தினார். இரண்டாவதாக சிருஷ்டிப்பின் மூலம் தம்மை வெளிப்படுத்தினார். 2000 முன் நடந்த நிகழ்வை நம் கண்முன் கொண்டு வருவோமானால், தேவன் தம்மை மற்றொரு முறையில் வெளிப்படுத்தியது தெளிவாகிறது. அங்கே தேவன் தம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தின் மூலம் அதை சாத்தியமாக்கினார். யோவான் 14:9 வாசிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய் என்று வாசிக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, தேவன் மூன்று வழிகளிலே மனிதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தியுள்ளார். அப்படி இருக்க அவன் தேவனை புறக்கணிப்பதற்கும் பாவ வாழ்விலே வாழ்வதற்கும் போக்கு சொல்வதற்கான வழியே கிடையாது. முதலாவது, தேவனை பற்றிய எண்ணம் ஒவ்வொரு மனிதனுடைய மனசாட்சியிலும் எழுதப்பட்டுள்ளது. இரண்டாவது, தேவன் இருக்கிறார் என்பதற்கு சிருஷ்டிப்பு ஓர் ஆதாரமாக இருக்கிறது. அவரே சிருஷ்டிப்பை தம்முடைய ஞானத்தினாலும் வல்லமையினாலும் தாங்குகிறார். தேவன் இடம்பெறாத சிருஷ்டிப்பின் விளக்கம் நமக்கு தேவையற்றது. மூன்றாவதாக, தேவன் இயேசு கிறிஸ்துவின் ஆழ்தத்துவத்தின் மூலம் வெளிப்பட்டார். எந்த ஒரு தனிநபரும் தன் இருதயத்தையும் மனதையும் ஒருமுகமாக்கி தேவன் உண்டு என்பதையும் இயேசு கிறிஸ்துவே மேசியா என்பதையும் கிறிஸ்துவே மனிதனின் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கிறவர் என்பதையும் உணரும்போது தேவனாகவே முன்வந்து சத்தியத்தை விளக்கிக் கூறுகிறார். இந்த சத்தியத்தை விட்டுவிட்டு சத்தியத்தை கேட்காத மக்களின் நிலை எப்படி இருக்கப் போகிறதோ என்றா நாம் யூகித்துக் கொண்டிருக்கிறோம்? முக்கியமாக இரண்டு வழிகளிலே தேவன் தம்மை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த வெளிப்பாட்டின் மூலமாக தேவன் தந்த உண்மைக்கு அவர்கள் எப்படி மாறு உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். ஒரு நபர் பாவத்திலே மாண்டு போவதற்கு அவன்தான் காரணம். நான் சொல்வதை சற்று கவனித்து கேளுங்கள். சுவிசேஷத்தை கேட்டிராத மனிதனை தேவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. ஆனால் மனிதனுக்கு தேவனை பற்றிய உண்மை இரண்டு வழிமுறைகளிலே சொல்லப்பட்டாயிற்று. அப்படி இருந்தும் மனிதன் பாவ வாழ்வை தொடரத்தான் செய்கிறான். தேவனின் ஆக்கினை தீர்ப்பு மனிதனின் பாவ நிலையை பொறுத்ததாகும். ஓர் மனிதன் எப்பேற்பட்டவராகவும் எந்த நிலையிலும் இருந்தாலும் சரி, பாவ வாழ்வில் வாழ்ந்தால் அவர்களுக்கு போக்கு சொல்ல வழியே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் ஒரு நபர் ரட்சிக்கப்பட முடியுமா என்று சிலர் கேட்கலாம். கிறிஸ்துவின் சிலுவை இல்லாமல் யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. சிலுவை பாடுகள் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையவே கிடையாது. நான் கண்டிப்பாகவே இயேசுவை தான் விசுவாசிக்க வேண்டுமா என்ற கேள்வியுடன் அநேகர் இருக்கின்றனர். அவர்களை குறித்து சிலர் உணர்ச்சி வசப்படக்கூடிய காரியத்தை கூறுவார்கள். கவனியுங்கள், என் கணவன் அல்லது என் மனைவி, என் சகோதரன் என் சகோதரி திருச்சபைக்கு செல்வது கிடையாது. ஏன்? அவர்கள் வேதத்தை வாசிப்பதும் கிடையாது. ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்கள போல இரக்க குணம் யாரிடமும் இருக்காது என்று சொல்வார்கள். எரேமியா 17:9 வாசிக்கிறேன். கேளுங்கள், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆம், நீங்கள் மிகவும் திறமைசாலியாகவும் மக்களுக்கு உதவி செய்யும் நபராக இருந்தாலும் கூட உங்கள் வாழ்வில் உள்ள பாவ பிரச்சனை தீர்ந்து விடாது. நாம் பிறப்பிலேயே தேவனுக்கு எதிர்த்து நிற்பவர்களாக இருக்கிறோம். நாம் பாவ நிறைந்த மாந்தர்கள். இங்கே நாம் இரண்டில் ஒன்றை தேர்வு செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஒன்று, நாமே பாவ தன்மையுடன் தேவனை எதிர்கொள்ள வேண்டும். அல்லது இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக மரித்தார் என்ற உண்மையை அங்கீகரித்தவனாக தேவனை வாழ்விலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டதும் அவரது மரணமும் அவரது மரணத்தின் வல்லமையும் நம் வாழ்வில் அங்கம் வகிப்பதினால் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவ பிள்ளையாக மாறுகிறோம். அது மட்டுமல்ல, நித்திய காலத்திற்கும் பாதுகாப்பை பெறுகிறோம். என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள் சகோதரனே, சிலுவை இல்லாமல் அல்லது இயேசு கிறிஸ்து இல்லாமல் பாவ சிறையிலிருந்து ஒருவருக்கு விடுதலை கிடைக்குமா என்று கேட்டால் அதற்கு இல்லை என்பதுதான் ஒரே பதில். என் பதிலை பார்த்து என்ன சகோதரனே, நீங்கள் குறுகிய மனப்பான்மை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லலாம். பரவாயில்லை, இயேசுவும் இதே பதிலைத்தான் தந்திருக்கிறார். யோவான் 3:15-16 மற்றும் 36 பாருங்கள். யாரெல்லாம் சத்தியத்தை அறிய வாஞ்சியாயிருக்கிறார்களோ அவர்களுக்கு சத்தியத்தை கொடுக்க தேவன் அவளோடு இருக்கிறார். இது வேதத்தின் பல வசனங்களில் தெளிவுபட சொல்லப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, வேதாகமத்தின் சாட்சி தேவனின் சாட்சியாகவே இருக்கிறது. அது என்ன சாட்சி தெரியுமா? சிலுவை இல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் பரிகார மரணம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஒருவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத பட்சத்தில் அங்கே ரட்சிப்பு இல்லை. சிலர் இதை குறுகிய மனப்பான்மை என்று சொல்லலாம். ஆனால் ஒரு உண்மை தெரியுமா? யாரெல்லாம் சத்தியத்தை அறிய வேண்டும் என்ற வாஞ்சையுடன் இருக்கிறார்களோ தேவனே அவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கும் பொறுப்பில் ஈடுபடுகிறார். நம்மால் அறியக்கூடாத ஒரு விஷயம் என்னவென்றால், நம் யாரும் பிறருடைய இருதயத்தில் இருப்பது என்ன என்பதை அறியோம். எத்தனை பேர் தங்கள் இருதயத்திலே பாவத்துடனும் கீழ்ப்படியாமையுடனும் வாழ்கிறார்கள் என்பதை நாம் அறியோம். மாயைகளை நம்பி வாழும் இருதயங்களில் தேவன் எவ்விதம் கிரியை செய்கிறார் என்பதும் நமக்கு தெரியாது. அவர்களுக்கு தேவன் தம்மை எவ்விதம் வெளிப்படுத்தப் போகிறார் என்பதும் நாம் அறிய முடியாத உண்மை. அப்படிப்பட்டவர்கள் வாழ்வில் தேவன் எவ்விதம் பாவ வாழ்வை குறித்து உணர்த்துகிறார் என்பதையும், உணர்த்தப்பட்ட பின்பு பாவத்தை விடாமல் அதை ஏன் நேசிக்கிறார்கள் என்பதையும் நாம் அறியோம். அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயம் தேவன் வாய்ப்பு கொடுத்து அவர்களுடன் இடைபடத்தான் செய்கிறார். காரணம், தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அவர் நீதியுள்ள தேவன். அவர் எவ்விதம் தம்மை வாஞ்சிப்பவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் என்பதற்கு அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் ஒரு எடுத்துக்காட்டு தரப்பட்டுள்ளது. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள கொர்நேலியை குறித்து 1-2 வசனங்கள் கூறுவதை வாசிக்கிறேன். கேளுங்கள், இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100 அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தோனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கவனியுங்கள், இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் தேவனை தேடுகிறவனாகவும் பயபக்தி உள்ளவனாகவும் இருந்தான். தன் அறிந்து கொண்ட சத்தியத்தின்படியும் வாழ்ந்து வந்தான். தேவன் அவனுடன் பேசி பேதுரு என்ற மனிதனை அழைத்து வரும்படி கூறுகிறார். ஆகவே அவன் ஒரு குழுவினரை அனுப்பினான். அவர்கள் போய் பேதுருவை கண்டுபிடித்தார்கள். அச்சமயத்தில் தேவன் பேதுருவுடனும் பேசினார். பேதுரு தன் சொந்த ஜனத்தை குறித்து வைராக்கியமாக இருந்தபடியால் அவன் தேவனோடு தர்க்கம் பண்ணினான். அந்நாட்களில் யூதனல்லாத வீட்டிற்கு யூதன் செல்வது வழக்கத்திற்கு முரண்பாடான ஒரு செயல். ஆனால் தேவன் பேதுருவோடு பேசினதன் நிமித்தம் தன்னை அழைக்க வந்த மனிதர்களுடன் தர்க்கம் பண்ணாமல் அவர்களுடன் போய் கொர்நேலியை சந்தித்தான். அங்கே பேதுருவும் கொர்நேலியும் பேசிக் கொண்டதை நாம் அப்போஸ்தலர் 10:30 வசனம் தொடங்கி 38 வசனம் வரை காணலாம். இங்கே பேதுரு சிறந்த ஒரு செய்தியை கொடுத்தார். அதன் முடிவிலே நடைபெற்றது என்ன என்பதை 44 வசனமும் 46 வசனமும் விளக்கி கூறுகிறது. 45 வசனத்திலே அவர்கள் பல பாஷைகளிலே பேசினது குறிப்பிடப்பட்டுள்ளது. சிலர் நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று சொல்வதுண்டு. அது சரியான உபதேசம் அல்ல. அந்நாட்களில் இப்படிப்பட்ட அதிசயமான செயல்களின் நிமித்தம் சத்தியம் அறிவிக்கப்பட்ட செயல் உறுதி செய்யப்பட்டது. இந்த இடத்தில் தேவன் பேதுருவை கொண்டு சத்தியத்தை எடுத்துரைக்க காரணமாய் இருந்தவர் கொர்நேலிதான். ஏன் தெரியுமா? அவன் பயபக்தி உள்ளவனாகவும் சத்தியத்தை அறிய ஆவல் உள்ளவனாகவும் இருந்தான். அப்போஸ்தலர் 10:34-35 வசனங்களை வாசித்தால் தம்மை தேட ஆவலுடன் இருப்பவர்களுக்கு பட்சபாதம் எதுவும் காண்பிக்காமல் தம்மை வெளிப்படுத்த தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு நபர் உலகத்தில் எந்த ஒரு பகுதியில் வாழ்ந்தாலும் சரி, தேவனை குறித்து அவருக்கு அதிகம் தெரியாதிருந்தாலும் தேவ பயம் அவருக்கு இருக்கும் பட்சத்தில் அவருக்கு பிரியமாக வாழ எண்ணும் போது தேவன் அப்படிப்பட்ட நபருக்கு தம்மை நிச்சயம் வெளிப்படுத்துவார். ஏற்கனவே நமக்கு தேவன் தெரியப்படுத்தின உண்மையை கடைபிடித்து வாழ்ந்தால் நடப்பது என்ன தெரியுமா? அவர் மேலும் மேலும் உண்மையை நமக்கு தருகிறவராக இருப்பார். யாரெல்லாம் தேவனை அறிய ஆவலுடன் இருந்து சத்தியத்தின் பேரில் வாஞ்சை வைக்கிறார்களோ அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துக் கூற தேவனே பொறுப்பெடுக்கிறார். துன்மார்க்கனின் மரணத்தில் தேவனுக்கு விருப்பமில்லை. யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க அவருக்கு ஆசையும் இல்லை. நம் தேவன் அன்பான தேவன். அதே சமயம் அவர் நீதியும் நியாயமான தேவன். அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார், ஆனால் பாவியையோ நேசிக்கிறார். நண்பனே, யாரெல்லாம் சத்தியத்தை அறிய ஆவலுடன் இருக்கிறார்களோ அவர்கள் பக்கமே தேவனும் இருக்கிறார். ஆனால் எப்பொழுது மனிதன் சத்தியத்தை அசட்டை பண்ணி வேதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து தேவனை புறக்கணிக்கிறார்களோ அச்சமயம் தேவனும் அவர்களை அவர்களுடைய எண்ணத்திற்கு விட்டு விடுகிறார். அதனால் அவர்கள் உண்மையை இழக்க நேரிடுகிறது. ஆம் நண்பனே, சத்தியத்தை அறிந்தும் அதை புறக்கணிப்பவர்களுக்கு வரும் தண்டனை ஒழுக்க சீர்கேட்டில் முதல் இடம் வகித்த சோதோம் குமரா பட்டணத்திற்கு வந்த தண்டனையை காட்டிலும் விபரீதமாக இருக்கும். முதலாவதாக, நாம் பெற்றுக்கொண்ட சத்தியத்தின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கப்படுவோம். இரண்டாவதாக, நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கப்படுவோம். மூன்றாவதாக, நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை எப்படி பயன்படுத்தினோம் என்பதின் அடிப்படையில் நியாயம் தீர்க்கப்படுவோம். நமக்கு தரப்பட்ட வாய்ப்பை எப்படி பயன்படுத்தினோம் என்பதன் அடிப்படையில் நம் அனைவருமே தேவ சமூகத்திற்கு முன்பு சமநிலையில்தான் வைக்கப்படுவோம். ஆகவே தேவன் என் வாழ்வில் ஏதாவது தவறு செய்து விடுவாரோ என்று கவலை கொள்ள வேண்டாம். அவர் எப்பொழுதுமே நீதியுள்ள தேவன், அதே சமயம் அன்பான தேவனுமாக இருக்கிறார். அவர் அன்புள்ளவர் என்பதற்காக நம்மை தண்டிக்காமல் விடப்போவதில்லை. பரிசுத்தமான தேவனும் பாவியான மனிதனும் எந்த வகையில்தான் பொருந்த முடியும்? அங்குதான் சிலுவை வருகிறது. அது பாவியான மனிதனை பரிசுத்தமான தேவனுடன் இணைக்கிறது. எவ்வளவு மகத்துவமான சிலுவை! அது இருவரும் பிரிவுகளுக்கு பாலமாக வந்து நிற்கிறது. இயேசுவில் விசுவாசம் வைத்தால் மட்டுமே நித்திய ஜீவன் கிட்டும். அவரை நோக்கி கூப்பிடும் யாவரும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள். இதற்கு மாற்று வழியே கிடையாது. இதை விட்டால் வேறு முறையும் கிடையாது. நீங்கள் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் அவர் உங்களை வெறுமனே அனுப்பாமல் நிபந்தனையற்ற அன்பினால் நேசித்து நித்தியமான நிலையான வாழ்வை தம் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்கு தருவார்.
1: அன்பானவர்களே, நீங்கள் சத்தியத்தை எவ்வளவுக்கு அதிகமாக கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்று நாம் கேட்ட நற்செய்தியை பற்றின விளக்கத்தின்படி, பரிசுத்த தேவனுக்கு முன்பு போக்கு சொல்ல நம் யாருக்கும் இடமில்லை. கிறிஸ்துவை உங்கள் இரட்சகர் என்று நம்புவதற்கு இன்றே தீர்மானியுங்கள். உங்களை நேசிக்கும், உங்கள் தேவைகளை சந்திக்கும் தேவனை இன்றே தொடர்பு கொள்ள ஆரம்பியுங்கள். இயேசுவே இரட்சிப்புக்கான ஒரே வழி என்று வேதாகமம் தெளிவுபடுத்தியுள்ளது. யோவான் 10:7 முதல் 10 வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். அதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறெண்டுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்கள்.
3: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை மத்தியில் இளைப்பாறுதலை இழந்து கலக்கத்தோடு இருக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசினார். என்னில் மகிழ்ந்திரு, இதய விருப்பம் நிறைவேற்றுவேன். பிரச்சனையை குறித்து புலம்பாதே, ஒப்படைத்துவிடு என்னிடம். எரிச்சலை நீக்கிவிட்டு எதிரானவர்களுக்கு நன்மை செய். காத்திரு, பொறுத்திரு, உன் நீதியை பட்ட பகர்கள் விளங்கச் செய்வேன். இதுதான் சங்கீதம் 30.

ராஜாவின் அதிகாரம் ஒவ்வொரு புத்திர சுவிகாரத்தை பெற்ற ஒவ்வொருவருக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆக போகிற அன்புக்காக உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள். அப்ப காலைதோறும் எங்களை எழுப்புறீங்களே, 10:30 மணிக்கோ 11 மணிக்கோ நாங்க ராத்திரி தூங்க போனோம், காலையில 4 மணிக்கு கண்ணு விழிச்சு பாக்குறதே உங்க கிருபப்பா. காலைதோறும் எங்களை நீங்க எழுப்புறீங்களே, எங்க பலத்தால நாங்க எழும்ப முடியாதப்பா, நீங்க தானே தட்டி எழுப்புறீங்க. காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளும்படியான ஒரு கல்விமானி நாளை தருகிறார். நலிந்தோரை நல் வாக்கால் ஊக்குவிக்கிற கல்விமானின் நாவை நீரே தந்தருளுகிறீர். இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு காணொலியில் இணைந்திருக்கிற அன்பு விசுவாச குடும்பத்தார்

மனதார உங்க சமூகம் எவ்வளவோ மேலானது, உங்க சமூகம் எவ்வளவு மேலானது, எவ்வளவோ மேலானது, எவ்வளவு மேலானது. உங்க பிரசன்னத்திலேயே நாங்க வாழ்கிறவர்களா, எங்களை மாற்றிடுங்கப்பா, மாற்றிடுங்கப்பா. எந்த தரிசனத்துல இருக்கும்படி எங்க ஒவ்வொருவரையும் நீங்க வச்சிருக்கிறீங்களோ அந்த தரிசனத்துக்கு நாங்க உண்மையாக இருக்க உதவி செய்ய, நாங்க உண்மையாக இருக்க உதவி செய்ய. ராஜா தாவீது சவுலுக்கு உண்மையாக இருந்தது போல நாங்கள் ஆண்டவரே எங்க தலைவர்களுக்கு உண்மையாக இருக்க உதவி செய்ய. மனதார ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி உங்க சித்தப்படியே எங்களை நடத்துகிறீர். எல்லா துதிகன மகிமையாவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுப்போம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. காலைதோறும் கர்த்தரே நம்மை எழுப்புகிறார். என்னுடைய மனைவி ரூபா சொல்லுவாங்க, சின்ன வயசா இருக்கிறப்ப அவங்க வளர்ந்ததெல்லாம் கல்லல் பகுதியில், கல்லல் இருக்கிற திருச்சபை, நம்முடைய இயேசு நம்மோடு திருச்சபைக்கு ஒரு பாஸ்டர் வருவார்களாம். அவர்கள் சொல்லுவாராம் காலைதோறும், அது அவருடைய இமேஜினேஷன். அப்படி சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்வார். பைபிள்ல எங்க இருக்குன்னு நீங்க கேட்க கூடாது. காலைதோறும் ஒரு காற்று, நம்ம எல்லாம் தூங்கிட்டே இருக்கிறப்ப அவருடைய காற்று வருமாம், வந்து படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே டச் பண்ண உடனே நம்ம அப்படியே கண்ணு விழிப்புமா. எல்லாரையும் எழுப்பிட்டு அந்த கல்லற பக்கம் போவோமாமா. அந்த காத்து போன உடனே, சாரி இன்னும் நான் கட்டளை பெறவில்லை அப்படின்னு அந்த காற்று திரும்பிடுமா. ஆண்டவர் வருவார், அப்பொழுது கட்டளை கொடுப்பார், நாங்க வருவோம், மரித்திருக்கிற நீங்கள் எழும்புவீர்கள், ஆனா இப்ப எங்களுக்கு கட்டளை ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னு திரும்பி போயிரும். அப்ப இத நினைச்சு நினைச்சு அவர் நன்றி சொல்வாரா. யோசித்து பார்த்தால் டெய்லி ராத்திரி 11 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் அனுதினமும் சாகிறேன்ற மாதிரி டெய்லி நம்முடைய உயிர் எங்கெங்கயோ போயிட்டு அப்படி இப்படியே வரும். அதான் தாவீது கூட சொல்றாரு, தூங்கும் போது நம்ம பொதுவா சொல்லிட்டு தூங்குவோம்ல, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் அது சொல்லிட்டு படுக்கிறோம். காலையில எழுந்த உடனே ஆண்டவரே என்னை எழுப்புனீங்களே, அப்பா என்னை எழுப்புனீங்களே, உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் விழிப்பது அவருடைய கிருபை, உம்முடைய சாயலால் நாங்க ஒவ்வொரு நாளும் திருப்தி அடைய, ஒவ்வொரு மினிட்டையும் நாங்க மீனிங்ஃபுல்லா ஆக்கி கொள்ள உதவி செய்யுங்க. ஒவ்வொரு மினிட்டையும் பக்கத்து ஒவ்வொரு மினிட்டையும் நீங்களும் நானும் நினைச்சா மீனிங்ஃபுல்லா மாத்தி கொள்ளலாம், மீனிங்லெஸ்ஸாவும் ஆகலாம். பக்கத்துல உங்க கையை அப்படியே பார்த்து சொல்லுங்க, எல்லாமே கர்த்தர் கையில இல்லை, உங்க கையில தான் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம கையில கொடுத்துட்டார், புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுத்துட்டார்ல, ரத்தத்தால கழுவப்பட்டுட்டோம்ல, அவருடைய அதிகாரத்தையே கொடுத்து விட்டார். புத்திர சுவிகாரம் எங்கே இருக்கிறதோ அப்பாவின் அதிகாரமும் இருக்கிறது. அதனால எல்லாத்தையும் மறந்து அப்பா ஒவ்வொரு மினிட்டையும் நான் மீனிங்ஃபுல்லா மாத்த எனக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லி, இந்த மாதம் எல்லாம் காத்தாரா, இப்பதான் 1ஆம் தேதி ஆராதனை வந்தது போல இருந்துச்சா, ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு மினிட்டும் ஒவ்வொரு செகண்டும் அவரே உங்களை என்னையும் காத்து இந்த நாளை கொடுத்து இந்த மாதத்தை கொடுத்து

0: நேற்று தினத்தில் ஆண்டவர் எஜமானத்துவம், உக்கிரானத்துவம், ஓனர்ஷிப்பும் ஸ்டுவர்ட்ஷிப் காரியங்களை குறித்து நம்மோடு அற்புதமான விதத்தில் தேவன் இடைபெற்றார். பெரிய பொறுப்பில் ஆண்டவர் தம்முடைய காரியத்தை நம்மளை நம்பி ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் தீவிரப்படுறோம், அவசரப்படுறோம். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் தான் காரியங்களை தீவிரமாய் நடப்பிக்கிறவர். அந்த கைரோஸ் தருணத்தின் பொழுது, ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரத்தின் பொழுது காரியங்கள் தீவிரமாக என்னென்ன நடக்கும், அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் ஓனர்ஷிப்பை நமக்கு தருவார்.
1: ஆமென்.
0: அவர் நம்மளை வந்து சீட்டில் உட்கார வைப்பார். அந்த சீட்டில் உட்காந்து, அந்த சீட்டில் அமர்ந்து நாம் ஆண்டவருடைய காரியங்களை நாம் ஸ்டுவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி நமக்கு என்னென்ன தேவை,
1: ஆமென்,
0: அதை விசாரிக்கிறது, அதில் ஒரு ஸ்டாண்டர்ட் என்ன செய்யணும்னா இருக்கணும். அதனால் ஆண்டவர் அவருடைய அன்பை வாரி வழங்குறாரு. ஆனால் அவருடைய அதிகாரம்னு வர்றப்ப அவ்வளோ எளிதில் நம்ம கையில் ஆண்டவர் தூக்கி கொடுக்கறது என்னன்னா
1: இல்லை.
0: இல்லை, ஏன்னா அதை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு பயம் ஆண்டவருக்கு இருக்கு. நம்ம குரோதமாக தவறு செய்த மனுஷங்க நம்மளை மனசில் நிறைய காயங்களை உண்டாக்கினார்கள். நம்ம மனசில் ஏராளமான ரணங்கள் காணப்படுது. ஆனால் எதுக்கு அந்த ரணங்களை தேவன் அப்படிப்பட்ட தருணங்களை அனுமதித்தார் அப்படின்னா, நம்மளை பண்படுத்துவதற்காக. ஒரு ஏர் வந்து நிலத்தை உழுவதை போல அந்த கடினமான சூழ்நிலைகளை பயன்படுத்தி ஆண்டவர் நம்முடைய மனநிலையை என்ன செய்தார்னா பக்குவப்படுத்தினார். அது நம்மளை பண்படுத்தியது, பக்குவப்படுத்தியது. ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகிற நேரம் கைரோஸ் மொமெண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக க்ரோனோஸில் நமக்கு உண்டான எல்லா காயங்களும் எல்லா ரணங்களும் தானாகவே குணமடைய ஆரம்பிச்சிருது. ஓகே. ஸோ நாம் எப்படி கன்க்ளூட் பண்ணோன்னா, கர்த்தர் நம்மளை பயன்படுத்தும் பொழுது ஜனங்கள் நம்மை கனம் பண்ணுவார்கள். பயன்படுத்தி நம்மளை கனம் பண்ணுகிற தேவன். அப்படி தேவன் நம்மளை கனம் பண்ணும் பொழுது நமக்குண்டான காயங்கள், நமக்கு ஏற்பட்ட ரணங்கள், இது எல்லாமே தானாவே என்னன்னா ஹீல் ஆகுது. இப்ப நாம என்னை ஹீல் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, என் காயத்துக்கு மருந்து போடுங்க, ஐ நீட் A healing touch from you அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட நான் மன்றாட்டை ஏறெடுக்கும் பொழுது அவர் என்னை ஹீல் பண்ணாம அந்த சமயத்துக்கு தேவைப்படுகிற ஒரு வார்த்தையை தந்து நமக்கு காரியங்கள் என்னென்ன ரிவீல் பண்றார்.
1: ஆமென்.
0: வெளிப்பாடுகளை தருகிறார். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: தாவீத வந்து நாபால் ஹர்ட் பண்ணப்போ அபிகாயில் வந்து அபிகாயில கொண்டு வந்தது எதுக்கு அப்படின்னா, தாவீதுனுடைய காயத்தை கட்டல, தாவீதுக்கு தேவைப்பட்ட வெளிப்பாட்டை தந்து.
1: அல்லேலூயா.
0: சம்டைம்ஸ் ஹீலிங் இல்லைன்னா ஒரி பண்ணாதீங்க, நமக்கு ரெவலேஷன் இருக்கு.
1: அல்லேலூயா.
0: ஸோ இந்த காரியங்களை குறித்து தான் நேற்றைய தினத்தில் நம்மோடு ஆண்டவர் பேசினார். அநேகர் வந்து குணப்படுறதுனால ஒரு லீடர் வந்து ஸ்திரப்படுறது என்னன்னா
1: இல்லை.
0: இந்த காலமா நாங்கள் போதித்து வருகிற ஒரு தலைமைத்துவ செய்தி இது. அநேகர் குணப்படுவதால் ஒரு தலைவன்
1: ஸ்திரப்படுவது இல்லை.
0: ஆனா ஒரு தலைவன் குணப்படும் பொழுது அநேகர் ஸ்திரப்படுகிறார்கள்.
1: அதுதான்
0: பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. சகோதரர்கள் குணப்பட்டதால பேதுரு ஸ்திரப்படல, பேதுரு குணப்படுத்தி சகோதரரை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறார்.
1: ஆமென்.
0: இட்ஸ் எ லீடர்ஷிப் பிரின்சிபிள். தலைமைத்துவ கோட்பாடு. அதனாலதான் ஆண்டவர் வந்து தரிசனம் பெற்ற ஒரு தலைவனை ஏன் அவர் டார்கெட் பண்றார் அப்படின்னா, அவன் தான் அவருடைய காரியத்தை விஷனை கேரியேட் பண்ண போறவன். அவன் பக்குவப்படணும், அவன் கையில தான் பொறுப்பு. ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒப்படைக்கிறார். அதிகாரம் அவன் கையில கொடுக்கப்படும் பொழுது அந்த அதிகாரத்தை அவன் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆள வேண்டும் என்கிற ஆசை இருந்தா மட்டும் பத்தாது. அந்த மாதிரியான ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது நாம் அதை எப்படி கையாள போகிறோம், ஹவ் வி ஆர் கோயிங் டு ஹேண்டில் தட் பொசிஷன், தட் பவர்.
1: ஹல்லேலூயா.
0: அந்த ஸ்தானத்தை, அந்த அதிகாரத்தை நாம எப்படி அந்த சமயத்துல கையாளக்கூடிய விஸ்டம் இருக்கா, கையாளக்கூடிய மெச்சூரிட்டி இருக்கா, ஞானம் இருக்கா, முதிர்ச்சி இருக்கா. ஆண்டவரோட உறவாடி உறவாடி பக்குவப்பட்ட ஒரு மனசு, சீசன்ட் ஹார்ட். ஆண்டவரோட உறவாடி உறவாடி பக்குவப்பட்ட ஒரு மனசு அல்லது இருதயம். கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப அந்த மனிதனுக்காக தேவன் குறித்திருக்கிற காலம் அவன் வாழ்க்கையில கனிந்து வரும் பொழுது ஆண்டவருடைய காரியங்களை அவன் கையாளக்கூடிய ஞானமும் முதிர்ச்சியும் அவன்கிட்ட இருக்குங்கிறது அவனை பார்த்த உடனே அப்பட்டமா தெரியும்.
1: ஆமென்.
0: உப்புல ஊர்னவங்கிறது.
1: எஸ்.
0: உங்க குரோனோஸ்ல எல்லாரும் உங்களை காரி துப்புனாங்க. யோசேப்ப சகோதரர்கள் காரி துப்பினார்கள். போத்திபார் வீடு யோசேப்ப காரி
1: துப்பினது.
0: எல்லாரும் காரி துப்புனாங்க. ஆனா அவனுக்கான கத்தருடைய நேரம் வந்த பொழுதுதான் அவன் நீண்ட காலமா உப்புல ஊர்ன. உப்புல ஊர்னவங்கிறது அவனுடைய நேரம் வர்றப்பதான் தெரியுது.
1: எஸ்.
0: அல்லேலூயா. உப்புல ஊற வச்ச ஊருகா நீங்க.
1: எஸ்.
0: இந்த ரகசியம் தெரியாம உங்களை எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா
1: துப்புகிறார்கள்.
0: ஆனா நேரம் வர்றப்பதான் தெரியும், நீங்க வரலன்னா எல்லாம் சப்புன்னு இருக்கும்.
1: எஸ். அல்லேலூயா.
0: நீங்க வரலன்னா எல்லாமே
1: சப்புன்னு இருக்கும்,
0: சப்புன்னு இருக்கும்.
1: நீங்க வந்ததால எல்லாரும் சப்பு கொட்டி சாப்பிடுறாங்க.
0: மாறாத சூழ்நிலை நம்முடைய மனநிலையில உண்டு பண்ண மாற்றம், மாறாத ஒரு சூழ்நிலை நம்முடைய மனநிலையில உண்டாக்கின மாற்றம் மகத்தானது. இந்த மாற்றத்தை நம்மளால திரும்ப பெற முடியாது.

0: இது ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு போனதில்லை, ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு அடியோடு நிகழ்ந்த மாற்றம்,
1: அடியோடு நிகழ்ந்த மாற்றம். அல்லேலூயா.
0: இந்த மாற்றத்தை ஓவர் நைட்ல என்ன செய்ய முடியாது,
1: வர முடியாது.
0: எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதை உப்புல போட்டு அதை உப்புலையே பல நாட்கள் நாம ஊற வைக்கிறப்ப, சோக் பண்றப்ப, அது உப்பு அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி, எலுமிச்சம்பழம் எதை அப்சர்வ் பண்ணுது,
1: உப்பு அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி
0: கம்ப்ளீட்டா அது என்ன டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனுடைய நிறம் என்னன்னா மாறுது, அதனுடைய சுவையில ஒரு தனித்தன்மை என்னன்னா உண்டாகிறது. எலுமிச்சம்பழம் இருந்து அதனுடைய பெயர் மாற்றப்பட்டு அது ஊறுகாய் என்று அழைக்கப்படுகிறது. இது உப்புல அறுத்து போடப்பட்ட எலுமிச்சம்பழம் படம், ஆனா இது ஊறி மார்க்கெட்டுக்கு வர்றப்ப இதனுடைய நிறம், இதனுடைய தன்மை, இதனுடைய வேல்யூ எல்லாமே மாறுது. இதனுடைய நேம் முதற்கொண்டு என்னன்னா
1: மாறுது,
0: மாற்றம் அடைகிறது. எலுமிச்சம்பழம் என்றிருந்த இந்த காரியம் ஊறுகாய், ஊறுகாய் படம் இருக்காயா, ஊறுகாய் படம் பிக்கில்னு போடுங்க, ஊறுகாய் போடுங்க, அதுக்கு லேபிள் ஒட்டி
1: விலையை நிர்ணயம்,
0: அதுக்கு ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி சந்தையில் அதுக்கு இருக்கிற மவுஸ்,
1: இப்ப கேக்குறப்ப நம்ம வாயில ஊறுது எச்சில்,
0: இலையில அதுக்கு ஒரு இடம் தனியா கொடுக்கறாங்க, அது பேரு டங் ட்விஸ்டர்ன்றாங்க. எப்படி இருந்தது சுத்தமா அடையாளமே தெரியாம என்ன செய்யுச்சுன்னா
1: மாறிடுச்சு,
0: மாறிடுச்சு.
1: அல்லேலூயா.
0: அதனுடைய தோல் பாருங்க பயங்கர சாஃப்ட் ஆயிடுச்சு. எலுமிச்சம்பழ
1: தோல்,
0: தோல் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கிற தோல் வந்து உப்புல நீண்ட காலம் ஊர்னதுனால அது இப்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. கைய வச்சாலே அப்படி மெது மெதுன்னு என்னன்னா
1: இருக்கு.
0: இந்த மாற்றத்தை ஒரு எலுமிச்சம்பழம் திரும்ப பெற முடியுமா,
1: பெற முடியாது.
0: இந்த இடத்துக்கு வந்த பின்னாடி வேண்டாம் நான் என் பழைய நிலைமைக்கே போயிடுறேன் அப்படின்னு நினைச்சாலும் நடக்குமா, அது
1: நடக்காது. திருப்பி மஞ்சள் கலருக்கே மாறிடுறேன், ஹார்டான தோலா மாறிடுறேன்.
0: இது நிரந்தரமான மாற்றம்.
1: எஸ்,
0: ட்ரான்ஸ்ஃபார்ம் தி லீடர்.
1: அல்லேலூயா.
0: எப்படா இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன, எப்படா இப்படி மொத்தமா நீ மாறிட்ட அப்படின்னா, நீண்ட காலமா உப்புல ஊர்னவன் உப்புல ஊறின பொழுது நான் உப்பை உறிஞ்சி உறிஞ்சி உப்பினுடைய சாரத்தை நான் உள்வாங்கி உள்வாங்கி என்னுடைய மொத்தமும் என்னுடைய மொத்த இயல்பும் சுத்தமா என்னன்னா மாறிடுச்சு.
1: அல்லேலூயா.
0: அதனாலதான் குரோனோஸ் பீரியடை ஏன் ஆண்டவர் அலோ பண்றாருன்னா, குறித்த காலம், தேவன் குறித்த காலம் வர்ற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா கத்திருக்கு, காத்திருக்க வேண்டியிருக்கு. இந்த குறிப்பிட்ட காலம் 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ 25 வருஷமோ அல்லது காலேபை போல 45 வருஷமோ, இந்த குறிப்பிட்ட காலத்தை ஏன் தேவன் அனுமதிக்கிறார்? குறித்த காலம் நிச்சயமா நம்ம லைஃப்ல வரப்போகிறது. ஆண்டவர் குறிச்சிருக்கிற காலத்துல நமக்கு உரைத்தபடியே நம்மளை கடாட்சிக்க போறாரு, நமக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தபடியே நம்ம வாழ்க்கையில காரியங்களை தீவிரமா நிறைவேற்றி முடிக்க போகிறார். அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வருவதற்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட காலம் நம்மளை என்ன செய்யறாருன்னா காத்திருக்க வைக்கிறார். அந்த காத்திருப்பின் நாட்கள்ல அவருடைய பிரசன்னத்துல நம்மளை ஊற வச்சிடறார்.
1: ஆமென்.
0: அவரோட பழகி பழகி நம்மளும் யார் மாதிரி ஆயிடுறோம்னா அவரை போல ஆயிடுறோம்.
1: ஆமென்.
0: ஊறுகாய்க்குள்ள என்ன வந்துருச்சு, இப்ப எது ஏறிடுச்சு, உப்பினுடைய சாரம் ஏறிடுச்சு. இது எலுமிச்சம்பழத்துல உப்ப தடவி சாப்பிடுற விஷயம் இல்ல, எலுமிச்சம்பழத்தை உப்புல ஊற வச்சு

0: அந்த உப்பினுடைய சாரத்தை எலுமிச்சம்பழம் உள்வாங்கினதுனால அது இப்ப என்னவா மாறிடுச்சுன்னா,
1: நீர் வேறு நான் வேறல்ல.
0: இந்த மாற்றம் நிரந்தரமானது.
1: நாம் இருவரும் ஒருவரான.
0: இந்த மாற்றத்தை திரும்ப பெற முடியாது.
1: நீர் வேறு நான் வேறல்ல.
0: This transformation is irrevocable.
1: இருவரும் ஒருவரான.
0: யோசேப்பு ஆண்டவர் பயன்படுத்தினப்போ இந்த காலம் 13 ஆண்டுகள் ஏறத்தால அவருடைய வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சு கர்த்தர் அவரை பயன்படுத்தின பொழுது பார்வோனுடைய அரண்மனையில கர்த்தர் அவரை பயன்படுத்தின பொழுது அவருக்கு உண்டான கனம் ரொம்ப பெருசு.
2: ஆமென்.
0: சொல்றப்ப ஆண்டவர் தீர்க்க தரிசனம் ஒன்னு சொல்ல சொல்றார். உங்களை பல இடத்துல ஆண்டவர் பயன்படுத்தினார். போத்திபார் வீட்டில் பயன்படுத்தினார். சிறைச்சாலையில் ஆண்டவர் என்ன செய்தார்? பயன்படுத்தினார். ஆனா பயன்படுத்தினா அதுக்கான கனம் உங்களுக்கு என்னன்னா இல்ல. எல்லாரும் அவங்க ஆதாயத்துக்காக உங்களை யூஸ் பண்ணிட்டாங்களே ஒழிய உங்களுக்கு செய்யப்பட வேண்டிய கனம், உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மேன்மை என்ன செய்யப்படல,
2: கொடுக்கப்படல.
0: ஆனா உங்க வேல்யூ என்னங்கிறத தெளிவா அறிஞ்சு உங்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யக்கூடிய ஒரு தருணம், ஒரு போடியம், ஒரு புல்பிட். அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
0: உங்களுக்கு கைரோஸ் மொமெண்ட்ல அருளப்படும்.
2: ஆமென்.
0: வழக்கம் போல நம்மளை பயன்படுத்திட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி

0: அதாவது ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து உப்புல போட்டப்ப அதனுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னா, எலுமிச்சம்பழம் உப்பை பார்த்து சொல்லுது நானும் நீயும். அல்லது உப்பு எலுமிச்சம்பழம் பார்த்து சொல்லுது நீயும் நானும். இப்படிதான் ஆரம்பிச்சிச்சு, நானும்
1: நீயும்
0: நீயும்னு தான் ஆரம்பிச்சிச்சு. நானா நீயா அப்படின்னு ஆரம்பிக்கல. நானா
1: நீயா
0: நீயா பாத்திரலாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, ஆரம்பிக்கல. உறவு நானா நீயானாலே முடிஞ்சு போச்சு கதை. நானா நீயா என்ன செய்யலாம் பாத்திரலாம் அப்படின்னு ஆரம்பிக்கல. நானும்
1: நீயும்
0: நீயும் இந்த நிலையில ஆரம்பமான இந்த உறவு நாளடைவில் எப்படி ஆகி போச்சுன்னா, நீரே

0: ஹல்லேலூயா.
1: ஆரம்பிச்சது எப்படி? நானா நீயா? ஆரம்பிக்கல,
0: நீயும் நானும்.
1: கடைசியில் எப்படி முடிஞ்சிருச்சுன்னா, நீரே எல்லாம்,
0: நீரே எல்லாம்.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது டிரான்சிஷன் இல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன்,
0: டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: ஆண்டவர் வந்து யோசேப்பை பயன்படுத்தினப்போ பலர் வந்து பயன்படுத்தி அவருடைய வேல்யூ என்னன்னு தெரியாமலே அவரை பயன்படுத்திக்கிட்டாங்க. என்ன சொல்ல போனா, எந்த காரியத்தை செய்ய அழைக்கப்பட்டவன் என்பது தெரியாம அவன் அவங்க வீட்டு காரியத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. ஜெயிலர் வந்து அவன் காரியத்துக்கு அவனை பயன்படுத்திக்கிட்டான். அவருடைய காரியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை சிலர் அவர்களுடைய காரியத்துக்காக பயன்படுத்தி உங்களை தூக்கி போட்டாங்களா? திரும்பவும் சொல்றேன், ஆண்டவருடைய காரியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை சிலர் தங்களுடைய காரியத்துக்காக பயன்படுத்தி பலன் அடைஞ்சிருக்கலாம். ஆனா கைரோஸ் மொமெண்ட்ல உங்களுக்காக தேவன் குறிச்சிருக்கிற தருணம் வரும் பொழுது நீங்க அவருடைய காரியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பது வெட்ட வெளிச்சமாகும், வெளியரங்கமாகும்.
0: ஆமென்.
1: அப்பொழுது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எல்லாரும் கொடுத்து தான் ஆகணும் வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை கர்த்தரே உண்டாக்குவார். சரண்டர் ஆயினா ஆகணும், பணிஞ்சுனா ஆகணும், இச்சகம் பேசின அனைவரும் உங்களுக்கு முன்பாக அடங்கித்தான் ஆகணும். உங்களுக்கு எதிராக நின்னவங்க உங்க சார்பில் வந்துதான் ஆகணும்,
0: ஆகணும்.
1: இந்த மாதிரியான ஒரு பெரிய கனத்தோட ஆதியாம 41 யோசேப்பு நிக்கிறப்பதான் அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்கள், பொறுப்பு, அதிகாரம் எல்லாம் அவருக்கு வாரி என்ன செய்யப்படுகிறதுனா வழங்கப்படுகிறது. காரி துப்புனாங்க, இப்ப கர்த்தர் வாரி வழங்குறார்.
0: ஆமென், ஹல்லேலூயா.
1: காரி துப்புன ஒருத்தனுக்கு அதிகாரத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு?
0: வாரி வழங்குகிறார்,
1: வாரி வழங்குறாரு,
0: வாரி வழங்கு.
1: கைரோஸ் மொமெண்ட்ல இந்த சீசன்ல ஆண்டவர் தம்முடைய அதிகாரத்தை உங்களுக்கு வாரி வழங்குகிற ஒரு தருணத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்துட்டாரு,
0: வந்துட்டாரு. ஆமென். புத்திர சுவிகாரத்தை பெற்ற உங்களுக்கு அதிகாரத்தை வாரி வழங்குறாரு.
1: ஆரி துப்புனாங்கல்ல, வாரி வழங்குறேன் பாரு நான்.
0: ஆமென்.
1: ஆறி போனவன் சொன்னாங்கல்ல, வாரி வழங்க வந்திருக்கேன் உனக்கு.
0: ஆமென், ஹல்லேலூயா.
1: வாழ்க்கை நார் அடிச்சாங்க, நார் அடிச்சு நாரி போனவன் சொன்னாங்க. ஆனா உனக்கு என்னுடைய அதிகாரத்தை நான் வாரி வழங்குற,
0: ஆமென்.
1: ஒரு தருணத்துக்குள்ள நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன்ற ஆண்டவர்.
0: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: ஆறி துப்பனா, நாரி போனவன் சொன்னான். என்னடா நாம என்னென்னமோ சொல்லி இவனை ஓரம் கட்டினா, கடைசியில இவனுடைய நேரம் வர்றப்ப இவனுக்கு ஆண்டவர் காரியத்தை வாரி என்ன செஞ்சிட்டார்னா,
0: வழங்கிட்டாரு.
1: உங்களை எல்லாரும் குரோனோஸ்ல ஓரம் கட்டினாங்க, ஆனா உங்களுக்கான நேரம் வர்றப்ப கர்த்தர் வாரி வழங்குறாரு,
0: வாரி வழங்குறாரு. ஏன்னா நீங்க அவருக்குள்ள ஊறி தெளித்தது.
1: அப்படி சொல்லுங்க, அப்படி
0: உப்பு ஊருகாவுக்குள்ள ஊருந்துனால
1: சூழ்நிலையில இந்த மனுஷனுடைய ரணங்கள் எல்லாமே தானாவே என்னன்னா ஹீல் ஆகுது. அந்த உன்னத அனுபவத்தை குறிச்சு யோசேப்பு பேசும் பொழுது அந்த அதிகாரம் 41:50 பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 பிறந்தார்கள்.
0: அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள்.
1: யோசேப்பு,
0: என் வருத்தம் யாவையும்,
1: என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும்
0: நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி
1: மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான்.
0: நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயீம் என்று பெயரிட்டான்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: ஹீலிங் அதான் நம்ம தியானிச்சோம். மனாசே அற்புதம் வந்து மனநிலையில மாற்றத்தை உண்டாக்குது, காயங்களை ஆற்றுச்சு. ஆனா எப்ராயீம் பிளஸ்ஸிங் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலையில ஒரு பெரிய மாற்றம். தனக்கு தானாவே உண்டான ஹீலிங்க நன்றியோடு நினைவு கூறுகிற விதத்துல தான் இந்த மனாசே எப்ராயீம்ங்கிற பேரை யோசேப் என்ன செய்யறாருனா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சூட்டுகிறார். இந்த இடத்துல கவனிங்க, இந்த மாற்றத்தை பாருங்க, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை. மற்றவங்க தனக்கு செஞ்ச தீமைகளை குறித்து அவர் பேசல, தேவன் தனக்கு செஞ்ச நன்மையை குறித்து மட்டுமே பேசுறார். தேவன் எனக்கு என்ன செய்தார், வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ணினார், பலகி பெருக பண்ணினார். What God has done in my life.
0: Hallelujah. Hallelujah.
1: Adatha inda edathila avaru highlight pandraru.
0: Hallelujah. Hallelujah.
1: Heal aayirchina namakkundana kaayam aarirchina nama aandavar namakku enna senjaarungiradha highlight pannuvom. ஒருத்தன் அவனுக்குண்டான காயத்தையே ஹைலைட் பண்றான், மனநிலை என்ன செய்யல, மாறல. அவன் மனசுக்குள்ள என்ன வருத்தம் என்னன்னா
0: இருக்கு
1: இருக்கு இப்ப பாக்குறோம். வருத்தம் இருந்துச்சு, நிறைய வருத்தம் என்னன்னா
0: இருந்துச்சு.
1: வருத்தம்னா என் அப்பா வீட்டை குறிச்ச நினைவு எனக்கு என்னன்னா
0: இருந்துச்சு.
1: ஹோம் சிக்ல நான் என்ன செஞ்சேன்,
0: இருந்தேன்.
1: ஆனா இப்ப எனக்கு எந்த பாதிப்பு என் மனசுல என்னன்னா இல்ல. தன்னுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நிகழ்ந்த துயரங்களுக்கு எந்த மனுஷனையும் அவர் குற்றம் என்னன்னா சாட்டவே இல்லை. டோட்டலா அவர் என்ன செஞ்சிட்டார்னா மாறிட்டாரு.
0: எஸ் அல்லேலூயா, அல்லேலூயா.
1: அவருடைய சகோதரர் அவரை சந்திக்க வந்தப்போ அந்த சம்பாஷணையில ஒரு தரம் இருந்துச்சு. தன் சகோதரரோடு தன் சகோதரர்களை அவர் ஹேண்டில் பண்ண விதத்துல ஒரு காட்லி கம்பாஷன் இருந்துச்சு.
0: எஸ் அல்லேலூயா.
1: ஆண்டவர் யோசேப்ப நம்பி அவருடைய பிரதர்ஸ் வந்து யோசேப்போட கையில ஒப்பு கொடுத்தார்.
0: அல்லேலூயா, அல்லேலூயா.
1: என்ன யோசேப்பு தெரியும், பார வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டான்றது என்னன்னா
0: தெரியும்,
1: தெரியும். பழிக்கு பழி வாங்க மாட்டான்னு
0: தெரியும்,
1: தெரியும். ஒரே ஒரு உத்தரவுல அவங்க எல்லாரையும் ஜெயில அடைக்க மாட்டான்னு
0: யாரோக்கு நல்லா தெரியும்.
1: என்னுடைய ஆளுநர் அவனது கரத்துல நான் கொடுத்திருக்கிற பொறுப்ப
0: அதிகாரத்தை
1: கவனமாய் கையாளக்கூடியவன், அதற்கான விஸ்டம் அவனுக்கு உண்டு, அதற்கான ரெவலேஷன் அவனுக்கு உண்டு, அதற்கான மெச்சூரிட்டி அவனுக்கு
0: உண்டு
1: உண்டு என்கிற காரியத்துல தேவன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு.
0: எஸ் அல்லேலூயா, அல்லேலூயா.
1: அதனாலதான் இஸ்ரவேலின் கோத்திரங்களை நம்பி யோசேப்பு கையில் என்னன்னா ஆண்டவர் ஒப்படைத்தார்.
0: ஆமென், அல்லேலூயா.
1: யோசேப்பைய உடைச்சு ரெண்டு கோத்திரமாக்கிட்டாரு, எப்ராயீம்
0: மனாசே,
1: மனாசேன்னு மாத்தி விட்டார்.
0: அல்லேலூயா, அல்லேலூயா.

0: ஆண்டவரை உறிஞ்சாம அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நினைக்கிறது டேஞ்சரஸ்.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒரு பிளஸ்ஸிங்க சுதந்திரிக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் உண்டு, ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவரை எவ்வளவு உறிஞ்சணுமோ அவ்வளவு உறிஞ்சிக்கணும்.
1: எஸ்,
0: உப்புல ஊறின ஊறுகாய போல.
1: அல்லேலூயா.
0: தேவனை உறிஞ்சு கொள்ளாம, தேவனை அப்சர்வ் பண்ணாம ஒரு பிளஸ்ஸிங்க நாம ஹேண்டில் பண்றப்ப எல்லாத்தையும் கெடுத்து போட்டுருவோம். அதனாலதான் ஒரு மகத்தான காரியத்தை ஆண்டவர் தம்முடைய மகிமைய நம்மளை நம்பி கையில ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி நாம அவரை உறிஞ்சணும்னு விரும்புறார்.
1: எஸ்,
0: என்ன உறிஞ்சிக்கோ, என்னுடைய சமூகத்துல வாழ்ந்து நீரே என்னுடைய ஞானம், நீரே என்னுடைய ஜீவன், நீரே என்னுடைய பரிசுத்தம், நீரே என்னுடைய மீட்பு, நீரும் நானும் வேற அல்ல, நீரும் நானும் ஒன்றானோம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒருத்தனை கொண்டு வர்றாரு.
1: இந்த
0: அனுபவத்துல தன்னுடைய சகோதரரோடு யோசேப்பு பேசினப்போ யோசேப்பினுடைய சம்பாஷணையில ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு, காட் ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு. அல்லேலூயா. தேவனே பேசின மாதிரி இருந்துச்சு. யோசேப்பு பேசின பொழுது சகோதரருக்கு யார் பேசின மாதிரி இருக்கு?
1: தேவனே.
0: ஆதியாகமம் 45 தானே அந்த காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தின பொழுது அவருடைய இருதயம் எப்படி என்ன செஞ்சுச்சு? பொங்குச்சு. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால்
1: பொங்குகிறது
0: என்று சங்கீதம் 45 சொல்லப்பட்ட மாதிரி ஆதியாகமம் 45 யோசேப்பினுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்குது,
1: பொங்குது, ஜோடு சேருது. அல்லேலூயா.
0: இங்க வந்து யோசேப்பு வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். என்ன பால் வந்து இப்ப யார் கோர்ட்ல கிடக்குன்னா யோசேப்போட கோர்ட்ல இருக்கு. யானைக்கு ஒரு காலம் வந்தா இந்த பூனைக்கு ஒரு காலம் வரும்டா, அந்த காலம் வந்திருக்குடா.
1: இதுக்கு தாண்டா காத்திருந்தேன்,
0: இப்ப பாடுற அவங்களை நான் எப்படி உதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ரிவெஞ்ச் மோடுக்கு என்ன போல
1: அல்லேலூயா.
0: அவருடைய சம்பாஷணையில அப்படி ஒரு காட்லினஸ். அதான் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல அருமையா இருக்கும். உப்பானது சாரமற்று போனால் அது எதனால் சாரமாக்கப்படும் என்கிற அந்த மலை பிரசங்கத்தினுடைய வரிகளை அவங்க ரொம்ப அருமையா மொழிபெயர்த்திருப்பாங்க நவீன விதத்துல. இஃப் யூ லாஸ்ட் யுவர் சால்டினஸ், ஹவு பீப்புள் வில் டேஸ்ட் காட்லினஸ். நீ உன்னுடைய சாரத்தை நீ இழந்து போவ அப்படின்னா எப்படி ஜனங்கள் ஆண்டவரை ருசிப்பார்கள்? யோசேப்பு பேசுறப்ப ருசிக்குது. பசியோட வந்தவங்களுக்கு யோசேப்பு பேசுறப்ப ருசிக்குது. பஞ்சத்துல அடிபட்டு வந்த அந்த பரதேசிகளுக்கு யோசேப்பு பேசுறப்ப அவங்க தேவனை என்ன செய்கிறார்கள்? ருசிக்கிறார்கள்,
1: ருசிக்கிறார்கள்.
0: என்ன விற்று போட்டதை குறிச்சு நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், விசாரப்பட வேண்டாம்,
1: விசனமா இருக்க வேண்டாம்.
0: இப்ப நான் உங்களுக்கு வசனத்தை நான் போதிக்கிறேன். உங்களுக்கு ஜீவரட்சனை செய்வதற்காக தான் உங்களுக்கு முன்னாடி என்ன தேவன் என்ன செய்தார்?
1: அனுப்பினார்.
0: உங்களை நான் ஆதரிப்பேன், உங்களை நான் காப்பாற்றுவேன், உங்களை நான் பாதுகாப்பேன். பொங்குது இருந்த என்ன செய்தனா?
1: பொங்குது,
0: பொங்குது. அதுல எந்த கசப்பு என்னன்னா
1: இல்லவே
0: இல்ல.
1: அல்லேலூயா.
0: His brothers saw God's standard in Joseph's life.
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: தேவனுடைய தெய்வீக தரத்தை யோசேப்போட பேச்சில், யோசேப்போட பார்வையில, யோசேப்போட ஒவ்வொரு அசைவிலையும் அவங்க தெளிவா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த நேரத்துல யோசேப்பு தன்னுடைய வருத்தங்களை மனசுல வச்சு அவரா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல. அவர் ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள என்னன்னா வரல. ஆனா இங்க அவற்றை நம்ம பார்க்கிறது எல்லாமே ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட், தரம்,
1: தரம்.
0: யோசேப்போட வாழ்க்கையில கரம் இருக்கு அப்படிங்கறத எல்லாரும் கண்டது ஒரு காலம். இப்ப யோசேப்போட வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் மட்டும் இல்ல, ஆண்டவருடைய தரமும் இருக்குங்கிறத எல்லாரும் அறிந்து தேவனை மகிமைப்படுத்துகிற இன்னொரு சீசனுக்குள்ள ஆண்டவர் ஜோசப் என்ன பண்ணியிருந்தார்னா கொண்டு வந்தார்.
1: ஆமென்.
0: 55 யோசேப்போட மனசு கோபத்துல கொதிக்கல, கொந்தளிக்கல.
1: அல்லேலூயா.
0: தன்னுடைய சகோதரர் மேல எந்த ஒரு வன்மத்தையும் அவர் என்னன்னா கக்கல. அவர் வாமிட் பண்ணவே என்னன்னா
1: இல்லை,
0: இல்ல பழிக்கு பழி வாங்க துடிக்கல.
1: அல்லேலூயா.
0: இப்படி கட்டி அணைக்கிறாரு, முத்தம் கொடுக்கிறாரு.
1: அல்லேலூயா.
0: அந்தாண்டா உங்களுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி தன் அவர்களுக்கு அறிமுகம் செய்கிறார். யோசேப்பு தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள அந்த அதிகாரம் 45 பொங்கி வழிகிறார்.
1: பொங்கி வழிகிறார்.
0: அங்க ஆத்திரம் இல்ல, பாத்திரம் பொங்கி வழியுது.
1: என்
0: தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர், என் பாத்திரம் ரம்பி வழிகிறது.
1: ஆமென்.
0: ரம்பி வழிகிறாரு.
1: ஆமென்.
0: அன்பினால நிரம்பி வழிகிறார், மனதுருக்கத்தினால நிரம்பி
1: வழிகிறார்.
0: வழிகிறார்.
1: ஆமென்.
0: அவர் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள பொங்கி வழிந்தார்.
1: பொங்கி வழிகிறார்.
0: ஒரு பால் பானை பொங்கி வழியும் பொழுது கம்ப்ளீட்டா அந்த பானை மறைஞ்சிருதா?
1: மறைஞ்சிருது.
0: இதுவரை பாத்திரத்துல பால் நிறைஞ்சிருந்துச்சு. அந்த பாத்திரத்தை சூடாக்குறப்ப பொங்கி வழியிற அந்த அனுபவத்துல பாத்திரம் என்னன்னா மறைஞ்சிருது.
1: மறைஞ்சிருது.
0: குரோனோஸ்ல நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல நிறைஞ்சிருந்தத உலகம் பார்த்துச்சு. ஆனா உங்க கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப உங்களை நிறைச்சிருந்த தேவனுடைய பிரசன்னம் உங்க மூலமா பொங்கி வழிஞ்சு உங்களை முற்றிலுமா மறைச்சிருக்கிறத இந்த உலகம் பார்க்குது.
1: ஆமென்.
0: பொங்கி வழியிறப்ப பொங்கி வழியிற பொங்கல் பானை கம்ப்ளீட்டா என்ன செய்யுதுன்னா
1: மறைஞ்சிருது.
0: அப்படியே மறைஞ்சிரும்.
1: மறைஞ்சிரும்.
0: நீங்க தேவனுக்குள்ள நிறைஞ்சிருந்தது ஒரு காலம், தேவனுக்குள்ள சுத்தமா உங்களை நீங்களே அடையாளம் காண முடியாத அளவுக்கு மறைஞ்சிருந்தது இன்னொரு காலம்.
1: ஆமென்.
0: அதான் உங்களுக்கான மொமெண்ட்.
1: எஸ்.
0: அல்லேலூயா. அவரிடத்துல அவரையே பார்க்க முடியல. பொங்கி வழிந்த பாத்திரம் நிரம்பி வழிந்த தேவனுக்குள்ள யோசேப்பு என்னன்னா டோட்டலா மறைஞ்சிட்டாரு. இப்பவும் ஒண்ணு இல்ல, தேவனுக்குள்ள நிறைஞ்சுதான் இருக்கோம் எல்லாரும். ஆனா உறவாடுறப்ப எல்லாம் பொங்கி வழிகிறாரு, நம்ம அவருக்குள்ள மறைஞ்சிடறோம்.
1: மறைஞ்சிடறோம்.

0: சுத்தமா யோசேப்பு என்னன்னா தேவனுக்குள்ள மறைஞ்சிட்டார்,
1: மறைஞ்சிட்டார்.
0: அந்த அனுபவத்துல யோசேப்பு பேசின பொழுது அந்த பேச்சுல யோசேப்பு தெரியல, யோசேப்பு வழியாக பேசின தேவன் தான் தெரிந்தார். தேவனுடைய நிதானம், தேவனுடைய மனதுருக்கம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய அரவணைப்பு, தேவனுடைய பராமரிப்பு. மொத்தத்துல சொல்ல போனா அவன் உப்புல ஊர்ன ஊருகான்றது, உப்புல ஊற வச்ச எலுமிச்சம்பழங்கிறது. அவ்வளவு சாஃப்டா நடக்கிறார்,
1: அப்பட்டமாக தெரிகிறது.
0: தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை யோசேப்பு கையாண்ட விதம் அவருடைய பதவிக்கு அழகு சேர்த்தது. அவரு பதவியில் இருந்ததுனால அவர் எல்லாரும் மதிக்கல. அவர் அந்த பதவியில் அமர்த்தப்பட்ட பொழுது அந்த பதவிக்கே ஒரு மரியாதை வந்துச்சு.
1: எஸ்,
0: ஆளுநர்னா இப்படி தாண்டா என்னன்னா இருக்கணும். ஆதரிக்கிறதுக்காக தான், எல்லாரையும் ஆதரிச்சு பஞ்சத்துல அழியாம பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த அதிகாரம் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை யோசேப்பு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. யாருக்காவது பழைய வருத்தங்கள் ஞாபகம் வருமா? இந்த உன்னதமான அனுபவத்துல
1: ஏ
0: தேவனுடைய கரம் நம்ம லைஃப்ல இருந்தா மட்டும் போதாது, தேவனுடைய தரமும் என்ன செய்யணும் நம்ம லைஃப்ல காணப்பட வேண்டும். அது ஓவர் நைட்ல என்ன செய்யாதுன்னா
1: வராது.
0: இந்த ஸ்டாண்டர்ட நாம அடையிற வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை நம்பி தம்முடைய காரியத்தை நம்மிடத்துல ஒப்படைக்க முன் வருகிறது என்னன்னா
1: இல்லை.
0: நீங்க ஆவீத நம்பி சவுல தாவீதனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்த தேவன் ஒருமுறை கூட தாவீத சவுலுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஏன்னா இந்த விஷயத்துல சவுல் என்னன்னா நம்ப முடியாது, கொன்னுருவான், வருங்காலத்தை கொன்னு புதைச்சிருவான். அதனால எத்தனை முறை ஈட்டியை வச்சு குறி பார்த்து எரிஞ்சாலும் குறி என்னன்னா தவறிக்கிட்டே இருக்கு.
1: எஸ்,
0: தாவீத சவுலுடைய கரத்துல ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவே என்னன்னா இல்ல. ஏன்னா சவுல்ட என்ன இல்லைன்னா தரம் இல்ல. சவுலிடத்துல தரம் இல்ல. ஆனா அதே நேரத்துல தாவீதனுடைய கரத்துல ஆண்டவர் ஏன் சவுல ரெண்டு முறை ஒப்பு கொடுத்தாருன்னா தாவீது தனிப்பட்ட விதத்துல ஒரு ஸ்டாண்ட் என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். அவனுடைய வாழ்க்கையில என்னோட ஸ்டாண்டர்ட் இருக்கு, அவன் என்னோட உறவாடுறவன், அவ்வளவு எளிதுல கத்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல கையை போட்டு குற்றவாளியாக மாட்டான் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பகத்தன்மைய தாவீத குறிச்சு யாற்ற இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு இருந்துச்சு. வழங்கும் பொழுது சொல்லுவாங்க சாமி வரம் கொடுக்கிறது பூசாரி எப்படி இருக்கிறாரா, அவரே தடையா இருக்கிறாருங்கிற மாதிரி. நாம தடையா இருக்கிறது தேவனுக்கு விருப்பம் என்னன்னா
1: இல்லவே இல்லை.
0: இல்ல
1: இல்லை,
0: அப்படி மடையில வர்ற தண்ணி மாதிரி என்ன செய்யணும்னா குபு குபுன்னு பொங்கி வரணும். மடையில வர்ற
1: தண்ணி போல குபு குபுன்னு பொங்கி
0: வயல்வெளிக்கு என்னன்னா பாயக்கூடிய இடத்துல இருக்கணும். அதனால நம்மளே தடையா இருக்கிறத தேவன் விரும்பல.
1: எஸ்,
0: நீ தண்ணி ஓடி வருகிற ஒரு மடையாக.
1: எஸ்,
0: மடை என்ன தெரியுதா, ஒரு ரிசர்வாயர்ல இருந்து, ஒரு கண்மாயில இருந்து, ஒரு ஊரணியில இருந்து வயலுக்கு தண்ணி பாயும்படி திறந்து விடுகிற ஒரு சின்ன ஷட்டர் மாதிரி இருக்கும் மடை. கிராமங்கள்ல ஒவ்வொரு நீர்நிலைகள்ல அந்த மாதிரி சின்ன சின்ன மடைகளை வச்சிருப்பாங்க. டேம்ல பார்த்தா பெரிய ஷட்டர் இருக்கும், இங்க வந்து சின்ன மடை. இந்த எனக்குலாம் இன்னும் சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு, நான் வசித்த புல்வாய்க்கரை அப்படிங்கிற கிராமத்துல ஆரஞ்சு மடை, குமிழி மடை, இந்த மடைகள் மூலமா தான் பெரிய அந்த வயல்களுக்கு தண்ணி என்னன்னா கண்மாயிலிருந்து அதை திறந்து விடுவாங்க, மடை வழியா தான் வரும். இது டேம்ல இருக்கிறது, பெரிய அணைக்கட்டில் உள்ளது. ஆனா சின்ன நீர்நிலைகள்ல குட்டி குட்டி மடைகளா இருக்கும். அந்த மடைய போல நம்ம இருக்கணும், நம்மளே தடையா இருந்துடக்கூடாது. அதனால அவர் பாக்குறாரு, டேய் உனக்குள்ள எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன், வச்சிருந்து என்ன செய்ய, நீயே தடையா இருக்கிறிய, மடையா இருப்பேன்னு நினைச்சு உன் கையில எல்லாத்தையும் கொடுத்தா நீ என்ன அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறியடா, நான் வரம் கொடுத்துருக்கிறேன், நீ தடையா இருக்கிறியடா,
1: மடையான்னு சொல்ல மாட்டேன்.
0: அதனால நாம் அவருடைய காரியத்தை நாம கையாளும் பொழுது அதில் ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் இருக்கணும்னு சொல்லி தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறார்.
1: ஆமென்.
0: அதனாலதான் 1 Samuel 24 சரி, 1 Samuel 26 சரி, ஆண்டவர் ரெண்டு முறை சவுல தாவீதனுடைய கையில ஒப்பு கொடுத்த அந்த தருணத்துல சவுல் மேல தாவீது கை போட துணியவே என்னன்னா
1: இல்லை,
0: ரொம்ப கவனமா இருந்தார், ஜாக்கிரதையா இருந்தார் அந்த தருணத்தை ஹேண்டில் பண்றதுக்கு. சில அக்கேஷனை, சில தருணங்களை நாம ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு தேவை பவர் இல்லை, மெச்சூரிட்டி. கூட இருந்த தளபதி அபிசாய் சொன்னது மாதிரி ஒரே குத்தா என்ன செஞ்சிருக்கலாம்,
1: குத்தி போட்டிருக்கலாம்,
0: குத்தி போட்டிருக்கலாம், பழிக்கு பழி என்ன செஞ்சிருக்கலாம்,
1: வாங்கியிருக்கலாம்.
0: அங்கதான் அவனுடைய அந்த ஸ்டுவர்ட்ஷிப்பை பார்த்து பிரமிக்கிறாரு சவுல். ஏன், நான் உனக்கு தீமை செஞ்சேன், நான் உனக்கு தீமை செஞ்சிருந்து நீ எனக்கு இன்னைக்கு என்ன பண்ணா நன்மை செஞ்ச, உன்கிட்ட நான் பாக்குறது ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட நான் என்ன செய்யறேன் பாக்குறேன். உன் கூட இருக்கிறவன் எனக்கு விரதமா ஒரு ஸ்டாண்ட் எடுத்த பொழுது அந்த ஸ்டாண்டுக்கு நீ துணை போகாம ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட என்னங்கறத எனக்கு நீ வாழ்ந்து காட்டிட்ட.
1: அல்லேலூயா.
0: நிச்சயம் உன்கிட்ட ஆண்டவருடைய சாரா இருக்கிறதுனால ஆண்டவருடைய அதிகாரமும் உன் கையில வரும். ஆண்டவர் சாரத்தை ஏத்திட்டு தான் அதிகாரத்தை கொடுக்கிறாரு. இந்த சாரத்தை தாவீதுக்குள்ள சவுல் பார்த்த உடனே அவருக்கு தீர்க்க தரிசனம் வருது, நீ நிச்சயமா ராஜாவா இருப்ப, இஸ்ரவேலுடைய ராஜ்யம் உன்னுடைய நாட்கள்ல நிலைவரப்படும், நீ பெரிய காரியங்களை செய்வ, நீ மேன்மேலும்
1: பலப்படுவாய்,
0: உன்னுடைய நாட்கள் வரும்போது என் சந்ததியை மட்டும் என்ன செஞ்சிடாத,
1: வேற இருத்துறாத.
0: அதனைய ரிக்வெஸ்ட், ராஜா வருங்கால ராஜாட்ட என்ன வைக்கிறார்னா ஒரு விண்ணப்பத்தை
1: வைக்கிறார்.
0: இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை
1: வேறு அறுப்பதில்லை என்றும்,
0: என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும்,
1: கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்ற
0: வருங்கால ராஜாட்டே என்கிட்ட தான் இந்த இல்ல, ஆனா உங்ககிட்ட ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால ஐ ரிக்வெஸ்ட் யூ. கை போடாம தன்னை காத்து கொள்ளல, அவளுடைய குடும்பத்தார் யாரு மேல என்ன செய்யலனா
1: கை போடல,
0: இவனை தன்னுடைய மகனாகிய மேவிபோசேத்தை கொண்டு வந்து தன்னுடைய தன்னோட அசனம் பண்ண
1: வச்சான்.
0: தீமை செய்த சவுலுக்கு நன்மை செய்த ஆவிதுக்குள்ள காணப்பட்ட என்ன என்ன தெரியுமா, ஆண்டவர் வந்து என்ன மாதிரி டீல் பண்றாருங்கிறத யாருக்கு புரியல, ஆவிதுக்கு புரியல. ஏற்கனவே நம்ம தியானிச்ச செய்தியில ஒரு சின்னதை நான் உள்ள சொல்லிட்டு போறேன், இப்பவாவது என் மாமனாரே என்ன நீங்க நம்புவீங்களா, என்னை ஆளுகிற மன்னவரே இப்பமாவது என்ன நீங்க என்ன செய்வீங்களா,
1: நம்புறீங்களா,
0: உங்க மேல நான் கை போடல பாத்தீங்களா, உங்களை நான் கொலை செஞ்சிருக்கலாம், ஆனா இவ்வளவு உங்க மேல உங்க நலன்ல அக்கறையா இருக்கிற என்ன பார்த்து நான் உங்களுக்கு விரோதமா சதி செய்யறேன்னு சொல்லி ஊரெல்லாம் தூற்றுறீங்களே மாமா,
1: என்ன தெள்ளுப்பூச்சி போல வேட்டையாடுறீங்களே மாமா,
0: இது உங்களுக்கு நியாயமா மாமா அப்படின்னு சொல்லி சவுல் வந்து தன்னை புரிஞ்சுக்கிறவாருன்னு சொல்லிதான் அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாரு. ஆனா அந்த டெஸ்ட் வந்து சவுல் வந்து தாவீதை நம்புவதற்காக தேவன் வச்ச அனுமதிச்ச சோதனை அல்ல. தாவீதை நம்ப முடியுமா என்பதை பரிசோதிச்சு பார்க்க தேவன் அலோ பண்ண டெஸ்ட்.
1: ஆமென்.
0: டெஸ்ட்ல யார் பாஸ் பண்ணிட்டா? தாவீது பாஸ் பண்ணார்.
1: ஹல்லேலூயா.
0: இதுதான் யாரும் ஹைலைட் பண்றான்னா அபிகாயிலும் ஹைலைட் பண்றான். 1 சாமுவேல் 25 இவர் டேவிட் உன்னை கத்த நம்புறாரு, உன்னை ஆண்டவர் என்ன செய்றாருனா
1: நம்புறாரு
0: நம்புறாரு. அதனால நீ கவனமாரு, நீ எப்படி இரு?
1: கவனமாயிரு
0: கவனமாயிரு. ஆண்டவருடைய நீயா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துறாத, பர்சனல் ரிவெஞ்ச் என்ன செஞ்சிடாத
1: எடுத்துறாத
0: செஞ்சிடாத. நீ ஆண்டவருடைய காரியத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கிற, உன்னுடைய மொமெண்ட் கிட்ட வந்துருச்சு, உன்னுடைய கைரோஸ் மொமெண்ட் என்ன செய்து ரொம்ப சமீபித்து வருது. இந்த நேரத்துல மிஸ்டேக் என்ன செஞ்சிடாத
1: பண்ணிராத.
0: உனக்கு விரோதமா அநேக தப்பு செய்யலாம், நீ தப்பு செஞ்சிடாத, ஏன்னா நீ உப்புல ஊறுறவன்.
1: ஆமென்.
0: உனக்கு வாரி வழங்க போறாரு, நீ தான் வருங்காலம், நீ தான் இஸ்ரவேலின் ஆண்டவன், நீ தான் வருங்கால அதிபதி.
1: இப்ப பிள்ளை ஆண்டான், நீ தான் அதிபதி ஆண்டவன்.
0: ஆண்டவரை நம்புனா நமக்கு நன்மை கிடைக்கும். ஆனா நம்மள ஆண்டவர் நம்பிட்டார்னா அவருடைய மகிமை அப்படி வாரி வழங்கிடுவார்.
1: ஆமென்.
0: அதனால கையாள தெரியாதவன் கையில ஆண்டவர் ஆளுகையை கொடுக்கிறது என்னன்னா
1: இல்லை
0: இல்ல. கொடுத்தா எல்லாத்தையும் மொத்தமா என்ன செஞ்சிருவான்னா
1: எடுத்து போட்டுருவான், அழிச்சு போட்டு.
0: அதனால நீங்க மைனரா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு ஓனர்ஷிப் கொடுக்கல. நீங்க இன்னும்
1: மைனர்
0: மைனரா இருக்கிறதுனாலதான்
1: ஓனர்ஷிப்
0: உங்களுக்கு ஓனர்ஷிப் கொடுக்கல.
1: எஸ்.
0: நீங்க மேஜர் ஆகுறப்ப
1: நீங்க கேட்காமே கொடுத்துருவாங்க.
0: நீங்க மேஜர் ஆகி மெச்சூர்ட் ஆகுறப்ப ஆண்டவர் கண்டிப்பா என்ன கொடுப்பாருன்னா ஓனர்ஷிப்பை கொடுப்பாரு. அப்போ உங்க ஸ்டியூவர்ட்ஷிப்ல ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் இருக்கும்.
1: ஆமென்.
0: அதனாலதான் கைரோஸ் மொமெண்ட் வர்றதுக்காக ஆண்டவர் குரோனோஸ்ல நம்மளை உப்புல போட்டு ஊற வச்சு ப்ரிப்பேர் பண்ற.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நமக்கு ஹி ஹஸ் ப்ரிப்பேர்ட் எவ்ரிதிங் இன் அட்வான்ஸ். But the thing is, he wants to prepare you and me. நமக்கான காரியத்தை ஆண்டவர் எப்பவும் என்ன செய்தார்னா ஆயத்தப்படுத்திட்டாரு. இப்ப அதுக்காக உங்களை என்னை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துற.
1: ஆமென்.
0: அறுத்து ஊர்கா போட்டு,
1: எஸ்,
0: உப்புல போட்டு.
1: ஆமென்.
0: ஆரம்பிச்சது நீங்களும் நானும் தான் ஆரம்பிச்சோம். ஆனா முடிக்கிறது எப்படி முடியுதுனா நீங்க தான் இனிமேல் எல்லாம் முடியும்.
1: நீங்க தான் இனிமேல் எனக்கு எல்லாம்.
0: நீங்க வேற நான் வேற
1: இல்லப்பா
0: இல்லங்கிற இடத்துல வந்து முடியறப்ப நம்முடைய அணுகுமுறையில நம்முடைய பேச்சுல நம்முடைய சம்பாஷணையில காணப்படுறது எல்லாமே டிவைன் ஸ்டாண்டர்ட். பூவோட சேர்ந்த நாரம் மணக்கிறத போல. நம்ம வாழ்க்கையில அவருடைய வாசனை. நீங்க பாருங்களேன், 1 சாமுவேல் 30 6 சிக்லாக்ல வந்து அமலேக்கியர் தாவீதனுடைய காரியம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போனப்ப தாவீதோட இருந்த கும்பல் எப்படி மாறுது பாருங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்.
1: சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளை நிமித்தம் மனக்லேசமானதினால்,
0: தங்கள் குமாரர் குமாரத்திகளை நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை
1: திடப்படுத்திக் கொண்டார்.
0: அதாவது என்னன்னா, இப்ப தேவனை உறிஞ்சிக்கிட்டான்.
1: எஸ்,
0: அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரஷர்ல தேவன் என்ன செஞ்சுக்கிட்டான், உறிஞ்சுக்கிட்டார். இப்ப ஆண்டவர் அந்த சேனைய கொள்ளையடிச்சவங்களை கொள்ளையடிக்க என்ன செய்யறாருனா, கிருபை செய்கிறார். நீ போ, நீ சகலத்தை என்ன செய்வேன்னா,
1: திருப்பிக் கொள்வார்.
0: எல்லாரும் எதிரா நின்னப்ப தாவீதுக்கு சாதகமா தாவீதோடு இருந்து இடைப்பட்டது தேவன் மட்டும்தான். தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு தேவன் என்ன செய்தா, பேசினார். ஆனா வசனம் 20வது வசனம் பாருங்க, 19, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும்,
1: சிறியதிலும்
0: பெரியதிலும்
1: குமாரரிலும்
0: குமாரத்திகளிலும்
1: ஒன்றும் குறைபடாமல்
0: எல்லாவற்றையும்
1: தாவீது திருப்பி கொண்டான்.
0: எல்லா ஆடு மாடுகளையும்
1: தாவீது பிடித்து கொண்டான்.
0: எல்லாம் பாருங்க, தாவீது திருப்பி கொண்டான், தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி,
1: இது தாவீதின் கொள்ளை என்றார்கள்.
0: இது தாவீதின்
1: கொள்ளை.
0: This is David's spoil. David's plunder. This plunder belongs to David. இந்த கொள்ளை யாருடையது?
1: தாவீதினுடையது.
0: தாவீதினுடையது. நான் தாவீது என்ன சொன்னாரு, அதுக்கு ஓனர்ஷிப் எடுத்தாரா?
1: எடுக்கவே இல்லை.
0: ஆக்சுவலா எல்லாரும் ஓனர்ஷிப் யாரு கொடுக்கறாங்க?
1: தாவீதுக்கு கொடுக்கிறார்கள்.
0: ஆனா இவர் உப்புல ஊர்ன ஊருகா.
1: ஆமென்.
0: இவர் தேவனை கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்ட மனுஷன், தேவனை உறிஞ்சிக்கிட்ட மனுஷன்.
1: எஸ்.
0: ஆனால் அவங்க எடுத்த ஸ்டாண்ட் வந்து இவர் எடுக்கல. டேய், எவனும் தொடக்கூடாது அப்படின்னு என்ன செய்யல,
1: சொல்லல,
0: சொல்லல. இவனுக்கு போறான் பாருங்க, நம்மளோட வராத எவனுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா,
1: கொடுக்க கூடாது.
0: நாங்க போய் அடிச்சு புடிச்சு கொண்டு வருவோம், வராம விடாய்த்து போய் உட்கார்ந்தவனுக்குலாம் நாங்க என்ன செய்யணுமா,
1: கொடுக்கணுமா,
0: கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஒரு ஸ்டாண்ட் என்ன செய்யறாங்கன்னா, எடுக்கிறாங்க. வாசிக்கலாமா 21 வசனம்?
1: விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல்
0: பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது,
1: இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள்.
0: தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து
1: அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான்.
0: இதான் ஸ்டுவர்ட்ஷிப். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஏண்டா எல்லா பேலும் சேர்ந்து கல்லெடுத்தீங்க,
1: என்ன
0: கொஞ்ச நேரத்துல மாறிட்டீங்களடா, உங்களை எல்லாம் நம்ப முடியுமா, என்னால மனுஷங்களாடா நீங்க எல்லாம் வந்துட்டு, புத்தி எட்ட பசங்களா,
1: மிருகண்டா நீங்க.
0: அவரு எவ்வளவு, நீங்க உங்களுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு தான் களை போறோம், எங்களுக்கு எல்லாம் களை போறாது, என்ன உங்களுக்கு தான், உங்களுக்கு எல்லாம் ஓடுறது ரத்தம், எங்களுக்கு போடுறது சாக்கடையா? இந்த மாதிரி லெப்ட் அண்ட் ரைட் என்ன செய்யல,
1: வாங்கல.
0: என்னப்பா வர்றப்ப டயர்ட் ஆயிட்டீங்களே, என்னாச்சு, ஏன் வந்து நீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப எல்லாரும்? ஒன்னும் பிரச்சனை இல்லையே, ஒன்றும் ஏன் நல்லா தானே வருவீங்க, ஏன் அப்செட் ஆனீங்க நீங்க அப்படின்னு, ஜஸ்ட் லைக் ஒரு ஃபாதரை போல ஒரு கம்பாஷனேட்டா என்ன செய்யறா, நான் சுக செய்தியை
1: விசாரித்தான்.
0: அந்த வசனத்துக்கு வாங்க 21 எப்படி இருக்கு?
1: சுக செய்தி,
0: சுக செய்தியை.
1: இந்த சுக செய்தின்ற வார்த்தைய அருமையான நம்முடைய இலங்கை மக்கள் தான் கேட்பார்கள். சுக செய்தியை சொல்லுங்க பிரதர்.
0: Hallelujah. He saluted them, இருக்கு. He called them success, வெற்றி அப்படினு சொன்னார் இருக்கு.
1: He greeted them.
0: தமிழ்ல தான் ரொம்ப அழகா இருக்கு. சுக செய்தியை,
1: சுக செய்தியை சாரித்தான்.
0: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தீங்க இன்னைக்கு யுத்தத்துக்கு போறப்ப? ரொம்ப டயர்டா இருந்தீங்க, ஓய்வு எடுத்தீங்களா கொஞ்சம்? ரொம்ப ரொம்ப பயந்துட்டீங்களோ என்ன? ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை, பயப்படாதீங்க. எல்லாத்தையும் ஒண்ணுதான் நினைச்சாச்சுன்னா திருப்பியாச்சு, இனிமே வந்து நோ வரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெச்சூரிட்டி.
1: Hallelujah.
0: Seasoned leader and father. அப்பொழுது தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில்
1: பொல்லாதவர்களும்
0: பேலியாளின் மக்களுமான எல்லாரும்
1: அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுக்க கொடுப்பது இல்லை.
0: அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும்
1: தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டுமே.
0: சாமி வரம் கொடுக்கிறப்ப பூசாரி என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா
1: தடையா நீ
0: இடம் கொடுக்க மாட்டீங்க,
1: இடம் கொடுக்க மாட்டேங்குது.
0: அதற்கு தாவீது என் சகோதரரே
1: கர்த்தர் நமக்கு தந்ததை
0: கர்த்தர் எனக்கு தந்ததை அப்படின்னு
1: சொல்லல. அல்லேலூயா.
0: நோ நோ நோ மை பிரதர்ஸ், டோன்ட் பி செல்ஃபிஷ் வித் வாட் தி லார்ட் ஹஸ் கிவன்.
1: Hallelujah. Hallelujah.
0: What the Lord has given to me, அப்படின்னு சொல்லல. What the Lord has given to us. What the Lord has given to you and me. எனக்கு இது ரொம்ப தொடும் பாருங்க.
1: Hallelujah.
0: எனக்கு கொடுத்ததுன்னு எல்லாரும் ஓனர்ஷிப் யாரு கொடுக்கறாங்க?
1: தாவீதுக்கு.
0: தாவீது கொடுக்கறாங்க. ஆனா தாவீது சொல்றாரு, டேய் நீங்க இல்லாம நானா வந்துட்டேன், நம்ம எல்லாரும் சொல்லுங்கடா,
1: நமக்குன்னு சொல்லுங்க,
0: அத்தை நமக்கு தந்ததுன்னு சொல்லுங்கடா. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இங்க ஓனர்ஷிப் எல்லாருக்கும் என்ன செய்றாருனா
1: வாரி வழங்குகிறார்,
0: தாவீது கொடுக்கிறாரு. கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில்
1: ஒப்பு கொடுத்தார்.
0: இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பா?
1: யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ
0: அவ்வளவு ரசுகலண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும்.
1: சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றான்.
0: அப்படியே அன்னால் முதற்கொண்டு நடந்து வருகிறது.
1: அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இதாண்டா ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட தான் எல்லாரும் என்ன செய்யணும்,
1: எடுத்தாக
0: இனிமே ஃபாலோ பண்ணணும்னு அங்க ஒரு நியூ ஸ்டாண்டர்ட டேவிட் என்ன செட் பண்றார்.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: அங்க அந்த வெற்றிக்கான ஓனர்ஷிப் எடுக்கல. தேவன் தனக்கு தந்த அந்த வெற்றியை அவர் கையாண்ட விதம் அது எவ்வளவு அருமையா, அதுல காணப்பட்ட உக்ரானத்துவம் ஸ்டுவர்ட்ஷிப். யூதாவில் இருக்கிற மூப்பர்களுக்கெல்லாம் பங்கு அனுப்பி அதுக்கு ஆசீர்வாத பாகன்னு
1: பேர் வச்சு
0: பேர் வச்சு.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: தசமபாகத்திலே திணறவங்க இருக்கிறப்ப
1: ஆசீர்வாதம்
0: ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவங்க ஆசீர்வாத பாகம் வரைக்கும் போறான்.
1: ஆமென். அல்லேலூயா. 26
0: தாவீது சிக்லாக்குக்கு வந்தபோது
1: அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி,
0: இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று
1: சொல்ல சொன்னான்.
0: சொல்ல சொன்னான்.
1: சொல்ல சொன்னான். அல்லேலூயா.
0: இந்த கும்பல தான், இந்த அடிதடி கும்பல தான், இந்த அடாவடி கும்பல தான், இந்த கரடுமுரடா இருக்கிற கும்பல தான்.
1: அல்லேலூயா.
0: பின் நாட்கள்ல தாவீதுனுடைய படையில பராக்கிரமசாலிகளாய் மாறுகிறார்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: ரூடா இருந்தவன், ரஃபா இருந்தவன் எல்லாம் தாவீதோட லீடர்ஷிப்ல.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: ஒவ்வொருத்தனும் அசகாய சூரனை என்ன செஞ்சிட்டான்னா
1: மாறிட்டான். அல்லேலூயா.
0: பராக்கிரமசாலியோட இருக்கிறவனும் பராக்கிரமசாலியா தானே என்ன செய்வான், இருப்பான்
1: இருப்பான்.
0: இதே மாதிரி இன்னொரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். கைரோஸ் மொமெண்ட்ல நாம ரொம்ப நமக்கு ஸ்டுவர்ட்ஷிப்ல நம்ம திணற கூடாதுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் ஓனர்ஷிப்பை நமக்கு என்ன செய்யல, கொடுக்கல. அதுக்கான மெச்சூரிட்டியை குரோனோஸ்ல நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், சிருஷ்டிக்கிறார். நியாயாதிபதிகள் 7 15 வசனம் வாசிக்கலாமா? ஆண்டருடைய கைரோஸ் மொமெண்ட்ல ஆண்டருடைய காரியங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகுது. தேவன் கிரியை செய்ய தொடங்கிட்டார், பிகின் ஆயிருச்சு. கிதியானை கொண்டு மீதியானியருடைய சேனையை ஆண்டவர் கலங்கடிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த சூழ்நிலையில் வசனம் 25 24 கிதியோன் எப்ரஹாம் மலைகள் எங்கும் ஆட்களை அனுப்பி
1: மீதியானியருக்கு விரோதமாய் இறங்கி
0: பெத்தாபராய் இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து
1: அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டி கொள்ளுங்கள் என்று சொல்ல சொன்னான்.
0: அப்படியே எப்ரஹாம் மனுஷர் எல்லாரும் கூடி
1: பெத்தாபராய் இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டி கொண்டு
0: மீதியானியரின் இரண்டு அதிபதிகளாகிய ஓரேபையும்
1: சேபையும் பிடித்து
0: ஓரேபை ஓரேப் என்னப்பட்ட கண்மலையிலும்
1: சேபை சேப் என்னப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு
0: மீதியானியரை துரத்தி
1: ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோன் இடத்துக்கு கொண்டு வந்தார்கள்.
0: அவங்களுக்கு பாருங்க, கொஞ்சம் ஜெயிச்ச உடனே தலகால் புரியாம ஆடுறான். ஏழாவது அதிகாரத்தில் பெற்ற வெற்றிய அவங்களால ஹேண்டில் பண்ண என்னன்னா
1: முடியல
0: முடியல. ஊரேபையும் சேபையும் தலையில தலையெடுத்தத அவங்களால தலக்கண ஏறிச்சு மேல.
1: எஸ்,
0: தலையை வாங்கினவன என்ன ஏறிச்சுன்னா தலையில கனம் ஏறிச்சு. ஆனா ஏற்கனவே இங்க தேவனால கனப்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன் தலக்கணம் இல்லாம இருக்கான்.
1: ஆமென்.
0: கிதியோனுக்கு தேவன் கனம் பண்ணுகிற பாத்திரத்துக்கு தலக்கணமே என்னன்னா
1: வரல
0: வரல. அவன் தேவனுடைய சாயலுக்கு ஒரு இலக்கணமா இருக்கான்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அவன் எப்படி இருக்கிறான்?
1: தேவனுடைய சாயலுக்கு இலக்கணமாக.
0: அவனுக்கு என்ன வரல?
1: தலைக்கணம் வரல,
0: தலைக்கணம் வரல. அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி, எட்டாவது அதிகாரம் எப்படி பிகின் ஆகுது பாருங்க.
1: அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி,
0: நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே,
1: இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன
0: என்று அவனோட பலத்த வாக்குவாதம்
1: பண்ணினார்கள்.
0: ஏப்பா, நான் என்ன பெரிய தைரியசாலி நினைச்சீங்க? ஊரெல்லாம் கூட்டிட்டு தாப்பா நான் சண்டை போடுன்னு நினைச்சு எக்காலத்தை ஊதி 32,000 பேர் சேர்ந்துட்டாங்க. எல்லா பயிலையும் கூட்டிட்டு சண்டைக்கு போலான்னு நினைச்சா நானா ஃபில்டர் பண்ணேன், அவரு தாப்பா ஃபில்டர் பண்ணி.
1: எஸ், 22,000 அனுப்பு, 10,000 வச்சு 9,700 இந்த பக்கம், 300 அந்த பக்கம்னு 300 படையா வகுத்தாரு.
0: ஏப்பா, 32,000 பேர் நான் அழைச்சி கூட்டி சேர்த்துட்டு போனா அவர் 300 பேர் தான்ப்பா தெரிந்து கொடுத்தாரு.
1: எஸ்,
0: இது நான் என்னோட சாய்ஸ் இல்லப்பா, இது அவருடைய
1: சாய்ஸ்.
0: சண்டைக்கு நிற்கிறான். இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பதிலுக்கு பதில் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் யாரும் கொடுக்கல.
1: இது அவன் கொடுக்கல.
0: ஆக்சுவலா அப்படிதான் கொடுத்துருக்கணும். நார்மலா இருக்கிறவன், மெச்சூர்டா இல்லாதவன் பதிலுக்கு பதில் என்ன செய்வான்? பேசுவான். இங்க பாரு, நான் ஒரு சுய விளக்கம் என்ன செய்யறேன், நான்
1: கொடுக்கிறேன்.
0: அரே, நடந்தது தெரியாமல் என்ன செய்யாத,
1: பேசாத.
0: கத்தர் இப்படிதான் எங்களை நினைச்சிருக்கிறார், நடத்தி இருக்கிறாரு. என்னப்பா நீங்க புரியாம என்ன செய்றீங்கன்னா
1: பேசுறீங்க.
0: நானும் ஆசைப்பட்டு என்ன செஞ்சுட்டு போனேன், சும்மா வம்பு என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு
1: இடமாகும்.
0: மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாரு, ஏண்டா ஒரு 2 கையில கொடுத்தது கேம் விட்டு வீம்பு பேசுறீங்களே, உங்க லட்சணம் தெரிஞ்சுதான்டா ஆண்டவர் முதல்ல ஃபில்டர் பண்ணாரு. இதெல்லாம் இப்ப சொன்னா நீ சண்டைக்கு தான் வருவ. உனக்கு எவனுக்குமே என்ன செய்யாதுன்னா
1: புரியாது,
0: புரியாது. அந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஆண்டவர் தந்து அவர் எவ்வளவு அருமையா அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி ஆஃப் பண்றார் பாருங்க. அதற்கு அவன்,
1: நீங்கள்
0: இதெல்லாம் கிரியவனுக்கு தெரியும், உடனே குயிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு. சிச்சுவேஷன் எல்லாம் என்ன செஞ்சுட்டாரு, ரீட் பண்ணாரு, ரியாக்ட் பண்ணல, ரெஸ்பாண்ட் பண்றாரு.
1: ஆமென்.
0: நீங்க ஒரு அனாயிண்டட்னா ஒரு ப்ராப்ளத்தை ரீட் பண்ணுவீங்க, ஆனா ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, அதுக்கு பதிலா ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க.
1: ஆமென்.
0: அதான் ஸ்டுவர்ட்ஷிப்.
1: ஆமென்.
0: அதனால ஓனர்ஷிப் உங்க கையில இருக்கு.
1: எஸ்,
0: என் கையில மட்டும் கொடுத்தீங்கன்னு வைங்களா, இந்நேரம் என்ன செஞ்சிருப்பீ பெருசா,
1: எல்லாத்துக்கும் எடுத்து
0: போ. தலக்கணம் தான் ஏறி இருக்கும், தங்கு தங்குன்னு ஆடி இருப்ப, மொத்த ஆட்டத்தையும்
1: கலைச்சிருப்பனி.
0: எஸ், ஆண்டவர் உன்னை கனம் பண்றாரு.
1: ஆமென்.
0: ஏன் கனம் பண்றா? தலக்கணம் இல்ல அவனுக்கு.
1: எஸ்,
0: அதனால சிச்சுவேஷனை குயிக்கா ரீட் பண்ணிட்டார். யாரு?
1: கிதியோன்.
0: கிதியோன் ரீட் பண்ணிட்டு ரியாக்ட் பண்ணல, ரெஸ்பாண்ட் பண்றாரு.
1: ஆமென்.
0: எதிர்வினை ஆற்றல, ஒரு ஞானமான பிரதியுத்தரம் சொல்றாரு. அதற்கு அவன், நீங்க செய்ததற்கு நான் செய்ததையே மாத்திரம்
1: அபியேஸ்ரியரின்
0: திராட்சைப்பழ

0: அப்படிதானே அர்த்தம். அது அபியேஸ்ரியரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை. அபியேஸ்ரியர்னா யாரு? கிதியோன். அவன் ஃபேமிலி எங்களுடைய முழு அறுவடையை விட.
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: அதாவது உங்களோட ஒப்பிடுறப்ப நான் என்ன பெருசா செஞ்சிட்டேன்? உங்களோட நீங்க செஞ்சதோட ஒப்பிடுறப்ப
1: நான் என்ன?
0: நான் ஒண்ணு பெருசா என்னன்னா செய்யலையே. தேவன் கிதியோன் வச்சுதான் பெருசா செஞ்சிட்டு இருக்கிறாரு.
1: ஆனா
0: அவர் எப்படி பேசுறாரு? நீங்க செஞ்சதோட ஒப்பிடுறப்ப நான் ஒண்ணு பெருசா என்னன்னா
1: செய்யலையே.
0: செய்யலப்பா. இப்ப என்னுடைய முழு அறுவடையையும் உங்களுடைய மீதியான அறுப்பையும் கம்பேர் பண்ணா என் முழு அறுவடையை விட உங்க மீதியான அறுவடை தான்ப்பா பெருசு.
1: அல்லேலூயா.
0: எப்ராயிமரின் மீதியான அறுப்பு
1: அதிகம் அல்லவா?
0: தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்பு கொடுத்தாரே.
1: நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இத சொன்ன உடனே பாருங்க, அம்புட்டு போய கோம
1: இருந்துருச்சுன்னா
0: அவ்வளவு ஆஃப் ஆயிட்டான். இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது
1: அவன் மேலிருந்த அவர்களுடைய கோபம் ஆறிற்று. அல்லேலூயா.
0: சத்துருக்களோட சண்டை, சகோதரரோடு சமரசம்.
1: ஆமென்.
0: இதுதான் ஸ்டாண்டர்ட்.
1: எஸ். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: அதுக்கு பிறகுதான் இவங்க எல்லாம் அதிபதியை பிடிச்சாங்க. ஆனா சேபா சல்மனாங்கிற மீதியானுடைய அரசர்களை யாரு வேட்டையாடுறா? அதுக்கு பிறகு கைரோஸ் மொமெண்ட்ல தேவன் பெரிய காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாரு. சகோதரருக்கு நடுவுல வந்த வாக்குவாதம், அந்த எழுப்புதல் தீ அணைச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஞானமா செயல்பட்டு அந்த இடத்துல தன்னை தாழ்த்தி அந்த ஃப்ளேம் அணையாம காத்து கொண்டா இருப்பாருங்க. அதான் ஸ்டுவர்ட்ஷிப்.
1: எஸ்.
0: அதனாலதான் ஓனர்ஷிப் யார் கையில போச்சு?
1: கிதியோன் கையில.
0: கிதியோன் கையில போச்சு. அதுக்கு பிறகு ஜெயிச்சவன எல்லாரும் வந்து மண்டிட்டு, நீங்க தான் எங்களை என்ன செய்யணும்னா
1: ஆளணும்,
0: ஆளுக செய்யணும். நீ ஆளணும், உன் பிள்ளைங்க ஆளணும்,
1: குமாரன் பேர புள்ள ஆளணும்.
0: அப்படிதான் இருக்கு 22. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியால்
1: நீரும்
0: உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை
1: ஆழக்கடவி
0: வேறாண்டி வரைக்கும் நீங்க தான் எங்களுக்கு ஆட்சி செய்யணும்ன்றான். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கத்தரே உங்களை
1: ஆழ்வாராக.
0: டவுன் டு எர்த், டவுன் டு எர்த். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: பரலோகம் தரையில இறங்கி வந்தா இப்படித்தான் இருக்கும்.
1: எஸ்.
0: தலகால் புரியாம ஆடாது. தரையில இறங்கி வந்த பரலோகம்
1: தலகால் புரியாம ஆடாது.
0: தரையில இறங்கி வந்த பரலோகத்துக்கு தலக்கணம் என்னன்னா
1: இருக்காது.
0: தாழ்த்துற அவருடைய பாத்திரத்தை கனம் பண்ணத்தான் இறங்கி வந்த பரலோகத்துக்கு தெரியும். உங்க கைரோஸ் மொமெண்ட் வந்திருக்கு, இறங்கி வருது, மகிமை இறங்கி வருது. தலக்கணம் பிடிச்சி ஆட போறது இல்ல. ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவாரு. நீங்க தரை மட்டும் அவருக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்து கொண்டு கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அந்த மகிமைய அற்புதமான விதத்துல ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டுவர்ட்ஷிப், ஆண்டவருடைய காட்லி ஸ்டாண்டர்ட் உங்க மூலமா ரிலீஸ் ஆகிறத கண்டு அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: உங்களுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்கள், உங்களுக்காக கர்த்தரை எல்லாரும் புகழ்வார்கள். ஆண்டவரே, இந்த வெசலுக்காக ஸ்தோத்திரம். இந்த தலைமுறையை ஆசீர்வதிக்கும்படி எங்களுக்கு தந்த இந்த கிருபையின் பாத்திரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி உங்களை மனசுல வச்சு தேவனை கொண்டாடுவார்கள். ஆனா நீங்களோ உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் களி கூர்ந்து அவருக்கு மாத்திர மேன்மை செலுத்திட்டு இருப்பீங்க.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: உங்களுக்கு ஓனர்ஷிப் உங்க கையில வருகிற நேரம் வந்தாச்சு. எழுதி வச்சுக்கங்க, உங்களுடைய your worst period is over. Hallelujah.
1: Hallelujah.
0: அகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நர்மையான வார்த்தைகளுக்காக நன்றி. வேதத்தில் இருக்கிற கருகலான பகுதிகளை கொண்டு ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நோக்கத்தை, உம்முடைய சித்தத்தை, நீர் சிந்திக்கிற விதத்தை, நீர் எப்படி காரியங்களை கையாளுகிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள்

0: நீங்கள் கிரகிக்க எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை மொமெண்ட்ல நாங்கள் நிற்கிறப்ப எல்லாரும் சொல்லணும், இந்த ஞானமும் இந்த பலத்த செய்கையும் இவனுக்கு இங்கிருந்து வந்தது என்று எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில், ஒரு பக்கம் உங்கள் பவர், இன்னொரு பக்கம் உங்களுடைய விஸ்டம், இன்னொரு பக்கம் உங்களுடைய மெச்சூரிட்டி, இன்னொரு பக்கம் உங்களுடைய ஸ்டாண்டர்டோடு இருந்து வரப்போகிற ரிவைவலை, வரப்போகிற கைரோஸ் மொமெண்ட்டை நாங்கள் ஹேண்டில் பண்ண எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற இந்த ஆலோசனைக்காக, எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற இந்த அருமையான காரியங்களுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதா.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: தொண்ணூத்தோராம் சங்கீதத்திலிருந்து நாம் கற்று வருகிறோம். சங்கீதம் தொண்ணூத்தொன்றுக்கு நாம் எல்லாரும் திருப்போம். நாம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம், பிறகு ஏழாம் வசனத்தை படிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் நடைக்களம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாதிருப்பாய். பயப்படாதிருப்பாய் என்று சொன்னால் அது ஒரு கட்டளை. பயப்படாதே என்று சொல்லுவது போல ஒரு கட்டளை. அது மட்டுமல்லாமல் நீ கர்த்தருக்குள்ளாக வாழ்வாயானால், கர்த்தரை உன்னுடைய மறைவிடமாக கொண்டிருப்பாயானால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பாயானால், அப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளான கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வாயானால், அவருடைய நிழலிலே தங்குவாயானால், பயப்படாமல் நீ இருப்பாய் என்கிற ஒரு சத்தியத்தையும் அறிவிக்கிறது. அது ஒரு கட்டளை மட்டுமல்ல, பயப்படாதே என்று சொல்லுகிற காரியம் மட்டுமல்ல, நீ பயப்படாமல் இருப்பாய் என்றும் சொல்லுகிறது. பயப்படாதே என்கிற கட்டளை மட்டுமல்லாமல் நாம் பயப்படாமல் இருப்போம் என்கிற சத்தியத்தையும் அது விளக்குகிறது. ஏன், போன வாரத்தில் பார்த்தோம், தேவன் நம்மை சுற்றி வேலி அடைத்து காக்கிறார். சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வெறும் சிறகுகளாலே மூடுறது இல்ல, நம்மை காம்பவுண்ட் வால் போடுகிறது போல, நம்மை சுற்றி வேலி அடைக்கிறது போல அவர் வேலி அடைத்து நம்மை காக்கிறார் என்று போன வாரத்தில் பார்த்தோம். இந்த வேலிக்கு வெளியே நின்று கொண்டு சாத்தான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். உள்ளே நாம் செழிப்பாவதை, இந்த வேலிக்குள்ளாக நாம் பாதுகாப்பாக இருப்பதை, ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதை, நன்றாக இருப்பதை சாத்தான் காண்கிறான். யோபுடைய உதாரணத்தை சொன்ன வெளியே இருந்து சாத்தான் யோபு பார்க்கிறான். சாத்தான் வந்து தேவனிடத்தில் முறையிடுகிறான். அவன் ஏன் உண்மை ஆராதிக்கிறான், அவன் ஏன் உண்மை அவ்வளவா நேசிக்கிறான் என்று சொன்னால், ஆண்டவரே அவனை சுற்றி வேலியை போட்டு அடைச்சிருக்கிறீர், அவனுக்கு ஆசீர்வாதத்தை ஏராளமா கொடுத்திருக்கிறீர், அவனை பெரிய ஆளாக்கியிருக்கிறீர், அதுவும் இல்லாம யாரும் அவனை நெருங்காதபடி, யாரும் அவனை அழிக்க முடியாதபடி அவனை சுற்றி ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு நீ பாதுகாக்கிறீர், அரணாக நின்று பாதுகாக்கிறீர் என்று வெளியே நின்று சாத்தான் சொல்றான். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. சாத்தான் வெளியே நின்றுட்டு தான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறான். வெளியே நின்று உள்ள பார்க்கறான், நீங்க அந்த வேலிக்குள்ளாக இருக்கிறீர்கள், பத்திரமா இருக்கிறீர்கள், ஆசீர்வாதத்தோடு இருக்கிறீர்கள், நீங்கள் கையிட்டு செய்கிற காரியம் பெருகி கொண்டே போகிறது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். சாத்தானுக்கு இது ஒரு பெரிய சோதனை. நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, எனக்கு தாங்க பெரிய சோதனை. உங்களுக்கு இல்ல சோதனை, சாத்தானுக்கு தான் அது. நீங்கள் செழிப்பாகவதையும் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பதையும் பார்த்தவனுக்கு பொறுக்க முடியல. வெளியே பார்த்துக்கிட்டு முறையிட்டு கொண்டிருக்கிறான், ஐயோ இவனை தொட்டா போதும், இவனை நான் நாசமாக்கினா போதும், இவனை எப்படியாவது நான் அழிச்சா நல்லா இருக்குமே என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறான். உள்ள நுழைய முடியுமா சாத்தான்? உள்ள நுழைய முடியுமாங்க? முடியாது. கர்த்தர் போட்ட வேலி அது, உள்ள அவன் நுழையவே முடியாது. ஆனால் ஒரே ஒரு காரணத்தினால் அவன் நுழைய முடியும். என்ன அது காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க சத்தமா. பயம். அப்படி சொல்லுங்களேன், பயப்படாதீங்க. இப்பதான் பயத்தை குறித்து பேசிட்டே இருக்கும், பயந்து பயந்து சொல்றீங்க, பயப்படாம சொல்லுங்க. பயம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வேலிக்குள்ளாக ஒரு வழி உண்டாகி விடுகிறது சாத்தான் வர்றதுக்கு. அதையும் யோபில இருந்து காமிச்சோம். கர்த்தர் வேலி போட்டிருக்கிறார் என்பதை யோபில இருந்து காமிச்சோம். சங்கீதக்காரன் அதான் சொல்லுகிறார், அதை விளக்கினேன். எபிரேய மொழியில எப்படி அது வேலி என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று, சிறகுகளாலே மூடுவார் என்று சொன்னால் வேலி என்கிற அர்த்தத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று, யோபிலிருந்து காண்பித்தோம் கர்த்தர் வேலி போட்டிருக்கிறார் என்று. பிசாசே சொல்றான் கர்த்தர் வேலி போட்டிருக்கிறான். அவன் சொன்னா நிச்சயமா அது சத்தியமா இருக்கணும். அவன் சும்மாவா சொல்றான்? வேலி போட்டிருக்கிறான்னு அவனே சொல்றான், சாத்தானே சொல்றான். விசுவாசிகள் இன்றைக்கு விசுவாசிக்கிறது இல்ல, ஆனா சாத்தான் அவ்வளவு பெரிய சத்தியத்தை சொல்றான். கர்த்தர்களை சுற்றி வேலி போட்டிருக்காரு, வெளியே நின்று பார்க்கிறான், உள்ள வர முடியல. ஒரே ஒரு காரணத்தினாலதான் உள்ள வந்தான். எந்த காரணம்? பயம் என்கிற காரணத்தினால் உள்ள வந்தான். நான் பயந்தது எனக்கு நேரிட்டது என்று யோபு சொல்கிறார். எல்லாவற்றை குறித்தும் பயந்தார். பிள்ளைகளுக்கு என்ன அமௌன் பயந்தார், வீட்டுக்கு என்ன அமௌன் பயந்தார், ஆடு மாடுகளுக்கு என்ன அமௌன் பயந்தார், பயந்ததெல்லாம் ஆயிடுச்சு, எல்லா நாசமோசமும் வந்துச்சு. அந்த பயத்தின் மூலமாக வாசல்களை உண்டு பண்ணி விட்டார் அந்த வேலிக்குள்ளாக பிசாசனுடைய. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பயப்படவில்லை, அது என்ன? தன்னுடைய உயிர் போயிடுமே பயப்படவே இல்ல. என்ன சொல்றார்? என்னுடைய மாம்சம் அழுகி மண்ணுக்கு மண்ணா போனாலும் நான் ஒரு நாள் எழுந்திருப்பேன். என்னை அவர் எழுப்புவார். இயேசு வருகிறார், என்னை எழுப்புவார். நான் உயிரோடு கூட நின்று என்னுடைய கண்களால் அவரை காண்பேன். ஆகியால் அவன் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருந்ததுனால மரணத்து குறித்து பயப்படவே இல்ல. ஆகியால் தான் பிசாசி எல்லாத்தையும் தொட்டான், எல்லாத்தையும் நாசமாக்கிறான். அவனுடைய உயிரை நாசமாக்க முடியவில்லை. ஏன்? உயிருக்கு அவன் பயப்படவில்லை. உயிர்த்தெழுதல் நம்பிக்கை அப்பொழுதே பெற்றிருந்தான் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? பயப்படாதிருப்பாய். ஏன் பயப்படாதிருப்பாய் அவ்வளவு முக்கியமா சொல்லியிருக்கிறான். பயந்தா அந்த வேலிக்குள்ள பொத்தல் உண்டாயிடுது, பயந்தா சாத்தானுக்கு ஒரு வாசல் உண்டாகிறது. எதை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ, ஐயோ இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு பயந்து, அதையே பேசி அதையே சிந்தித்து அதையே தியானித்துக் கொண்டு பயத்தை வளர்த்து கொண்டிருந்தால் சாத்தானுக்கு ஒரு வழி உண்டாகி விடுகிறது. சாத்தானுக்கு வழியை உண்டாக்காதீர்கள், சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீர்கள். சாத்தானுக்கு எப்படி இடம் கொடுக்கிறோம்? பயத்தினால்தான் நாம் இடம் கொடுக்கிறோம். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், யார் பயப்படுறாங்களோ அவங்கள வந்து பிடிப்போம் என்று பயந்து நம் இடம் கொடுக்க வேண்டாம். இந்த பயத்தை குறித்த ஒன்றின் வார்த்தைகளை சொல்லிவிட்டு பிறகு ஏழாம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் அன்பும் தெளிவும் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். இந்த பயம் வந்து தேவனிடத்திலிருந்து வர்றதில்லை. பயம் இருக்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கங்க, பயம் தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்ல. 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல், பயத்தின் ஆவியை தருகிறது இல்லை, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்லை. பயம் ஒரு வெர்ச்சு அல்ல, ஒரு நல்ல காரியம் அல்ல. வாழ்க்கையில பயம் என்கிறது ஒரு நம்மை முன்னேற வைக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல, நம்மை பின்தங்க வைக்கக்கூடிய ஒரு காரியமாய் அது இருக்கிறது. பயம் தேவனிடத்திலிருந்து வரவில்லை. பயம் வரும்போது நீங்க உடனே நினைக்கணும், இது தேவனிடத்திலிருந்து வரவில்லை. எங்கிறது வந்திருக்குது? பிசாசினிடத்திலிருந்து வந்திருக்குது. வாழ்க்கையில எதை குறித்து பயம் வந்தாலும் உடனே நாம் அதை கண்டுகொள்ள வேண்டும், எங்கிருந்து அது வந்திருக்கிறது என்று. அது பிசாசினிடத்திலிருந்து வந்த ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பயத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கல. என்ன சொல்றார்? நாம் புதிதாக ரட்சிக்கப்பட்ட வேளையிலே, நாம் புது மனுஷர்களாக ஆக்கப்பட்ட வேளையிலே நமக்கு ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். அது என்ன ஆவி? பயத்தின் ஆவி கிடையாது. எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த அனுபவத்தை உடையவர்கள் கைகளை உயர்த்தி காண்பிப்போம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட வேளையிலே உங்களுக்கு ஒரு ஆவி உள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன ஆவி? பயத்தின் ஆவி அல்ல. வாசிப்போம் ரோமர் 8 என்ன ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போம். ரோமர் 8:15 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு, அதாவது முன்ன பயந்துகிட்டு இருந்தீங்க, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எந்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள்? திரும்பவும் பயப்படுகிற அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, பயப்படுகிற அடிமைத்தனத்தின் ஆவி. நல்லா கவனிங்க, பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி. ஏன் பயப்படுகிறதும் அடிமைத்தனமும் ஒன்னா சொல்லி இருக்குது? பயப்படுகிற மனுஷன் எதை குறித்து பயப்படுகிறானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கிறான். நல்லா விளங்குச்சா? எதை குறித்து நாம் பயப்படுகிறோமோ அதற்கு நாம் என்னவா இருக்கிறோம்? அடிமையாயிருக்கிறோம். அது நம்மை ஆட்கொள்ளுகிறது, அது நம்மை அவ்வளவோ பாதிக்கிறது, அதனுடைய வல்லமைக்குள்ளாக நம்மை வைக்கிறது. நாம் எதை கண்டு பயப்படுகிறோமோ அதுக்கு அடிமையாய் விடுகிறோம் நாம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை பிறகு நடத்துது. நம்முடைய வாழ்க்கைக்கு எஜமானாக அது மாறிவிடுகிறது, அந்த பயம் மாறிவிடுகிறது. அநேக பேர் பாருங்க, எல்லாமே பயத்துலதான் செய்யறாங்க. காலையில எந்திரிச்சு கிளம்பி பண்றது எல்லாமே பயத்தினால் நிறைஞ்சு செய்யறாங்க. ஏதாவது ஒரு பயம், அந்த பயம் அவர்களை செய்ய வைக்கிறது, பயம் அவர்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக நடத்துகிறது. எதற்காக ஒரு மனுஷன் பயப்படுகிறானோ அதற்குள்ளாக அவன் அடிமைத்தனத்துக்குள்ளாக ஆகிறான். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு ஆவியை பெற்றீர்கள். அது மறுபடியும் பயப்படுகிற அடிமைத்தனத்தின் ஆவி அல்லாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடு பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் அப்பா பிதாவே என்று தைரியமாய் பிதாவினிடத்தில் வந்து அப்பா என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் தைரியத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் எப்படி வர்றோம்? தைரியமா வர்றோம், பயந்து நடுங்கி கொண்டு வரவில்லை, தைரியமாக நாம் வருகிறோம். லூக்கா 21 கடைசி கால சம்பவங்களை குறித்து வேதம் சொல்லும் போது, இயேசு சொன்ன போது, கடைசி காலத்திலே எப்படி மக்களை தேவதூதர்கள் வந்து இரண்டாக பிரிக்க போகிறார்கள், வெள்ளாடும் செம்மறியாடுமாக, வெள்ளாடை இடதுபுறமாகவும் செம்மறியாடுகளை வலதுபுறமாகவும் பிரிக்க போகிறார்கள் நியாய தீர்ப்பு நாளிலே என்பதை குறித்து 25 ஓராம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 21 அதிகாரத்திலே பார்க்கிறோம், நியாய தீர்ப்பு நாளிலே எப்படி ஜனங்கள் வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் அல்லது இரண்டு விதமாக பிரிக்கப்பட போகிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த காலத்திலே பெரிய அடையாளங்களும் அடையாளங்கள் வானத்திலே தோன்றுமாம், பெரிய அடையாளங்கள் வானத்திலே தோன்றுமாம். வாசியங்கள் 25 அதிகாரம், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் எடுக்கண்ணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்கள், வானத்திலும் பூமியிலும் பலவிதமான அடையாளங்கள், கொந்தளிப்புகள், கடல் கொந்தளிப்பு, சந்திரனிலும் சூரியனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள், பல பயங்கரமான அடையாளங்கள் காண்பிக்கப்படும் கடைசி நாட்களிலே. அப்பொழுது ஆதலால் பூமியின் மேலும் வரும் ஆபத்துகளை ஆபத்துகளுக்கு பயந்து, 26 வசனம், பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம், their hearts will fail them, அவருடைய இருதயம் அப்படியே நின்று போகும் என்கிற அர்த்தத்தில் சொல்லி இருக்கிறது. மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகுமா, படபடத்து நின்று போகுமாம். ஏன்? அவர்கள் அன்றைக்கு நடக்கிற பயங்கரமான காரியங்கள், வானத்திலும் பூமியிலும் காட்டப்படுகிற அடையாளங்களை காணும் போது உள்ளத்தில் ஒரு பெரிய பயம் எழுந்தி அப்படி இருதயமே நின்று போகிற அளவுக்கு ஒரு பெரிய பயம் உண்டாகுமா. எப்படி பயம் உண்டாகுது? பூமியின் மேல் வரும் பயங்கர ஆபத்துகளை பார்க்கிறபடினாலே, அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கிறதுபடினாலே, சந்திரனிலும் சூரியனிலையும் கடலிலையும் பூமியிலையும் என்ன நடக்கிறது என்று கண்ணாலே காண்கிறதுனாலே பயம் உண்டாகிறது. பார்க்கும் போது பயமா இருக்கிறது. நல்லா கவனிங்க, பயத்துக்கு ஒரு பெரிய காரணம் சூழ்நிலைகளை பார்ப்பது. அன்றைக்கு அவர்கள் பயப்பட போறாங்க. எதை பார்த்து பயப்பட போறாங்க? வானத்தையும் பூமியையும் பார்த்து அதில் நடக்கிற அடையாளங்களை கண்டு பயப்பட போகிறார்கள். இன்றைக்கு அநேகர் பயந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? தங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற சகல காரியங்களை கண்டு அஞ்சி பயந்து நடுங்கி கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். அன்றைக்கு மட்டும் இருதயம் நிறைய பேருக்கு நிக்க போறதுல பார்த்து இன்றைக்கே நிறைய பேருடைய இருதயம் பயந்து நின்று போயிருக்கு. எத்தனை முறை கேள்விப்பட்டீங்க? சிலர் சொல்லுவாங்க, ஐயோ பயந்து என் இருதயமே நின்று போற மாதிரி ஆயிடுச்சுங்கன்னு. அது இன்றைக்கு நடக்கிற காரியம். ஏன் இருதயம் நின்று போற மாதிரி ஆகுது? கடைசி காலத்தில் அந்த அடையாளங்களை பார்க்கும் போது மட்டும் அப்படியாக போறது இல்ல, இன்றைக்கும் பயப்படுகிறவர்களுக்கு இருதயமே நின்று போகிறது போல ஒரு உணர்வுகளுக்குள்ளாக உண்டாகிறது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய சோர்வு உண்டாகிறது. வாழ்க்கையிலே பயத்தை உடையவர்களா இருப்பீர்கள் என்றால் சாத்தான் உங்களை அதன் மூலமாக சோர்ந்து போக பண்ணுவான், பலனை இழக்க பண்ணுவான். சூழ்நிலைகளை பார்த்தால் பயத்தை உண்டாக்கும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தால் என்னத்தை உண்டாக்கும்? தைரியத்தை உண்டாக்கும். எல்லாரும் சொல்லுவோம், சூழ்நிலையை பார்த்தால் பயம் உண்டாகும், கர்த்தருடைய வாக்கு தத்துவங்களை கண்டால் தைரியம் உண்டாகும். இப்பொழுது சங்கீதம் 91 திரும்ப போவோம், 7 வசனத்தை வாசிப்போம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எல்லாரும் சொல்லுவோம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அருமையான வாக்கு தத்தம். ஆனால் இதனுடைய அர்த்தம் எவ்வளவா நமக்கு புரிகிறது என்று தெரியவில்லை. அதற்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய அர்த்தம் என்ன? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த வசனத்தை வைத்துதான் அநேகர் என்ன சொல்லுகிறார்கள், இது மிலிட்டரி மேன்ஸ் சாம், அதாவது யுத்தத்துக்கு போகிற போர்ச்சேவர்களுடைய சங்கீதம் இது என்று சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? எல்லா பக்கத்திலும் சாவு, எல்லா பக்கத்திலும் அழிவு, ஆயிரக்கணக்கான பேர் மடிந்து விழுகிறார்கள் யுத்தத்திலே, ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் காக்கப்படுகிறார்கள் என்ற அர்த்தத்திலே அவர்கள் அதை உபயோகப்படுத்துகிறார்கள். நல்ல கவனிங்க, வெறும் அந்த அர்த்தத்தில் மட்டுமல்ல, அதை விட இன்னும் ஆழமாக நாம் இங்கே செல்ல வேண்டியதாக இருக்கிறது. என்ன அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது? உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்திலே 10,000 பேரும் என்று எந்த அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது? யார் அது 1000 பேர் 10,000 பேர் விழுகிறவர்கள்? நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எதிராக வருகிற பிசாசனால் ஏவப்பட்டு வருகிற பிசாசன் அசுத்த சக்திகளும், பிசாசனால் ஏவப்பட்டு வருகிற மனிதர்களும் மடிவதை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் என்று சொன்னால் உங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்கள், உங்களுக்கு எதிராக எழும்பும் பிசாசன் சக்திகள், உங்களுக்கு எதிராக எழுப்பப்படும் எல்லா மனிதர்களும் எல்லா பிசாசன் சக்திகளும் அப்படியே மடிந்து போவார்களாம். அது நடுவே நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? நிற்பீர்கள். இது ஏதோ எல்லாருக்கும் ஏதோ அழிவு வருது, உங்களுக்கு மட்டும் வராது, அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லப்படல. அந்த வாக்குத்தத்தம் வேற இடத்துல நிறைய இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு எதிராக வருகிறவர்கள் உங்கள் வலது பக்கத்தில் 1000, உங்கள் இடது பக்கத்தில் 1000, வலது புறத்தில் 10,000 மடிந்து விழுவார்கள். உங்களை நோக்கி வருவார்கள், உங்களை எதிர்த்து நிற்பார்கள், உங்களை சேதப்படுத்த நினைப்பார்கள். ஆனால் உங்கள் பக்கத்தில் 1000, வலதுபுறத்தில் 10,000 மடிந்து போவார்கள். ஆனால் நீங்களோ நிற்பீர்கள் என்கிற அர்த்தத்தில்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இதை சொல்லுகிறோம்? இது எழுதினவர் மோசே. 91வது சங்கீதம் மோசேயின் சங்கீதம் இல்லைங்களா? 91வது சங்கீதம் மோசேயின் சங்கீதம். 90, 91 சங்கீதங்கள்லாம் மோசேயினுடைய சங்கீதம், மோசே எழுதின சங்கீதம். மோசே இன்னொரு இடத்துல 10,000 பேரை குறித்து பேசுகிறார். நம்ம அதை வாசிப்போம். அதை வாசிக்கும் போது ஏன் இப்படி நாம் வியாகியானம் பண்ணுகிறோம் என்பதை விளங்கும். உபாகமம் 32வது அதிகாரம். மோசே தான் எழுதினார் இந்த சங்கீதத்தை. உன் பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10,000 பேர் சொல்லுகிறார். உபாகமம் 32வது அதிகாரம் 30, 31வது வசனங்களை பார்ப்போம். இதை வாசித்தால் நமக்கு விளங்கும். அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது எப்படி? மோசே என்ன சொல்லுகிறார்? ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் எத்தனை பேர் ஓட்டுவாங்களாம்? 10,000 பேரையும். ஏன் ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேர் ஓட்டுறாங்க? இஸ்ரேல் மக்களை குறித்து சொல்லுகிறார், அவருடைய யுத்த அனுபவத்தை குறித்து சொல்லுகிறார், அவர்களை எதிர்க்கிறவர்களுக்கு எதிராக இவர்கள் போகும்போது என்ன நடக்கிறது என்று சொல்லுகிறார். இஸ்ரேல் மக்களை எழுத்து நிற்கிறவர்களுக்கு எதிராக இஸ்ரேல் மக்கள் போகும்போது இவங்க ஒரு ஆள் வந்து 1000 பேருக்கு ஈக்குவலாம், 2 பேர் போனா எத்தனை பேருக்கு ஈக்குவலாம்? 10,000 பேருக்கு ஈக்குவலாம். யார் சொல்லுகிறது? மோசே சொல்லுகிறார். தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய ஒரு ஆளுக்கு அவருடைய 1000 ஆட்கள் சமம், நம்முடைய 2 ஆட்கள் போன அவங்க 10,000 பேருக்கு சமம். ஏன்? இதற்கு பின்னால ஒரு பெரிய சக்தி இருக்கிறார். சொல்லுகிறார், அவர்களுடைய கண்மலை, அவருடைய கண்மலை என்னன்னா நம்ம எதிர்த்து வருகிறவருடைய கண்மலை, தேர் ராக், அவருடைய கண்மலை அவர்களை விற்று போடுகிறதாம். அதாவது அவருடைய தெய்வங்கள், அவர்கள் நம்பியிருந்த அசுத்த சக்திகள், அவருடைய தெய்வங்கள் இவர்களை விற்று போடுகிறது. யுத்தம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போ, நீ சண்டை போட இவங்களை விடாத, இவங்களை எதிர்த்து போன அந்த அசுத்த சக்திகள் தூண்டி தூண்டி விட்டு சண்டைன்னு வந்த உடனே அது ஓடி போயிடுது. அவருடைய தெய்வங்கள் கைவிட்டு விடுகிறது. கொண்டு வந்து யுத்த களத்தில் விட்டு விட்டு அங்கே உதவி செய்வதில்லை, அவைகளை அவர்களை விற்று விட்டு போகிறது என்று சொல்லுகிறார். அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும். எத்தனை பேர் சொல்லுங்க கர்த்தர் ஒரு கண்மலை என்று? எல்லாரும் சொல்லுங்க கர்த்தர் என்னுடைய கண்மலை. நம்முடைய கண்மலைக்கும் அவருடைய கண்மலைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன? அவருடைய கண்மலை எதிர்த்து நிற்கும் போது அது ஓடி போகுது. அவருடைய கண்மை யாரு? கண்மலை யாரு? பிசாசு. எதிர்த்து நிற்கும் போது பிசாசு ஓடி போகிறான். அவன் குணமே அப்படிதான், எதிர்த்து நின்றால் ஓடி போகிறவன், ஓட ஓட விரட்டுறவன், எதிர்த்து நின்றால் ஓடி போகிறவன், அதுதான் பிசாசு. பயப்படுகிறவர்களை தாக்குகிறான், பயப்படுகிறவர்களை விழுங்கி போடுகிறான், எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு எதிராக நிற்க முடியாமல் பயந்து ஓடுகிறான். நாய போல, நாய் துரத்த துரத்த ஓடுனீங்கன்னா ஓட ஓட துரத்திக்கிட்டே இருக்கும், இல்லாத கூச்சல் எல்லாம் போடும், ஓன்னு ஊரையே எழுப்பும், கொலைச்சு உங்களை இருதயத்தை நடுங்க வச்சு சட்டையை பிடிச்சி இழுத்து பின்னால் விடாது. ஓட ஓட இன்னும் அதனுடைய கூச்சல் அதனுடைய வீராப்பம் அதிகரிக்க தான் செய்யும். கொஞ்சம் அப்படி நின்று பின்னால திரும்பி ஒரு சத்தம் போட்டீங்கன்னா அது ஓடுற வேகத்தை பார்க்கணும். நீங்க ஒரு கல் எடுத்தா போதும், அது தூரமா ஓடி போய் நின்று திரும்பி பார்க்கும். பிசாசு அப்படிதான், ஓட ஓட பயப்படுகிறவர்களை விரட்டுகிறான், திரும்பி நின்று எதிர்க்கிறவர்களை விட்டவன் ஓடி போகிறான். அவருடைய கண்மலை ஓடி போதான், எதிர்க்கும் போது ஓடி போகிறது. கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, How will this happen? There 1,000 chases, one chase is 1,000, 2 chases is 10,000. How will it happen? He says, unless their rock sold them out, and our rock shuts them up. எப்படி நடக்கிறது? ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்துகிறார்கள் நம்ம ஆட்கள், எப்படி நடக்கிறது என்று மோசே சொல்கிறார். எப்படி நடக்கிறது என்றால் அவருடைய கண்மலை அவர்களை விற்று போடுகிறது, நம்முடைய கண்மலையாகிய கர்த்தர் அவர்களை அடைத்து போடுகிறார், மாட்ட வச்சிருக்கிறார். ஆகையால் தான் அவ்வளவு பெரிய வெற்றி இஸ்ரவேல் மக்களுக்கு, அவர்களை எதிர்த்து வந்தவர்களுக்கு எதிராக அவ்வளவு பெரிய வெற்றி. ஏன் ஒருவர் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவது எப்படி? அவருடைய கண்மலை அவர்களை விற்று போடுகிறது என்று
1: மோசே சொல்லுகிறார். இது மோசேயின் சங்கீதம். ஆகையால் அதே பாஷை இங்கே உபயோகப்படுத்துகிறார். உன் பக்கத்திலே 1000 பேர், உன் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் எதை சொல்றார்? அதைதான் சொல்றார். யுத்தத்துக்கு போகும்போது ஒருவராய் சென்றால் 1000 பேரையும், இருவராய் சென்றால் 10,000 பேரையும் அடிச்சு நொறுக்கிறீர்கள். எதிரிகள் உங்களுக்கு எதிராக மடங்கடிக்கப்படுகிறார்கள், மாண்டு போகிறார்கள், அழிந்து போகிறார்கள். ஆனால் நீங்களோ, உங்களுக்கோ ஒரு சேதம் உங்களை அணுகுவது கிடையாது. ஒரு சேதம் உங்களை அணுகுவது கிடையாது. இன்றைக்கும் கர்த்தருடைய மக்களுக்கு எதிராக பிசாசானவன் அநேக காரியங்களை ஏவி விடுகிறான். எத்தனை பேருக்கு தெரியாது? பிசாசானவன் அநேக காரியங்களை ஏவி விடுகிறான். பிசாசு எதிர்க்கிறான் கர்த்தருடைய மக்களை. பிசாசு பயப்படுகிறவர்களை பார்த்து அவர்களை துரத்துகிறான். பல காரியங்களினாலே அவர்களை பயமுறுத்துகிறான். நாம் திருப்போம் ஏசாயா 54:17. 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் எழும்புகிற அல்லது உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஒன்னு கிரியை செய்ய முடியாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அப்படி ஏன் பயந்துட்டு இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமற் போகும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களை அது வாய்க்காது, அது உருப்படாது. அந்த ஆயுதங்கள் எழும்புகிற விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமற் போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். சாத்தானுடைய மிக முக்கியமான ஒரு ஆயுதம், தேவனுடைய மக்களுக்கு எதிராக அவன் வருகிற ஒரு ஆயுதம் என்னவென்றால் குற்றப்படுத்துகிற ஒரு நாவு. உங்களுக்கு எதிராக குற்றப்படுத்துகிற நாவுகள் எழும்பும். உங்களுடைய உங்களை குற்றப்படுத்துகிறது, உங்கள்ட்ட அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி செய்றீங்க, இப்படி செய்றீங்கன்னு ஏதாவது ஒன்றை குற்றப்படுத்துகிற நாவு உங்களை நியாயம் தீர்க்கும்படியாக, உங்களை குற்றப்படுத்தும்படியாக எழும்புகிற நாவுகள். ஏன் அப்படி எழும்ப வைக்கிறான் பிசாசு? அப்படி எழும்பி நம்முடைய காதுகளிலே அந்த நம்மை குறித்து சொல்லப்படும் குற்றங்கள் எட்டும் போது நமக்குள்ளே ஒரு அதைரியம் உண்டாகிறது, விரக்தி உண்டாகிறது, வெறுப்பு உண்டாகிறது, பகை உண்டாகிறது. நாம் நம்முடைய பொறுமையை இழக்கிறோம், நாம் சோர்ந்து போகிறோம், நாம் கவலை அடைகிறோம். அப்படி அந்த நிலையில இருக்கும் போது சாத்தான் நம்ம இன்னும் அதிகமாக தாக்க முடியும். ஆகையால் நம்ம காதுக்கு பல வார்த்தைகள் எட்டும்படியாக செய்வான். நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்லுகிறது, நம்மை குறித்து விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள், நம்மை குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள் நம்முடைய காதுக்குள்ளாக வந்து மற்ற மனிதர்கள் மூலமாக போடப்படும்படியாய் செய்வான். ஏன்? உங்களை அதைரியப்படுத்துவதற்கு, பயமுறுத்துவதற்கு, உங்களுக்கு ஒரு சோர்வை உண்டாக்குவதற்கு, உங்களை ஒரு கவலையை கொண்டு வந்து உங்களுடைய உள்ளத்தை வைப்பதற்காக அப்படி செய்கிறான். அதை நீ எடுத்துக்கொண்டீங்கன்னு வைங்க, அதை நம்பி அதை கேட்டு கவலையும் பயமும் விரக்தியும் விரோதமும் பகையையும் வெறுப்பையும் வளர்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் போக்குறவர்கள் நாம தான். ஆனா சொல்லுகிறார், எந்த நாவையும் நீ உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். என்ன நடக்க போகிறது என்றால், நாம் அமைதலா இருந்தால் என்ன ஆகும்? எந்த நாவு நம்ம குற்றப்படுத்துதோ அந்த நாவை தேவன் என்ன பண்ணுவார்? குற்றப்படுத்துவார். நம்ம ஒண்ணும் சொல்ல வேண்டியதே கிடையாது. அவங்க என்னென்ன சொல்றாங்களோ கடைசியில் அதெல்லாம் அவங்க தான் செய்யறாங்கன்றதாயிடும். நான் அநேக நேரத்தில் பார்த்திருக்கிறேன், அநேக மக்கள் மற்ற மக்களை குறித்து இதுவும் அதுவும் பேசுவாங்க, பல காரியங்களை பேசி அவர்களை குற்றப்படுத்துவார்கள். இது நான் வாழ்க்கையில் கண்ட ஒரு பெரிய சத்தியம். எனக்கு பல உதாரணங்கள் இருக்குது, ஆனால் அது ஆட்களை பற்றி இருக்கிறதுனால நான் சொல்ல விரும்பல. ஆனால் அந்த இதை மட்டும் சொல்றேன், பெரிய காரியம் நான் கண்டது என்னவென்றால், எந்த குற்றத்தை இன்னொரு ஆள் மேல சொல்றார்களோ அதே குற்றத்திற்கு இவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் ஆளாகி விடுகிறார்கள். அவங்க எல்லாம் இப்படின்னு சொல்றாள் பாருங்க, இவன் அப்படிதான் ஆக போறான், கண்டிப்பா ஆயிடும், அந்த நிலைக்கு வந்துடும். அது தேவன் பண்ணுகிற வேலை. அது இவன் குற்றப்படுத்தி படுத்தி படுத்தி கடைசியில என்ன ஆகுது? எந்த குற்றத்தை மற்றவர்கள் மேல இவன் சொல்றானோ அதே குற்றம் இவன் மேல வந்து விழுகிறது. தான் வெட்டின வேதத்தில் இது தெளிவாக போதிக்கப்படுகிறது. இன்னொரு தடவை அதை போதிப்போம். தான் வெட்டின குழியில தானே விழுகிறது. அப்படிதான் விழுகிறது. அது எந்த குற்றத்தை சொல்லி இன்னொருவனுக்கு குழி வெட்டுகிறோமோ அந்த குழியில நாம தான் போய் விழுகிறோம். குற்றம் சாட்டப்படுகிறார் தேவனுடைய மனுஷன், கர்த்தருடைய பிள்ளை. அமைதலா இருக்கும் போது இப்படியாக வருகிறது. இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம். எது? நம்மை எதிர்த்து குற்றப்படுத்துகிற நாவுகளை நாம் அமைதியாக்குவது மட்டுமல்ல, அவர்கள் குற்றமா குற்றவாளிகளாக கூண்டில் நிறுத்தப்படுகிறார்கள்.
0: தேவனால். அது தேவனுடைய ஊழியக்காரர்களின் சுதம். எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் நாவுகள் அழிந்து போகும், அது ஒழிந்து போகும். அவைகள் குற்றப்பட்டதாய், அவைகள் குற்றஞ்சாட்டப்பட்டதாய் ஒரு நாளே நிற்க போகிறது. இது யாருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம்? நம்முடைய ஒவ்வொருவருக்கும், நம் கிறிஸ்தவ மக்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அது. சாதாரண ஆள் இல்ல நம்ம. என்னங்க நம்ம சாதாரண ஆளா? சும்மா இஷ்டத்துக்கு எல்லாம் ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போறதுக்கு கிடையாது. சொல்லிட்டு போறதுக்குள்ள டேஞ்சர் தான். சாதாரண ஆள் இல்ல. நம்மை குற்றப்படுத்துகிற நாவுகள் குற்ற

0: என் ஆத்துமா.
1: சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க, தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெவியில் ஒதுங்குகையில் அப்ப சொன்ன காரியங்கள் இது.
0: என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன், அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாய் இருக்கிறது.
1: தாவீது ஓடி சவுலுக்கு தப்பி ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறார். ஏன் இவரை பற்றி நிறைய பேர் சவுலுகிட்ட போய் எதையோ சொல்லி அந்த ஆளை மூட்டி விட்டு இவரை விரட்டி சாகடிக்கும்படியா வைத்திருக்கிறார்கள். இதான் பிரச்சனைங்க.
0: அதை விவரிக்கிறார். அவருடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுகிறார், என் ஆத்துமா சிங்கங்கள் நடுவில் இருக்கிறது, சத்ரு ஒரு சிங்கம் போல இருக்கிறான், எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சித்து தெரிந்து கொண்டிருக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான். அவன் செய்கிற ஒரு பிரதானமான காரியம் என்ன, தீய நாவுகளால் அம்புகளைப் போல் ஈட்டிகளைப் போல் பாயக்கூடிய வார்த்தைகளை உபயோகப்படுத்தி, கொடூரமான வார்த்தைகளை, உண்மை இல்லாத வார்த்தைகளை, அவதூறான வார்த்தைகளை, குற்றஞ்சாட்டுகிற வார்த்தைகளை உபயோகப்படுத்தி தேவனுடைய மக்களை, தாவீதை போலுள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை குற்றஞ்சாட்டுவதற்காக, குறை கண்டுபிடிப்பதற்காக, அவதூறாய் பேசுவதற்காக, அவர்களுக்கு தொல்லையை உண்டாக்குவதற்காக அப்படி பேசுகிற நாவுகளை இந்த சிங்கம், இந்த கச்சிக்கிற சிங்கம் பிசாசு ஏவி விடுகிறதா இருக்கிறது. தாவீது அதை சொல்லுகிறார், நான் சிங்கங்களின் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்றார். பிசாசு அலைந்து கொண்டிருக்கிறான், என்னை எப்படி தாக்கலாமோ என்று அலைந்து கொண்டிருக்கிறான், என்னை குற்றஞ்சாட்டும்படியாக அநேகரை ஏவி விட்டுக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். தீயை இறைக்கிற மனுஷருக்குள்ளே கிடைக்கிறேன். யாக்கோபு 3 அதிகாரத்தில் நாவு தீ கொப்பாய் பேசப்படுகிறது, தீயை போல இருக்குதுன்னு சொல்றது. சின்ன தீ கொஞ்சோண்டு இங்க பார்த்துச்சுன்னா முழு காடே எரிந்து போய் விடுகிறது. அந்த தீயை உண்டாக்குகிறவன் சத்துரு, நாவை உபயோகப்படுத்தி அவன் என்ன பண்ணுகிறான், அந்த தீய வைக்கிறான், பத்த வைக்கிற வேலை அவனுக்கு பிசாசுக்கு. அந்த நாவை உபயோகப்படுத்தி அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவருடைய நாவு கருக்கான பட்டயம் மாதிரி இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் நாக்கு வந்து ஒரு பெரிய பட்டயம் மாதிரி இருக்கும்னு? நீங்க சொல்ற வார்த்தையிலேயே ஒரு ஆளை வெட்டி எரிஞ்சிடலாம். கத்திய தேவையில்லை, கத்திகள்லாம் என்ன வல்லமாரி ஒன்றும் கிடையாது. நாவை விட கூர்மையானது ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு ஆள் அப்படியே நம்பிக்கை இழக்க பண்ணி, சோர்வுடைய பண்ணி, பயமுறுத்தி அந்த ஆள் அப்படியே பைத்தியம் பிடிக்க வைக்கலாம் உங்களுடைய ஒரு வார்த்தையின் மூலமாக, ஒரு சென்டென்ஸ் மூலமா. தெரியுமா உங்களுக்கு இன்றைக்கு எத்தனை பேர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்காங்க? ஏன்னா யாரோ என்னமோ சொல்லிட்டாங்க, நான் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லியிருப்பான். என்னது இன்னும் 2 மாசத்துக்குள்ள நீ என்ன ஆகிற பாருன்னு சொல்லிப்பான். இவன் அதே போய் நினைச்சு தியானிச்சு கடைசியில் இவன் 2 மாசத்துக்குள்ள பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருப்பான். கேட்டான் என்ன சொல்ல, அவன் சொன்னா சார் 2 மாசத்துக்குள்ள உனக்கு என்ன பண்றேன் பாருன்னா, அதனாலதான் அப்படி ஆயிடுச்சிருவான். வார்த்தைகள் கருக்கான பட்டயத்தை போல இருக்கிறது, ஈட்டிகளை போல அம்புகளை போல இருக்கிறது. அது பாய்கிறது, மற்றவர்களை காயப்படுத்துகிறது, அது சேதப்படுத்தக்கூடிய ஒன்று. சங்கீதக்காரன் சொல்லுற, இது நடுவில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், சிங்கம் சுத்தி வந்துகிட்டே இருக்குது, அம்புகளும் ஈட்டிகளும் பாய்க்கிறவர்களுடைய நாவுகளும் என்னை குற்றம் பேசிக் கொண்டிருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆனா மோசே சொல்லுகிறார், நாம் 1000 பேரை, ஒருவர் 1000 பேரை துரத்தக்கூடியவர்கள், 2 பேர் 10,000 பேரை ஓட்டக்கூடியவர்கள். அதை விசுவாசிங்க, பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுவார்கள். அப்படி எழும்பி வருகிறவர்கள் விழுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் இதை குறித்து பேசும்போது ஒன்றிலே ஜாக்கிரதையா இருக்க வேணும். சில நேரத்தில் நாம் பார்க்கிறோம் விசுவாசிகள், அவர்களுக்கு எதிராக யாராவது இருந்தா இவங்க உடனே ரொம்ப விசுவாசத்தோட அந்த ஆள் அழிஞ்சு போகணும்னு ரொம்ப கன்ஃபெஷனும் ரொம்ப அறிக்கையும் ரொம்ப வேகமான விசுவாசமும் இங்கே போயிட்டு இருக்கோம். என்ன ஆகுது பார், என்ன இப்படி பேசினா அவனுக்கு என்ன ஆகுது பார், அவன் தலையில் வந்து அக்னி விழும், அவன் தலையில் வந்து இப்படி விழும், அவன் இப்படி ஆவான், அப்படி ஆவான், கத்தர் என்ன பண்ணுறாரு பார், அவனை அழிச்சு போடுறாரு பார், அவனை இப்படி ஆக்குறாரு பார், அப்படி ஆக்குறாரு பார், நான் அதை நம்புற விசுவாசிக்கிறேன், நான் அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிற்கிறாங்க. ஒன்று சொல்லிக்கொள்கிறேன், நம்முடைய விரோதி ஆட்கள் அல்ல, எந்த ஆளுமே நமக்கு விரோதிகள் அல்ல. யார் நமக்கு விரோதி? சாத்தான் ஒருத்தன் தான். யாரோ ஒருத்தன் நம்மளை பற்றி பேசுறான்னா அவன் நமக்கு விரோதியே கிடையாது. அவன் பாவம் சத்ருவனுடைய ஒரு கருவியாய் மாறிவிட்டான், அவ்வளவுதான். சாத்தான் அவன் நாக்கை உபயோகப்படுத்தலாம், யார் நாக்காவது அவனுக்கு தேவை, சாத்தான் வந்து பேச போறதில்ல. சாத்தானுக்கு யாருடைய நாக்காவது தேவை? எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஒரு பாம்பாக அவன் வந்தானா, அது போல இன்றைக்கு என்ன பண்ணுகிறான், ஒரு மனுஷன் மூலமாக தான் அவன் வருகிறான். மனுஷர்கள் மூலமாக, ஆண்கள் மூலமாக, பெண்கள் மூலமாக இப்படித்தான் அவன் வேலை செய்கிறான். சாத்தான் அவளை கருவியா எடுத்து உபயோகப்படுத்துகிறான். ஆயால் அந்த ஆளை விரோதிச்சு பிரயோஜனம் இல்லை, அந்த ஆளை சபிச்சு பிரயோஜனம் இல்லை, அந்த ஆளுக்கு எதிராக நாம் போயும் பிரயோஜனம் கிடையாது. ஏனென்றால்

0: விசுவாசம் அன்பிலேதான் கிரியை செய்கிறது. அந்தால் நாசமா போனோம், நம்ம அதுக்கு விசுவாசிச்சு அதுக்கு அறிக்கை செய்த அது கண்டிப்பா நடக்க போறது கிடையாது. எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த காலத்துல சிறு பையனா இருக்கும் போது ஒரு ஊழிக்காரனோட எங்கேயோ சென்றிருந்தேன். ரெண்டு ஊழிக்காரர்களுக்கு சண்டை வந்துருச்சு. 6:30 கூட்டம் ஆரம்பிக்க போது நான் பாட்டு பாடுறதுக்கு தயார், நான் சின்ன பையன். இந்த ரெண்டு ஊழிக்காரர்களுக்கு பயங்கர சண்டை. அந்த சண்டை இழுத்தவர் வேண்டாம தான் சண்டை இழுத்தார். எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருந்துச்சு, ஏன்னா அவர் இப்படி பேசினாருன்னு. இவர் பண்ற அட்வர்டைஸ்மெண்ட் அவர் கிரிட்டிசைஸ் பண்றார். இந்த ஆளுக்கு என்ன பைபிளை வச்சுட்டு இப்படி ஒரு போட்டோ எடுத்து இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் தேவையா, தற்புகழ்ச்சி நிறைஞ்ச ஆளு இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னு என்னத்தையும் பேசுறாரு அவரு. ஒரு முதிர்ச்சி இல்லாம யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க, இவருக்கு என்ன வந்தது, பேசாம வந்துட்டு போக வேண்டியதானே. இதை பேசினாரு, இதை பேசினாரு. ஒருத்தன் வந்து இந்த ஊழியக்கார்ட்ட சொல்லிட்டான், யார பேசினாரோ அவர்கிட்ட வந்து ஒரு வாலிப்பு பையன் சொல்லிட்டான், ஐயா போய் நோட்டீஸ் கொடுக்க போனேன், அந்த ஊழியக்காரு இப்படி சொன்னாரு உங்களை பற்றி, இப்படி போட்டோ எடுத்தாரு, இப்படி பண்ணாரு, இவர் தற்புகழ்ச்சிக்காரு, இப்படி விளம்பரம் பண்றாரு, இப்படி பண்றாரு, உங்களை பற்றி ரொம்ப தான் பேசினாரு. யான் சாயந்தரம் அந்த ஊழியக்கார வந்து அவளும் பேசிட்டு சாயந்தரம் கூட்டத்துக்கு வர்றாரு. அவர் கீழே ரூம்ல உட்காந்துருக்கோம், மேல பள்ளிக்கூடத்துல கூட்டம் நடக்க போகுது. கீழே ரூம்ல உட்காந்துருக்கோம், நான் அக்காடின் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் 16 வயசு இருக்கும், அக்காடின் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு பாட்டு பாடலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிற மேல கூட்டம் கூடிடுச்சு. இவர் வந்தவொடனே இந்த ஊழியக்காரருக்கு பொத்திட்டு வந்தது, கேட்க ஆரம்பிச்சாரு, என்ன அப்படி பேசினியாம அப்படின்னாரு. ரெண்டு பேருக்கு பெரிய தகராறு. இந்த ஊழியக்காரருக்கு ரொம்ப கோபம் வந்து, இவர் நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், பெரிய கத்தரால் உபயோகப்படுத்தப்படுகிற மனுஷன், கோபம் பொத்திட்டு வந்துருச்சு. என்ன சொல்லிட்டாரு, உன்னை இயேசு நாமத்துல சபிக்கிறேன் பாருனாரு. அவர் பயந்து போய் நோட்டீஸ் பற்றி குறை சொன்னால் பயந்து போய் அப்புறம் பேசணும் இல்லையா. இந்த இவர் போட்ட சாபத்துக்கு அவர் பயந்து நடுங்கி மற்ற ஊழியக்காரங்க வந்து, ஐயா ஏன் சாபம் போடுறீங்க, விடுங்கய்யா பரவாயில்லையான்னு சொல்லி கடைசியில் எல்லாம் சண்டை ஒழுங்கா தீர்ந்தது. பிறகு 6:30 எல்லாம் மேடைக்கு வந்து உட்காந்தாங்க, எல்லாம் மீட்டிங்கும் நடந்தது. மனுஷர் மனுஷர் தான், எவ்வளவு பெரிய ஊழியக்காரலாம் இருந்தாலும் மனுஷர் மனுஷர் தான். ஆனா என்ன, சாத்தான் வந்து அங்க நுழைஞ்சு அந்த ஆளை உபயோகப்படுத்துறான். ஒரு ஊழியக்காரன் உபயோகப்படுத்தி இந்த கூட்டம் சாயந்தரம் சரியா போகாம ஏதோ சண்டையாகி தகராறாகி அவர் கெட்ட மூட்ல மேல வந்து கோபத்தோட உட்கார்ந்து விரோதியோட பக்கத்திலேயே மேல உட்கார்ந்து மேடையில உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண வேண்டியதா போச்சு. கூட்டமே ஒரு மாதிரி அதன் எஃபெக்டிவ்னஸ் கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். ஏன்னா இந்த ஆள் கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்கிறோம், இந்த சபிச்சுட்டு வந்திருக்கிறோம், இப்ப அந்த 4 நாளையே பிரசங்கம் வேற பண்ணணும். சாத்தான் பாருங்க எப்பேற்பட்ட இக்கட்டான நிலையில கொண்டு வந்துடுறான். அதனால ஒரு ஆளு அப்படியே அழிஞ்சு போயிட்டான்னு அர்த்தம் இல்ல. நல்ல ஊழியக்காரர் தான், நல்ல மனுஷன் தான். சாத்தா அந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டான். ஒரு குற்றத்தை உண்டாக்கி ஒரு குறைய சொல்லி ஒரு உணர்ச்சியை கிளப்பி விட்டு ஏதாவது ஒன்று பேச வச்சு ஒரு விரோதத்தை உண்டாக்கி ஒரு பகையை உண்டாக்கி அந்த இடத்துல ஊழியம் நடக்காதபடி பண்ணி விட்டான். அந்த இடத்துல எஃபெக்டிவா ஒரு காரியம் நடக்காதபடிக்கு செய்து விடுகிறான். சாத்தாவுடைய கருவியை மற்றவர்கள் மாறுகிறார்கள். நாம வந்து அதற்கு இடம் கொடுத்து அந்த ஆள்கிட்ட போய் நாம சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நாம என்ன ஆயிடுறோம், சாத்தானுடைய கருவியா மாறிடும். நாம என்ன பண்ணோம், அவன் சாத்தானுடைய கருவியா இருந்துட்டு போறான்னு விட்டுற வேண்டியதுதான். நல்லா பேசிக்கப்பா, பேசோ பேசுன்னு பேசிக்கிட்டே போ, என்னமோ பண்ணிக்கோ. சாத்தானுடைய கருவி அவ்வளவுதான். சாத்தானுடைய கருவிகளா இருக்கும் போது அவர்கள் சாத்தானுடைய கருவியா மாறினதுனால அவர்கள் அழிவுக்குள்ளாகிறார்கள். நாம ஒண்ணும் அவர்கள் மேல பெரிய சாபத்தை வரவழைக்கிறது இல்ல. நாம என்னமோ அவள் அழிஞ்சு போகணும்னு விசுவாசிச்சு ஜெபம் பண்ணி எப்படியாவது ஆண்டவரை என்ன பற்றி இப்படி சொல்லிட்டானே இவன் அழிச்சே போடுன்னு சொல்றது கிடையாது. அதனால அவர்கள் மடிகிறது இல்லை. இந்த 10,000 பேர் நாம ஏதோ நம்ம பற்றி சொல்லிட்டாங்க, நாம பெரிய ஊழியக்காரர்கள், நாம பெரிய தேவனுடைய மனுஷன், அதனால இவங்க எல்லாம் அழிந்து போகணும்னு கிடையாது. அப்படி கிடையாது. அவர்கள் ஏன் அழிந்து போகிறார்கள், அவருடைய அவர்கள் பிசாசனுடைய கருவியாய் மாறுகிறதுனால அவர்களுக்கு அழிவு ஏற்படுகிறது. எப்படி அழிந்து போகிறார்கள், அவர்கள் பிசாசனுடைய கருவியாய் மாறுகிறார்கள். பிசாசை தேவன் எதிர்த்து நிற்கிறார். எதிர்த்து நிற்கும் போது பிசாசு அழியும் போது, பிசாசு தோற்கும் போது, பிசாசு ஓடும் போது, பிசாசு விழும்போது இவர்களும் விழுகிறார்கள், இவர்களும் ஓடுகிறார்கள், இவர்களும் நாசமாகிறார்கள். பிசாசு தோற்கடிக்கப்படும் போது இவர்களுக்கு ஒரு பெரிய தோல்வி உண்டாகிறது. அப்படிதான் தோற்கிறார்கள். ஜனங்களை நாம் துரத்துகிறது இல்ல, ஜனங்களை ஓட்டுறது இல்ல, அல்ல ஜனங்களை நாம் விழ பண்ணுகிறது இல்லை. பழைய ஏற்பாட்டில் பாருங்க, பல உதாரணங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு மக்களை தெரிந்தெடுத்தார், அவர்களை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக விரோதமாக யார் எழுந்தினாலும் அவர்களுக்கு என்ன ஆச்சு, நாசமா போக வேண்டியதுதான். இஸ்ரவேல் மக்களோட யார் கூடினாலும் அவர்களுக்கு என்ன ஆச்சு, ஆசீர்வாதம் உண்டாகிறது. இது ஒரு பிரின்சிபல், இது ஒரு நியதி. இதை பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர்களை எங்கேயோ கொண்டு போக போறார் கானான் தேசத்துக்கு. அவர்களை கொண்டு ஒரு ஜாதி எழுப்ப போகிறார், அந்த ஜாதியின் மூலமாக மேசியா வரப்போகிறார். இப்படி பெரிய திட்டத்தை எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதுக்கு குறுக்க எவனாவது நின்னா, இந்த ஜனங்களை அழிக்கிறவனாக நின்னா, இந்த திட்டத்துக்கும் ஆண்டவருடைய தீர்மானத்துக்கும் திட்டங்களுக்கும் விரோதமாக எந்த ஜாதியோ தேசமோ ராஜாவோ பட்டயமோ நாளாவோ எழுந்தினால் அதை தேவன் அழித்து போடுகிறார். ஏன்? இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய அழைப்பு. நமக்கு எதிராக ஒருவர் நிற்கும் போது ஏன் அவர்களுக்கு அழிவு உண்டாகிறது என்றால், நம்மை தேவன் தெரிந்து கொள்கிறார், நம்மை நிறுத்துகிறார், நம் மூலமாக ஒன்றை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், அதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி தெரிந்து கொள்ளும் போது, நம்மை ஒருவன் எதிர்க்கும் போது என்ன ஆகிறது? தேவனுடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் தேவனுடைய பெரிய நோக்கத்தையும் அவன் எதிர்க்கிறான். என்ன ஒருவன் எதிர்க்கிறது கிடையாது, எதை எதிர்க்கிறான், என்ன எதிர்க்கிறது மூலமாக தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் அவர் எழுப்புகிற ஊழியத்தையும் அவர் செய்கிற காரியத்தையுமே எதிர்க்கிறான். தேவனுக்கே அவன் விரோதியாக மாறுகிறான். ஆகையால் தான் அவனுக்கு நாசமும் விளைவுகளும் கடுமையான விளைவுகளும் ஏற்படுகிறது. ஆகையால் தான் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். ஆகையால் தான் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ஏன்? தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக அவர்கள் எழும்புகிறார்கள். பாருங்க, பழைய பாட்டிலே உதாரணங்கள் நிறைய இருக்குது. ராகாப் எரிகோ பட்டணத்தில் வாழ்ந்து வந்தால் அவள் ஒரு வேசி, ஒரு மோசமான நிலையில வாழ்ந்து கொண்ட, பாவத்தில் வாழ்ந்து கொண்டு வந்த ஒரு பெண். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் அவளுக்கு கர்த்தர் செய்த பெரிய காரியங்கள் எல்லாம் அறிந்து கேள்விப்பட்டு என்ன பண்ணாள்? இந்த தேவனை தன்னுடைய தேவனாய் ஆக்கிக் கொள்ளும்படியாக தெரிந்து கொண்டாள். என்னாச்சு? அவளும் அவளுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது அந்த அழிவிலிருந்து. எரிகோ பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட்டது, அதில் உள்ள மக்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த வேசியும் அவளுடைய குடும்பமும் காக்கப்பட்டது. நான் நினைக்கிறேன், இந்த வேசி நம்பி இருப்பாள்னா அவளோட கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்பி இருப்பார்கள் என்று நம்புகிறேன். ஏன் நம்பி இருக்க கூடாது? அதுல ஒரு பெண்ணுக்கு அவள் அறிவு இருக்குது, இஸ்ரவேல் மக்களுக்காக ஒரு தேவன் இருக்கிறார், அவள் அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் உண்மையான தேவன் என்று அறிந்து அவள் இவர்களை உபசரித்து அவர்களுக்கு உதவி பண்ணி இஸ்ரவேல் மக்களுக்கு இவர்கள் பக்கமா இவள் வந்து நிற்பாளானால் இன்னும் எத்தனையோ பேருக்கு தெரிந்திருக்கும், அவர்களும் அந்த தேவனை தெரிந்து கொண்டிருக்கலாம், அவள் முழுவதும் காக்கப்பட்டிருப்பார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். வேதத்துல சொல்லப்பட்டாவிட்டாலும் நல்லா யோசித்து பாருங்க. எரிகோ பட்டணத்துல எல்லா மக்களையும் அழிக்க சொல்றார் ஆண்டவர், எல்லாம் தீர்த்து கட்டுன்றார். ஏன்? அவனுக்கு விரோதமா ஆண்டவர் வரல, அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்பது ஆண்டவர் சித்தம் கிடையாது. எல்லாரையும் தீர்த்து, அவன் எரிகோ பட்டணத்துல வாழ்கிறவனா இருந்ததுனால அல்லது புறஜாதியானா இருந்ததுனால அழின்னு சொன்னார் ஆண்டவர் கிடையாது. இவர்கள் உங்களுக்கு எதிராக நிற்பார்கள், உங்களுக்கு முள்ளுகளை போல இருப்பார்கள். என்னைக்கு தொந்தரவு கொடுக்கிறவன் இவனுடைய, இவன் வந்து உங்களை எதிர்க்கிற ஜாதி, ஆகையால் அழித்து போடுங்கள் சொன்னார். தேவன் அந்த மக்களை அழிக்கணும்னு விரும்பல, இந்த மக்கள் தேவனுடைய திட்டத்துக்கும் தீர்மானத்துக்கும் எதிராக நின்று தேவனுடைய மக்களை அழிக்கக்கூடியவர்கள் இவர்கள், ஆகையால் தான் அவர்களை அழித்து போடு என்று ஆண்டவர் சொன்னார். தேவன் ஜனங்களுக்கு விரோதமா இல்ல, அவ்வளவு மக்களை அழித்து போடுன்னு சொன்ன பிறகு, ஆனால் ராகாவின் குடும்பத்தையும் தேவன் காப்பாற்றினார், அழிவிலிருந்து காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். இன்னொரு உதாரணம் நினிவே பட்டணத்தை குறித்தது. நினிவே பட்டணத்துக்கு யோனா அனுப்பப்படுகிறார். அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், யோனா புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஏன் அந்த நினிவே பட்டணத்துக்கு பிரசங்கிக்க அனுப்புகிறார்? அந்த அசிரிய பட்டணம் அக்கிரமத்தால் நிறைந்திருந்தது, முழு பட்டணமும் அக்கிரமத்தால் நிறைஞ்சு கொடூரமான அக்கிரமங்களை பாவங்களை இந்த மக்கள் பண்ணி வந்தார்கள். இவர்களுக்கு போய் யோனா தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும், அவர்களை மனம் திரும்புதலுக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று அனுப்புகிறார். யோனாவுக்கு போறதுக்கு பிரியமில்லை. ஏன் போக பெரியம் இல்ல, பயம் இல்ல யோனாவுக்கு அங்க போறதுக்கு. இவர்கள் ஒன்றும் கொடூரமானவர்கள், அவர் பயந்துரல. இந்த யூதனாகிய யோனாவுக்கு இந்த அசிரிய பட்டணமாகிய இந்த நினைவே கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த அசிரியர்கள் ரொம்ப தொல்லை கொடுக்கிற ஜனங்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு தொல்லை கொடுக்கிற ஜனங்கள். இவர்களுக்கு போய் சொல்றதா நற்செய்தியை, இவர்களை போய் மனந்திருப்பு நடத்துகிறதா, இவர்களை போய் காப்பாத்துகிறதா, இவர்களை போய் திருத்துறதா? வேணாம், கத்தர் இவர்களை அழித்தே போடட்டும் என்று சொல்லி யோனா என்ன பண்ணார், இன்னொரு கப்பல்ல தர்ஷீசுக்கு போற கப்பல்ல ஏறிட்டு வேற பக்கமா போகிறார். அந்த கதை தெரியும் நமக்கு. சரி, கடைசியில் ஆண்டவர் எல்லாம் பண்ணி மீனின் வாயிலிருந்து யோனாவை காப்பாற்றி கொண்டு வந்து கரையில நினைவேல கொண்டு போய் சேர்க்கிறார். நினைவேல கொண்டு போய் யோனா பிரசங்கம் பண்ணுகிறார். நினைவேல ரொம்ப தயக்கத்தோடு தான் பண்றார். முதலே வர்றதுக்கு விருப்பம் இல்லை. இந்த ஜனங்க அழிஞ்சு போட்டுருந்த அவனுக்கு பிரசங்கம் என்ன கேக்குது? இவன் பிரசங்கத்தை கேட்டா உருப்பிட்டு கூடாது, இவன் நாசமா போட்டுட்டு தான் யோனா நினைச்சிட்டு இருக்கிறார். பிரசங்கியார் எப்பேற்பட்ட பிரசங்கியார் பாருங்க, இவர் இதெல்லாம் பொல்லாத ஜனங்க, இதோட மொத்தமா கூட்டோட அழிஞ்சு போட்டுன்னு நினைச்சிட்டு இருந்த யோனாவை, வேற வழியா தப்பி போலாம் நினைச்ச யோனாவை மீன் வயிற்று உள்ள கொண்டு போய் பிறகு கரையில கொண்டு வந்து சேர்த்து வந்து பிரசங்கம் பண்ணி, கட்டாய பிரசங்கம் நடக்குதுங்க. நின்று கொண்டு கட்டாய பிரசங்கம் பண்றாரு ரொம்ப தயக்கத்தின் பேர்ல. அந்த பிரசங்கம் பண்ணிய ஊரே ரட்சிக்கப்பட்டுருச்சு. யோனா ரொம்ப நல்ல பிரசங்கியாரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். கட்டாய பிரசங்கம் பண்ணியே
1: தொந்தரவு கொடுத்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ண வச்சு அவ்வளவு ஊரும் ரட்சிக்கப்பட்டுச்சு. ரொம்ப சந்தோஷத்தோட பண்ணிருந்தாரு. எப்படி பண்ணிருப்பாரு பாருங்க. இவங்கெல்லாம் உருப்படக்கூடாது, எல்லாம் அழிஞ்சு போகணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே பிரசங்கம் பண்றாரு. ஆனா பிரசங்கத்தை மாத்த முடியாது, மனம் திரும்ப பிரசங்கம் பண்றாரு. அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, அழிஞ்சு போறதுக்குள்ள என்ன பண்ணிட்டான், ஐயா நல்ல காலம் நீர் வந்து சொன்னீரு, நான் இன்னிலிருந்து திரும்பிடுறேன்னு போய் அவன் எல்லாம் விழுந்து ஜெபம் பண்ணி ரத்துடுத்தி சாம்பல்ல இருந்து எல்லாம் ஜெபம் பண்ணி சரியாயிட்டான். முழு பட்டணமே மனம் திரும்பிடுச்சு. அந்த கதை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. முழு பட்டணமே மறந்து மனம் திரும்பிச்சு. ஆண்டவர் அதை அழிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தாரு. கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, சரி மனம் திரும்பிட்டே அவங்களை ஆசீர்வதிக்கிறேன்ட்டார் கர்த்தர். யோனாவுக்கு ரொம்ப கோபம், ஏன்னா ஆண்டவர் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அழிக்கல. இதுதான் உங்க பேச்சை கேட்டு வரவே கூடாது. நீ சொன்னீர் பெரிய அழிவு வருதுன்னு பிரசங்கம் பண்ண சொன்னீர், அழிவு வருது அழிவு வருதுன்னு பிரசங்கம் பண்ண நான் சந்தோஷமா போய் பண்ணேன். இவருக்கு மேல அழிவே வந்து தீரட்டும்னு பொல்லாத மக்கள் அழிவு வரும் அழிவு வரும்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஊரெல்லாம் தெரிஞ்சு பிரசங்கம் பண்ணிட்டு வந்தா கடைசியில் அழிவே வரலையே. என்ன ஆண்டவர், ஏன் அழிவு வரலன்னா ஆண்டவர் அழிக்கிறதுக்காக இல்ல, ஆண்டவர் எச்சரிக்கிறார் அழிஞ்சு போகாதயா, அழிவு வருது, உங்களுடைய அக்கிரமம் மிகுதியா இருக்குது, அதுக்குதான் இப்படி தேவனுடைய தாசனை அனுப்பி வைத்திருக்கிறேன், அழிந்து போகாதே, நிறுத்து உணக்கிரமத்தை மனம் திரும்பு அப்படின்னு எச்சரிக்கிறார். அவன் அதை எச்சரிக்கை கேட்டு மனம் திரும்பின உடனே ஆண்டவர் அழிவை கேன்சல் பண்ணிடுறார். யோனா கோபம், அழிவை ஏன் உண்டாக்கலான், போய் ஒரு மரத்து கீழே உட்கார்ற ராவோடு ராவா வந்த ஒரு செடிக்கு கீழே உட்கார்ந்து கடைசியில் அது காலையில் பட்டு போகுது வெயில்ல, அது பட்டு போய் இவன் மேல வெயில் அடிக்கிறதுக்கு அவனுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்குது. ஆண்டவர் அழுகிறான், ஐயா நான் சாகிறேன் நாளை விடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஐயா ராவோட ராவன எழும்பின இந்த செடி பட்டு போறத பார்த்தாலே உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, இந்த மக்களை நான் உண்டாக்குறேன், என்னுடைய நோக்கத்துக்காக மனிதனை நான் சிருஷ்டித்தேன், இந்த மக்கள் சந்ததியாக ராஜ்யம் ராஜ்யமாக என்னை பின்பற்ற வேண்டிய மக்கள், இவர்கள் அழிஞ்சு போறது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும்னாரு ஆண்டவர். ஒரு செடி அழிஞ்சு போறதுக்கு அவ்வளவு கோபம் வருது உனக்கு, என்னுடைய மக்கள் இவ்வளவு பேர் அழிஞ்சு போறாங்களே. கர்த்தர் மக்களை பற்றி கரிசனை உள்ளவராக இருக்க, மக்களை அழிக்கல ஆண்டவர், மக்களை திருந்தணும், திருந்த வேண்டும். ஒருவன் தவறு செய்கிறான், நாம தவறான விதத்தில் உபயோகப்படுத்துகிறான், அவன் திருந்த வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அவன் திருந்தவில்லை என்றால் என்ன ஆகுது, அவன் பிசாசுடைய கருவியாய் அவன் தொடர்ந்து பிசாசுடைய வேலையை செய்து தேவனுடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் நோக்கங்களையும் வேலைகளையும் எதிர்க்கிறபடினாலே அவனுக்கு அழிவு வருகிறது. 1,000 பேர் 10,000 பேர் விழும்போது இவனும் விழுகிறான். ஏன், இவன் மேல தேவனுக்கு விரோதம் கிடையாது, இவன் கர்த்தருடைய ஒரு ஆயுதமாக மாறிவிட்டான். சோதோம் குமாரா பாருங்க, இன்னொரு உதாரணம். சோதோம் குமாரா அழிவு, பயங்கர அக்கிரமம், அங்க பல விதமான அக்கிரமங்கள், கொடூரமான அக்கிரமங்கள் நடக்குது, அழிக்கணும்னு ஆண்டவர் வந்துட்டார். ஆனால் ஆபிரகாம் பரிந்து பேசுகிறார் சோதோம் குமாருக்காக, ஏனென்றால் அவருடைய சொந்தக்காரர் லோத் அங்க இருக்கிறார். பரிந்து பேசுகிறார், ஆண்டவர் 50 பேர் இருந்தா நீதிமன்றம் இருந்தா அந்த பட்டணத்தை அழிக்காம விட்டு விடுவீரா என்று சொல்கிறார், விட்டு விடுவேன். கடைசியில கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு குறைச்சு 10 பேர்ல வந்து நிக்கிறார். 10 நீதிமன்றம் இருந்தா இந்த பட்டணத்தை அழிக்காமல் விடுவீரான் ஆண்டவர் சொல்றாரு, விட்டுறேன். ஆபிரகாம் ஒரு தப்பு பண்ணிட்டார், 10 பேர் இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டாரங்க. லோத்துனுடைய வீட்டுல குறைஞ்சது 10 பேராது இருந்து எல்லாம் ஆண்டவர் விசுவாசி நல்ல மக்களா இருப்பாங்க நினைச்சா, கடைசியில அவனும் அக்கிரம பேர் வழியில இருக்கிறாங்க சிலர் எல்லாம். ஆகியால் அந்த பட்டணம் கடைசியில அழிக்கப்படுகிறது. கர்த்தர் ஒரு பரிந்து பேசுகிறவனை தேடுகிறார். அவன் பரிந்து பேசும்போது அவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். அழிவு அவருக்கு விருப்பம் இல்ல, ஜனங்களை மடங்கடிப்பது நாசம் பண்ணுவது அவருக்கு விருப்பம் அல்ல. ஆனால் ஒருவன் சத்துருடைய கரத்திலே அவனுடைய கருவியாய் மாறுவானால் கர்த்தருடைய ஊழியத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய நோக்கத்தையும் எதிர்க்கிறவனாய் அதை குறித்து பேசி கெடுக்கிறவனாய் இருப்பான் என்றால் நிச்சயம் அவனுக்கு அழிவு எப்படி ஏற்படுகிறதுனா, யாரும் நம்ம ஜெபிச்சு ஏற்படல, அது நம்ம கொண்டு வர அழிவு இல்ல, அது கர்த்தர் கொண்டு வர அழிவு. ஏனென்றால் அவருடைய நோக்கத்துக்கு தடையாய் அந்த மனுஷன் நிற்கிறான். பார்வோனும் எகிப்து மக்களும் பாருங்க, பார்வோனிடத்துல மோசேயும் ஆரோனும் போய் சொன்ன உடனே எங்க மக்களை போக விடுன்னு சொன்னோன்னு, ஐயோ உங்க தெய்வம் பெரிய தெய்வம்யா, அவர் தான் யோசேப்பை இங்க கொண்டு வந்தார், யோசேப்பின் சரித்திரத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எப்படி எங்க தேசத்தை ஆசீர்வதிப்பாருன்னு வைத்தாருன்னு, அவ்வளவு பெரிய தேவன், அவருடைய புகழை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இன்னொரு என்னையோட விட்டுற நீங்க போய் சேருங்கன்னு சொல்லியிருந்தானா, அன்னைக்கு பார்வோனும் அவனுடைய மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அதை விட்டு போட்டு அவன் கடின உள்ளவனாகி அவர்களை எதிர்த்து அவர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு அவர்களை இல்லாமல் பண்ண வேண்டும் என்று திட்டம் போட்டு ஆண் குழந்தைகள் எல்லாம் ஒழிக்க வேண்டும் திட்டம் போட்டு இப்படி ஆண்டவருக்கு எதிராக கிரியை செய்கிறான். தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய மக்களை எதிர்க்கிறான். ஆண்டவருடைய நோக்கத்தையே நாசமாக்குறதுக்காக பார்க்கிறான். பார்வோனை பண்றான், பார்வோன் தான் பண்றான், அவனுக்கு பின்னால யார் பண்றது, அத பிசாசு. அந்த ஆண் குழந்தைகள் எல்லாம் பிறக்க பிறந்த உடனே அழிச்சிடணும்ன்ற அந்த உத்தரவு வந்து அது பிசாசனால் கொடுக்கப்பட்ட உத்தரவு. ஏன்? ஆதியிலேயே தேவன் என்ன சொன்னார்? மனுஷனும் மனுஷியும் பாவம் செய்த போது, ஆதாம் ஏவாளும் பாவம் செய்த போது அவர்களுக்கு சாபத்தை கொடுத்து விட்டு பெண்ணை கொடுத்து சாபத்தை கொடுக்கும் போது என்ன சொன்னார்? உன் வித்துக்கும் இந்த பாம்பின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். பகையை உண்டாக்குவேன், ஒரு விரோதம் உண்டாக போகிறது. யாருக்கு? இந்த பெண்ணின் மூலமாய் பிறக்க போகிற ஒருவருக்கும் இந்த சத்ருவுக்கும் விரோதம் உண்டாக போகிறது. அப்பவே சத்ரு ரொம்ப உஷாராயிட்டான். ஐயோ, இந்த பெண் பெத்தெடுக்க போகிற ஒரு பிள்ளை நமக்கு ஒரு பெரிய விரோதியா வந்து நம்ம தலையை நசுக்க போற பிள்ளையா இருக்க போறாருன்னு அவன் ஏற்கனவே நினைத்து விட்டான். ஆகையால் தான் சந்ததி சந்தையாக பிள்ளை பெறாதபடிக்கு, அதுவும் ஆண் குழந்தை பிறந்தால் தடுக்கணும்ன்ற ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோட அவன் கிரியை செய்கிறான். ஏனென்றால் ஏதோ ஒரு பிள்ளை வந்து நம்ம நசுக்க போகுது, நம்முடைய தலையை நசுக்க போகுது, நம்ம தோற்கடிக்க கூடியதாக ஒரு மேசியா வரப்போகிறார் என்பதை அங்க ஆதியாகமும் மூணாதிகாரம் 15 பிசாசுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்டு பயந்து போயிருக்கிறான். அந்த பிசாசு தான் பார்வோனுக்குள்ள வேலை செய்து எல்லா குழந்தையும் அழிச்சு போடு, இந்த சந்ததியை அழிச்சு போடு, இந்த தேசத்தையே நாசமாக்கு என்று சொல்லி கிரியை செய்து கொண்டிருக்கிறான். தேவன் பார்த்தார், கொண்டு வந்து அவ்வளவு பெரிய சமந்த சமுத்திரத்துள்ள தள்ளினார். 1000-10000 பேர் போய் அதுல விழுந்து சாகிறார்கள். ஏன்? கர்த்தர் அவர்களை பயக்கல, கர்த்தர் அவர்களை நேசிக்காமல் இல்லை. அவர்கள் கர்த்தருடைய திட்டத்துக்கும் கர்த்தருடைய தீர்மானத்துக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் எதிராக நின்று கர்த்தர் செய்ய நினைக்கிறதை எதிர்க்கிறபடியினால் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவர்களை எதிர்க்கிறார். இதே போலதான் கடைசியில ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று வருகிறது. அந்த நியாய தீர்ப்பிலையும் அநேகர் வெளிப்படுத்தல் 20 கடைசி 10 இதை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த நியாய தீர்ப்பில் அநேகர் தங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாதவர்களாக இருப்பவர்கள் அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. எங்க தள்ளப்படுவார்களா? அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். இந்த அக்னி கடல் நரகம் ஒன்று இருக்குமான்றது பலருக்கு சந்தேகமா இருக்குது. ஒரு நல்ல தேவன், அன்பான தேவன் எப்படி ஜனங்களை அவ்வளவு பேரை கொண்டு போய் அக்னி கடல்ல தள்ள போகிறார் என்று அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் ஒன்று, ஆண்டவர் தள்ள விரும்பவில்லை. ஜனங்களை எங்க தள்ள விரும்பல? அக்னி கடல்ல தள்ள விரும்பவில்லை. அது தெரியுமா உங்களுக்கு? அக்னி கடல் அந்த நரகம் மக்களுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல. திருப்புங்கள் மத்தேயு 25 அது மக்களுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல. நரகம் மக்களுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, நரகம் அக்னி கடல் மக்களை போடுவதற்கென்று உண்டாக்கப்பட்டது அல்ல. நல்ல கவனிங்க, 25:41 பிரசங்கத்து துவக்கத்தில் ஒன்று சொன்னேன், இடது பக்கத்தில் வலது பக்கத்தில் செம்மறியாடுகளையும் வெள்ளாட்டுகளையும் நிறுத்தி வைக்கிறான். அது இந்த வசனம் தான், 25:41 முதல்ல தவறா சொல்லிட்டேன், இப்ப இந்த வசனம் தான், 41 வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, அந்த நியாய தீர்ப்பு அப்படி நடக்க போகுது, இடது பக்கத்தில் நிற்கிறவர்கள் அவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். நித்திய அக்னி யாருக்கு உண்டாயிருக்கு, உண்டாக்கப்பட்டிருக்கு? நித்திய அக்னி நரகம் யாருக்கு உண்டாக்கப்பட்டது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்டது. ஒரு ஆளாவது நரகத்துக்கு போய் அந்த அக்னி கடல போக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமே கிடையாது. அந்த அக்னி கடல் என்னப்பட்டும் நரகம் கெஹன்னா என்று அழைக்கப்படுகிற அந்த நரகம் நித்திய அக்னி கடல், அது மக்களுக்காக உண்டாக்கப்படவில்லை. எல்லாரும் ராமன் சொல்லுங்க, கையை உயர்த்தி எல்லாம் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. மக்களுக்காக உண்டாக்கப்படவில்லை. யாருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டது. ஆனா அதுல மக்கள் போக போறாங்க. ஹலோ, அதுல மக்கள் போக போறாங்க. ஏன் போக போறாங்க? பிசாசனுடைய கருவிகளாக அவர்கள் இருக்கிறபடினால. அது மக்களுக்காக உண்டாக்கப்படவில்லை, மக்கள் அதுல போக வேண்டிய அவசியம் இல்லை, அது மக்களுக்காக வைக்கப்பட்டது இல்ல. ஆனா பிசாசை தான் நான் பின்பற்றுவேன், பிசாசுக்காக தான் நான் ஜீவிப்பேன், பிசாசு வழியில தான் போவேன்னு சொன்னா அந்த பிசாசு எங்க போறானோ அங்கதான் அவர்கள் போய் சேர வேண்டியதாகிடுது. ஆண்டவர் மக்களை நரகத்துல தள்ளணும்னு பாக்கல, ஆனால் மக்களுக்கு ஒரு சாய்ஸ், தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு சக்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை எப்போதும் அவர் மீறது கிடையாது. நரகத்துக்கு போகிறேன்னு தீர்மானம் பண்ணா நரகத்துக்கு தான் போகணும், பரலோகத்துக்கு போகிறேன்னு தீர்மானம் பண்ணா பரலோகத்துக்கு போக முடியும். ஒருவராவது கெட்டு போகக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். ஒருவராவது அழிந்து போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். உங்களுடைய குடும்பங்கள் முழுவதாக, உற்றார் உறவினர் முழுவதாக, இந்த பட்டணத்திலே இந்த தேசத்திலே வாழ்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய பெரிய திட்டமாய் இருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், அநேகர் தேவனுடைய காரியங்களை எதிர்த்து அந்த தீர்மானம் செய்யக்கூடிய சக்தியை, த பவர் ஆஃப் வில், அந்த வில் தீர்மானம் செய்யக்கூடிய சக்தியை உபயோகப்படுத்தாமல், அந்த தீர்மானத்தை எடுக்காமல் விட்டு விடுகிறபடினால எங்க போகிறார்கள், நரகத்துக்கு போகிறார். ஏன் நரகத்துக்கு போறாங்க? அவங்களுக்காக அது உண்டாக்கல, பிசாசுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இவர்கள் பிசாசனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே, அதிலிருந்து வெளிவர அவர்களுக்கு சம்மதம் இல்லாதபடினாலே அங்கே போகிறார்கள். கடைசியாக 91 சங்கீதம் ஒன்றை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை, எல்லாரும் சொல்லுங்க, அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. என்ன அர்த்தத்தோடு சொல்லி இருக்கிறது? அது உன்னை அணுகாது என்று சொல்லி. கர்த்தர் எப்போதும் ஜெயிக்கிறவர், கர்த்தர் ஒருபோதும் தோல்வியுறுகிறவர் அல்ல, கர்த்தர் ஒருபோதும் மடங்கடிக்கப்படுகிறவர் அல்ல, கர்த்தர் ஒருபோதும் அழிகிறவர் அல்ல, கர்த்தர் எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலே நின்று ஜெயம் எடுக்கிறவர், ஜெயம் அளிக்கிறவராய் அவர் இருக்கிறார். நாம் கர்த்தருடைய கருவிகளாய் இருப்போம் என்றால், கர்த்தருக்காக ஜீவிப்போம் என்றால், கர்த்தருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் என்றால், அது நம்மை அணுகாது. எது நம்மை அணுகாது? இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அங்கு அன்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், எதுவுமே நம்மை அணுகாது. இதெல்லாம் என்ன பண்ணுது? யார் மேல வந்து சேருது? பிசாசுக்காக வேலை செய்து பிசாசின் பக்கத்தில் நின்று பிசாசுக்கு ஆதரவு தெரிவித்து பிசாசின் டிகிரியை நடப்பிக்கிறார்கள். பாருங்க, அவர்கள் எப்படி மடிகிறார்கள், எப்படி விழுந்து போகிறார்கள். தேவன் வானத்திலிருந்து பெரிய ஒண்ணு அம்பு ஒண்ணு அனுப்ப போறது இல்ல, தேவன் வானத்திலிருந்து மிஷின் கண்ணை வச்சு அவங்களை போய் சுட்டு இருக்க போறது இல்ல. எப்படி அவர்கள் அழிந்து போகிறார்கள்? பல விதமா அழிஞ்சு போயிடுறார்கள் அவர்கள். எப்படி? இரவில் உண்டாகும் பயங்கரத்தின் மூலமா அழிஞ்சு போறாங்க, பகலில் பறக்கும் அம்பு மூலமா அழிஞ்சு போகிறார்கள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு கொள்ளை நோயில மாட்டிக்கிறாங்க, மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்தினால அழிந்து போகிறார்கள். இப்படி பல விதமான காரியங்கள் உலகத்தில் நடக்கிறது, பல விதமான அழிவுகள் வருகிறது. யுத்தத்தில வர்ற அழிவு, வியாதியில வர்ற அழிவு, இப்படி வர்ற அழிவு, அப்படி எல்லா விதமான அழிவிலையும் அவர்கள் சிக்கி கொண்டு அப்படியே போய்விடுகிறார்கள். ஆனால் அவருக்குள்ளாக நாம் வாழ்வோம் என்றால் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. ஏன் அது நம்மை அணுகாது? அவர் பிசாச போல ஓடுகிறவர் அல்ல, அவர் தோற்கிறவர் அல்ல, அவர் நிற்கிறவர், அவர் ஜெயிக்கிறவர், முன் செல்லுகிறவர், ஜெயம் எடுக்கிறவர். பிசாசு கூட சேர்ந்தா அவன் ஓடும்போது நம்ம ஓடுறோம், அவன் நாசமாக்கப்படும் போது நாம நாசமாக்கப்படுகிறோம், அவன் தோற்கும் போது நாமும் தோற்கிறோம், அவன் அழியும் போது நாமும் அழிந்து போகிறோம். ஆனால் தேவனோடு நிற்கும் போது, அவர் ஜெயிக்கும் போது நாம் ஜெயிக்கிறோம், அவர் நிற்கும் போது நாம் நிற்கிறோம், அவர் ஜெயம் எடுக்கும் போது நமக்கும் அதுல ஜெயம் இருக்கிறது. அவருடைய பக்கத்தில் 1000 பேரும், வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழும்போது நம்முடைய பக்கத்தில் 1000 பேரும், வலது பக்கத்திலே 10,000 பேரும் விழுகிறார்கள். எல்லாரும் ராமன் சொல்லுங்க. ஏன் நாம் தேவனுடைய பக்கத்திலே நிற்கிற காரணத்தினால். இன்றைக்கு இந்த 7 வசனம் எல்லாருக்கும் கிரியை செய்கிறது இல்லை. இப்படி தேவனை பின்பற்றும்படியாக தெரிந்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அது கிரியை செய்கிறது. தெரிந்து கொண்டு அவருக்குள்ளாக வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அது கிரியை செய்கிறது. ஒருவர் 1000 பேரையும், இருவர் 10,000 பேரையும் ஓடி போக பண்ணுவார்கள், ஓட்டுவார்கள். 1000 பேர், 10,000 பேர் எதிர்த்து வந்து
2: நம்மை எதிர்த்து வந்து அவர்கள் விழுவார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து அவர்கள் அழிந்து போவார்கள். ஆனால் நாமோ அது நம்மை அணுகாது என்கிற விசுவாசத்திலே நாம் நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம்.

நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் காணிக்கைகளை கொடுப்பதற்காக அல்ல, விதைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.

We adore you. We praise you. உன்னாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ நல்லவர். Thank you, Jesus. We love you. We worship you. We adore you. We exalt you. உன்னாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ சிறந்தவர். உம்மை போலவர் தேவன் இல்லை. உம்மை போலவர் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க இல்லவே இல்லை. அப்பா, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே சொந்தம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பாத்திர. Who else is worthy to receive all the praise, all the glory and all the honor? You deserve it, my master. எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் ராஜா, ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளுவீராக.

ஆண்டவரே, வறண்டதும் விடாய்த்ததுமான இடத்துலே என் ஆத்மா உண்மையில் தாகமாயிருக்கிறது. என் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறது ஆண்டவரே. வயல்வெளியாய் மாற்றும்படி வாரும் ஆண்டவரே. அவாந்திர வெளிகளிலே ஆறுகளை ஊற பண்ணுவேன் என்று சொன்னீரே. இறங்கி வாரும் ஆண்டவரே.

அந்த உன்னதமான தேவனை நாம் தொடர்ந்து ஆராதிக்கப் போகிறோம். தேவ பிள்ளைகளே, அவர் மறுபடியும் இறங்கி வரப்போகிறார். அவரை வரவேற்பதற்காக நாம் ஆயத்தப்படுவோம்.

உலகம் எதை எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமோ பந்தய பொருளாம் இயேசு கிறிஸ்துவை அடையத்தக்கதாக

இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். அவருடைய நாமத்துக்கு இணை ஏதும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்னாரே. வாங்க சேர்ந்து பாடி அப்பாவுடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமத்துல இன்றைக்கு

சொன்னா சும்மா திருறதில்ல. பாதாளத்தை நடுங்க வைக்கிற ஒரு நாமம் உண்டு. அந்த நாமத்தை சொன்னால் நரகம் அதிர ஆரம்பிக்கும், பேய்கள் ஓடும், சாத்தான் நடுங்கி போ.

தாயையும் தந்தையையும் இழந்து யாரும் இல்லாத அனாதையாக இருக்கிறேன் என்று கலங்குகிறீர்களோ? உனக்காக நேசிக்க ஒருவர் இருக்கிறார்.

யாக்கோபை போல ஒரு கோளும் தடியுமாக நான் கடந்து வந்தேன். அந்தவர் என்னை புரியாமல் வெறுத்தவர்கள் அநேகம் பேர், என்னை நேசிக்க யாரும் இல்லை என்று கதறின நாட்கள் இரவுகள் பல உண்டு. ஆனாலும் ஆண்டவரே, யாக்கோபோடு நீ செய்த உடன்படிக்கை மறந்து போகிறவர் அல்லவே. யாக்கோபே, நான் உன்னை நேசித்தேன்.

சொந்த ஜனத்தை இனத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்த எங்களுக்கு ஆண்டவரே இந்த தேசத்தில் எத்தனை கிருபை பாராட்டியிருக்கிறீர் ஆண்டவரே. தேவைகள் நிறைந்து நின்றது ஒரு நாள், மற்றவர்களை போஷிக்க என்னை உயர்த்தினது இந்த நாள். ஒன்றும் இல்லாமல் நாங்கள் வந்தோம் அப்பா, எங்கள் மேல் இவ்வளவு அன்பு வைத்து இவ்வளவா எங்களை உயர்த்தி வைத்தீரே சுவாமி. உமக்கு நாங்கள் என்ன செய்வோம்? எங்கள் வாழ்க்கையே உமக்கு அர்ப்பணிப்போம். நானும்

0: மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் வந்து ஒரு எளிய ஆசீர்வாதம் தொடர்பான செய்தியை பார்க்க போகிறோம். ஆசீர்வாதங்களுக்காக தேவன் நமக்கு காட்டுகின்ற ஐந்து வழிகள். தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற, திட்டமிட்டு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் விரும்புகிற விதமான ஒரு ஆன்மீக வழியில் சென்று அடைய முடியாது. நமக்கு நிறைய ஆன்மீக வழிகள் தெரியும், அவைகளாம் ஸ்பிரிச்சுவல் வைஸ், ஆவிக்குரிய வழிகள் தான். ஆனால் அவைகள் நம்மை ஆவிக்குரிய தேவ ஆசீர்வாதங்களை கொண்டு சேர்க்குமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. எனவே தேவ ஆசீர்வாதங்களுக்கு நேராக நம்மை கொண்டு செல்வதற்கேற்ற விதமாக தேவன் நமக்காக நியமித்திருக்கிற அந்த நியமங்களை அறிய வேண்டும். எப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், எந்த விதம் ஆசீர்வதிக்கப்படுவோம், எந்த வழியில் ஆசீர்வதிக்கப்படும் என்பவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே ஆசீர்வாதம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்னா, ஜபம் பண்ண வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும், காணிக்கை கொடுக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இது போன்ற ஆன்மீக வழிகளை நாம் பொதுவாக வைத்திருக்கிறோம். திஸ் ஆர் ஆல் காமன் வேஸ். So we have some expectation that God will bless us. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களாகவே இருந்தாலும் ஆசீர்வாதம் பெறுவதற்கு நாம் சூஸ் பண்ணி கொள்கிற இந்த வழிகள் அல்ல. தேவன் இதற்காக என்ன வழிகளை வைத்திருக்கிறார் என்பதை நாம் கவனமாக உற்று கவனிக்க வேண்டும். முதலாவதாக, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வி மஸ்ட் ஹவ் சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஆஸ் வாட் இஸ் பிளஸ்ஸிங். அதாவது எது ஆசீர்வாதம். ஒரு வார்த்தை நான் செலவில் இந்த வார்த்தையை ரிப்பீட்டாக யூஸ் பண்ணுறவில்ல, இதை விட்டால் வேறு ஒரு வார்த்தை நமக்கு கரெக்டாக இல்லையே, அந்த வார்த்தை இதுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை சரி சொல்ல முடியும், தேவ நன்மைகள்னு சொல்லலாம். மற்றபடி ரொம்ப வார்த்தைகள் இல்லை. அப்போ திரும்ப திரும்ப அந்த ஆசீர்வாதங்கிற வார்த்தை தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆசீர்வாதங்கள் என்றால் தேவனால் நாம் நன்றாக வைக்கப்படுதல், அதுதான் ஆசீர்வாதம். பிளஸ்ஸிங்னு என்ன அர்த்தம், தேவனால் அவருடைய பார்வையில் நாம் நன்றாக வைக்கப்படுதல். ஆசீர்வாதங்களை எப்படி அடைவது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு செல்வதற்கு முன்பாக, முதலாவது வாட் இஸ் பிளஸ்ஸிங், என்ன ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்ற உடனே பெரும்பாலும் நாம் வந்து என்ன நினைக்கிறோன்னா, நம்மிடத்தில் நாம் விரும்புகிற சில நன்மைகள் இருக்கணும். சர்டன் குட் திங்ஸ் வி மஸ்ட் ஹவ் ஸோ தட் வி கேன் பிலீவ் தட் வி வில் பி பிளஸ்ஸட். ஆசீர்வாதம்னா என்ன? இப்போ ஆண்டவர் வந்து நமக்கு பொருளாதார ரீதியாக, சரீர ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக சில நன்மைகளை நமக்கு தந்தால் நாம் அதை வைத்து என்ன நினைப்போம், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதம் என்பது நாம் எவைகளை வைத்து கொண்டிருக்கிறோம் என்பதல்ல. இட்ஸ் நாட் வாட் ஆர் த திங்ஸ் வி ஆர் பொசஸிங். நம்ம என்ன விஷயங்களை வச்சுட்டுருக்குறோம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு நல்ல வீடு கிடச்சிருக்கு, அவர் சொல்லலாம் கர்த்தரை கிருபையினால் ஆண்டவர் ஒரு வீட்டை ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறார். இல்லை ஒரு நல்ல வேலைகள் இருக்குது, அப்போ ஆசீர்வாதமாக ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். இல்லை ஒரு தொழில் இருக்குது, ஒரு நல்ல தொழில் ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறார். இல்லைன்னு சொன்னால் நல்ல ஆசீர்வாத உறவுகளை கொடுத்துருக்கிறார், வசதியை கொடுத்து, இப்படி சொல்லலாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நாம் வந்து சில விஷயங்களை உலகத்தில் விரும்புகிறோம், காசு, பணம், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் விரும்புகிறோம். தப்பு கிடையாது, எல்லாம் உலகத்தில் மனுஷனாகிறதா இதை என்ன செய்வான், விருப்பத்தான் செய்வான். ஆனால் இவைகளை நம்மிடத்தில் கொண்டிருந்தால் அதைத்தான் நாம் என்ன சொல்லுகிறோம், ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம். அதனால் சிலர் வந்து கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கார், வாகனத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கார், வேலை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறார், தொழிலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் சொல்கிறோம். ஆனால் ஆசீர்வாதம் என்பது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹேவிங் சர்டன் திங்ஸ். சில விஷயங்களை நம்ம வச்சுட்டு இருக்கிறதில்ல. இப்போ நம்ம பணத்தை வச்சுட்ருக்கலாம், நிலத்தை வச்சிட்ருக்கலாம், இன்னும் பல்வேறு விதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெல்த், அதாவது கோல்டு, கில்டு, சில்வர், வேறு இன்னும் பல்வேறு விதங்களில் நம்ம வாழ்வுக்கு நமக்கு நல்லது தரும் என்று எண்ணுகிற நிறைகளை வைத்திருக்கலாம். இவளை வைத்து கொண்டிருப்பதல்ல, இவைகளாலே நாம் என்ன உணர்ந்து கொண்டிருக்கிறோம், வாட் டு என்ஜாய், எதெல்லாம் எனக்கு இருக்குது, வீடு இருக்குது, காசு இருக்குது, வேலை இருக்குது, தொழில் இருக்குது, ஹெல்த் இருக்குது, உறவு இருக்குது, இப்படி நமக்கு இருக்கிறத சொல்கிறதில்ல. இவைகள் இருப்பதினாலே ஹவு வி ஆர் ஃபீலிங், நம்ம மனசுக்குள்ள இன்னொரு மைண்ட், இன்னொரு ஸ்பிரிட், ஹவு வி ஃபீல், அதுதான் முக்கியம். இவைகள் இருக்கிறதுனால நம்ம யாரும் கிடையாது, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கிடையாது. அப்புறம் இவைகளெல்லாம் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் ஆசீர்வதிக்கிறதுனா ஆண்டவருடைய பார்வையில் நம்ம நன்றாக இருக்கிறது, ஆண்டவருடைய பார்வை நன்றாக இருக்கிறது ஆசீர்வாதம். அப்போ பணம் உடையவளாக இருந்தால் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் நம்புகிறோம், செல்வம் உடையவளாக இருந்தால், நில உடையவளாக இருந்தால், வீடு உடையவளாக இருந்தால், வாகன உடையவளாக இருந்தால், பேங்கில் நல்ல டெபாசிட் உடையவளாக இருந்தால், நிறைய கோல்டு ஜுவல்லரிஸ் உடையவளாக இருந்தால், நல்ல வேலை உடையவளாக இருந்தால், தொழில் உடையவளாக இருந்தால், நல்ல ஹெல்த் உடையவளாக இருந்தால், வி திங்க் தட் வி ஆர் பிளஸ்டட். ஆனால் இவைகள் இருக்கிறது அல்ல, இவைகள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது, இவைகளால் நமக்குள்ளே என்ன கிடைத்திருக்கணும், இவைகள் மூலமாக நம்ம மனசுக்கு ஒரு அமைதி கிடைச்சிருக்கணும், சந்தோஷம் கிடச்சிருக்கணும், ஒரு நிறைவு கிடச்சிருக்கணும், ஒரு பூரிப்பு கிடச்சிருக்கணும், ஒரு கண்டன்மெண்ட் வரணும் இல்லையா, ஒரு ஃபுல்னஸ் வரணும். இது வரலைன்னு சொன்னால் வி கான் சே வி ஹவ் பின் பிளஸ்ட். ஆனால் எல்லாம் இருக்குது. இப்போ சாலமன் ராஜா கூட எல்லாவற்றையும் வைத்து கொண்டு என்ன சொன்னால், மாய மாய எல்லாம் மாயை சூரியனுக்கிளை நடந்தவர்களெல்லாம் கவனித்து பார்த்து எல்லா மாய மனதுக்கு சஞ்சலமாக இருப்போம். எல்லாம் அறிவு இருந்து, ஞானம் இருந்து, செல்வம் இருந்தது, கோல்டு இருந்தது, நிறைய உறவுகள் இருந்தது, எல்லாம் இருந்த பொழுது ஈவன் தோ ஹி ஹட் ஆல் தீஸ் திங்ஸ் ஹி குட் நாட் சே ஐ எம் வெரி ஹாப்பி. எல்லாம் மாயே மாயே என்று தான் சொன்னான். அப்போ நன்றாக கவனியுங்கள், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது என்பது நம்ம உலக வாழ்வில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எவை எவை நமக்கு தேவைன்னு நாம் நினைக்கிறோம் அவைகள் அல்ல. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. 16 பெற்றுன்னு சொன்னால் அந்த காலத்தில் தப்பாக புரிஞ்சுட்டு நிறைய 16 குழந்தைகளை பார்த்துட்டாங்க, அது வேறு விஷயம். 16 வகை செல்வங்கள் அப்படின்னு இருக்குது. அது என்னென்னு என்ன கேட்டிங்கன்னு சொல்ல தெரியாது சரியா. 16 வகை செல்வம், சரி 16 வகை செல்வம் இருந்தாலும் அந்த 16 வகை செல்வம் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறது, அதுதான் முக்கியம். இப்போ சிலருடைய வாழ்க்கையில் பார்த்து நிறைய செல்வங்கள்லாம் இருக்குது, ஆனால் அவர்கள் எப்பொழுதும் ஒரு எரிச்சல் மனநிலையோடு வாழ்கிறார்கள். ஒரு விதமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு பேர்னிங், ஒரு இரிட்டேஷன், மைண்ட் எப்போவுமே இரிட்டேட்டிவாக இருக்குது. பட் தே ஹவ் எவ்ரி திங், புரிகிறதா, நல்ல சுவையாக உண்ணுறதுக்கு சாப்பாடு இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளாக லீவ் பண்ணுறதுக்கு நல்ல வெல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸ், நல்ல வசதியான வீடுகள் இருக்கிறது, நல்ல வாகனம் இருக்கிறது, எல்லாமே எவ்ரி திங் தே ஹாவ். ஆனால் வந்து நல்லா ஃபீல் பண்ணலை, ஒரு கோபதாபத்தோடு இருக்கிறாங்க, ஒரு விதமாக அதிருப்தியோடு இருக்கிறாங்க, இல்லைன்னு சொன்னால் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்க. தே டோன்ட் ஹாவ் த சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ ஏதோ ஒன்று குறைபடுங்க, சம்திங் தேர் இஸ் லேக்கிங், ஏதோ குறையுது. அப்போ என்ன அர்த்தம், ஆசீர்வாதங்கள் என்பது நாம் எவைகளை வைத்து கொண்டிருக்கிறோம் என்பதல்ல, எவைகளை அடைந்திருக்கிறோம் என்பதல்ல, எவைகளை உணர்கிறோம், எவைகளை என்ஜாய் பண்ணுகிறோம். சில நேரத்தில் நாம் வந்து இவைகளெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறோம்லாம், இவைகள் இல்லாமல் இருந்தால் கூட சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா ஆசீர்வாதம் என்பது இட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் அவர் மைண்ட். இப்போ மனசுக்குள்ளே சந்தோஷமும் சமாதானமும் நிறைவும் இருக்கிற அதே வேளை நமக்கு ஒன்றும் இல்லாமல் கூட இருக்கலாம். பவுல் அதை என்ன சொல்கிறாரு, எந்த நிலைமையிலும் மனரம்யமாக நான் இருக்கிறேன்னு சொல்கிறவள்ள உலக ரீதியாக வந்து அநேக இடத்தில் இருக்கிறது போன்ற காரியில் இடத்துல இல்லை. ஆனால் ஹி வாஸ் ஸோ ஹாப்பி, ஏன்னா மைண்டை ஒரு குறிப்பிட்ட விதமாக ஹி வாஸ் ஏபிள் டு மெயின்டைன். அதை மாதிரி நம்முடைய மனம் நல்லா இருக்கிறது தான் சரி. இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குற ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு வீடு தரோம், நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆண்டவரின் ஆசீர்வதி எப்படி போகணும், ஆசீர்வதிக்கணும், நல்ல ஒரு வீடு, பிரயாணத்துக்கு நல்ல வாகனம், அப்புறம் அணிவதற்கு நல்ல ஆபரணங்கள், உடுப்பதற்கு நல்ல உடைகள், உண்பதற்கு நல்ல உணவுகள், அப்புறம் போக்குவரத்துக்கு தேவையான காரியங்கள், அப்புறம் கொஞ்சம் நல்ல நிலமை மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு இதெல்லாம் தாரோம் அப்படி சொன்னால் ஆண்டர் ஒரு தூதன் அனுப்பி என்ன பண்ணார், எல்லாம் கொடுத்துட்டார். கொடுத்துக்கிட்டு ஒரு 6 மாதத்துக்கு பிறகு நம்ம என்ன நிலமையில் இருக்கணும்னு வந்து பார்க்குறோம், எப்படிப்பா இருக்கிற, அப்போ நம்ம வந்து சோர்ந்து போய் பதில் சொல்கிறோம், ஒரு விதம் அதிருப்தியில் பதில் சொல்கிறோம், ஏன் நீ கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சு அப்புறம் ஏன் இப்படி இருக்கிற, எல்லாம் இருக்குது ஆனால் மனசு நல்லா இல்லைங்கிறோம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறவளை எப்படி கேட்குறது, எனக்கு இதைத்தாரும் அதைத்தாரும் என்றல்ல, நான் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். சிலவேளை ஆண்டவர் வந்து இதையெல்லாம் தந்தும் நம்மளை ஆசீர்வதிச்சிருப்பார், சிலவேளை தராமல் என்ன செஞ்சிருப்பார், ஆசீர்விப்பார். இவ்வளோ தராமல் இருந்தாலும் ஆசீர்வாதமாக நம்ம இருப்போம். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது என்னன்னு சொன்னால், நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மருந்துகளை எனக்கு தந்து எனக்கு நல்ல ஹெல்த்தை கொண்டு வாங்கன்னு சொல்ல முடியாது. இதே அவர் என்ன தரார் அதை பெற்றுக்கணும். அப்போது ஆண்டவர் சில வேளை நம்மளது ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் கூட, அதான் பவுல் சொல்லுவோம், நாங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் சகலத்தை உடையவளாக இருக்கிறோம். சரி, முதலாவது ஃபஸ்ட் பாயிண்டில் நம்ம என்ன புரிஞ்சிட்டோம்னு சொன்னால், ஆசீர்வாதங்கள் என்பது எவைகள் நாம் வைத்திருக்கிறோம், எவைகளை அடைந்திருக்கிறோம் என்பதல்ல, இன்னும் பெரும்பாலும் போதில் என்ன பண்ணும், அவங்களுக்கு ஆண்டவர் ஆஸ்தி அந்தஸ்து ஆபிரகாம் இருந்தது போல எல்லா செல்வங்களையும் கொடுத்தவங்களே ஆசீர்வதிப்பார். ஆனால் எல்லாம் கொடுத்தாலும் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறது எப்படி? மனதில் தான். அப்போ மன ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணும். அப்போ ஆசீர்வாதம் என்றால் என்ன? கர்த்தருடைய பார்வையில் நாம் நன்றாக இருக்கிறது. சரி, நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். இப்போ ஆசீர்வாதம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டுல, ஆசீர்வாதம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குறீங்க? ஆசீர்வாதங்களை பற்றி பேசுகிறவெல்லாம் எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷத்தோடு இருக்கணும் இல்லையா? இல்லைங்க, நாங்கள் ரொம்ப சீரியஸாக கேட்டுருக்கணும் அப்படிங்கிறீங்களா? நான் பேசுகிறது வந்து எதை பற்றி பேசுகிறேன்? ஆசீர்வாதங்களை பற்றி தானே பேசுகிறேன். அதனால் சில வேளை நம்ம சிரித்தா தான் சிரிப்பு வரும் இல்லையா? சந்தோஷமாக இருக்க விரும்பினா தான் நமக்கு சில வேளை வந்து இமோஷனலாக எப்போவுமே கொஞ்சம் துக்கமாக இருக்கிறதுல தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. சிலருக்கு எல்லாம் சந்தோஷம் இருக்கும், அதையே கட்டுப்படுத்துவாங்களாம். சந்தோஷம் வெளியே தெரியாமல், புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருப்பாங்க, ஆனால் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறது மாதிரி மற்றவங்க பார்த்தா அவங்களுக்கு ஒரு திருப்தி, ஒரு பெக்யூலியர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால் அவங்களுக்கு சந்தோஷம் இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அதை வந்து வெளியே காட்ட விரும்ப மாட்டாங்க. அவங்க சர்ச்சில் வந்தால் கூட வந்து ஒரு நிச்சயம் கொஞ்சம் நல்ல சிரித்த முகத்தோடு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மிக சான்ஸு. ஆனால் வந்து இல்லை, கொஞ்சம் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஆண்டவர் நினச்சிக்கிட்டு ஒன்றும் செய்யாமல் போயிடக்கூடாது. நல்ல ஜாலியாக தானே இருக்கிறான் அவனு, நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை போல் இருக்குது அப்படி நினச்சிட்டு போயிடுவாரு. மனுஷன் மாதிரி அவரையும் நினச்சிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம எது கொஞ்சம் சோகமாக என்ன செய்வோம்? இந்த ஆசீர்வாதம் கொடுக்குற நேரத்தில் அவர் என்ன பண்ணும், நாம ஏதோ ஒரு தேவையில் தான் இருக்கிறோம்னு அவர் நினைக்கட்டும். சரி, சந்தோஷமாக இருக்க கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது என்னன்னா, ஆசீர்வாதம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது, இந்த ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஆண்டவர் என்ன வழிகாட்டுகிறார்? நாம் மனதில் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கணும். அதுக்காக காசு பணம் ஒன்று இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அந்த மாதிரி ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? யார் ஆசீர்வாதமாக இருப்பார்? யார் வந்து இந்த ஆசீர்வாதம் பெற, அதாவது இந்த கர்த்தரால் வருகிற இந்த ஆசீர்வாதங்களை யார் பெற முடியும்? கர்த்தரை நம்புகிறவர்கள். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்லாம் பைபிளில் படிக்கிறோம் இல்லையா? அப்புறம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள், கர்த்தருக்காக பணிபுரிகிறவர்கள் அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஹூ வில் பி பிளஸ்ஸட், வாட் ஆர் த வேஸ் அவைலபிள் ஃபார் அஸ் டு ரீச் த பிளஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதங்களை இப்போ அடைகிறதுக்கான வழி என்ன? பழைய பாடலை பார்க்குறோம், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான. நிறைய பேர் கர்த்தர் நம்ப தானே செய்கிறோம், நம்ம ஏன் செழிக்காமல் இருக்கிறோம்? நம்பலையா? எவ்வளோ நம்புகிறோம், கூட கூடையாக நம்புகிறோம், பொட்டி பொட்டியாக நம்புகிறோம் இல்லையா? வசனம் சொல்லுறது நம்புகிறவன் என்ன பண்ணுவானா? கர்த்தரமே நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையை கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். வசனம் நல்லா சூப்பராக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எது எப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம நம்பிக்கிட்டே இருக்கிறனால செழிப்பாகிடுவோமா? இல்லை, கர்த்தரை நம்புகிறவர் அல்ல, கர்த்தரை நம்புவதல்ல ஆசீர்வாதத்திற்கான வழி, கர்த்தரை விசுவாசிப்பதல்ல ஆசீர்வாதங்கள். தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, அவசரப்பட்டு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இல்லை இல்லைங்கிறாரு அப்படின்ட்டு. நியூ டெஸ்டமெண்ட்டில் நீங்கள் வரவில்லை, சில விஷயங்களை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். கர்த்தரை நீங்கள் நம்பிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பீங்க. கர்த்தரை நீங்கள் ஆராதனை பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் ஆசீர்வாதம் இல்லாதவங்களாக இருப்பீங்க. கர்த்தரை நோக்கி விடாப்படியாக இரவு போல ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க, ஆனால் ஆசீர்வாதம் இல்லாதவங்களாக இருப்பீங்க. கர்த்தருக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பீங்க. ஏன்? செலவில் கர்த்தருடைய போதனைகளையும் கட்டளைகளையும் கடைபிடிச்சிட்டு இருப்பீங்க, கடைபிடிச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் யூ டோன்ட் ஹேவ் எனி பிளஸ்ஸிங்ஸ். ஏன்? புதியற்பாடு என்பது கர்த்தரை நம்புகிறவனெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான், விசுவாசிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவருக்கு வேலை செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்படும், அவருக்கு பயந்து பயபக்தியாக இருக்கணும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதல்ல. கர்த்தரை உடையவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வி மஸ்ட் ஹவ் கிரைஸ்ட், கிறிஸ்து நம்மோட இருக்கணும். என்ன யோவான் 1:3 என்ன சொல்கிறது? தேவன் தம்முடைய ஒரே வீரான குமாரனை விசுவாசிக்கிறவள் இவர்களோ அவர்கள் கெட்டுப்போ நித்திய ஜீவன் அடைபடி அவரை, அவர் அங்கே இருக்கிறவராக விசுவாசிக்கல, அவர் நமக்கு கொடுக்குறாரு, நமக்கு கொடுக்கப்படுகிறத விசுவாசிக்கணும். புரிகிறதா? இப்போ ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறதில்ல, அதை நம்பி ஆராதிக்கிறதில்ல, அதை நம்பி காணிக்க கொடுக்கறதில்ல. ஆண்டவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறது மட்டுமல்லாமல் அவரை நமக்குள்ளே பெற்றிருக்கணும். ஏன்னா ஜீசஸ் ஹிம்செல்ஃப் இஸ் த பிளஸ்ஸிங், இயேசு தாங்க ஆசீர்வாதம். அதுதான் எபேசியர் 1:3 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நாம் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆசீர்வாதம் என்னன்னா நியூ டெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும் பொழுது நான் ரொம்ப கடவுளை நம்புகிறேன், நான் கடவுளை ரொம்ப ஆராதனை பண்ணுறேன், ரொம்ப ஜெபம் பண்ணுறேன், ரொம்ப உபாசிக்கிறேன், ரொம்ப கொடுக்குறேன் இப்படிலாம் சொன்னாலும் இவைகளால் நாம் வந்து ஆசீர்வாதமாக இருப்போம் சொல்ல முடியாது. கிறிஸ்துவை உடையவர்களாக இருப்போல் ஆசீர்வதிக்கப்படுகிறா, கிறிஸ்து தான் ஆசீர்வாதம். காட் கிவன் பிளெஸ்ஸிங் இஸ் கிரைஸ்ட் ஹிம் செல்ஃப், அவர் தான் ஆசீர்வாதம். அப்போது பல நேரங்களில் வந்து பக்தி நமக்கு ஒரு விதமான நம்பிக்கை கொடுக்கும். நம்ம ரொம்ப பக்தியாக இருக்கிறோம்ல, நாம் ஜெபம் பண்ணுறோமே, பைபிள் படிக்கிறோமே, காணிக்கை கொடுக்குறோமே, சர்ச்சுக்கு போகிறோமே, பயபக்தியாக வாழ்கிறோமேங்கிற எண்ணம் நமக்கு நம்பிக்கை கொடுக்கும். ஆனால் அது ஒரு ஃபால்ஸ் ஹோப். பக்தி அவசியம். அதே நேரத்தில் பக்தி என்ன செய்ய, இப்போது சென்னையில் ஒருத்தர் இருக்கிறாரு, நம்முடைய கஷ்டத்துக்கு அவர் உதவி செய்வதற்கு ஹி வில்லிங்காக இருக்கிறாரு. நம்ம போய் 5 லட்சம் 10 லட்சம் கேட்டால் என்ன செய்வார், கொடுப்பார். இதற்காக நாம் என்ன செய்யணும், ஒரு கார்லேயோ இல்லை ஒரு பைக்கிலையோ இல்லை வசதி இருந்தால் என்ன செய்யலாம், ஒரு ஃப்ளைட்லேயோ போகணும். அப்போ அந்த 5 லட்சத்தையும் 10 லட்சத்தையும் வாங்குறதுக்கு வீனர்ஸ் ஆஃப் கன்வேயன்ஸ், அது என்ன, கார், ஃப்ளைட்டு, இல்லைன்னா பஸ்ஸு, ஏதா ஒன்று. இதில் போய் தான் அந்த 10 லட்சத்தை என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு காரில் போகிறதுனால வாங்கிட முடியுமா, நீங்கள் ஒரு பைக்கில் போகிற சென்னை வரைக்கும் இந்த ஒரு 10 லட்சம் சென்னை வரைக்கும் போகணும், சென்னை வரைக்கும் போகிறதுனால உங்களுக்கு கிடைச்சிருமா, நீங்கள் ஃப்ளைட்லேயோ பஸ்லேயோ போகிறதுனால சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டீங்க கிடைக்குமா, கிடைக்காது. சென்னைக்கு போகாமல் இருந்தால் கிடைக்குமா, கிடைக்காது. சென்னைக்கு போனால் தான் கிடைக்கும், ஏதாவது ஒரு கன்வென்ஷனில் நீங்கள் போய் தான் ஆகணும், ஏதோ டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் போகணும். ஆனால் கிடைக்கிறது கிடைக்காத நீங்கள் வந்து இப்படி போகிறதா போகலைங்கிறது இல்லை. முதலாவது அங்கே ஒருத்தர் வில்லிங்காக இருக்கணும். நாம் கார்லேயோ பைக்கிலேயோ ஃப்ளைட்லேயோ போனால் அவர் என்ன செய்யணும், அப்போ அவர் கொடுக்க விதமான ஒரு நிலைமையில் இருப்பதான் முக்கியம். ஆனால் அந்த நிலைமையில் அவர் இருக்கும் பொழுது அதை பெறுவதற்கு நமக்கு ஒரு வாகனம் வேணும். அதுபோல் தான் ஜபம், ஜபமும் வேணும், விசுவாசமும் வேணும், இதை பயபக்தியான வாழ்க்கையும் வேணும். ஆனால் இவைகளை நீங்கள் மட்டும் நம்பிடக்கூடாது. பயபக்தியாக வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படுவேன், பக்தியாக வாழ்ந்தால் ஆசீர்வதிக்கப்படுவேன், தேவனுக்கு பயந்தால் ஆசீர்வதிக்கப்படுவேன், இல்லை தேவ உறவை உடையவளாக இருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் கிறிஸ்துவை பெற்றவளாக இருங்க. கிறிஸ்தவை பெற்றவளாக இருந்தால் இன்றைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய உணர்வை எங்கே போனாதான் எழுச்சி அடையுது, எங்கே போனாதான் ஒரு பிரசரத்தை ஃபீல் பண்ண முடியுது, எங்கே போனாதான் ஒரு நம்பிக்கை வருது. இப்போ நிறைய மெயின்லைன் சர்ச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இதாக நிறைய ரொம்ப ஒரு தேவையில் இருந்தால் நேராக ஆல்டர் பக்கம் போயிடுவாங்க, ஆராதனை தொடங்குறதுக்கு முன்னாடி போக முடியாது. அந்த நேரத்தில் நம்ம அங்கே போய் உட்காந்துருந்தா அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது. முடிஞ்சவொடனே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நேரம், ஏன்னா ஆல்டர் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார். புரிகிறதா, இப்போ அது திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் பக்கம் போனால் சிலருக்குடைய நம்பிக்கை மணி அடிக்கிற பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு. இந்த கோயில் மணி ஒன்று இருக்கும்ல, அந்த மணி அடிக்கிற இன்னும் கொஞ்சம் பேருக்கு அலங்கார வாசல் உள்ளாக கோயிலுக்கு பிரவேசிப்போம்னு அந்த அலங்கார வாசல் உட்கார ஏன்னா அந்த அப்போ சில மணி 3ஆம் நாள் உட்காந்து எங்கே தான் உட்காந்துருந்தான், அலங்கார வாசல் நம்ம உள்ளே போய் உட்காந்தா கிடைக்கான்னு சொல்லி இந்த வாசலில் உட்காந்தா அப்படி பல இது. அதுபோல் சில இடம் அந்த பாஸ்ட்டு அப்படியே குருசி பிடிச்சிட்டு உள்ளே போயிட்டு அப்புறம் பிடிச்சி வெளியே வருவாங்கல்ல, அந்த பாதையில் உட்காந்தா. அதனால் சிலர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போகிற சேரில் உட்கார விட மாட்டாங்க, ஏன்னா தரையில் உட்காந்தா தான் ஆண்டவர் நம்முடைய தாழ்மையை பார்த்து என்ன பண்ணுவார், ஆசீர்வாதம் பண்ண. கொஞ்சம் பேர் கையை கால் நீட்டி வசதியாக உட்காராங்க உட்காரலாங்கிறதுக்காக உட்காராங்க, அது வேறு விஷயம். ஆனால் வீட்டில் உட்காரவுள்ள சேரில் கண்டிஷனாக உட்காரவங்க நிறைய பேர் சர்ச்சில் போனால் தரையில் தான் உட்காராங்க. அப்போ கன்வீனியன்ஸ்க்காக இல்லை, எதுக்காக, ஒரு குருட்டு பக்தி. சரி, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுல இல்லை, நமக்கு நன்மை செய்கிற ஒருவர் அங்கே இருக்கிறார் என்பதை உருந்து அறிந்திருக்க வேண்டும். நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்துல போகிறதுல பிரசன்னத உடனில், இப்போ பெந்தகோஸ்த சபைகளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி 6 நாள் இருந்தாலும் 7 நாள் அங்கே போகிறவள நிச்சயமாக அவங்க என்ன செய்வாங்க, தே கேன் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட், தே வில் ஹாவ் த அது என்னது அனாயிண்டிங். ஏன் அங்கே பெற்றுக்கொள் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஆனால் அதுவல்ல, உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் தான் நீங்கள் சர்ச்சில் போனாலும் கர்த்தரோடு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற உண்மையாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்கள ஒன்றுமே கிடையாது, அங்கே போனோன்னா ஆவி வந்துடுது. அப்போ அந்த ஆவி எந்த ஆவி, கோயில் ஆவி. அது கோயில் பக்கம் போனால் தான் என்ன செய்யும், நம்மளை பிடிச்சிக்கும். வீட்டில் இருந்தால் ஒன்றும் இல்லை, இது கோயில் ஆவி. நம்ம கோயில் ஆவியெல்லாம் தேவையில்லை, உண்மையான தூய ஆவி இருக்கணும். அவர் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு கன்ஃபார்ம் தட், வி ஆர் பி வெரி ஷூர் தட் வி ஆர் வித் கிரைஸ்ட். அது எப்படி நம்ம பெற்றிருக்கணும், பெற்றால் தான் என்ன செய்ய முடியும், எதையும் பெறாமல் என்ன செய்ய முடியாது, காய்கறி எதை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு தான் சமைக்க போகிற வேலை என்ன செய்ய முடியும், ஒன்றும் எடுக்க முடியும், ஒன்றும் வாங்கி வைக்காமல் வானிலை அடுப்பில் வச்சுக்கிட்டு அதை எடுக்க போனால் எண்ணெயே கிடையாது வீட்டில், அப்புறம் வானிலை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் தேடம் வருமா. அதே மாதிரி முதலாவது நாம் பெற்றுக்கொண்டு தான் தேடணும், இயேசுவை பெற்றுக்கொண்டோமா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா, ரட்சிப்பு என்கிற படியை கடந்து வந்தோம், மறுபிறப்பு என்கிற படியை கடந்து வந்தோமா, தேவ ஆவியினாலே அடையாளப்படுத்தப்படுதல் என்கிற படியை கடந்து வந்தோமா, கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறாரு எபேசியர் 3:14 சொல்லி இந்த படிகளை கடந்து வந்தோமான்னு யோசிக்கணும். இப்போ ஆசீர்வாதத்துடைய முக்கியமான வழி எது, கிறிஸ்துவை உடையவர்களாக இருப்பது, கிறிஸ்துவை உடையவளாக இருப்பது. கிறிஸ்துவை உடையவளாக இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாகத்தான் இருப்பீர்கள். அல்லேலூயா. சரி, அடுத்தது கிறிஸ்து நம்மிடத்தில் இருக்கிறார். உங்கள் எல்லார்ட்டும் இருக்கிறாரா? இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். இரவலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நம்மிடத்தில் ஆண்டவர் இருக்கணும், ரைட். இப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் வந்தார், வந்தாலே நமக்கு என்ன வந்துச்சு, ஆசீர்வாதம் வந்துச்சு. இப்போது ஒரு நம்புக்கு ஆண்டவர் வந்தாலே ஆசீர்வாதம் வந்துடும். ஆனால் ஆண்டவர் எதுக்குங்க நம்மகிட்ட வந்தார், நம்மிடத்தில் ஆண்டவர் எதற்கு வந்தார், ஃபார் வாட் பர்பஸ் ஹீ கேம் ஹியர் டு பி வித் அஸ். எதுக்கு வந்தார், பாவம் அவன் கஷ்டப்படுறான், நாம் கூட இருந்து என்ன செய்வோம், சில பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, புள்ள கஷ்டப்படும், புள்ள வேலைக்கு போய் சம்பாதிக்கும், நாம் குழந்தை குட்டிகளை என்ன செய்வோம், பார்க்க போகிறோம், பார்க்குறதுக்கு என்ன செய்வோம், பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவான். இதை மாதிரி தான் இயேசு வந்து உட்கார்றாரா. இயேசு கிறிஸ்து எதற்காக நம்மிடத்தில் வருகிறார், நமக்கு வீடு வாங்கி கொடுக்குறதுக்கா, இல்லை வேலை வாங்கி கொடுக்குறதுக்கா, இல்லை தொழிலை விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கா, இல்லை நம்ம பிள்ளைகளெலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு தேவையான காரியங்களை செய்கிறதுக்கா, எதுக்கு வருகிறார் இயேசு கிறிஸ்து? நாம் அவர் மூலமாக ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு அவர்கிட்ட போகிறோம். அதே மாதிரி அவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறாரு, எதை எதிர்பார்த்தா வரார். புரிகிறதா? அது ஒரு உண்மை கிடையாது. அது அவர் நம்மிடத்தில் வராருனா ஹி ஹேஸ் சம் பிளான், ஹி ஹேஸ் சம் பர்பஸ். எதற்காக வருகிறார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது ஷுவலி வில் பி பிளஸ்ட். இனி நமக்கு அநேகருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதனாலே ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், பயபக்தியாக இருக்கணும், கடவுளுக்கு பயந்து வாழணும், இவைகள் தான் முதலாவது வருகிறது. ஆனால் வாட்ஸ் அ பிளான் ஆஃப் காட், வாட்ஸ் அ பர்பஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய நோக்கம் என்ன, ஆண்டவர் நம்மிடத்தில் வந்தது எதுக்குன்னு சொன்னால், நம் மூலமாக ஹீ வாண்ட்ஸ் டு டூ சர்டன் திங்ஸ், சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். இதற்கு நம்ம டாப் ப்ரையாரிட்டி கொடுத்து அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை செய்யும் பொழுது அதனுடைய விளைவு தான் என்ன, ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது நாம் எப்பொழுதும் ஆசீர்வதியும் ஆசீர்வாதம் தேடுகிறதில்ல, பாடுகிறதில்ல, ஆராதிக்கிறதில்ல, இதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனால் ஆசீர்வாதம் என்பது எதனால் வருகிறதுன்னு சொன்னால், வி அண்டர்ஸ்டாண்ட் த பிளான் ஆஃப் காட், ஃபார் வாட் பர்பஸ் ஜீசஸ் கேம் டு அஸ், நமக்கு எதுக்கு இது வந்தார் அதை புரிஞ்சுக்கணும். இயேசு எதற்காக வந்தார்னா, நாம் யோவான் 1:9 சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான வெளிச்சம் அவர், ஹீஸ் அ ட்ரூ லைட். அவர் யாரை பிரகாசிக்க வைக்க முடியும், அப்போ நம்மிடத்தில் வரவில்லை, நாம் இருட்டாக இருந்திருக்கிறோம், நம்மை பிரகாசிப்பிக்கிறது. ஆண்டவரே உம்முடைய நோக்கம் என்னுடைய வாழ்வில் நிறைவேறும் அப்படி சொல்லுகிற பொழுது நான் பிரகாசிப்பிக்கப்படணும். 2 Corinthians 5:17 வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவோடு இருந்தால் அவன் யாராக இருக்கிறான், நவ் இஸ் ஏ நியூ கிரியேஷன், ஒரு புதிய படைப்பாப்ப. ஆண்டவர் எதுக்கு நம்மிடத்தில் வராரு, என்னை இருக்கிறவனாக அப்படியே வச்சுக்கிட்டு நம்மை நன்றாக வைக்கிறதுக்கல்ல, நமக்கு வீடு வாங்கி கொடுத்து, காசு கொடுத்து, வேலை கொடுத்து, தொழில் கொடுத்து, நல்ல விதமான ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டில் வச்சுட்டு இருக்கிறது இல்லை. என்னை ஒரு ஹி வாண்ட்ஸ் டு மேக் மீ எ நியூ கிரியேஷன், ஒரு புதிய படைப்பு, இந்த உலகத்திற்கேற்ற படைப்பு இல்லை, அது ஒரு ஹெவன்லி கிரியேஷன். அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே தான் பிலிப்பி 2:12 சொல்லு, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற, ஏன்னா ரட்சிப்பு இயேசுநாதர் நம்மிடத்தில் கொண்டு வருகிறது, இயேசுநாதர் வந்த நோக்க நிறைவேறணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம உட்காந்துட்டு இன்னைக்கு மக்கள் காலில் எழும்பி ஏதாவது ஒரு யூடியூப் வழியாகவோ, ஃபேஸ்புக் வழியாகவோ, ஏதாவது ஒரு சோசியல் மீடியா வழியாக, இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்கிறார பார்ப்போம், ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க வந்து எனக்கு நல்ல வார்த்தை சொல்கிறாங்களா பார்ப்போன்னு அங்கே எதிர் நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரி எதிர்பார்த்து கொண்டு தான் ஆசீர்வதிக்கப்படும் நினைக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அவர் ஜெபம் பண்ணுறவளை நாமளும் சேர்ந்து ஜெபம் பண்ணால் நமக்கு நல்லது வரும்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா அவர் வந்து இன்றைக்கி ஆசீர்வாதம் சம்பந்தம் பேசி கொண்டிருக்கும் பொழுது நாம் ஜெப குறிப்பாக அந்த அனுப்பிக்கிட்டே இருந்தால் நம்ம ஆசீர்வதிக்கப்படும் நினைக்கிறாங்க. இல்லை இன்றைக்கு என்னுடைய வாழ்வில் தேவ நோக்க நிறைவேறு விதமாக நான் வாழ வேண்டும். God's purpose must be accomplished in my daily life. என்னை ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட விதமாக மாற்ற வந்தார், என்னை ஒரு குறிப்பிட்ட விதமாக உலகத்திற்கு காட்ட வந்தார் இல்லையா? அப்போ நீங்கள் எனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னும் பார்த்தீங்கன்னா யோவான் 15 அத்தியாயத்தினுடைய 16 வசனத்தில் அவருடைய பர்பஸ் என்ன, எதுக்காக நம்மளதில் வந்த, எதுக்கு நம்ம தெரிந்து கொண்டார், நம்ம இந்த உலகத்தில் நன்றாக வைக்கணும், நமக்கு கஷ்ட நஷ்டம் இல்லாதபடிக்கு பிரச்சனை அப்படி வாழ வைக்கணும், அதுவா? வசனத்துடைய கடைசி பகுதி வாசிங்கள்.
1: நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன்.
0: நான் உங்களை எதுக்கு ஏற்பட, உங்கள்கிட்ட ஏன் வந்தேன், ஏன் உங்களோட இருக்கிறேன், நீங்கள் போய் என்ன செய்யணும், கனி கொடுக்கணும். என்ன கனி? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை குறித்து உலகத்துக்கு விளங்கும்படி அறிவிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் வந்து இருக்கிற சுபாவங்களும் உங்களுடைய நடத்தைகளும் உங்களுடைய செயல்களும் உங்களுடைய வாழ்க்கை முறைகளும் மற்றவர்களுக்கு ஒரு மனிதன் தேவனோடு இருந்தால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது மாதிரி இருக்கணும். அதான் கனி கொடுக்குற ஆவிக்குரிய விளைவு ஏற்படுத்துகிறது. அப்போது கிறிஸ்துவனுடைய நோக்கம் சார்ந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவிதம். இனி நம்ம எப்பொழுதுமே நம்ம அந்த ஜபத்தை தான் அதிகமாக நம்ம நான் இப்படி சொல்லுகிற பொழுது எனக்கே ஒரு கில்ட்டி கான்சன்ட், நாம் ஜபத்தை மட்டுப்படுத்தி பேசுகிற மாதிரி ஆகிடக்கூடாது. மக்கள் ராங் அண்டர்ஸ்டாண்ட் தப்பை புரிஞ்சுக்குவாங்க. நாம் என்ன பண்ணுறோம்னா ஜெபம் என்கிற ஒரு மிகப்பெரிய அதாவது மேன்மையான அனுபவத்தை அதை தவறாக உபயோகித்து என்ன பண்ணுறோம்னா அதனுடைய மேன்மை கெடுக்கிறோம். நம்ம அனைத்துக்கும் ஜெபத்தை தான் நம்புகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துன்னு சொன்னால் ஜெபத்தில் தான் ஓடி போகிறமே ஒழிய இந்த கஷ்டம் வர்றதுக்கு நாம் எதாவது தப்பு பண்ணாமல் தவறு பண்ணால் யோசிக்கிறோமா? நாம் தேவனை தேட வேண்டிய விதமாக தேடாமல் போயிட்டோமோ, தேவனுக்காக வாழ வேண்டிய விதம் வாழாமல் போயிட்டோமோ, தேவன் கொடுத்த கிருபையை பெற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக செயல்படாமல் போயிட்டோம், அதெல்லாம் பார்க்குறதில்ல. நாம் உடனே உபாசம் இருக்க ஆரம்பிச்சிடும், சோறுதிங்காதபடிக்கு என்ன பண்ணிடும், ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் சொன்னாரா, நீ உனக்கு கஷ்ட நஷ்டம் வந்தவுடனே நீ உபவாசம் இரு, நான் உனக்கு நல்லது செய்வேன் சொன்னார். எங்கே சொன்னார்? பழைய ஏற்பாட்டில் சொன்னார். நீங்கள் எந்த ஊருக்காரங்க? புதிய ஏற்பாட்டுக்காரங்கள. சரி, பழைய ஏற்பாட்டிலே கூட பாருங்களா, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என்னை தேடும் மட்டும் அவர்கள் குறிப்பிட்ட மணி நேரம் ஜெபிக்கும் அளவு நான் வெயிட் பண்ணுவேன்னா சொல்கிறார். இன்றைக்கி நிறைய போதங்களை நமக்கு என்ன சொல்லுவோம், நீங்கள் ஜபத்தை அதிகமாக்கு, ஜபத்தை அதிகமாக்கு, ஜபத்தை அதிகமாக்கு அப்படின்னு என்ன தான் ஆண்டவர் ஜபமும், அவர் ஒரு ஜப பிரியர், இவங்க ஜபத்தை வச்சு தான் அவரே வாழ்கிறாரு. நான் எதுக்கு அதை சொல்கிறேன்னா ஜபத்தை அதுக்குரிய அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்வினுடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் வந்து ப்ரேயர் தான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நாம் உட்காந்து யோசிக்கணும். வாழ்க்கையில் நமக்கு சில மன கஷ்டங்கள் வருகிறது, சூழல் கஷ்டம் வருகிறது, பலவிதமான வருத்தங்கள் வருகிறது, இவை எல்லாவற்றுக்கும் காரணம்னா சரி ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ண நிச்சயமாக பண்ணணும். ஆனால் எப்படி பண்ணணும், நம்மை அறிந்தவர்களாக பண்ணணும், உணர்ந்தவர்களாக பண்ணணும், ஆராய்ந்து பார்க்கிறவங்க பண்ணணும். ஒன்று ஒன்றும் பண்ணாதபடிக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஜபத்தில் போயிட்டு அதை செய்ய இதை செய்யணும்னு சொன்னால் அவர் செஞ்சிருவாரா? செய்ய மாட்டார். எனவே காட்ஸ் பிளான் என்ன, தேவ நோக்கம் என்னவென்பதை நாம் வந்து என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொண்டு செயல்படணும். சரி, நம்ம வேக வேகமாக பார்த்துக்கலாம். அடுத்த தேவ நம்ம எப்படி ஆசீர்வதிப்பாருங்கிற பார்க்க போகிறோம். எந்த அடிப்படையில் தேவனமே ஆசீர்வதிப்பார்? இப்போ நமக்கு பலவிதமான ஜப பழக்க வழக்கிறது, கெஞ்சி ஜெபிக்கிறது, அழுது ஜெபிக்கிறது, கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறது, கண்ணீர் வராமல் இருந்தால் கூட வரவழைத்து ஜெபிக்கிறது, அழுக வராமல் இருந்தால் கூட கொஞ்சம் இமோஷனலைஸ் நம்மளை பண்ணி கொஞ்சம் கற்பனை பண்ணி நம்ம கஷ்டங்கள் எல்லாம் அப்படி உற்று உணர்ந்து அப்படி ஒரு செல் பிட்டியில் உருவாக்கி இந்த மாதிரி ஜெபிக்கிறது, காணிக்க கொடுத்து ஜெபிக்கிறது, உபவாசித்து ஜெபிக்கிறது, அதுக்கு அப்பால் நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லி ஜெபிக்கிறது, ஜப கூட்டங்களில் ஜப குழுக்களில் போய் ஜெபிக்கிறது, தேவ ஊழியத்தில் போய் ஜெபிக்கிறது. தேர் ஆர் சோ மெனி வேஸ், டிஃப்ரெண்ட் வேஸ் வி ஆர் ட்ரைங் டு கெட் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். ஆனால் இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, வென் வி வில் பி எலிஜிபிள் டு ஹாவ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் கிறிஸ்ட், கிறிஸ்துடைய ஆசிரியர் பெரிய எப்பொழுது தகுதியிலும் மாறும், கிறிஸ்தை உடையவளாக இருக்கணும், கிறிஸ்துடைய நோக்கம் சார்ந்த வாழ்களாக இருக்கணும். இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவர் வந்து நாம் எவ்வளோ அழுகிறோம் அதை பார்த்தல்ல, அழுதாக பார்ப்பார், நிச்சயமாக பார்ப்பார். ஆனால் ஆண்டவர் நம்ம நடிக்கிறது தான் அவருக்கு தெரியும். நிறைய நினைக்கிறேன்னு போதல் அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, நீங்கள் சாதாரணமாக ஜெபிக்கணும், அழுது ஜெபம் பண்ணுங்கள். நான் ஆதி காலத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்த வேலை சவுதர்ன் சைடில் ஒரு போதகர் வந்து ரொம்ப நேரம் ஜெபத்தில் நடத்திக்கிட்டே இருந்தார். அப்புறம் போனார். இவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் பல காரில் சொன்னபடி உங்களுடைய கண்களில் இந்த கண்ணீர் துளி வரவில்லையே. அவங்க வந்தாதானே அழுவாக அது இது பண்ணுவாங்க, என்ன செய்ய முடியும்? அப்போ என்ன பண்ணணும்னா கண்ணீரை எப்படியா வரவில்லை, அதை கண்ணீர் விடுகிறது போல் நடித்து காட்டுறது. வந்த அதை இயல்பாக வரணும். அழுக வர நல்லதுதான், நீ அழுது ஜெபம் பண்ண நல்லதான். அழுது ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் குறித்திருக்கிற பாயின்னா எவ்வளோ அழுறாங்க, எவ்வளவு மன்றாடுறாங்க, எவ்வளோ சத்தம் போடுறாங்க. இப்போ ஆண்டவர் நிறைய பேர் அரட்டி முரட்டி ஆசீர்வாதம் வாங்குறதா பார்க்குறாங்க. சாதாரணமாக குரலை வந்து கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உரத்த குரல். இப்போ கிறிஸ்தவ உலகத்திலே வந்து சத்தங்கள் தான் மிகப்பெரிய அடையாளமாக இருக்குது. அதனால தான் ஏதாவது ஒரு ப்ரேயர் நடத்துகிற ஒரு இடம் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சமீப காலத்தில் நாங்கள் வந்து ஒரு சில இடங்களை தேடணும். தேடும் பொழுது ஒரு சிலர் நேரடியாகவே சொல்லிடுறாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க மறைமுகமாக இந்த ஆளுக்கு கொடுக்கவே கூடாது முடிவு பண்ணிடுறாங்க. ஏன் தெரியுமா? அப்புறம் கேட்குறேன், நீங்கள் ரொம்ப சத்தம் போடுவீங்களே அப்படின்னு. அப்படின்னா கிறிஸ்தவங்களுடைய அடையாளமே எதுவாக மாறிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி தான் நீ நிறைய இடங்களில் வந்து அந்த சத்தத்துக்கு தே கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ். சத்தம் போட்டால் என்ன நிற்கிறேன்னா, நம்ம ரொம்ப சத்தம் போட்டால் அந்த வாய்ஸ் எங்கே போயிடும்? அவர் எவ்வளவு சத்தம் போட்டாலும் ஒரு குறிப்பிட்ட மீட்டர் தாண்டி போகாதுங்க. நம்ம எவ்வளோ வீட்டில் கத்தினா கூட நாலு வீடு தாண்டி போக மாட்டேங்குது. ஆக சத்தம் மட்டும் ஜபிக்கிறதுல இல்லை. இன்னும் பார்த்திங்கன்னா சமீபத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பாஸ்டர் வந்து நல்ல பிரபலமான பாஸ்டர் தான், ஆனால் பாவம் சத்தியம் தெரில. அவர் சபை மக்களுக்கு சொல்கிற பொழுது காணிக்க கொடுக்குற நேரம் வருது. காணிக்க கொடுக்குற நேரம் வந்தவுடனே இப்பொழுது நீங்கள் உங்கள் காணிக்கையில் கொடுக்குறீங்க, எல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு ஒரு நல்ல காணிக்கை எடுத்து வச்சிங்க, அப்புறம் நீங்கள் தசம பாகங்களை கொடுங்க, அப்புறம் உங்களுடைய உற்சாக சோத்திர பணிகளும் கொடுங்க, சோத்திர காணிக்கலாம் கொடுங்க, அப்புறம் நீங்கள் கொஞ்சம் பேருக்கு பொருத்தனை பண்ணி கொடுங்கங்கிறார். நல்லது. ஆனால் இதில் எந்த பைபிள்லேருந்து படிச்சுட்டு சொல்கிறீங்க? உங்களையெல்லாம் ஒரு போதகுன்னு நம்பி தானே விசுவாசியில் உட்காந்துட்டு பிரசங்கம் கேட்குறாங்க, உங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் நல்ல ஒரு காணிக்கை எடுத்து கொடுங்கன்னா ரைட்டுங்க, ஒரு நல்ல ஒரு காணிக்கை என்ன செய்யணும்? நம்மகிட்ட இருக்கிற நல்ல காணிக்கை, ஏன்னா நம்ம மொத்தமே 150 ரூபா தான் போட்டு வந்திருக்கோம், 100 ரூபாய்க்கு வேறு கணக்கு வச்சுருக்கோம். இல்லை நல்ல காணிக்கைன்னு கேட்டால் அதனால் நம்ம ஆளுகளுடைய விஷயங்களை நம்ம போதகர்களும் தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் என்ன பண்ணுறாரு, தசோபாகத்தை தனியாக கேட்குறாரு. ஏ மொத்தத்துக்கு காணிக்கைன்னு சொன்னால் என்ன ஆகிப்போச்சு? சில சபைகளில் பார்த்திங்கன்னா இப்பொழுது 1ஆம் காணிக்கை எடுக்கப்படும், அப்புறம் 2ஆம் காணிக்கை எடுக்கப்படும், அப்புறம் 3ஆம் காணிக்கை எடுக்கப்படும், அன்னைக்கு கம்யூனி இருந்தால் அதுக்கு 4ஆம் காணிக்கை எடுக்கப்படும். ஏன்னா நிறைய இடங்களில் கம்யூனி எடுக்க போகிறவங்கள காணிக்கைப்பட்டியே கடந்து தான் போகணும். ஆமாம், ஏன்னா வழியில் எங்கே போனாலும் அந்த காணிக்கைப்பட்டி முன்னால் வந்துடுது. ஏங்க அதை 1ஆம் காணிக்கை 2ஆம் காணிக்கை 3ஆம் காணிக்கை ஏதோ இன்றைக்கி காணி கொடுத்துட்டு போனால் அவங்க கொடுத்துட்டு போட்டு நல்லா தெரியும். 3 முறை காணிக்கை எடுக்கிறதுக்கும் ஒரே காணிக்கை கூட வித்தியாசம் உண்டு. இவன் 10 ரூபாய் போட்டு என்ன பண்ணிடுவான், கச்சி தான் போடுவான். குறைஞ்சபட்சம் 3 முறை எடுத்தால் 30 ரூபா போடுவான். அதில் லாபம் இருக்குது இல்லைனா சொல்ல வரல. இது மனிதனுடைய நிலைமையை புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம செய்கிறது. ஆனால் உண்மையாகவே ஆண்டவருக்காக காணிக்கை எடுத்தா, கர்த்தருக்காக காணிக்கை செலுத்துகிறவங்க நீங்கள் செலுத்துங்க. 10 ரூபாய் எடுத்து போடுற மாதிரி அதுதான் அவன் கருத்துக்கு அன்னைக்கு செலுத்தினது. அவனை 3 முறை காணி கொடுக்க வச்சு 30 ரூபா வாங்கினா அவன் 20 ரூபா ப்ரெஷரில் கொடுத்துருக்கணும். இல்லை 50 கொடுத்தா 150 ரூபா கொடுத்தானா அது ப்ரெஷரில் தான் கொடுக்கணும், கருத்துக்கு கொடுத்தது கிடையாது. அப்போது நம்ம ஒரே காணிக்கை கேட்க மறக்கிறோம். சரி, அப்போ அவர் வந்து தசோபாகம்னு கேட்குறாரு, சோத்திர காணிக்கைன்னு கேட்குறாரு. இப்போ நிறைய சர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் போடுமா, கட்டட காணிக்கை, காணிக்கைப்பட்டி காணிக்கை, பிறந்தநாள் காணிக்கை, அப்புறம் கல்யாண காணிக்கை, அவர் யாராக செத்து போனால் கல்லறை காணிக்கை. கல்லறைக்கு போனாலும் காணிக்கை தானே செய்கிறாங்கல்ல. சரி, ஒரு குடும்பத்தில் சாவு நடந்து போச்சு, இன்றைக்காவது நம்ம இலவசமாக பண்ணுவோம், அன்னைக்கும் காணி கொடுக்க வேண்டியதான் இருக்குது. நாம் வாங்கி போட்டுருக்க கல்லறை தோட்டத்தில் அடக்கிறதுக்கு நாம் என்ன கொடுக்க வேண்டியிருக்கு? ஏ அவன் அவன் கதை முடிஞ்சு போச்சு, அவன் போகிற வேலையாவது காணி கொடுக்காமல் போகட்டும். இவ்வளோ காலம் அவன் காணிக்கை போய் நம்ம வாங்கியிருக்கிறோம். இது ஒரு சாவு விபத்து வந்தால் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்க வேண்டியிருக்குது, டிபார்ட்மெண்ட்டில் போனால் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்க வேண்டியிருக்குது. சரி, இதெல்லாம் தான் உலக பிரகாரம். நம்ம சர்ச்சில் போனால் அங்கே என்ன பண்ணுறான், நீங்கள் பே பண்ணிட்டீங்களா? கல்யாணத்துக்கும் காணிக்கைத்தான், பிறந்தாலும் காணிக்கைதான், பிறந்தாலும் வேணாம் இறந்தாலும் வேணாம். சரி, ஒரே காணிக்கை சொல்ல வேண்டியதானே. அப்போ அவர் நான் அந்த கோயம்புத்தூர் பாஸ்டர் பற்றி பேசினேன் இல்லையா, தசமபா காணிக்கை, அப்புறம் என்ன பொருத்தனை பண்ண சொல்கிறார். ஏன்னா பொருத்தனை யாராவது காணிக்கை கொண்டு வராமல் இருந்தால் அவங்க என்ன பண்ணிட்டோம், சும்மா போகக்கூடாதுல்ல, பொறுத்தனையாக பண்ணிட்டு போவோம். வாக்குத்தத்தை போது நாங்கள் எத்தனை வாக்குத்தத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், நீங்கள் என்ன செய்யுங்க வாக்குத்தம். சரி, இந்த மாதிரி தான் இன்றைக்கி நிறைய விதங்களை மக்கள் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் இது ஆசிரியர்களை தேடுறாங்க. இதில் பைபிளில் இருக்குதா? புதிய ஏற்பாட்டுக்காரங்கள்ட்ட போயிட்டு தசோபா காணிக்கு கேட்ட என்ன அர்த்தம், அவங்கள மோசையின் பிரமாணத்துக்கு என்ன செஞ்சிட்டோம், அடிமைகளாக்கிட்டோம் இல்லையா. பொருத்தனை பண்ண சொன்னால் என்ன அர்த்தம், பிள்ளைகள போய் பிள்ளைகளை போய் அப்பா கிட்ட வந்து பொருத்தனை பண்ண சொல்கிறோம், அப்பா நான் இதை செய்வேன் நீர் அதை செய். பிள்ளை எப்படி கேட்கணும், உரிமையோடு கேட்கணும். அப்போ ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு மிக முக்கியமாக ஆண்டவர் வைத்திருக்கிற வழி என்னவென்று சொன்னால், நம்முடைய புத்திர சுவிகார உரிமை, நம்முடைய உரிமையை பயன்படுத்தணும். த ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன், அதாவது நம்மளை வந்து ஆண்டவர் சுவிகார புத்திராக என்ன செய்கிறார், எடுத்திருக்கிறார். அதனால் பைபிள் என்ன சொல்லுகிறது, ரோமர் 8:18 வாசிக்கும் பொழுது, பிள்ளைகளான சுதந்திரருமாமே, பிள்ளைகளாக இருந்தால் அழுதாதான் ஆண்டவர் தருவார், கெஞ்சினாதான் ஆண்டவர் தருவார், கொஞ்சினாதான் ஆண்டவர் தருவார், கொடுத்தாதான் ஆண்டவர் தருவார், பொருத்தனை பண்ணாதான் ஆண்டவர் தருவார், அப்படி கிடையாது. இதெல்லாம் வேறு விஷயங்கள், நீங்கள் நல்லா காணி கொடுங்க செய்யுங்க, அது வேறு விஷயம். ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு யூ மஸ்ட் நோ யுவர் ஃபண்டமெண்டல் ரைட். நீ பிள்ளை, நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறது என்னுடைய உரிமையின் அடிப்படையில், அவர் அதான் பார்த்து சந்தோஷப்படுவார். நான் பிச்சைக்காரனை போல் அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருந்தா ஒன்றை போய் எனக்கு பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. நீ உரிமையோடு கேட்க வேண்டியது எப்படி கேட்குற, நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு நாள் கூட ஆண்டவர்கிட்ட சந்தோஷமாக பேச தெரியாது. போதிச்சு கொடுத்ததும் அப்படி தான், அழுது அழுது அழுது அழுது அழுது, எப்போவுமே அழுகை ஸ்தலமாகவே இருக்கும் ஜெபஸ்தலம். ஒரு நாள் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவோமே, நம்மளை ஆண்டவர் சந்தோஷமாக தான் வச்சிருக்கிறாருங்கிறதையும் காட்டணும் இல்லை. எப்போ பார்த்தாலும் அழுது அழுது அழுது அழுது, அதுவே நம்முடைய ஸ்டைலாக மாறிப்போச்சு. சரி, இருக்கட்டும். அப்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய உரிமையை நீங்கள் அறியுங்கள். யூ மஸ்ட் பி அவர் ஆஃப் யுவர் ஃபண்டமெண்டல் ஸ்பிரிச்சுவல் ரைட்ஸ். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவே பிறந்தவர்கள் தான், உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிற உரிமை இருக்குது. நம்ம அந்த உரிமைகளை விட்டு விட்டு நாம் வேற பிற வழிகள் ஆசீர்வாதங்களை தேடுறதுனால தான் நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகம். கலாத்திய 4:1 ஒன்றாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது இந்த ரைட்டை பற்றி அப்போஸ்தலன் போல் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். அதாவது சுதந்திரவாளி அவன் யாராக இருக்கிறான், பின்னு நான் சொல்லுகிறது என்னவரில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றும் எஜமானாக இருந்தும் அவன் சிறு பிள்ளையாக இருக்கிறான், அவன் சிறு பையனாக இருக்கிறான். இவனுக்கு தெரிய மாட்டேங்குது தேவனினுடைய தந்தை என்பது தெரிய மாட்டேங்க. ஏன்னா அவன் அந்த விதமாக ஸ்டெப்ஸை கடந்து வரல, அந்த ரட்சிப்பின்படி மறுபிறப்பின்படி புத்திர சுவீகாரத்தின்படி இதெல்லாம் கடந்து வராத காரணத்தினால அவர் எப்போவுமே உலக மக்களைப் போல அந்த பக்தியாக ஏதாவது ஒன்று செஞ்சு அழுது உருண்டு புரண்டு இந்த மாதிரி தான் ஆசீர்வாதங்களை தேடுகிற பழக்கம் வருகிறது. மறுபிறப்பு நிச்சயம் உள்ள ஒரு இடத்துல அந்த ஆவிக்குரிய உரிமை. அப்போ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அவர் என்னை ஆசீர்வதிக்க கடமை உள்ளவர். தம்முடைய ஒரே பேரான குமாரை நமக்காக கொடுத்தார் என்றால் நமக்கு தேவையான பிற நன்மைகளை அவர் தராதிருப்பது எப்படி? அப்போஸ்தலன் பவுல் வந்து ரோமர் 8:32 வசனத்தில், அவருடைய ஒரே பேரான குமாரை நமக்காக ஒப்பு கொடுத்தவர் நமக்கு மற்றவர்களை தராதிருப்பது எப்படி? நம்முடைய வாழ்விலே சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை, தைரியம், பரிசுத்தம், இதெல்லாம் அவர் ஃபண்டமெண்டல் ஸ்பிரிச்சுவல் ரைட்ஸ். அப்போ இந்த உரிமையை நாம் உணரணும். உரிமையை உணரணும்னா அந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொன்ன அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வந்து வெறும் பக்தி வாழ்க்கையில் பிரவேசிக்காதபடிக்கு புத்திரனாவது தொடர்பாக வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு வந்திருக்கணும். சரி, அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பார்த்துருக்குறோம், 1, கர்த்தரை உடையவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வெறும் நம்புகிறவள் அல்ல, வெறும் ஜெபிக்கிறவள் அல்ல, ஆராதிக்கிறவள் அல்ல, கர்த்தரை உடையவர்கள். 2, அவருடைய நோக்கத்தை உணர்ந்து அதற்கேற்ற விதமாக செயல்படுகிறவர்கள். 3, உரிமை. வேறு என்ன இருக்குன்னு பார்க்கும் பொழுது, தேவ ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தேவனை அறிகிற அறிவு வளரணும். நீங்கள் ஒருவரால் சரியாக பயனடைய வேண்டும் என்றால் அவரை குறித்த ஒரு சரியான அறிவு வரணும். இன்றைக்கு பெரும்பாலும் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன வழி, எப்படி ஜெபம் பண்ண ஆசீர்வதிக்கப்படுவோம், எப்படி விசுவாசித்து ஆசீர்வதிக்கப்படுவோம், எப்படி அறிக்கையிட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம், இப்படித்தான் நாம் சிந்திக்கிறோம் என்று. டு வாட் எக்ஸ்டென்ட் வி நோ அவர் காட், தேவனை அறிகிற அறிவு என்பது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 2 ஒன்றாம் மத்தேயத்தினுடைய 2 நம்ம வாஸ்து பார்க்கும் பொழுது தேவனை அறிகிற அறிவினால் என்ன வருதுங்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
1: தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும்.
0: கிருபையும் சமாதானமும் நம்ம வாழ்க்கையில் பெருகுது. எதில் பெருகுது? நாட் ஜஸ்ட் பை ப்ரேயிங். ஜெபம் பண்ண பண்ண கிருபை பெருகுதுன்னு இல்லை, ஜெபம் பண்ணணும். ஆனால் அதுக்கு என்ன சொல்லப்படும், பை நோயிங் காட், தேவனை அறிகிற அறிவு, அவருடைய பரிசுத்தத்தை அறிகிற அறிவு, அவருடைய நீதி அறிகிற அறிவு, அவருடைய உண்மை அறிகிற அறிவு, அவருடைய ராஜ்யத்தை குறித்த அறிவு, அவருடைய எதிர்பார்ப்புகளை குறித்த அறிவு, அவருடைய இதயத்தை குறித்த அறிகிற அறிவு. அப்போஸ்தலர் 22 14 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் பவுல் அழைக்கப்பட்ட பொழுது முக்கியமாக நீ எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற அப்படிங்கிற மேட்டர் அவருக்கு சொல்லப்படுகிற பொழுது அதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லப்படுகிற பாருங்கள், 22:14.
1: அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை,
0: நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறிய வேண்டும். இன்னைக்கு நாம் அறிகிற அறிவு குறைவாக இருக்கிறதுனால தான் ஆசீர்வாதம் இல்லை. மனிதர்களை கூட நம்ம ஒருவருக்கொரு அறிய வேண்டிய விதமாக அறியவில்லை. ஒவ்வொருவரையும் ஒரு குறிப்பிட்ட விதமாக பிராண்ட் பண்ணி வச்சுருக்குறோம். என் மனைவி இப்படிங்க, என் கணவன் இப்படி, எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அம்மா இப்படி, எங்கள் பிள்ளைங்க இப்படி. ஆனால் உண்மையிலேயே அறிந்து தான் புரிஞ்சு வச்சுருக்குறோமா? இல்லை. நம்ம எதையோ ஒன்றை பார்த்தோம், எதையோ ஒன்று கொண்டோம், இதுதான் நம்ம அடையாளம். இதனுடைய விளைவாக என்ன செய்ய முடியலனா அவர்களிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் நம்ம பெற முடியலை. நீங்கள் ஒரு விதமாக ஒருவரை பிராண்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, ஒரு விதமாக ஒருவரை பார்த்து வச்சுருக்கிறீங்க. அந்த அடிப்பில் நீங்கள் பார்ப்பீங்க, பழகுவீங்க. அப்போ அவருக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு நன்மை செய்கிறதற்கான நிறைய சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அவரை குறித்த ஒரு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் நாலேஜை வச்சுருக்கிறீங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ நீங்கள் என்ன செய்ய, உண்மையில் புரியணும். நீங்கள் ஒருத்தர் இருக்கிற விதமாக புரியணும். புரிய புரியத்தான் அவரிடத்துல இருக்க நல்லதை பெற முடியும். நீங்கள் யார், நீங்கள் ஹியூமன் லைஃப்பில் நீ கவனித்து பாருங்கள், யாராக ஒருத்தர் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்க வச்சிங்களேன், அவரால் உங்களுக்கு 50% நன்மை கூட கிடைக்காது. அதனுடைய காரணம் என்னென்னா அவர் 50% நன்மை செய்யாமல் விட்டாருங்கிறது இல்லை, அந்த 50% நன்மைக்கான பாதை அடைக்கப்பட்டு விட்டதையே பை ஹேவிங்ஸ் அ ராங் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ எதனால புரிதல் ஏன் இல்லை? சிலர் பார்த்தீங்கன்னா 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் ஒன்றா பழகியிருப்பாங்க, தோழியாக தோழராக. யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இந்த 30 வருஷமும் நம்ம அறியாத ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்படியா, நான் ஒரு பாவி, இது அறியாமல் 30 வருஷம் பழகியிருக்கேன். நீ பாவியில், நீ ஒரு முட்டாள். 30 வருஷமாக நீ என்ன செய்யலை, ஏன் அறியலை? நீ அறிந்தா பழகிட்டு தான் இருந்திருக்கிற, நீ என்ன செய்யலை, அறியலை. அறிந்திருந்தால் யாரோ ஒருத்தர் வந்து சொன்னோன்னு என்ன பண்ண மாட்டோம்? இன்னைக்கு எத்தனை பேர் விஷயத்தில் நாம் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம். உங்கள் கணவரை குறித்தோ உங்கள் மனைவியை குறித்து திடீர்னு ஒன்று வந்து யாரை நான் உதாரணத்தை சொல்கிறேன். எத்தனை பேர் இன்றைக்கி வந்து நம்பாமல் இருக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? எதை தான் நம்ப முடியும்? நம்ம எவ்வளோ பழகிருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் வேறு விதமாக இருக்கும். இருக்கலாம், எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கும். நம்ம ரொம்ப நல்லவ நினச்சிருக்கோம் கூட சிலவில் என்ன பண்ணிடுவாங்க, தப்பாக இருந்துருவாங்க. ஆனால் பெரும்பாலும் நாம் அறியவில்லை. மற்றவர்களை அறிய வேண்டிய விதமாக அறியாதனால அவர்களை குறித்து நம்ம ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கிட்டு அவர்கள் இவர்கள் தான் அப்படி புரிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் அது தங்க சுரங்கமாக இருந்தாலும் தங்கம் வராது, இரும்பு தான் வரும், சேர் தான் வரும். யூ கான் என்ஜாய். அப்போ தேவனை விஷயத்தில் பாருங்கள், நிறைய மக்களுக்கு தேவனை அறிகிற ஆர்வமே ஆர்வமே இல்லை. இன்னைக்கு பாருங்க, உட்காந்து நீங்கள் கர்த்தரை அறிகிற ஒரு மணி நேரம் பைபிள் ஸ்டடிக்கணும், ஜெப கூட்டம்னா வருவாங்க. ஜெப கூட்டம்னா நம்ம விண்ணப்பங்கள் வேண்டுகள் என்ன செய்யலாம்? ஆமாம், நிறைய நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா சில பிரசங்க மாதிரி பிரசங்கம் அவங்க பண்ணுறதும் பிரசங்கம் கிடையாது. அவங்க உங்களுக்கு ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்வார், இப்படி அற்புதம் செய்வார், அதை செய்வது தான் பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, அதையாவது நீ முழுசாக கேட்குறதில்ல. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோனில் டைப் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னுடைய மாமனாருக்காக ஜெபியுங்கள், என்னுடைய மாமியாருக்காக ஜெபியுங்கள், என்னுடைய அண்ணனுக்காக ஜெபியுங்கள், என்னுடைய மகளுக்காக ஜெபியுங்கள், இதையே அனுப்பிட்டுருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த லைவ் அந்த சாட்டு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், யூ ஆர் நாட் வில்லிங் டு லிசன் எனி திங். நீ கேட்க விரும்பவே இல்லை. அதனால தான் பிரசங்கிவர்கள் நீ போதிக்கும் விரும்பலை, ஒரு வேலும் கேட்க மாட்டேங்கிறான். அதனால் அவன் கேட்குற மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் என்ன செய்வோம், என்ன நம்ம பேசினாலும் கடைசியில் வந்து பாஸ்டர் ஜெபியுங்க அதான் சொல்ல போகிறோம். நம்ம ஒரு மணி நேரம் பேசினாலும் ஆண்டோட்ட போய் ஜெபம் பண்ணோம்னா நம்மகிட்ட தான் வருவான். இவருக்கு போயிட்டு என்னத்துக்கு பிரசங்கம்? நான் ஒரு மணி நேரம் வந்து பிரசங்கம் பண்ணாலும் முடிவில் பாஸ்டர் எனக்கு அவன் ஜெபம் பண்ணுங்க, ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணதுக்கு நீ ஆண்டோட்ட ஜெபம் பண்ணணும், அவன் அங்கே போக மாட்டான். அப்போது நம்ம வந்து தேவனை அறிகிற அறிவு, நீங்கள் எவ்வளோ வர அறிய அறிய அறிய அப்படி நீதி அறிய அறிய, இது ஒரு பெரிய மேஜிக்கல் திங் பண்ணணும். அதாவது நம்மளை புரிஞ்சிக்க முடியாது. அவரை அறிய அறிய உங்களுக்குள்ள சமாதானம் வருங்க. அவரை அறிய அறிய அவருடைய நீதி அறிய அறிய அவருடைய பரிசுத்தத்தை அறிய அறிய அவருடைய உண்மைகளை அறிய அறிய, ஓஹோ இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ விஷயம் இருக்கா, நானும் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட முதல் வருஷத்தில் ஆண்டவர் பெருசாக அறிஞ்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணி, இதுக்கு மேலே அறிகிற ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு நிறைய நாலேஜ் வந்து எனக்கு. அப்போ நினச்சேன், ஓ கடவுளை பற்றி நமக்கு அநேகரிடத்தில் இல்லாத அறிவெல்லாம் வந்துச்சுன்னு. ஆனால் இத்தனை வருடங்கள் கடந்து போன பிறகு இப்பொழுது கூட நான் வந்து சில வேளை நான் இது கூட இது தெரியாத முட்டாளாக இருந்திருக்குன்னு நினைக்கிறது. ஏன்னா இத்தனை வருஷங்களுக்கு பிறகு சில உண்மைகள் தெரியுது. அது தெரியும் பொழுது ஓ இந்த விஷயம் நமக்கு 15 வருஷத்துக்கு தெரியலை, புரிகிறதா? அப்போ நான் இது எதுக்கு சொல்ல, அடிஷனலாக நீங்கள் தெரிகிறதுக்கு, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் கரெக்ட் பண்ணுறதில்ல. நிறைய விஷயங்கள் அறிங்க. அதான் நீங்கள் அதாவது ஒரு ரைட்டர் தர ஒரு பேர் மறந்துட்டேன், ஒரு டெய்லி டிவோஷனல் புக் ரைட்டர். அவர் என்ன பண்ணுவாருன்னா, சத்தியத்தை அறிகிறதுங்கிறது ஒட்டு மொத்தமாக எல்லாம் அறிகிறதில்ல. வி நோ மெனி ட்ரூத்ஸ் அபவுட் த ட்ரூத். சத்தியங்கிறத அறிஞ்சிட்டே இருக்கலாம். இப்போ சூரியனை அறிவது என்பது 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் அறிஞ்சிட்டு தான் இருந்தாங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி அறிஞ்சிட்டு தான் இருந்தாங்க. இன்னும் அறிகிறாங்க, இன்னும் அறியலாம். இன்னும் ஒரு 1000 வருஷம் போனால் இன்னும் அறியலாம். அப்போது ஒரு தடவை சூரியனை என்ன செஞ்சிடல, முழுசார் இல்லை. தே ஆர் கம்மிங் டு நோ மெனி ட்ரூத்ஸ் அபவுட் த சன். அறிய அறிய இன்னும் அறிய அறிய பெரிய டெலிவரன்ஸ். அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நாலேஜெலாம் இவ்வளோ டெவலப்பாக அவன் என்ன செய்கிறான், நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறான், அறிந்து கொள்கிறான். அதே போல் தான் தேவனை அறிகிற அறிவு உங்கள் வாழ்க்கையில் வளர வளர வளர ஆசீர்வாதங்களும் பெருகிட்டு இருக்கோம். வெறுமனை எப்பொழுது நம்ம பொருத்தனை செய்கிறோம், ஜபம் பண்ணுறோம், உபாசம் இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், இதுதான் ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் அறிய அறிய அறிய எந்த அளவுக்கு அவரை அறிகிறோமோ அந்த அளவுக்கு உண்மையிலேயே சமாதானம் பெருகிக்கொண்டே இருக்கும், நம்பிக்கை பெருகிக்கொண்டே இருக்கும், தைரியம் பெருகிக்கொண்டே இருக்கும். இந்த கர்த்தர் என்று நமக்கு போதுமானவராக இருப்பார்கிற உணர்வு பெருகிடும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். இறுதியாக ஒன்றை பார்த்து முடிப்போம். இவை எல்லாம் இருந்தாலும் இவைகள் எதில் தான் நிறைவேறுகிறது சொன்னால், டு வாட் எக்ஸ்டென்ட் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். உறவு கொடுக்கப்பட்டு விட்டது, ஆண்டவர் வந்துட்டார். ஆனால் உறவு மட்டுமல்ல, அந்த உறவை ஐக்கியமாக மாற்றணும். இப்போ நிறைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய உறவுகள் இருக்குது. ஆனால் எத்தனை உறவுகளும் நமக்கு ஐக்கியம் இருக்குது? நீங்கள் ஒரு ஒரு சொந்தக்காரர் இருப்பார், சித்தப்பா பெரியப்பா, 3 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் போய் பார்ப்பீங்க, சித்தப்பா எப்படி இருக்கிறீங்க, சித்தி எப்படி இருக்கிறீங்க. 3 வருஷத்துக்கு பிறகு வந்து நின்றுக்கிட்டு அவ்வளோ பெரிய பாசம் கொட்டும். பையன் எப்படி இருக்கான், பொண்ணு எப்படி இருக்கான், எல்லா விசாரணையும் கொஞ்சம் நேரத்தில் விசாரித்து முடிச்சுருவாங்க. 3 வருஷமாக என்ன கிடையாது, அவங்க வீட்டில் என்ன நல்லது நடந்தது, கெட்டது நடந்தது, என்ன கஷ்டப்பட்டாங்க, வியாதியில் கஷ்டப்பட்டாங்க, கடன் வாங்கி கஷ்டப்பட்டாங்க, ஒன்றுமே தெரியாது. 3 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு முறை சந்திக்க வேண்டியது. அதுவும் இப்போ உள்ள நிலைமைகளை பார்க்கணும், நிறைய பேர் கல்யாணம் உள்ள தான் சந்திக்கிறாங்க. இதுக்காக நிறைய பேர் கல்யாணம் வீட்டுக்கும் போகிறாங்க. நாம் தனித்தனியாக போய் இப்போ சந்திக்க முடியாது. குறைஞ்சபட்சம் கல்யாணம் வீட்டுக்கு போகிறா என்ன செய்யலாம், சந்திக்கலாம். அப்போ உறவுகள் இருக்க, தேர் ஆர் ரிலேஷன்ஷிப்ஸ் பட் தேர் இஸ் நோ ஃபெலோஷிப். உறவுகளை ஐக்கியங்களாக கன்வெர்ட் பண்ணணும். தேவனோடு நமக்கு உறவு இருக்குது. இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்ட உடனே நாம் அவருக்கு பிள்ளை ஆகிட்டா, அவர் நமக்கு தந்தை ஆகிட்டார். ஆனால் தந்தை பிள்ளை உறவை அனுதின வாழ்க்கையில் என்ன செய்யணும், அனுபவிக்கணும். அவரோடு நீங்கள் பேச வேண்டும். பேசத்தானே செய்கிறோம். நம்ம நிறைய பேர் பேசலை, என்ன பண்ணுறோம், கோரிக்கை வைக்கிறோம். கலெக்டர்கிட்ட போய் எங்கே போய்ட்டு வரேன், நான் கலெக்டர் கொஞ்சம் நான் பேசிட்டு வந்தேன் நான் சொல்லுவீங்க, விண்ணப்பம் கொடுத்துட்டு வந்தோம், அமைச்சர்கிட்ட விண்ணப்பம் கொடுத்துருவோம். இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுன்னா, ஆண்டோட்ட போய் விண்ணப்பம் கொடுத்துட்டு வந்துருக்குறாங்க, அவ்வளோதான். கோரிக்கை கோரிக்கை கோரிக்கை. காலையில் எழுந்து என்ன பண்ண வேண்டியது, ஊர்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீருதோ தீரலையோ சொல்லி கதையை முடிப்போம் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டோட்ட பேசுகிறீங்களா, பேசுகிற கேஷுவலாக பேசுகிறது, மனம் எப்படி உணர்கிறதோ அதை என்ன செய்யணும், பேசணும். அதுபோல் பேசுகிறது மட்டுமல்ல, கேட்கணும் ஆண்டவர் என்ன சொல்ல வராரு. அது யூடியூப்பில் போய் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா தப்பாக போயிடும். அங்கே என்ன கேட்பீங்க, இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன், ஆமாம், கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு கீழ்ப்படுகிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். இதில் பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எத்தனை குடும்பங்களில் இது உண்மையாக இருக்குது. அந்த பிரசங்கர் கொஞ்சம் கூட மனசாட்சியில் என்ன பண்ணுவார், கர்த்தர் காட்டுகிறார் இன்றைய தினத்தில் யார் யார் தங்களுடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமையினுடைய விளைவாக பிள்ளைகள் சீர்கட்ட அலைவதன் விளைவாக துன்பப்பட்டு கொண்டுள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், அத்தனை பிள்ளைகளை இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன், கெட்டகுமாரன் திரும்புறது போல. அப்புறம் எல்லாம் கேட்டாக்க போனால் கெட்டகுமாரன் அங்கே தான் இருக்கிறான், அவன் இன்னும் கொஞ்சம் கெட்டு போயிட்டுருக்கிறான். அப்போது நாம் வந்து பேசணும். மறுபடியும் என்ன செய்யணும், எப்போ அந்த வாக்குத்தையே கேட்டுருந்தால் நம்ம வந்து மெண்டலாகிடுவோம். போதகர்கள் இரவெல்லாம் உட்காந்து இந்த ரூம் போட்டு யோசிக்கிறான்னு சொல்கிறது மாதிரி, இந்த வசனத்தை தேடி பாவம் அவங்களை எவ்வளோ வருஷமாக வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. டெய்லி இப்போ முன்னாடியெல்லாம் வருஷத்துக்கு ஒன்று கொடுத்தாங்க, அப்போ மாதத்துக்கு ஒன்றாச்சுது, இப்போ என்ன ஆயிடுச்சுது, டெய்லி பேசிஸு. அது மட்டும் இல்லை ஒவ்வொரு முறை பிரசங்கம் ஒன்றையும் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு மீட்டிங்கில் வந்துட்டு வாக்குத்தம் கொடுக்குறாங்க. இதை கேட்டு இவங்க என்ன ஆகிட்டாங்க, உணர்ச்சி இழந்துட்டாங்க. எதிர்பார்ப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கேட்குற வேலையை மட்டும் ஒழுங்காக செய்வோம். இன்றைக்கு ஆண்டவர் இப்படி இப்படி எனக்கு நன்மை செய்ய போகிறாராம், சாயங்காலம் யோசித்து பார்க்கணும் அவர் சொன்னது என்னென்ன நடந்தது அப்படின்ட்டு. அப்போது நாம் ஆண்டவர்கிட்ட கேஷுவலாக பேசணும், ஒரு தந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேசணும், நம்முடைய வாழ்க்கையை பேசணும். நான் இதை வந்து பல முறை உங்களுக்கு சொன்னால் திரும்பவும் சொல்கிறேன். இரண்டாவது கேட்கணும், அவர் எதாவது நமக்கு சொல்ல விரும்புகிறாரா, உணர்த்த விரும்புகிறாரா, அதை நம்ம கேட்கணும். அதுக்காக தான் பைபிளெலாம் படிக்கிறது. பைபிளை படிக்கிறவங்க அப்படியே ரொட்டீனாக அப்படியே ஒரு மெக்கானிக்கலாக படிச்சுட்டு போகக்கூடாது. அதுபோல் பைபிள் படிக்காத நேரத்தில் நீங்கள் ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்கணும். ஒவ்வொரு சூழல் சந்திக்கும் பொழுது இந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன மாதிரிப்பட்ட ஒரு உணர்வை தருகிறார், எந்த மாதிரிப்பட்ட சிந்தனையை தருகிறார், இந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கிறதுக்கு ஒரு தூண்டுறது, இதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும், ஒரு சென்சிட்டிவாக இருக்கணும். மூன்றாவது, அவருக்கு அவரை பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவம். உறவு என்பது எப்பொழுதுமே வெறுமனே பேசுவதும் கேட்பதும் அல்ல, ஒரு ப்ளீஸிங் மென்டாலிட்டி வேணும். காடை நான் வந்து பிரியப்படுத்தி வாழணும், தேவனுக்கு பிரியமாக வாழணும், எந்தெந்த விஷயத்தில் நான் எப்படி இருக்க விரும்பு இருக்க வேணும் ஆண்ட விரும்புகிறேன் அப்படி இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், ஐ மஸ்ட் டேக் சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ். யோவான் 8:29 வாசிக்கும் பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை

0: செட்டு நமக்கு வேணும். அந்த மாதிரி ஆண்டவர் பிரியப்படுத்துகிறபடி பிரியப்படுத்துகிற அனுபவத்தை யோசிக்க யோசிக்கவே உங்களுக்குள்ள தனிமை உணர்வு போயிடும். ஆண்டவர் அதான் சொல்கிறார், அவருக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடினால அவருடைய ப்ரெசன்ஸ் எப்பொழுதும் என்னால் உணர முடிகிறது. ஹீஸ் ஆல்வேஸ் வித் மீ. ஏன்னா நான் அவருக்கு பிரியமான சிந்திக்கிறவள்ள அவர் எனக்குள்ளே என்ன செய்கிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார், எனக்கு அறிய செய்கிறார். ஏன் அவரை குறித்து நான் சிந்திக்கும் பொழுது அவர் என்னை குறித்து சிந்திக்கிறது மட்டுமல்ல, அவர் என்னை குறித்து சிந்திக்கிறார் என்பதை எனக்கு அறிய வைக்கிறார். அப்போ ஐ ஆம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் யூ, உன்னிடத்தில் நம்ம அக்கறையாக இருக்கிறங்கிறத காண்பிக்கிறோம். எனவே ஐந்து முக்கியமான வழிகளை பார்த்தோம். ஒன்று, ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறவர்கள் அந்த ஆசீர்வாதமாக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும், உடையவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அவர் எதற்காக நம்மிடத்தில் வந்தாரோ, எதற்காக அவரை பெற்றுக்கொள்ள நம்மை அழைத்தாரோ, அந்த நோக்கத்தை குறித்த உணர்வுடையவர்களாக அந்த நோக்கம் சார்ந்து ஜீவிக்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் பல்வேறு ஆவிக்குரிய பக்தி செயல்களிலே அதிக கவனம் செலுத்துவதற்கு முன்பாக நம்முடைய உரிமையை நாம் என்ன செய்யணும், மறுபிறப்படைந்தால் அந்த உரிமை வரும், பரிசுத்தாவி பெற்றால் அந்த உரிமை வரும். நான் தேவனுடைய நன்மை பெறுவதற்கு உரிமை உள்ளவன். இந்த உலகத்தில் எனக்கு ஆஸ்தி இருக்கோ அந்தஸ்து இருக்கோ நான் சமாதானமாக வாழ்வதற்கு உரிமை பெற்றவன், நான் சந்தோஷமாக வாழ்வதற்கு உரிமை பெற்றவன், நான் பரிசுத்தமாக வாழ்வதற்கு உரிமை பெற்றவன், நான் ஒரு கபடம் இல்லாமல் உண்மையாக வாழ்வதற்கு நான் உரிமை பெற்றவன். இந்த ஒரு கிளைம் பண்ணுற ஒரு மென்டாலிட்டியோட நான் நான்காவதாக, தேவரை அறிகிற அறிவு, அவரை இன்னும் அறியணும், இன்னும் அறியணும், இன்னும் அறியணும். ஒரு சூரியனை இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அந்த சூரியனை படைத்தவரை நம்ம எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணணும், அவர் எப்படி செயல்படுறார், எப்படி பார்க்குறார். இறுதியாக, அவருடைய உறவில் நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும், அவருடைய உறவை உறுதிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருக்கு எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குது என்பதை நம்முடைய ஆவியில் உறுதிப்படுத்திட்டு வாழணும். அப்பொழுது எல்லா மலைகளும் நமக்கு முன்பாக உருவதை நாம் பார்க்க முடியும், எல்லா தடைகளையும் கடந்து போவதை நாம் உணர முடியும். ஆறுகளோ தண்ணீரோ எது வந்தாலும் நாம் அதன் மத்தியில் வெற்றியாக கடந்து செல்வதை காண முடியும். கர்த்தர் உண்மையுள்ளவர், அந்த ஆசீர்வாத வழிகளை நாம் புரிந்து கொண்டு செயல்படுவோம், நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
1: அன்பானவர்களே, ஜீவநீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது.

ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீர முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

வீட்டிற்கு மூத்த மகளாய் இருக்கிறேன். நான் ஒரு கண் தெரியாத பள்ளிக்கூடத்துல போய் சேர்வதை விட மரித்து போவது நலம். ஒரு மந்திரவாதி என்ன சொன்னால், பாட்டில்ல 40 நாள் தண்ணீர் வைத்து பூஜையில் வைத்து அதை குடிக்க சொன்னார். சாக்கடையிலும் கேடா இருந்த அந்த தண்ணீரை குடிக்க வைத்தார்கள். அந்த பிசாசு அகோரமான ஒரு ரூபத்துடன் என்னை மாற்றியது. என்னுடைய நாக்கெல்லாம் வெளியே வந்ததான். அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க.

0: கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். உங்களுக்கு தெரியும், அறிமுகம் இல்லாத ஊழியக்காரர்களை நாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதுதான் இதனுடைய நோக்கம். அதிலும் ஆண்டவர் இவர்களை எப்படி தெரிந்தெடுத்தார், எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அநேகர் இதை அறிந்து கொண்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாம் இதை செய்து வருகிறோம். இன்றைக்கும் ஒரு நல்ல செய்தியை, நல்ல ஒரு சாட்சியை நாம் என்ன செய்ய போகிறோம், கேட்கப் போகிறோம். இதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வந்து உலக முறையீட்டு நிகழ்ச்சியிலே உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய சாட்சிகளை அறிவிக்கப் போகிறோம். நீங்கள் குடும்பமாக இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது உங்கள் பெயர், உங்கள் இடம், நேற்றைக்கு உதாரணிங்க ஜனங்களுக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு நேரம் போவோம்.
1: என்னுடைய பேர் ராணி. நாங்கள் இருக்கிற இடம் ராஜபாளையம். எங்களுடைய சொந்த ஊர் தென்காசி பக்கத்தில் உள்ள பெத்தநாடார்பட்டி.
0: உங்கள் பேர்?
2: என் பேர் ஜெய்சிங்.
0: ஜெய்சிங்,
2: எனக்கு சொந்த ஊர் ராஜபாளையம் தான்.
0: ராஜபாளையம்.
2: திருமணத்திற்கு அப்புறம் எங்களுடைய லைஃப்பில் வந்து நான் வந்து வேலை மட்டும் ஒர்க் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2020 அப்புறம் நான் ஆண்டோட்ட என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து என் மனைவியோடு எழுந்து நானும் இந்த ஊழியத்தில் நாங்கள் பங்கு பெற்றுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் எங்களுக்கு கிருபையை நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: சரி, ஓகே. சரி, நீங்கள் உங்களுக்கு சொந்த இடங்க ராஜ்? எங்கள் இடம்
1: ராஜபாளையம்.
0: ராஜபாளையம். சரி, இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையில் எப்படி, என்ன ஃபேமிலி, என்ன சுச்சுவேஷனில் நீங்கள் வாழ்ந்தீங்க, என்னெல்லாம் படிச்சீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன டேர்னிங் பாயிண்ட் வந்தது என்பது லைசா தொடங்க சொல்லுங்க.
1: என்னுடைய சிறு வயதிலிருந்து நாங்கள் ஆண்டவரை அறியாத ஒரு புற மதத்தை சேர்ந்தவர்களாய் நாங்கள் இருந்தோம். சரியாக 8 படிக்கும் பொழுது என்னுடைய வலது கண்ணில் கண்வலி என்று வந்தது. அந்த கண்வலி வந்ததுனால என்னுடைய வலது கண்ணில் 2 கண் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணினார்கள். நாங்கள் அந்த நேரத்தில் பல தெய்வங்களை வணங்கினோம். எனக்கு அந்த கண்ணில் திரும்ப பார்வையே வரவில்லை. 8th வரைக்கும் நான் ஸ்கூலில் படித்தேன். 10th கரஸில், 12th கரஸில் பண்ணேன். அதுக்கப்புறம் டைரக்டாக எம்ஏ பண்ணினேன்.
0: அப்போ அதுக்கு முந்தி நீங்கள் என்ன, எந்த தெய்வங்களை ஆராதித்தீர்கள், எப்படி உங்களுடைய பக்தி மார்க்கம் எப்படி இருந்தது?
1: எங்களுடைய வீட்டில் நிறைய சிலை வழிபாடுகள் இருந்தது. நாங்கள் வந்து அதாவது ஐயாவளி கோயிலுக்கு, சாமி தோப்புக்கு அடிக்கடி வருவதுண்டு. அதுதான் எங்களுடைய குடும்ப தெய்வமாக நாங்கள் வைத்திருந்தோம். இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவராக இயேசுவை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்தது, அந்த கண் பிரச்சனையின் மூலம். அதாவது எப்படின்னு கேட்டால், அதிகமாக அந்த தெய்வங்களை வணங்குவது நான் தான். திங்கட்கிழமை என்றால் ஒரு காரியம், செவ்வாய்க்கிழமை என்றால் விளக்கு பூஜை, புதன்கிழமை என்றால் ஒரு தெய்வம், வியாழக்கிழமை என்றால் ஒரு தெய்வம், எல்லா நாட்களுக்கும் ஒரு தெய்வத்தை வணங்குவது என்னுடைய வழக்கமாக இருந்தது. அதிக தெய்வ பக்தி உள்ளவளாய் நான் இருந்தேன்.
0: அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்துட்டுதா?
1: ஆமாம், அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்தது.
0: அப்போ அந்த தெய்வங்கள் மேலே உங்களுக்கு இருந்த நம்பிக்கை என்னாச்சு?
1: அதாவது அந்த தெய்வங்களை நான் அதிகமாக வணங்கினேன். அதை விட அதிகமாக, அதாவது என்னுடைய 14 வயதுல என்னுடைய வலது கண் பாதிக்கப்பட்டது. 24 வயதுல, சரியாய் வாலிப வயதுல, எனக்கு சொல்லப்போனால் கிறிஸ்தவம் பிடிக்காது. இந்த சூழ்நிலையில நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணமே எனக்கு கிடையாது. அவர்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 24 வயதுல என்னுடைய இடது கண் பாதிக்கப்பட்டது. அந்த பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில பார்த்தீர்களானால் எல்லா மருத்துவராலும் கைவிடப்பட்டேன். இவ்வளோ இந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் பெரிய டாக்டர்கள் உண்டோ அத்தனை பேராலும் நான் கைவிடப்பட்டேன். இந்த சூழ்நிலையில் நான் நினைத்த இந்தெந்த தெய்வங்களை நான் வணங்கினேனே, எல்லா தெய்வங்களும் என்னை கைவிட்டு விட்டன. என்னுடைய கண் பார்வை குறைந்து கொண்டே வருகிறதே என்று சொல்லி நான் கண் கலங்கி, அன்று இரவில் கடவுள் என்று ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும் என்று சொல்லி அப்படி என்னை அப்படியே ஒப்பு கொடுத்து விட்டேன்.
0: சரி, இதற்கு முன்பதாக நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படினாலும் ஒரு விரக்தி வந்திருக்குமே?
1: ஆமாம்.
0: ஆமாம், அப்படி ஏதாவது சூழ்நிலைகள் வாழ வேண்டாம், மற்ற மக்கள் எல்லாம் உங்களை பரிகாசம் பண்ணியிருப்பாங்க, அதில் ஏதாவது கஷ்டங்கள் அனுபவிச்சிங்கன்னு அதையும் சொல்லலாம்.
1: நான் படிக்கிற காலத்தில், 12th படிக்கிற காலத்தில் எனக்கு டியூஷன் வைத்தப்போ கூட நிறைய பேர் இப்படிப்பட்டவளை, ஒரு குருட்டு கண் உள்ளவளை படிக்க வைக்க வேண்டுமா என்று சொல்லி கூட நிறைய தொந்தரவுகள் கொடுத்தவர்களும் உண்டு. இந்த 24 வயதில் என் கண்கள் பாதிக்கப்பட்டு விட்டன. கொஞ்சம் கொஞ்சமாக என் கண் பார்வை போய்விடும். பிளைண்ட் ஸ்கூலில் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். எப்படியாவது பிளைண்ட் ஸ்கூலில் சேர்வதை விட, வீட்டிற்கு மூத்த மகளாக இருக்கிற நான் ஒரு கண் தெரியாத பள்ளிக்கூடத்தில் போய் சேர்வதை விட மறித்து போவது நலம். செத்து போனால் நல்லது என்று சொல்லி அன்று இரவில் 7 மணி அளவில் நான் சிந்தித்தேன். தற்கொலை செய்வது எப்படி? தற்கொலை செய்து கொண்டால் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது என்னை அவமானமாய் நினைத்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் எனக்கு சரியாக 24 வயது, ஒரு வாலிப வயது. அந்த வயதில் நாம் தற்கொலை செய்து கொண்டால் எல்லாருமே நம்மை குறித்து என்ன செய்வார்கள்? தவறாக பேசி விடுவார்கள் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் எனக்கு கண் தெரியாது, என் பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாத அளவுக்கு என் தாய் தகப்பன் என்னை வளர்த்ததுனால நான் திட்டமிட்டு கொண்டிருந்தேன் தற்கொலை செய்வதற்காய்.
0: சரி, இப்போ அந்த டைமில் உங்கள் அப்பா அம்மா எல்லாம் உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாம்னு அப்படி ஏதாவது ஐடியா பண்ணாங்களா?
1: ஆமாம், அது உண்மையாகவே எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அப்பா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் சொன்னதான மந்திரவாதங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், ஜோசியம் கேட்பது, குறி கேட்பது. ஒரு இடத்துல போய் அப்பா குறி கேட்க போன இடத்துல அங்கே அந்த மந்திரவாதியானவர் அந்த திருநீர் கொடுத்து விட்டதானே அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் வந்து திருநீர் கொடுத்து விட்ட பேப்பர் பைபிள் வசனம் உள்ள பேப்பராக இருந்தது. நான் அதை எப்படியே கொட்டி விட்டு அதை பார்த்தால் உன் கண் திறக்கப்படும். இந்த பைபிள் வசனம் மாத்திரம் என் கண்களுக்கு தெரியும், மற்ற எதுவுமே எனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு இந்த மந்திரவாதத்தில் நம்பிக்கை இல்லாமல் போனது. ஒரு மந்திரவாதி என்ன என்று சொன்னால் பாட்டிலில் 40 நாள் தண்ணீர் வைத்து பூஜையில் வைத்து அதை குடிக்க சொன்னார். சாக்கடையிலும் கேடாக இருந்த அந்த தண்ணீரை குடிக்க வைத்தார்கள். பேப்பர் கொடுத்து வீட்டிற்குள்ளே நடு வீட்டுக்குள்ளே வைத்து எரிக்க சொன்னார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ரொம்ப கொடிதான ஒரு காரியமாய் காணப்பட்டது. இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாதபடி இப்படியே என் வாழ்க்கையில் எல்லா மந்திரவாதிகளும் சேர்ந்து என்னை என்னால் பண்ணி விடுவார்களா என்று சொல்லி நான் பயந்து கொண்டிருந்தேன்.
0: இந்த டைம்ல உங்க அப்பா அம்மாக்கு மனநிலைமை எல்லாம் எப்படி இருந்தது?
1: எங்க அப்பா அம்மா மனநிலைமையை நீங்க கேப்பீங்கன்னா அவங்க வந்து சொன்னது என்னன்னா, வீட்டிற்கு மூத்த மகள், எனக்கு அப்புறம் 2 தம்பி 1 தங்கச்சி இருந்தாங்க. நம்ம 6 பேருமே சேர்ந்து மட்டன் எடுத்துட்டு வந்து குழம்பு வைத்து அதில் மருந்தை ஊற்றி அப்படியே 6 பேரும் செத்து போய்விடலாம் என்று சொல்லி திட்டமிட்டார்கள். எந்த இரவிலே நான் சாக வேண்டும் என்று திட்டமிட்டேனோ அதே இரவிலே எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவர்களும் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். குடும்பமாக மறித்து விடும், ஒருவர் கூட என்ன செய்யக்கூடாது, இந்த பூமியில் இருக்கக்கூடாது, ஒரு மகளுக்காக அவங்க எல்லாருமே நாம் சாக வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார்கள்.
0: அப்போ அந்த டைமில் உங்களுக்கு எப்படி அடுத்த மாற்றம் உருவாச்சு?
1: எப்படி
0: அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு இந்த சில போராட்டங்கள் இருக்குது, இல்லை எந்த தெய்வங்கள்கிட்ட போனாலும் விடுதலை இல்லை அப்படிங்கிறதாயிட்டு, அது ஸ்டெப் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு
1: அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படி நான் சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் சிந்தித்து கொண்டிருந்தேன் அல்லவா. அந்த நேரத்தில் கடவுள் ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும், இல்லை என்றால் நான் அடுத்த நாள் காலையிலே நான் என்னை நானே மாய்த்து கொள்வேன், நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்லி நான் திட்டமாக இருந்த போது கடவுள் ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவருடைய காதில் விழுந்த உடனே அடுத்த நிமிடமே அடுத்த செகண்டே என்னை வந்து நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது, யார் இந்த சத்தத்தை சொல்கிறார்கள் என்று சொல்லி நான் உற்று கவனித்தேன். திரும்பவுமாய் நான் படுத்துக்கொண்டேன். ஏனென்று சொன்னால் 24 வயது வரை நான் தனிமே எங்குமே போக மாட்டேன், எனக்கு மிகவும் பயம் இருளை கண்டால். அந்த சூழ்நிலையில் நான் ஒரு ஓரமாக போய் அந்த கட்டிலில் படுத்தேன். திரும்பவும் நானே உன் ஜீவனும் பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி 2வது முறையும் அந்த சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தத்தை கேட்டு திரும்பவுமாய் சுருண்டு படுத்துக்கொண்டேன். 3வது முறை நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை வந்தபோது என்னையும் அறியாமல் ஒரு சத்தம் என்னை கூப்பிட்டது. எப்படி என்று சொன்னால், இந்த வார்த்தையை நீ திரும்ப திரும்ப சொல் என்று சொல்லி நான் என்னையும் அறியாமல் நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன், நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லும் போது எனக்குள்ளா இருந்த அந்த ஏவல் பிசாசு வெளியே வர ஆரம்பித்தது.
0: வெளியே வந்து என்ன நடந்தது?
1: அந்த பிசாசு வெளியே வந்தவுடன் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த கட்டிலிருந்து என்னை தூக்கி எரிந்தது. எரிந்தவுடன் தான் எங்கள் வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா இருந்தாங்க அடுத்த ரூமில். அவங்க ஓடி வந்து என்ன சத்தம் என்று பார்க்கும் பொழுது அந்த பிசாசு அகோரமான ஒரு ரூபத்துடன் என்னை மாற்றியது. என்னுடைய நாக்கெல்லாம் வெளியே வந்ததான். அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. உடனே அப்பா என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இதுவரை அவங்க வைத்திருந்த அந்த நாமங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்து நீ போயிரு போயிரு அப்படின்னு சொன்னப்ப இதோடு கூட தான் இத்தனை காலம் நான் வாழ்ந்தேன் என்று சொன்னது. அது மாத்திரம்ல அப்பா இப்போ எப்படி வெளியே வந்த அப்படின்னு கேட்கும்போது, சிலுவையில் ஒருவர் ரத்தம் செஞ்சனா அந்த ஒரு மனுஷனால் நான் வெளியே வந்துட்டேன், அவர் தான் என்னை வெளியே போச்சொன்னார் என்று சொல்லியது. பிசாசு தேவனை அறிக்கையிட்டது.
0: இப்போ இதுவரைக்கும் அந்த சத்தம் இயேசு தான் பேசினார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: அந்த பிசாசே வந்து தன்னுடைய வார்த்தையில சிலுவையில் ஒருவர் மரித்தார் என்று சொல்லி அந்த இதை சொன்னதுனால.
0: சரி, அப்போ அடுத்து அப்பா அம்மா என்ன செய்தாங்க?
1: அப்பா. அதற்கு அப்புறமா அப்பா அம்மா அப்பாவோட வேலை பார்த்த ஒருவர் இடத்துல அவங்க கிறிஸ்தவர்கள், அவங்க கிட்ட போய் இந்த நிலைமையெல்லாம் சொன்னதுனால அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு பாஸ்டர் கூட்டிட்டு வரேன், அவங்க வந்து ஜெபிச்சா அவங்களுக்கு முழு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னாங்க.
0: சரி, அப்போ அங்கே அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்தப்பறம் உடனே விடுதலை ஆயிட்டா?
1: உடனே எனக்கு ஒரு ஒரு ஒரு செகண்டில் தான் அந்த பாஸ்டர் வந்து டேடி அப்படின்னு கூப்பிட்டோடனே எனக்கு விடுதலை உண்டாயிற்று.
0: சரி, அப்புறம் உங்களுக்கு இந்த ஏசப்பா மேல் நம்பிக்கை வந்ததா? அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னாச்சு?
1: எனக்கு கொஞ்ச காலம் ஏசப்பா மேல் நம்பிக்கை எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நினச்சேன் எனக்கு அந்த மார்க்கத்தில் அதிக நம்பிக்கை உண்டு, அதிக பற்றுதல் உண்டு, விடுதலையை வாங்கிக்கிட்டு இவரை ஏமாற்றி விட்டு அந்த தெய்வங்களை நான் பின்பற்றி கொள்ளலாம் என்று சொல்லி நான் நினைத்தேன். நடந்தது என்ன தெரியுமா? அந்த விடுதலை கிடைத்த உடனே நாங்கள் ஏமாற்றி விட வேண்டும் என்று சொல்லி நினைத்து அப்பா திரும்பவும் அந்த பூஜையில் ஈடுபட்டார்கள். நானும் அப்படியே கொஞ்சம் மாறிக்கலாம் அப்படின்னு சொன்ன வார்த்தையினால என்ன நடந்ததுன்னா, ஒரு பிசாசு வெளியே போய் இந்த பூஜை ஆரம்பித்தவுடன் அநேக பிசாசுகளை கூட்டி கொண்டு வந்தது.
0: இப்போ அந்த டைம்ல உங்களுக்கு கண் பார்வை எல்லாம் எப்படி இருந்தது?
1: அந்த டைம்ல வந்து எனக்கு ஆண்டவர் நடத்தின ஒரு பெரிய கிருபையினால கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஆனால் நான் பின்வாங்கி போனது நிமித்தம் என்னுடைய சரீரம் முழுவதும் பருக்களால் நிரம்பியது, அதிகமாய் சரீரம் மெலிந்து காணப்பட்டது.
0: திரும்பவுமாக
1: என்ன நடந்ததுன்னு சொன்னா, என்னுடைய சாப்பாடு எல்லாம் அந்த பிசாசு வெளியே போயிட்டு திரும்ப வந்ததுனால என்னுடைய சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான நாற்றம் துர்நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. என்னால் சாப்பிடவே முடியவில்லை. சாப்பிடணும்னு நினைச்சு பக்கத்து இலையில கை வச்சிட்டேன்னா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே நாற்றம் வந்துவிடும். அதனால என்னால் சாப்பிட முடியாது. முன்பை விட அதிக பைத்தியத்தை போலானேன். கர்த்தருடைய வார்த்தை ஒரு முறை வந்தவுடன் நான் கீழ்ப்படியாத நிமித்தம் அதிகமான பாடுகளை நான் சுமந்தேன், பைத்தியத்தை போல. ஒரு நாள் என்னுடைய சகோதரி வெளியிருந்து வீட்டுக்குள்ளே வந்தோடனே நான் அவள் மோர் வாங்கிட்டு வந்ததை நான் பார்க்காம என்ன சொன்னேன், பாயசம் தானே, குண்டா கொண்டான்னு கூப்பிட்டு அவளை பார்த்து சிரித்த சிரிப்பை பார்த்தவொடனே அவளே பயந்து விட்டாள். அந்த அளவுக்கு நான் ஒரு பைத்தியத்தை போல, என்னை சுற்றிலும் எப்பொழுதும் ஏதோ ஒருவர் நடமாடுவது போல, அந்த உருவம் நடமாடும் பொழுதெல்லாம் எனக்கு பயம். என்னை நானே என்ன செய்வேன் என்று சொன்னால் நரம்பு நரம்பாய் அப்படி பீத்து கைகளை அப்படி நகட்டி கொண்டே இருப்பேன். என் கிட்ட யார் இருந்தாலும் அவங்க கைகளையும் அப்படி பிடிச்சு நகட்டுற மாதிரி பண்ணுவேன்.
0: உங்களுக்கு தெரிஞ்சுட்டு?
1: விடுதலையாக்கும் இந்த சூழ்நிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும், என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுத்தேன். எனக்கு ஒப்புக் கொடுக்கிறதுனா என்னன்னு தெரியாது. நான் இப்படி பேசுகிற வண்ணமாக தான் ஆண்டவரிடத்துல கேட்டேன். ஆனால் நாம பேசுகிறதையே உற்று கவனிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நான் இப்பொழுது அதிகமாய் உணர்கிறேன். அந்த நாட்களில் நான் உணரவில்லை. என்னுடைய சத்தத்தை கேட்ட ஆண்டவர் எனக்கு தரிசனம் மூலம் இப்படி ஒரு சகோதரி வருவார்கள், அவர்கள் வந்து உனக்கு ஜெபித்தவுடன் இந்த பிசாசு வெளியாகிவிடும், நீ அபிஷேகம் பண்ணப்படுவாய் என்று கர்த்தர் பேசினார். அதுக்கப்புறம் விடுதலை ஆயிற்று.
0: இப்போ நீங்கள் ஸ்கூலில் காலேஜெலாம் படிச்சிருக்கிறீங்க, அந்த டைம்ல எல்லாம் உங்களை பக்தி மார்க்கம் எப்படி இருந்தது? அங்கே படிச்சிருவங்க எப்படி இருந்தாங்க?
1: அதாவது நான் ஸ்கூலில் படிக்கும்போது நான் ஒரு புறஜாதி மார்க்கத்தை சார்ந்தவளாக தான் நான் இருந்தேன். 10th 12th எல்லாமே படிக்கும்போது அப்படி தான் இருந்தேன். 1982 நான் படித்து கொண்டு இருந்தேன் டெலிஃபோன் ஆப்ரேட்டிங். அப்போ படித்து கொண்டு இருக்கும்போது அங்கே வந்து அநேகர் வந்து தேவனை குறித்து சொல்வார்கள். அங்கே ஒரு சிஎஸ்ஐ இதில் படித்ததுனால அங்கே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அதிகாலையில் ஜபம் பண்ணுவார்கள். 4:30 எழும்பி ஹாஸ்டலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதில் எழும்பி ஜபிக்க வேண்டும். அப்படி ஜபிக்க சொல்லும்போது நான் என்ன செய்வோம், அந்த புறஜாதி மார்க்கத்தை சார்ந்தவர்களிடம் என்ன பாடல் பாட வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள். அப்பொழுது நான் சொல்வேன், காலையும் மாலையும் இவ்வேளையும் அந்த பாடலை பாடினால் அதில் அதிகமான வரிகள் உண்டு என்று சொல்லி, அதனால் அந்த பாடல் பாடு முடிக்கும் வரை கொஞ்சம் நேரம் தூங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி, அந்த பாடல் தான் எங்களுக்கு விருப்பம் என்று சொல்லி நானும் ஒரு சில தோழிகளுமாய் சேர்ந்து சொல்லுவோம். அதே வார்த்தை தான் அந்த பாடலில் வரும், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர்ங்கிற வார்த்தை, அதே வார்த்தையால் கர்த்தரினை தொட்டார்.
0: சரி, ஆண்டவரிடத்தில் மாற்றப்பட்ட பிறகு பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கிறது உண்டு, அவங்க சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கிறது?
1: ஆண்டவரிடத்தில் நான் மாற்றப்பட்ட பிறகு பழைய ஃப்ரெண்ட்ஸை நான் சந்திப்பேன்னா, அதுக்கு முன்னாடி ஹாஸ்டல் படிக்கிற நாட்களில் நிறைய பிள்ளைங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. வீடுகளில் போய் நான் சொல்லி கொடுப்பேன், இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இந்த மார்க்கத்திலிருந்து போய் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இதெல்லாம் தவறு, இவங்களை ஸ்ட்ரிக்டாக பிடிங்க, இவங்களை உற்றாதீங்க அந்த மார்க்கத்துக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டவளாய் நான் காணப்பட்டேன். ஆனால் ஒரு நாளிலே நானே இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் அவர்கள் எல்லாரும் என்னை பார்த்து சொல்வார்கள், எங்களை விட நீதான் இப்போ தீவிரமாயிட்ட, எப்படி இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாய் என்று சொல்லி என்னை ஆச்சரியமாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் ஒரு சில கேலியாகவும் என்னை பார்ப்பார்கள்.
0: சரி, இப்படி வந்த பிறகு இப்படி எல்லாம் ஃபுல்லாக டேன் ஆகிட்டீங்க, இயேசு உறுதியாக பற்றி கொண்டீர்கள். பிறகு இந்த ஊழிய பாரம் எப்படி வந்தது, ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது எப்படி வந்தது?
1: அதாவது நான் ஒரு நாளில் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய கண் பார்வை ஏறுங்குவதும் இறங்குவதுமாய் இருந்து கொண்டிருந்தது. ஆண்டவரே, நான் இந்த சூழ்நிலையில் வாழ்ந்தால் எப்படி ஆண்டவரே நான் இயேசுவை பற்றி என் குடும்பத்தாருக்கு சொல்லுவேன் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு சொப்பனத்தை நான் பார்த்தேன். வானத்தில் 7 நட்சத்திரங்கள் தோன்றும், நீ அதை காண்பாய், உன் கண்கள் பிரகாசிக்கும், நீ சுவிசேஷம் அறிவி என்று ஆண்டவர் சொன்னார். அந்த நாளிலே எனக்கு சுவிசேஷம் என்றால் என்ன என்றே தெரியாது. இந்த சூழ்நிலையில் நான் காலையில் எழுந்தவுடன் என்னுடைய தாய் தகப்பன் என் தம்பி தங்கச்சி எல்லார்ட்டையும் நான் சொன்னேன், வானத்தில் 7 நட்சத்திரம் தோன்றுமா, அதை நான் பார்ப்பேனா, சுவிசேஷம் அருவி என் கண்ணு பிரகாசிக்கும்னு ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னேன். இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பாக ஆண்டவர் 7 நட்சத்திரங்களை தோன்ற பண்ணுவார் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் நடந்தது என்னென்னா, அன்னைக்கு நான் ஒரு இரவில் அப்படியே சாயங்கால வேளையிலலாம் நான் மறந்துட்டேன் இந்த சொப்பனத்தையே. இரவு 7 மணி இருக்கும், எனக்கு பயங்கரமான ஒரு தலைவலி வந்தது. நான் அந்த காற்று இயற்கையான காற்று வேண்டும் என்ற பொழுது இருந்தது. அதனால் வெளிப்பக்கமாக இப்போ உட்கார்ந்த பொழுது திடீரென்று நான் அப்படியே என் தலைவலி தாங்காமல் அப்படி அண்ணாந்து பார்க்கும் பொழுது என் பக்கத்திலே 6 நட்சத்திரம் சுற்றி இருந்தது, நடுவில் 1 நட்சத்திரம், 7 நட்சத்திரம். அந்த நாட்களில் அந்த நட்சத்திரம் தேவனுடைய வலது கரத்தில் உள்ள ஒரு நட்சத்திரம் என்று சொல்லி எனக்கு தெரியாது. நான் சொன்னபடியே அந்த நட்சத்திரம் வந்து விட்டது என்று சொல்லி எனக்கு மிகவும் சந்தோஷம். என்னுடைய அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த நட்சத்திரத்தை நான் காட்டினேன். எங்கள் அப்பாவுக்கு மிகவும் ஆச்சரியம், என்ன தெரியுமா, என்ன வானத்தில் உள்ள நட்சத்திரம் இவளுக்கு எப்படி தெரிந்தது? ஏன்னா எனக்கு கண் பார்வை கிடையாது, அதனால வானத்தில் கையில் உள்ள அந்த ரேகைகள் கூட எனக்கு தெரியாது. அப்போ வானத்தில் உள்ள நட்சத்திரம் இவளுக்கு எப்படி தெரிந்ததுன்னு சொல்லி என் முகத்தை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அதை விட ஆச்சரியம் என்னென்னா, அவள் சொன்னபடியே இந்த வானத்தில் 7 நட்சத்திரம் வந்திருக்கு சொப்பனத்தில் பார்த்தபடியே என்று சொல்லி அப்பொழுது எனக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்ற ஒரு இது எனக்கு தெரியவே இல்லை. என்னென்னா, ஆரம்ப நாட்கள் நான் எந்த ஆலயத்துக்கும் ஒழுங்காக போகலை, ஆண்டவரே என்னை நடத்தி கொண்டு வந்தார். இதில் ஒரு இடத்துல நான் சொல்லணும்னா, யாராவது இப்போ உங்களை போல் யாராவது வந்து நீ இயேசுவை ஏற்றுக்கொள் என்று சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமாக நான் உங்களை எதிர்த்து பேசியிருப்பேன். எனக்கு அதான் சொல்கிறேன்ல, அந்த இயேசு கிறிஸ்துவை எனக்கு பிடிக்காது, என்னுடைய மார்க்கம் ஒரு நல்ல ஒரு மார்க்கம், இதில் தான் அதிக விடுதலை உண்டு என்று சொல்லி நான் நம்பியிருந்தேன், இதுதான் ஜீவ வழி என்று சொல்லி நம்பியிருந்தேன். அது பொய்யான வழி என்பதை இந்த ஆண்டவரை நான் தெரிந்து கொண்ட பிறகுதான் நான் அறிந்து கொண்டேன்.
0: சரி, ஒரு ஃபஸ்ட்டாக எப்படி ஓலி, என்ன ஓலியத்துக்கு புறப்பட்டீங்க, யார் உங்களை கைட் பண்ணுறது பண்ணது?
1: நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெந்தகோச சபையில் நான் இருந்தபடியால் அங்கே வந்து முதலாவது ட்ராக்ஸ் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. ட்ராக்ஸ் கொடுக்க போவேன், தனிநபராக சேர்ந்து போகிற ஊழியங்களில் கூட போக ஆரம்பித்தேன். 2 சிஸ்டர்மார் கூட தான் நான் முத போக ஆரம்பித்தேன், அவர்களோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊழியத்தில் பழக பழக ஆஸ்பத்திரி ஊழியங்கள் மற்ற எல்லா ஊழியங்களுக்கும் நான் கடந்து போக ஆரம்பித்தேன். தெரு பிரசங்கம்னா அந்த மெக்கபோனில் பேசுறது, எல்லா காரியங்களையும் கர்த்தருக்காக தைரியமாக செய்ய ஆரம்பித்தேன்.
0: எப்போ திருமணம் நடந்தது உங்களுக்கு?
1: 2003 ஆண்டு எனக்கு செப்டம்பர் மாதம் 5 தேதி திருமணம் நடந்தது.
0: சரி, இப்போ நீங்கள் இவங்களை கல்யாணம் பண்ணீங்க, இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படி தானே? அப்போ எப்படி உங்களுக்கு அதில் ஒரு விருப்பம் வந்தது? ஊழியம் செய்யறாங்க, அதுவும் இப்படி கண் பார்வை எல்லாம் பிரச்சனையில இருக்காங்க.
2: அது வந்து நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு அப்பயே அந்த எல்லா விஷயங்களும் என்னோட ஒய்ஃப் சொல்லிட்டோம். சொல்லிட்டு நாங்கள் இருக்கும்போது தான் வந்து அப்போ வந்து நான் வந்து சரியான ரட்சிப்புகள் கிடையாது. என்னோட உண்மையான ரட்சிப்புங்கிறது வந்து 2014. 2010 நாங்கள் தனியாக இந்த ராஜபாளத்தில் வந்து வீடு எடுத்து நாங்கள் எங்களுக்கு தனியாக கொடுத்துன்னு வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து வேலை தான் பார்த்துக்கிட்டேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் வந்து எனக்கு ஜெபிக்கனா எனக்கு எப்படின்னு ஜெபிக்கிறதே தெரியாது. நான் சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்தவன்தானே, பைபிளை வாசிப்பேன் அப்படிங்கிறதோடு இருக்கோம், ஜெபிக்க தெரியாது. ஏன்னா தெரிஞ்ச அளவுக்கு ஜெபிச்சிருந்தேன். அப்போ எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்டதே என்னோட மனைவி வச்சுட்டேன்.
0: சரி, இல்லை அப்படி இல்லை, உங்களை எப்படி உங்களுக்கு மனப்புறம் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது? சில இப்போ உலகத்தில்
2: மேரேஜ் அப்போ வந்து மாப்பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லி உங்க பிரதரும் அப்பா வந்தப்ப அவங்க பிரதர் என்ன சொல்லிட்டாங்க.
0: உங்க வீட்டுல அதுக்கு எதிர்ப்பு ஏதாவது வந்ததா?
2: அப்படின்னு அப்படின்னு யாருமே சொல்லிக்கிடல. எனக்கு வந்து எங்க அண்ணன் கூட வந்தாரு. அம்மா அப்பா ரொம்ப வயசாகி தயங்கி போயிருந்ததுனால அண்ணன் பாப்பாங்க. அப்ப எங்க அண்ணன் சொன்ன காரியம் வந்து எனக்கும் ஒரு சின்ன குறைவு உண்டு. சின்ன வயசுல எனக்கு காலில் அடிபட்டது கையில அடிபட்டதுனால சின்ன ஒரு ஊனமாத்த எனக்கு வெளியே தெரியாது. அப்படியே உனக்கும் சின்ன குறை இருக்கா அவளுக்கு ஒரு சின்ன குறை தான் பெருசு ஓட்டி கிடையாது நான் பெரிய எனக்கு சொன்னதுனால நானும் சரி சம்பாதிச்சுக்கிட்டேன்.
0: சந்தோஷமா ஏற்றுக்கொண்டீங்க.
2: ரெண்டாவது நாங்கள் திருமணத்திற்கு அப்புறம் என்னுடைய என்னோட மனைவி செஞ்ச ஊழியங்களில் நாங்கள் கூட இருந்து பார்த்தேன். ஒரு சில அற்புதங்கள் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாந்திரியம் செய்வாங்க குடும்பத்துக்கு இருவா அந்த மாதிரி செய்கிறப்ப பார்க்கும்போதெல்லாம் வீட்டுக்கு முன்னால் நாங்கள் நின்று ஏதாவது பல்லுகளை இருப்போம் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்காரர் வந்து அந்த அசிங்கமான அந்த தண்ணிகளை அப்புறம் எடுத்து இவங்க வீட்டு பக்கம் ஊற்றுவார். அப்படி சூழ்நிலை பார்க்கும்போது அவங்க குடும்பத்தில் விழுந்த இவங்க ஜெபிக்க ஜெபிக்க இவங்க யாரும் சண்டையும் போட மாட்டாங்க. கரெக்டு அப்போ வந்து எனக்கு சரியான லட்சத்தில் நான் அந்த கண்ணால் பார்த்ததுனால இந்த சாட்சியம் நான் சொல்கிறேன். அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடி உள்ள அதை நின்னால் கற்றுனால எனக்குள்ள ஆண்டவர்கள் ஒரு வாஞ்சி ஏற்பட்டு இன்னும் நம்மளும் நான் அந்த மாதிரி ஜெபிக்கணும் அப்படிங்கிறப்ப தான் நான் ஜெபிக்கும் போது என்னோடய தவறுகளை பூரா என்ன எனக்கு என்னோடய மனைவி உணர்ந்து வாப்பில் இது இப்படி ஜெபிக்கக்கூடாது தப்பு இந்த மாதிரி வரணும் வயத வசனங்களை கொண்டு ஜெபிக்கணும்னு கட்டுப்படுத்த என்னுடைய மனைவி.
0: சரி சரி. இப்போ நீங்கள் உலக பிரகாரம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? அப்புறம் இப்போது உங்கள் ஊழியம் செய்யணுங்கிற பாரம் எப்படி வந்தது?
2: அது வந்து 2020 வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். முதல் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் தான் ஒப்பு பண்ணிக்கிறேன். ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஒப்பு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த தொழிலில் ஓரளவு தெரிஞ்சவனே சரி நம்ம அது தனியாக பண்ணான வருமானம் கம்மியாக இருக்கேன். இப்போ நாங்கள் வந்து திருமணம் ஆகி முத முதல் வந்து நாங்கள் தனி கொடுத்தோன்னு வரும்போது என்னோடய சம்பளமே வெறும் 1200 ரூபா. அந்த இதில் வந்து வாடகை 1100 ரூபா போயிடும். 100 ரூபா இருக்கு அப்படின்னா எங்கள் அத்தை மாமா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நிறையா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை வச்சு தான் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தோம். அப்புறம் நாங்கள் ஜெபிக்க வந்து அதிகமாக அதிகாலையிலேருந்து ஜெபிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தோம். ஜெபிக்க வந்து ஆரம்பித்தோன்னே எங்களுக்கு வாழ்க்கை முன்னேறேன். இந்த ஃபைனான்ஸை நம்ம தனியாக பண்ண நம்ம வருமானம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி என்னோடய மனைவி வேண்டாங்கனாலும் நான் அதை கேட்காமல் செஞ்சதுனால எனக்கு அந்த ஃபைனான்ஸ் நிறைய அடி உள்ளாச்சு. வருமானம் வந்தாலும் வருமானத்துக்கு மீதான செலவுகள் வரும்போது அதை தாங்க முடியாமல் இவளுடைய நகைகள் பூரா பேங்க்குள்ளே போயிடுச்சு. மீட்க முடியாத சூழ்நிலை வந்தவுடனே சரி இதை விட்டுருவோமா ஏதாவது வேலைக்கு போவோம் அப்படிங்கும்போது தான் என்னோடய சகோதரி இளைய சகோதரியுடைய ஹஸ்பண்ட் வந்து லாரி டிரான்ஸ்போர்ட் நடத்திக்கிறேன் ஏஜெண்டாக நார்த் இந்தியன் கம்பெனி. அதில் அப்போ அதான் எனக்கு ஒரு ஏதாவது வேலைக்கு ஆளுச்சு இருந்தால் சொல்லுங்கன்னொன்னே அப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் நாங்கள் நான் வாங்குறேன்னொடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வேலைக்கு சேர்த்தோன்னே அவர் கூட ஒரு 8 வருஷம் நான் பண்ணேன். அதுக்கு முன்னாலே எனக்கு ஆண்டவர் நீங்கள் ஊழியத்துக்கு வாங்கப்போ ஆண்டவருக்கு நல்லா ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தபோது இம்மா எனக்கு ஊழியம் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னா நல்லா ஜோம் பண்ணுங்க அப்படிங்கிறது நான் சரி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தபோது கடைசி 2020 அப்புறம் நான் முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து என்னோடய மனைவியோடு சேர்ந்து நான் ஊழியங்களை பண்ண ஆரம்பித்தேன்.
0: இந்த லாக்டவுன் டைம் இல்லை தான்.
2: ஆமாம், 2020 மார்ச்சுக்கு அப்புறம்
0: இப்போ லாக்டவுனை போட்டவங்கள ஆண்டவர் ஊழியத்தை வச்சுட்டாரு.
2: அதிகமாச்சு அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிச்சு அபிஷேகம் பெற்று அதிகமாக செயல் வரங்களை கற்றுக்கொண்டு இன்னைக்கு என்னோட மனைவியோட சேர்ந்து ஊழியம் பார்த்தாலுமே என்னோட மனசுபடி பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம். ஆண்டவர் அதுக்கப்புறம் எங்களுக்கு நல்ல ஒரு பெரிய விடயம் ஒத்திக்கு கொடுத்தாரு. அதில் இருந்தாலுமே ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க அதிகமாக அதிகாலையில் 4 மணிக்கெலாம் எழுந்துருவேன். வேலைக்கு போகிறப்ப எழுந்துரு
0: சரி சரி, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, அவங்களுக்கு கண் பார்வை கொஞ்சம் குறவாக இருக்கிறதுனால நீங்களும் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்ல இதாக இருக்கு, காரியமாக இருக்குது. உங்களுக்கு பார்வை வந்து எப்படி பைபிளெல்லாம் வாசிக்கலாம் அப்படி தானே,
1: ஒவ்வொரு கண்
0: ஆனால் ஒரு கண் ஃபுல்லாக தெரியாது,
1: ஒரு கண் ஃபுல்லாக தெரியாது, ஒரு கண் கொஞ்சம் தெரியும்,
0: கொஞ்சம் தெரியும்.
1: இதுக்கடையில் இன்னொரு காரியத்தை நாங்கள் சொல்லணும். ஃபர்ஸ்ட் எங்கள் லைஃப்பில் வந்து நாங்கள் 2003 திருமணம் செய்தோம். 2004 ஆகஸ்ட் மாதம் 11

0: அப்பவும் இவங்களும் நானும் எதுவுமே பேசிக்கல. தம்பி வளர ஆரம்பித்தான், 5 வயசு ஆயிடுச்சு. அப்போ திடீர்னு எல்லாருமே அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க, இப்படியே விட்டிங்கன்னா உங்கள் காலத்துக்கு அப்புறம் ஒருவேளை அவங்க பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா இந்த பெண் வந்து தனிமையாக இருப்பாளே, உலக பிரகாரமாக அதானே சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்கிற மாதிரி சொன்ன உடனே. அப்போ எங்களுடைய திருமணத்திற்கு எங்களுடைய குடும்ப ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு லாயர், அவங்ககிட்ட போய் நாங்கள் ஐடியா கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு நோட்டீஸ் விடுவோம், 30 நாளைக்குள்ளே அவங்க வாங்கலைன்னா இவங்க டைவர்ஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லி. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை பாதுகாக்கும், இயேசுவின் ரத்தம் உன்னை வழி நடத்தும், அவருடைய ரத்தம் வழிந்தோடுகிற ரத்தம் வாழ்க்கையை பாதுகாக்கும், உடைந்த வாழ்க்கையை நான் திரும்ப கட்டுவேன்னு சொல்லி. நான் அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை கோற்றுக்கு வந்துட்டு எப்படி நீங்கள் கட்டுவீங்க, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய வாழ்க்கையில் அந்த நாட்கள் எனக்கு மிகவும் வெறுப்பான ஒரு நாட்கள். எனக்கு ஏன் இந்த திருமணம் நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, இப்போ கையில் ஒரு பிள்ளை, இதை வச்சு நான் எப்படி என்னுடைய வாழ்நாளை கழிப்பேன், யாரையாவது நம்பிதானே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் அதிகமாக எழுதுவேன். ஆண்டவர் இல்லை, நான் வாழ்க்கையை கட்டுவேன்னு சொல்லி நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஜூன் மாதத்தில் என்னுடைய வாழ்க்கை உடைக்கப்படும், 2009 ஜூன் மாதத்தில் என் வாழ்க்கை உடைக்கப்படும், நீங்கள் எப்படி கட்டுவீங்கன்னு சொன்னப்ப, ஜூன் 10 என்னுடைய தங்கையோட திருமணத்துக்கு ஜூன் 25 திருமணம், அதுக்காக அவங்க பட்டுப்புடவையும் தாலி செயினும் வாங்க போனாங்க. அன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை பிரிய வேண்டியது, அதனால் அது ஒரு ஞாபகார்த்தமாய் மாறிவிடுன்னு நாங்கள் ஒரு வாய்தா கேட்டப்ப ஜூலை 1 இதற்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஜூன் 9 இவங்களுடைய பிறந்த நாள் என்கிறபடியால் என்னுடைய தங்கச்சி சொன்னால், நான் நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க, நான் அத்தனுக்கு வாழ்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவ சொல்ல போகும்போது இவங்க வேலை பார்த்த அந்த இடத்தினுடைய ஓனர் இவங்களுடைய செல்ஃபோன் நம்பரை கொடுத்தாங்க. அந்த நம்பரை வைத்து அவங்க ஃபோன் பண்ணி பேசும் பொழுது, அதுவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே பேசுனதும் கிடையாது, அப்படியே பேசினாலும் அது வாக்குவாதத்தில் தான் முடியும். என்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையை கட்டுவேன்னு சொன்னாரோ அன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார்.
1: சரி சரி.
0: இவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசின உடனே அவங்க என்னமான்னு கேட்டாங்க, நானும் என்னப்பான்னு கேட்டு அப்படியே ஒரு சமாதானத்தை தேவன் தந்தார் எங்களுக்கு. அதுக்கப்புறம் ஜூன் 2010 நாங்க சேர்ந்து வாழ ஆரம்பித்தோம். ஆண்டவர் படிப்படியாய் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி
1: இருக்கிறார்.
0: நல்லவர்.
1: சரி, இப்போ ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க.
0: ஆமாம்.
1: சரி, கர்த்தர் நிச்சயமாக உங்களை கொண்டு இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். சரியா? இப்போ நம்ம உங்கள் சாட்சி அனைவரும் பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் இப்போ இந்த மக்களுக்கு ஏதாவது 2 உங்கள் சாட்சியின் மொத்தம் இப்படி இப்படின்னு சொல்லணும்னா சொல்லலாம்.
0: அங்கே பார்த்து, அதாவது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் சொன்னேன் அல்லவா, வியாதியிலிருந்து என் தேவன் எனக்கு சுகம் கொடுத்தார், பிரிந்த குடும்பத்தை எங்களுக்கு இணைத்திடலாம், ஏன் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பவித்துன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நானும் ஜெபிக்கிறேன் இப்படிப்பட்ட உபத்திரவெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாத தேவன், யாருடைய உபத்திரவத்திலையும் அவர் வந்து பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற தேவன் இல்லை. இதெல்லாம் ஏன் கேட்டால், என்னை போல உங்களையும் ஒரு நாளில் சாட்சியாக நிறுத்துவதற்கு தான். நாங்கள் எப்படி குடும்பமாய் பிரிந்தவர்கள் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு பிள்ளை கணவன் மனைவி என்று சொல்லி தேவனை ஆராதிக்க கடந்து வந்தோமோ, அதே போல தேவனை உயர்த்த வந்தோமோ, அதே போல உங்களுடைய குடும்பமும் ஒன்று சேர்ந்து தேவனை உயர்த்தும் என்பதற்காகவும், எங்களுடைய கண் பார்வை குறைந்ததின் காரணம் என்ன என்று சொன்னால், தேவ நாம மைமைக்கென்று அநேகருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான். இந்த சாட்சியை கேட்கிற நீங்கள் எல்லோரும் ஒருவேளை இதுவரை என்னுடைய வாழ்க்கையில நான் சோதனையின் மத்தியிலேயே நான் கடந்து போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, கர்த்தர் இந்த நாளிலிருந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு மாபெரும் விடுதலையை கட்டளையிடுவார்.
1: ரொம்ப நன்றி. நீங்க நீண்ட தூரத்திலிருந்து ராஜபாளையத்திலிருந்து இவ்வளவு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்துருக்கிறீங்க. அநேகர் கேட்டிருக்கிறாங்க, நிச்சயமா அவர்கள் உங்களுக்காக ஜபிப்பார்கள், உங்களிடத்தில் காண்டாக்ட் பண்ணுவாங்க, உங்கள் நம்பர்லாம் கீழே போடுவோம், நீங்களும் அவர்களுக்காக ஜபிப்பீர்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், ஊழியங்கள் வளரட்டும். சரியா? கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, நல்ல ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். அருமை சகோதரி பட்ட பாடுகளை நீங்கள் கேட்டீர்கள். ஆண்டவர் அறியாதபடிக்கு பிசாசினால் அலக்கழிக்கப்பட்டு கண் பார்வை போய் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. இறுதியாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு பாருங்கள், இவ்வளவு தூரத்திற்கு கண் பார்வை இல்லா குறைவாக இருந்தால் கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாக இருக்கிறீங்க பார்க்குறீங்க. அவருடைய புருஷனாரும் உலக பிரகாரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதனால் அவர்களும் மனம் திரும்பி அவருடைய மனைவியோடு சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து இருவரும் குடும்பமாக வைராக்கியமாக ஊழியம் செய்து வருகிறார்கள். ஆகவே

நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் எல்லாம் மாயை, உலகம் காண்கிறதெல்லாம் மாயை. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் எதையாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் இதில் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து செய்யுங்கள். இதுதான் நமக்கு நிலைத்து நிற்கிற ஒரு காரியம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளில் வந்து ஆண்டோட சாட்சி கொடுத்தீர்கள், உங்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை தொடர்ந்து பயன்படுத்துவார். அந்த உங்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.

0: I praise God, the first service of the month, June.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Thank you, Lord.
0: Thank you, Lord.
1: பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் வருடத்திற்கு ஒரு முறை விடுமுறை நாட்களிலே சிறுவர்கள் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது.
0: And every year at the May we have the children meetings.
1: Hallelujah. இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகள் வந்து இங்கே முன்னால் உட்கார்ந்துருக்கிறாங்க.
0: Many children are sitting today in the front.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: It is joy.
1: Hallelujah. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை உட்கார்ந்தா பிரயோஜனம் இல்லை.
0: It's not useful when you sit once in a year.
1: ஒவ்வொரு வாரமும் இங்கே வந்து உட்காரணும்.
0: Each and every week you should come and sit here.
1: சிறு பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
0: Children you say.
1: நான் ஒவ்வொரு வாரமும் வருவேன்.
0: I will come each and every
1: week. சொல்றவங்கலாம் கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க.
0: Say hallelujah by lifting your hands.
1: வருவீங்களா?
0: Will you come?
1: வரமாட்டீங்களா?
0: Won't you come?
1: வருவீங்களா வரமாட்டீங்களா?
0: Will you come or not?
1: வருவீங்களா வரமாட்டீங்களா?
0: Will you come or not?
1: வருவோம் சொல்றவங்களாம் ஏஞ்சின்னுங்க.
0: Those who want to come, please rise up.
1: கையும் உயர்த்த மாட்டீங்க, எல்லாமே ஏஞ்சிங்க.
0: Please rise up.
1: Hallelujah. கட்டாயம் வருவீங்களா?
0: Will you come?
1: சரி, அப்போ உட்காருங்க.
0: Please sit.
1: வருவோம்.
0: We will come.
1: பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம்.
0: Then we go and sit.
1: அப்படின்றவங்களாம் ஏஞ்சின்னுங்க.
0: You can stand such students, such children.
1: வருவோம் பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம் சொல்றவங்களாம் ஏஞ்சின்னுங்க.
0: We will come and then we sit at the back.
1: வந்த முன்னால வந்து உட்காரும் சொல்றவங்களா ஏஞ்சின்னுங்க.
0: Rise up when I come to the front.
1: முன்னால வந்து உட்காருவீங்களா?
0: Will you sit at the front?
1: Hallelujah. சரி, உட்காருங்க.
0: Please be seated.
1: பாட்டு பாடும் பொழுது
0: when you sing,
1: நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன்.
0: I don't look around.
1: நான் கையை உற்சாகமா தட்டி பாடுவேன் சொல்றவங்கெல்லாம் கையை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம்.
0: You lift up your hands, I will clap and sing.
1: கையை உயர்த்தினால் ஏஞ்சி நிக்க வேண்டியது இல்ல.
0: If you raise, Hallelujah. Can you not stand?
1: Praise the Lord.
0: Praise the Lord.
1: Sir, நான் வந்து இங்க ஆண்டவருடைய வார்த்தையை நான் நிச்சயமா கற்றுக்கொள்வேன் சொல்றவங்களாம் கை உயர்த்தி காண்பீங்க.
0: Lift up your hands. I want to learn the word of God.
1: Amen.
0: Amen.
1: நான் இயேசுவை நேசிக்கிறேன் சொல்றவங்களாம் கை உயர்த்தி காண்பீங்க.
0: I love Jesus.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: இந்த நடந்ததான் இந்த விடுமுறை சத்திய வேதாகம பள்ளியிலே ஆண்டவராகிய இயேசு யார் என்பதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா?
0: Whether they have said who is the Lord Jesus? Have you learned?
1: ஆமாவா இல்லையா?
0: Is it right or wrong?
1: தெரிஞ்சிட்டீங்களா?
0: Did you learn?
1: தெரிஞ்சிட்டேன்னு சொல்றவங்கள கையை உயர்த்தி காட்டுங்க.
0: You can raise your hands. I have learned.
1: இயேசு யாரும் தெரிஞ்சிட்டோம்.
0: I know who is Jesus.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: Praise the Lord.
0: Praise the Lord.
1: Hallelujah. இயேசு உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
0: Jesus was tall or short?
1: உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
0: He is tall or short?
1: சிவப்பா இருந்தாரா கருப்பா இருந்தாரா?
0: He is fair or black?
1: நம்மா சிவப்பா இருந்தாரா? சரி, அப்புறம் அன்பா இருக்கிறாரா?
0: Yes.
1: Very good.
0: Loving.
1: அப்புறம் அவ்வளவுதானா?
0: That's all.
1: சரி, பரவாயில்ல. இயேசு வந்து ஒரே நாள்ல நம்ம கத்துக்க முடியாது.
0: We cannot learn in one day about Jesus.
1: எல்லாம் அவரை பற்றி படிச்சுட்டே இருக்கலாம்.
0: Throughout
1: Hallelujah.
0: Life we can learn.
1: நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க.
0: Now you are sitting here.
1: வாலிபன் ஆவீங்க.
0: You will become young.
1: அப்புறம் கிழவன் ஆவீங்க.
0: Then you will become old.
1: அப்புறம் கிழவன் ஆயிட்ட பிறகு நீங்க ஆண்டவர் இயேசு அறிந்து கொண்டே இருக்கலாம்.
0: After becoming old you can learn Jesus.
1: Amen.
0: Amen.
1: கர்த்தர் நல்லவர்.
0: The Lord is good.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: இந்த சிறுவர் ஊழியத்தை குறித்து நாங்க அறிவிப்பு கொடுத்தோம்.
0: We have announced about the children's ministry.
1: இந்த சிறுவர் ஊழியம் செய்யறது வந்து ஒரு சாதாரணமான ஊழியம் இல்ல.
0: It's not ordinary ministry.
1: அது பிள்ளைங்களை எல்லாம் கொண்டு கூட்டணும்.
0: You have to bring the children together.

0: அல்லேலூயா. ஏன்னா நம்ம சபையில் நிறையா விசுவாசிங்க இருக்காங்க, நம்ம பிள்ளைங்களை வந்து ஒழுங்காக இந்த சிறுவர் சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறது இல்லை.
1: அண்ட் தி பிலீவர்ஸ் டோன்ட் சென்ட் த சில்ட்ரன் ஃபார் சண்டே ஸ்கூல்.
0: எப்போ வருவாங்க எங்ககிட்டன்னு கேட்டிங்களா,
1: when they come
0: Sunday school அனுப்ப மாட்டாங்க.
1: They don't send to Sunday school.
0: அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு,
1: when it is grown up,
0: அப்பா அம்மாவை எதிர்க்கும் பொழுது,
1: when they resist parents,
0: அப்ப எங்கட்ட வருவாங்க.
1: Then they come to me.
0: அடங்க மாட்டேன்யா வாலு,
1: and could not be controlled. Lot of missives.
0: ஜெபம் பண்ணுங்க,
1: please pray for him.
0: அப்பதான் வருவாங்க.
1: When they come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனால் சின்ன வயதிலேயே நீங்கள் சிறுவர் ஊழியத்துக்கு அனுப்பிச்சு வச்சுருந்தீங்களா,
1: இஃப் யூ சென்ட் தம் அட் த டைம் ஆஃப் சில்ட்ரன்,
0: நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை.
1: நீ நாட் ஸ்ட்ரகிள் அட் ஆல்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சரி, அநேகர் சிறு பிள்ளைகளே தங்களுடைய பெற்றோர்கள் இந்த சிறுவர் ஆராதனைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிறதான சிறுவர் ஆராதனையும் இந்த விடுமுறை நாட்கள் நடக்கிறதான இந்த கூட்டத்துக்கு அனுப்புறதில்லை.
1: Parents are not sending your children for this Sunday class or summer time.
0: அதே போல அநேகருக்கு சொன்னோம் சிறுவர் ஊழியத்துக்காக. நான் சொன்ன அது சாதாரணமான ஊழியம் இல்லை, அதுக்கு நோட்டீஸ் அடிக்கணும்,
1: you have to print the notice,
0: banners போடணும்,
1: put the banner,
0: அதெல்லாம் இருக்கு,
1: it is there.
0: தினமும் பிள்ளைங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்,
1: you have to give food to them,
0: prize வாங்கி கொடுக்கணும்,
1: you have to get prize.
0: அதோட மாத்திரம் இல்லை,
1: not only that,
0: டீச்சர்ஸுங்க டெடிக்கேட்டடாக இருக்கணும்,
1: டீச்சர்ஸ் ஷுட் பி டெடிக்கேட்டட்.
0: 8 மணிக்கு இங்கே வரணும்,
1: ஹவ் டு கம் அட் 8 o'clock.
0: 6 மணிக்கு எழுந்தால் தான் 8 மணிக்கு வர முடியும்,
1: ஹவ் டு வேக் அப் அட் 6 o'clock.
0: அல்லேலூயா.
1: கம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: பிரைஸ் பி அன்டு காட்.
0: 8 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவாங்களோ சாப்பிட மாட்டாங்களோ,
1: தே ஈட் பிரேக்ஃபாஸ்ட்,
0: வருவாங்க,
1: தே ஜஸ்ட் கம்.
0: அப்புறம் வேகாத வெயிலில் திரும்பி போகணும்,
1: தே ஹவ் டு கோ பேக் அட் த ஹீட்.
0: டீச்சர்ஸ்க்கெல்லாம் கஷ்டம்தான்,
1: tough to the teachers.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: ana evlo kashta pattalum,
1: though they suffer,
0: the siruvargalai aadai paduthi kolvadharku or sariyana or tharanam,
1: right time to gain the children.
0: Hallelujah. Arumiyana devunde pilligale,
1: dear children of God,
0: anal naanga nama announce pannirundom siruvar udiya nadakka podu,
1: we announce about the children
0: ellarum kaanikka kudunga,
1: to give offering
0: abrina indha mura paathinaalla சிறுவர் ஊழியத்துக்காக காணிக்க கொடுத்தவங்க ஒரு சிலர் மாத்திரம் தான்.
1: Only few have given offering to the children.
0: காணிக்க கொடுக்கல.
1: Many did not give.
0: சரி. அல்லது இந்த சிறுவர் ஊழியத்தில் வந்து என்ன செய்யலாம், கலந்து கொண்டிருக்கலாம், கலந்து கொள்ளல.
1: You would have participated in the children ministry.
0: அல்லேலூயா. அதெல்லாம் ஏன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா,
1: Why such?
0: அநேக விசுவாசிங்க என்ன நினைக்கிறாங்கன்னா,
1: many believers think,
0: இது சின்ன பசங்க ஊழியம் தானே,
1: this is children ministry,
0: இது சிறுவர் ஊழியம் தானே,
1: children ministry,
0: அதெல்லாம் முக்கியம் இல்ல,
1: it's not so important,
0: ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு முக்கியம்,
1: sunday is important,
0: நான் வந்து நல்லா கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்,
1: I will come and take,
0: hallelujah,
1: very strong,
0: நான்
1: எப்படி
0: சாப்பிடணும் சொல்லுங்க,
1: how to eat,
0: என்ன ஆகாரம்,
1: what food,
0: கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்,
1: fat one.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கொஞ்சம் செய்தி கொஞ்சம் சுருக்கமா இருந்தா கூட இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும்,
1: if it is brief not enough, I should
0: நான் நல்லா சாப்பிடணும்,
1: I should eat well,
0: நான் ஆத்துமாவுல புஷ்டியா இருக்கணும்,
1: I have to be strong in my soul.
0: சிறு பிள்ளைகளை பற்றியோ,
1: about children,
0: வாலிபர்களை பற்றியோ,
1: about young men,
0: யார பற்றியோ எனக்கு கவலை கிடையாது,
1: I don't bother.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவேதான் பெரியமானவர்களே,
1: yes dear,
0: ஆண்டவர் சொன்னார்,
1: the Lord said,
0: பெரியவங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்களா,
1: the elders,
0: இதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில்
1: மத்தேயு
0: 18 வாசித்து பாருங்க, முதலாவது வசனத்திலிருந்து யாராவது எழுந்து வாசிங்க சீக்கிரமாக. அவங்களுக்கு என்ன கேள்வி,
1: who is greatest in the kingdom of heaven,
0: எங்களுக்கு பொசிஷன் வேணும்,
1: we want to have good position.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் சபையில வந்து பொறுப்பு எடுக்கிறது இல்ல,
1: people don't take responsibility in the church.
0: அதே ஒரு செக்ரட்டரி போஸ்ட் கொடுத்தா,
1: if you give a secretary post,
0: chairman post கொடுத்தா,
1: chairman post,
0: ட்ரெஷரர் போஸ்ட் கொடுத்தா
1: ட்ரெஷரர்
0: போடுவாங்க.
1: தே மே கம்.
0: அதுவும் சாதாரண போஸ்ட். பிரதர் நீங்கள் வந்து டெய்லி இங்கே இருக்கிற செருப்பெல்லாம் அடுக்கி வைக்கணும்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் வருவாங்க?
1: பிரதர் யூ ஹேவ் டு கீப் ஆல் தி
0: கை வைத்து காமிங்க பார்க்கலாம்.
1: செப்பல்ஸ் இன் தி ஸ்டாண்ட்.
0: ஐயோயோ
1: லீவ் கம்.
0: அந்த வேலையெல்லாம் எங்களால் செய்ய முடியாது.
1: ஐ கேனாட் டூ சச் வேர்ட்ஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நல்ல கொஞ்சம் பெரிய போஸ்டாக கொடுங்க.
1: கிவ் மீ குட் பொசிஷன்.
0: அப்போ தான் நாங்கள் வருவோம்.
1: தென் ஒன்லி வி கம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: பாய் போடுறீங்களா?
1: ஐயோ
0: அது கூட வேண்டாங்க.
1: ஐ டோன்ட் நீட் தட்.
0: சேர் போடுறீங்களா?
1: டு யூ புட் சேர்?
0: சரி, சேரை துடைக்கிறீங்களா?
1: டு யூ வைப் தி சேர்?
0: அதெல்லாம் கஷ்டம்.
1: இட் இஸ் டிஃபிகல்ட்.
0: அல்லேலூயா. அது மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் கேக்குறாங்க.
1: தே ஹியர்
0: என்ன கேக்குறாங்க?
1: வாட் டிட் தே ஆஸ்க்?
0: இப்போ எங்களுக்கு என்ன, எங்களுக்கு என்ன, நாங்க யார் பெரியவனா இருக்கணும்?
1: Who will be greater?
0: அல்லேலூயா. அப்பப்போ பாத்துக்குவாங்க.
1: They just check.
0: நான் பெரியவனா இவர் பெரியவரா?
1: Am I great or he is great?
0: நான் இவர் பெரியவரா? யார் பெரியவன் இதுல?
1: Who is greater?
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
1: Children are you listening?
0: எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
1: How many of you listening?
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இன்னொரு பாட்டில் குடுமாண்டே. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
1: Children are you looking at here?
0: நீங்க கவனிக்கிறீங்களானா கவனிக்க மாட்டீங்க? ஏஞ்சி நில்லுங்க.
1: Rise up.
0: நல்லா கவனிப்பீங்க. இப்போ இது ஒரு மெழுகுவத்தின்னு நினைச்சுங்க. இது என்னது?
1: Just take this is the candle.
0: மெழுகுவத்தி. இதை நான் பற்ற வச்சிடுறேன். இது எரியுது.
1: Just burn it.
0: இங்க ஒரு மெழுகுவத்தி இருக்குது.
1: Another candle.
0: இது முன்னாலே பற்ற வச்சாச்சு.
1: Already it is matched.
0: இது எரிஞ்சு கொஞ்சம் கால் பங்கு தான் இருக்குது. இது இது இப்பதான் பற்ற வச்சிருக்கேன்.
1: Only quarter that now just I given
0: the fire. இது எரிஞ்சு போன மெழுகுவத்தி.
1: It is
0: gone. இருக்கும் இல்லையா?
1: It will be very small.
0: எத்தனை பேர் தெரிது?
1: How many of you seeing that?
0: இது ஒரு மெழுகுவத்தி. இது ஒரு மெழுகு. எது பெரிய மெழுகுவத்தி?
1: Which is the greater candle?
0: எது?
1: Which one?
0: நம்ம லெஃப்ட் ஆர் ரைட்டா? உங்களுக்கு உங்களுக்கு ரைட். இதுவா? இது பெருசா இருக்கா? இது பெருசா இருக்கா?
1: Which is greater?
0: இதானே பெருசு. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: பெருசு பெருசுன்னு சொல்லுவாங்க, பாத்துக்கிறீங்களா? தாத்தாவெல்லாம் போதுபார், பெருசு போதுபார்னு சொல்றாங்கல்ல. ஏன் சொல்றாங்க? வயசானவங்கள பெருசுன்னு சொல்லுவாங்க இல்ல?
1: When they are becoming old they say.
0: இதுல பெருசு, இதான் பெருசு.
1: This is not greater one, the other one is
0: greater. வாழ்க்கை எரிஞ்சு போச்சு. கொஞ்சம் தான் இருக்குது இன்னும்.
1: Only little left out.
0: எரிஞ்சிச்சு.
1: It is burnt already.
0: இது இப்பதான் தொடங்கி இருக்குது.
1: Now only it started.
0: இதான் சிறுசு.
1: Small one.
0: இதான் நீங்க.
1: That is you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதான் பெருசுன்றீங்க இல்லையா?
1: பட் யூ சே தட் இஸ் கிரேட்டர் ஒன்.
0: இப்போ நல்லா தெரிஞ்சுங்க. உட்காரு.
1: ப்ளீஸ் சிட் டவுன்.
0: இப்போ சிறு பிள்ளைகள்.
1: சில்ட்ரன்.
0: அல்லேலூயா. யார் முக்கியம் இதில்?
1: ஹூ இஸ் இம்பார்ட்டன்ட்?
0: சிறு பிள்ளைகள் முக்கியமா இல்லையா?
1: சில்ட்ரன் ஆர் இம்பார்ட்டன்ட் ஆர் நோ?
0: கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு எவன் பெரியவனாக இருப்பான்.
1: ஹூ வில் பி கிரேட்டர்?
0: அப்போ வாசிங்க பிரதர். என்னாச்சு? படிங்க. யாரோ படிங்க. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உட்காருங்க. மூணாம் வசனத்தில் என்ன சொல்றாரு?
1: தேர்ட் வர்ஸ்.
0: பெரியவனா இருக்கிறது அப்புறம் கதைப்பா. பெரியவனா சின்னவனா அப்புறம்?
1: கிரேட்டர் ஆர் வாட்?
0: முதல்ல நீ உள்ள வர்றதுக்கு வழியே பாரு.
1: லுக் அட் ஹவ் கேன் யூ கம் இன்சைட்.
0: அப்புறம் நீ பெரியவனா சின்னவனான்னு பார்க்கலாம்.
1: தென் யூ கேன் திங்க் வெதர் யூ ஆர் கிரேட் ஆர் நாட்.
0: அப்போ ஒரு கேள்வி வருது இல்ல?
1: தேர் இஸ் எ குவெஸ்டன்.
0: அப்ப பரலோகத்துல உள்ள போறேன்னா என்ன டிக்கெட்?
1: வாட் இஸ் தி டிக்கெட் டு எண்டர் இன்டு ஹெவன்?
0: என்ன டிக்கெட்?
1: வாட் டிக்கெட்?
0: மனம் திரும்பி.
1: ரிப்பென்ட்.
0: எப்படி மனம் திரும்பி?
1: பீ கன்வெர்ட்டட்.
0: யால போற மாறணும்.
1: How to become?
0: Hallelujah.
1: Become as little children.
0: யாரோ போல மாறணும்.
1: How to become?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: ஒரு குட்டி பையங்க ஓடி வா பார்க்கலாம் யாராவது.
1: Any small boy please come.
0: அட இங்க இங்க இங்க இங்கே வாப்பா,
1: கம் ஹியர்.
0: தாத்தாவா நீ? குட்டி பையனா தாத்தாவா?
1: சரி,
0: வேற குட்டி பசங்க யாராவது வாங்க.
1: எனி ஸ்மால்,
0: பெரியவங்களாம் வராதிங்க, வயசானவங்க வராதிங்க, சின்ன பிள்ளைங்க யாரா இருந்தோம்,
1: ஸ்மால் பாய், யூ கேன் கம்.
0: பெரியவனாகிறியாப்பா,
1: யூ ஆர் பிக் ஒன்.
0: நீ உட்காந்துக்க, நீ வாலிபன்.
1: வெல்,
0: இன்னும் குட்டி பையன் யாராவது இருக்கானா?
1: எனி ஸ்மால் ஒன்.
0: நீ சின்ன பிள்ளையா?
1: ஆர் யூ ஸ்மால்?
0: கம். நீ தான் கீழ்படுகிற.
1: யூ ஆர் ஒபேயிங்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: மனம் திரும்பி யார் மாதிரி மாறணுமா?
1: ஹவ் டு பிகம்
0: யார் மாதிரி?
1: How to become?
0: இவர் கூட பெரிய பையன் தான், சொன்ன உடனே என்ன பண்ணாரு?
1: But immediately,
0: சொல்லுங்க,
1: கீழ்ப்படிந்தார்.
0: He obeyed. சொன்ன உடனே என்ன பண்ணாரு? அல்லேலூயா, ஓடி போய் உட்கார்ந்துக்கப்பா.
1: Go and sit.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சொன்ன உடனே என்ன செய்தாரு?
1: Immediately,
0: கீழ்ப்படிறார்.
1: He obeyed.
0: Amen.
1: Amen.
0: அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிள்ளைகளை போலன்னு ஏன் சொன்னாருன்னா,
1: As little children,
0: பிள்ளைகள்னா எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது.
1: It's not holy.
0: ஏன் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாருன்னா,
1: Why the Lord is giving importance?
0: ஆதியாகம புத்தகத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா,
1: In Genesis,
0: சிறு வயது தொடங்கி அவங்க இருதயம் எப்படி இருக்குதா? பொல்லாங்கானதா இருக்குதா?
1: Even from childhood, the heart
0: யார்?
1: is so evil.
0: இந்த சின்ன பிள்ளைங்க நினைக்கிறீங்களே,
1: You are thinking a child.
0: இந்த சின்ன பிள்ளைங்க தான்,
1: Child.
0: ஒன்னு தெரியாத பிள்ளைங்க தான்.
1: Of course they don't know anything.
0: குட்டி பிள்ளைங்க தான்.
1: They are very small.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குது?
1: What is there inside?
0: பொறாம,
1: envy,
0: எரிச்சல்,
1: and wrath.
0: போய் பேசுறது,
1: telling lie.
0: இப்ப நான் கேக்குறேன் பாருங்க, சிரிச்சியா நீ?
1: Did you laugh?
0: No. சிரிச்சிருக்கோம்.
1: ஆனா
0: என்ன சொல்றோம்?
1: I didn't.
0: வாய் இப்படி மூடிட்டு ஓடணும்.
1: Just you close your mouth.
0: சிரிக்கல நினைச்சு வாட்டோ. ஐயோ, நான் சிரிக்கல.
1: No, I didn't laugh at all.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: போய் பேசுறது,
1: telling lie.
0: ரொம்ப இருக்கும்.
1: Lot.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு வயது தொடங்கி எப்படி இருக்கான்?
1: From small.
0: பொல்லாததா இருக்கு.
1: Evil.
0: அதனால நாங்க பெரியவங்க ரட்சிக்கப்பட்டோம்.
1: We are saved.
0: அப்படி நீங்க சொல்லலாம்.
1: You may be saving.
0: சிறிய பிள்ளைங்க அவங்க ஒண்ணு இல்லன்னு நம்ம சொல்லலாம்.
1: You may say children are nothing.
0: ஆண்டவர் சொல்றாருனா,
1: What the Lord says.
0: அதுங்களுக்குள்ளே எல்லாம் இருக்குது.
1: They have everything inside.
0: ஆனாலும் அந்த சிறு பிள்ளைங்க,
1: the children,
0: சிறிய வயதிலேயே,
1: from small childhood,
0: என்ன செய்யணும், என்ன அறிந்து கொள்ள, சின்ன வயது. இப்போ பொதுவா இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களை கவனிக்கிறீங்களா?
1: Do you listen?
0: கவனிக்கிறீங்களா? புரியுதா நான் பேசுறது?
1: Do you understand?
0: அப்ப அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லுது, அம்மா நான் சர்ச்சுக்கு போனோம்,
1: I want to go to church.
0: பைபிள தூக்கிக்கிச்சு.
1: They take the Bible.
0: நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றான்.
1: If the boy says I want to
0: go to church. என்ன சொல்வாங்க?
1: What they say?
0: ஆமா, இவர் சர்ச்சுக்கு போறார், பெரிய இவருனா கிறிஸ்தவனா விசுவாசியா?
1: Are you a Christian or believer?
0: உனக்கு அங்க வேலை?
1: What is the job you have there?
0: நீ சின்ன பையன்.
1: For a small boy.
0: அப்படிதானே சொல்வாங்க?
1: They say like that.
0: அதே வயசான தாத்தா பாட்டி நான் சர்ச்சுக்கு போறேனா? சரி, ஆமா, வயசாயிடுச்சு போட்டோம்.
1: Old people means okay.
0: அப்படிதானே சொல்வாங்க?
1: They say like that.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: இந்த சிறியவர்களை குறித்து ஆண்டவர் ஏன் கரிசன் உள்ளவரா இருக்காருன்னு
1: கேட்டீங்கன்னா, The Lord is concerned about children.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: 14th வசனத்தை பாருங்க.
1: 14.
0: இவ்விதமாக இந்த சிறியரில், கவனிங்க,
1: லிசன்,
0: இந்த சிறியரில்
1: ஒன் ஆஃப் தீஸ்,
0: ஒருவன் கூட, ஒருத்தர் கூட,
1: ஷுட் நாட் பெரிஷ்,
0: என்ன செய்யக்கூடாது, கெட்டு போக கூடாது. ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது.
1: நோ பெரி ஷுட்.
0: காணாமல் போன ஆடுகளை பற்றி ஓமை சொல்லும் பொழுது ஆண்டவர் இதை சொல்றார்.
1: The Lord is saying about the last sheep.
0: ஒருவர் கூட கெட்டு போக கூடாது.
1: Even a single one should not be perished.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப சின்ன வயசுலயே
1: பிள்ளைங்க
0: கெட்டு போதா இல்லையா?
1: Whether it is spoiled or not. Hallelujah.
0: பிஞ்சில படுத்துதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: Even from the little they
0: அந்த மாதிரி பிஞ்சிலே படுத்துருவாங்க சில பேர்.
1: Even they right.
0: அதனாலதான்
1: time of little,
0: சின்ன வயசுல என்ன செய்ய கூடாது,
1: from
0: கெட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு.
1: There are chances to be perished.
0: அதனாலதான் இந்த சிறியர்கள் ஒருவர் கூட என்ன செய்ய கூடாது, கெட்டு போக கூடாது.
1: Not even a one child should be perished.
0: ஆனா இந்த பிள்ளைங்க, பெரியவங்க பாவம் செய்யறாங்க, சின்ன பிள்ளைங்க பாவம் செய்யறாங்கன்னு வச்சுங்களேன்.
1: About
0: the பெரியவங்க செய்யற பாவத்துக்கும் சின்னவங்க செய்யற பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்?
1: What's the difference between the sin of children or elder?
0: பெரியவங்க பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து அந்த பாவம் இருதயத்துக்குள்ளே போய் அந்த இருதயம் எப்படி ஆயிடுச்சு? இப்போ திருக்குள்ளதும் மகா சின்ன பிள்ளைங்க பாவம் செய்து பாவம் செய்து அது எப்படி இருக்குதுன்னா இன்னும் உள்ளெல்லாம் போல. பிள்ளையின் நெஞ்சில் என்ன இருக்குது? மதியனம் சுமாடி ஒட்டின்னு இருக்குது, அவ்வளோதான்.
1: The foolishness is upon it.
0: இப்படி தட்டா ஈஸி, சுலபமாக போயிடும்.
1: Easily it can be removed. It is just upon it.
0: பெரியவங்களுக்கு அப்படி இல்ல.
1: For elderly people,
0: அது ஒட்டினல்ல.
1: Not to just touch it. It is entered.
0: வேர்
1: rooted.
0: அது ரொம்ப கஷ்டம்.
1: Difficult.
0: ஆனால் தான் ஒட்டின் இருக்கும்போது பிள்ளையின் நெஞ்சில மதியனம் ஒட்டி இருக்கும். அப்ப என்ன செய்? அதை அகற்றிடு.
1: You just remove it when it is upon the child.
0: சின்ன வயசுலயே.
1: Even from childhood.
0: நீ என்ன விதையை போடுறியோ,
1: whatever seed you put,
0: நீ என்னெல்லாம் செய்யறியோ,
1: whatever you do,
0: அதை பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்காங்க.
1: The children are looking.
0: அவங்க வளரும் பொழுது
1: when they grow up,
0: அதை தான் பின்பற்றுவாங்க.
1: They will follow.
0: அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது.
1: They don't know anything else.
0: ஆனா அந்த பிள்ளைங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அற்புதமான குணம், தப்பு இருக்கலாம்,
1: it may be mistake, maybe foolishness.
0: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா,
1: what they have,
0: மத்தேயு 18ல
1: Matthew 18
0: என்ன வாசிக்கிறோம்? 4வது வசனத்தை பாருங்க.
1: 4
0: மத்தேயு 18 இந்த பிள்ளையை போல,
1: like that child,
0: நாங்க
1: those who humble.
0: போதும், ஓகே. இப்போ நான் இன்றைக்கு மெசேஜ் முதல் குறிப்பு என்னன்னு இந்த சிறு பிள்ளையை போல ஒருவன் என்னது?
1: Like a child.
0: என்னது? அல்லேலூயா.
1: For not like little child.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: பட் சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாயில வந்து உட்கார்னா உட்கார்ந்துருச்சு.
1: The children are sitting on the floor.
0: பெரியவங்க எல்லாம் கூப்பிடுங்க பாயில வந்து உட்காருன்னு சொல்லுங்களேன்.
1: If you ask the elder to come and sit here.
0: இப்படி பாப்பாங்க. இப்படி பாப்பாங்க. நீ போறியா நான் போறேனா?
1: They see left side and right.
0: எல்லாரும் போன பிறகு அப்புறம் வருவாங்க.
1: Then they come.
0: இந்த பிள்ளைங்க வந்து உட்கார்ன உடனே என்ன செய்துருச்சு? பாயில வந்து அதுங்களுக்கு பாயில உட்கார்றதோ மேல உட்கார்றதோ அந்த பெருமை எல்லாம் கிடையாது.
1: நோ பிரைட் அட் ஆல்.
0: தாழ்மை,
1: ஹம்பிள்னஸ்.
0: அவங்க வாழ்க்கையில அந்த தாழ்மை இருக்கு.
1: தே ஹேவ் தி சிம்பிளிசிட்டி.
0: இப்போ ரட்சிக்கப்பட்டிருப்பான்,
1: மேபி சேவ்ட்,
0: ஞானஸ்நானம் பெற்றிருப்பான்,
1: டுக் பாப்டிசம்,
0: பரிசுத்தாவி பெற்றிருப்பான்,
1: ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட்,
0: எல்லாம் பெற்றிருப்பான்,
1: ரிசீவ்ட் எவ்ரிதிங்.
0: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்காது?
1: பட்
0: தாழ்மை இருக்காது.
1: நோ ஹம்பிள்னஸ் அட் ஆல்.
0: ஹalleluya,
1: hallelujah.
0: தாழ்மை இருக்காது.
1: நோ ஹம்பிள்னஸ்.
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: அதுக்கு பதிலா என்ன இருக்கும்?
1: வாட் எல்ஸ்?
0: பெருமை இருக்கும். தாழ்மை இல்லனா அங்க என்ன இருக்கும்?
1: தென் பிரைட்.
0: பெருமை.
1: தென் பிரைட்.
0: என்ன பெருமை?
1: வாட் பிரைட் இட் இஸ்.
0: நான் யார் தெரியுமா?
1: வார்.
0: நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு தெரியுமா?
1: ஹவ் மச் ஐ எர்ன்.
0: நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா?
1: வாட் கைண்ட் ஆஃப் மேன் ஐ
0: எம். எங்க குடும்பம் பத்தி தெரியுமா?
1: யூ நோ அபௌட் மை ஃபேமிலி, அபௌட் மை பிளேஸ்.
0: என் பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: அபௌட் மை நேம்.
0: இப்படி சொல்லிட்டே போக வேண்டியதுதான்.
1: கீப் ஆன்
0: டெல். ஹalleluya,
1: ஹalleluya.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு பிள்ளைங்களை கேளுங்க.
1: Look at the children and ask.
0: யார் பா?
1: Who are you?
0: எனக்கு எல்லாம் தெரியாது. எங்க அப்பா அம்மா அவ்வளவுதான்.
1: I know my dad and mom.
0: Hallelujah. அப்பா அம்மா எங்க கூப்பிடுறாங்களோ போவோம் வரும்.
1: Wherever my dad and mom call me.
0: அவங்க சார்ந்து ஜீவிக்கிறாங்க.
1: They lean upon them.
0: எனக்கு எல்லாம் தெரியும் ஜீவிக்கிறது இல்ல.
1: They don't say I know everything.
0: அவங்க சார்ந்து கொள்ளணும்.
1: They have to lean.
0: பெற்றோரை சார்ந்து கொள்ளணும்.
1: They lean upon the parents.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா,
1: what the Lord is expecting,
0: உனக்கு எல்லா அறிவும் இருந்தாலும், புத்தி இருந்தாலும்,
1: you may have knowledge,
0: உனக்கு எல்லா விதமான knowledge இருந்தாலும்,
1: you may have all knowledge,
0: ஆண்டவர் என்ன விரும்புறாரு,
1: what the Lord is interested in,
0: என்னை சார்ந்து கொள்ளுகிறவன்,
1: those who lean upon,
0: hallelujah, நேசரின் மார்பிலை யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ,
1: whoever lean upon his bosom,
0: ஆண்டவரை யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ,
1: whoever lean upon the bosom,
0: அப்பா hallelujah,
1: father,
0: என்னால் நிக்க முடியாது ஆண்டவரே,
1: I cannot stand,
0: நான் மேல சாஞ்சிக்கிறேன்,
1: I lean upon you,
0: hallelujah,
1: hallelujah,
0: என்னால் நடக்க முடியாது ஆண்டவரே,
1: I cannot
0: walk, நான் சாஞ்சி கொள்றேன்,
1: I lean upon you,
0: இத செய்யணுமா?
1: Do you want to?
0: என்னால் முடியாது ஆண்டவரே,
1: I can't do that,
0: நான் மேல சாய்ந்து கொள்றேன்,
1: I lean upon you,
0: ஆண்டவரே சார்ந்து ஜீவிப்பது.
1: You have to lean upon,
0: hallelujah,
1: God all the time.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது,
1: when you lean upon the Lord,
0: கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல,
1: not only obedience,
0: அங்கே ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுகிறது.
1: The Lord's will be fulfilled.
0: ஏன்?
1: Why?
0: எதுக்கு?
1: How?
0: அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்காது.
1: No, they will not ask any questions.
0: வேதத்துல ஒரு சிறு பிள்ளை இருந்தான்.
1: There was a child in the Bible.
0: ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்.
1: The Isaac, Abraham's
0: son. சிறு பிள்ளை.
1: Small child.
0: அவன கூப்பிட்டு கொண்டு
1: Father took him.
0: அவங்க அப்பா போறாரு.
1: The father is going.
0: பலியிட சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்.
1: The Lord said to sacrifice.
0: பலியிடக்காக போறாரு.
1: He is going to sacrifice.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மூணு நாள் பிரயாணம் பண்ணி போன பிறகு
1: 3 days.
0: மோரியா மலையின் மேல போன பிறகு
1: went to Moria mountain.
0: அவர்க்க எல்லாவற்றையும் அடிக்கி விட்டு
1: he put everything.
0: நெருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு
1: took the fire.
0: கட்டைய பிள்ளையின் மேல் சுமக்க சொல்லி
1: taking the firewood upon the child.
0: கட்டையின் மேல அவனை கடத்தி
1: and putting him on the firewood.
0: கடத்துறதுக்கு முன்னாடி தான் கேக்குறாரு அந்த ஈசாக். என்ன கேட்டாரு?
1: For that Isaac asking.
0: அப்பா
1: Father,
0: எல்லாம் கொண்டாண்டீங்க.
1: He brought everything.
0: ஆடு எங்க இருக்கு?
1: Where is the lamb?
0: அவன் வந்து பெருமையா கேக்கல.
1: Not with
0: சந்தேகமா கேக்கல.
1: Not with doubt.
0: ஒரு கபடு சூது வாது இல்லாம நான் ஆடு காணுமே பலியிடுறதுக்கு ஒண்ணும் காணுமே.
1: No cunning and he just asked.
0: ஆபிரகாம் என்ன சொல்றார்? நீதான் பா.
1: What Abraham?
0: உன்னதா பலியிட போறேன்னு சொல்லல.
1: He didn't say I am going to sacrifice.
0: என்ன சொல்றாரு?
1: What did he say?
0: நீ படுத்துக்கு பா.
1: You just lie down.
0: அதெல்லாம் யார் பாத்துவாரு?
1: Who will look after?
0: சொல்லுங்க. அவர் பாத்துவார்.
1: He will look after.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்?
1: Before we got saved.
0: நான் உன்ன ஒரு கை பாத்துக்கறேன்.
1: I'll look after you.
0: நான் பாத்துக்கறேன்.
1: I will look after.
0: ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன சொல்லுவோம்?
1: After the salvation.
0: நான் இல்லப்பா அவர் பாத்துவார்.
1: Not he will.
0: Hallelujah. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் பாத்துக்கறேன்.
1: Before salvation I will.
0: வெளியவா உன்ன ஒரு கை பாத்துக்கறேன்.
1: Come out and see.
0: இப்போ என்ன சொல்றோம்?
1: Now.
0: அவர் பாத்துவார்.
1: He will look after that.
0: நாங்கயா.
1: So.
0: அமைதியா இருக்கீங்களே?
1: Keeping quiet.
0: அவர் பாத்துக்குவாரயா.
1: He will look after it.
0: அவருக்கு தெரியும்.
1: He knows.
0: ஆபிரகாமுக்கு விசுவாசம் அதுதான்.
1: அப்ரஹாம் பிலீவ்.
0: அப்போ இவரை கடத்தி
1: he just
0: கத்தி கூட எடுத்துட்டாரு.
1: Yes, took the knife.
0: அப்பா அப்பா அப்பா என்னப்பா செய்றீங்கன்னு கேக்கல. அமைதியா.
1: Ask why dad.
0: அப்போ அந்த ஈசாக்குக்கு தெரியும்.
1: Isaac knew.
0: என் அப்பா.
1: My father.
0: என் தகப்பன்.
1: My father.
0: என்னை நேசிக்கிறார்.
1: He loves me.
0: அவருக்கு என்ன செய்றார் நமக்கு தெரியும்.
1: He knows what he
0: Hallelujah.
1: Does.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: அப்போ இந்த சிறு பிள்ளையினுடைய விசுவாசம்
1: the faith of the small
0: நம்பிக்கை,
1: child the hope
0: பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கிறார்.
1: The heavenly father looking at that.
0: ஆபிரகாமை பார்க்கிறார்.
1: Look Abraham.
0: ஈசாக்கை பார்க்கிறார்.
1: Isaac.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையானவர்களே,
1: dear children of God.
0: அவர்களுக்கு தான் தேவன் ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணினார்.
1: The Lord made a
0: Hallelujah. யெகோவாயிரே.
1: யெகோவாயிரே.
0: யெகோவாயிரே.
1: யெகோவாயிரே.
0: கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக்கொள்ளப்படும்.
1: It will be looked after in the mountain.
0: Amen. அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God.
0: இப்படி இந்த சிறு பிள்ளைகளை பாருங்க.
1: Look at the small children.
0: ஆண்டவரே சார்ந்து கொள்ள அவர்களுக்கு தாழ்மையான ஒரு சுபாவம். Hallelujah. கூப்டவன வெக்கப்படுறது இல்ல.
1: They have humbleness, no shame.
0: ஆண்டவர் கூப்டவன் மடியில உட்கார வைக்கிறாரு.
1: The Lord brought them.
0: அமைதியா போய் உட்காருதுங்க.
1: It is sitting on the bosom.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரை நேசிக்கிறாங்க.
1: They love the Lord Jesus.
0: Hallelujah. ஓடி வராங்க.
1: They come running.
0: Hallelujah. இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில வந்து எத்தனையோ பேர் இங்கே வந்து பல விக்கிரங்களை வணங்கி கொண்டு வந்த குடும்பங்கள் இருந்து வந்த பிள்ளைகள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி விசுவாசிகளாக மாத்திரமல்ல கர்த்தருடைய ஊழியக்காரராய் மாறிவிட்டார்கள்.
1: Through vacation Bible school they come and delivered from the
0: idol worship. They
1: become believer and
0: children. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. அதான் சந்தோஷமா இருக்கு.
1: That is joy.
0: இந்த பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரரா மாற போறாங்க.
1: The children are going to become the servant of God.
0: இவங்க எல்லாம் உலகத்தை கலக்க போறாங்க.
1: They are going to shake the world.
0: எத்தனை பேர் விசுவாசிகள்?
1: How many of you believing?
0: அப்போ இந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் எப்படி கனப்படுத்துறாரோ.
1: How the Lord is honoring.
0: இந்த பிள்ளைகளை நீங்க என்ன செய்றீங்க? இந்த மாதிரி சிறுவர் ஊழியம் நடக்க போது.
1: The children ministry is
0: Hallelujah.
1: going to
0: happen. அப்படி சொல்லும் பொழுது.
1: When it is.
0: Hallelujah.
1: Said.
0: காணிக்க கொடுங்கன்னு சொல்லும் பொழுது
1: when the offering is
0: இல்ல நீங்க இந்த கூட்டத்துல வந்து கலந்து நீங்க ஈவினிங் கூட்டம் நடக்க போது
1: ஈவினிங் we are going to have the meeting
0: ஒரு விசுவாசி இருக்க மாட்டான்.
1: Not even a single believer.
0: நானும் பல வருஷமா பார்த்துட்டு வரேன்.
1: Many years I looked at
0: சபையில பெரிய விசுவாசின்னு சொல்வார் நாமெல்லாம் இருக்க மாட்டான்.
1: They say big believer in the church they don't
0: சிறு பிள்ளை கூட்டத்துக்கு நமக்கு என்ன வேலைங்க?
1: What is our job there?
0: அற்பமா நினைக்கிறது.
1: They just consider it as simple.
0: 10th வசனம் என்ன சொல்லுது?
1: 10th verse
0: 18th அதிகாரம் 10th வசனம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
1: Do not despise not one of little children.
0: ஜாக்கிரதை.
1: Be careful.
0: அற்பமா நினைக்கிறியா?
1: Do you despise them?
0: சின்ன பிள்ளைங்க கூட அற்பமா நினைக்கிறியா?
1: Do you despise the ministry?
0: ஜெபம் பண்ணியா அதுக்காக?
1: Did you pray?
0: காணிக்க கொடுத்தியா அதுக்காக?
1: Did you give offering?
0: வந்து கலந்து கொண்டியா?
1: Did you participate?
0: ஏதாவது செய்தியா?
1: Did you do anything?
0: காரணம் நீ அற்பமா நினைக்கிறாய்.
1: Because you despise.
0: ஜாக்கிரதை.
1: Careful.
0: அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தில் என்ன செய்யறாங்க? வந்து அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: ஆமென்,
1: ஆமென்.
0: ஒவ்வொரு பிள்ளைக்கும்
1: For each and every child.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒரு தேவதூதன் இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: ரெண்டு தேவதூதர்கள் இருப்பாங்க.
1: There will be two angels.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அவங்க சொல்வாங்க.
1: They will say.
0: அல்லேலூயா. உன் பேர் என்னப்பா? ப்ளூ ஷர்ட்.
1: What is your name?
0: தம்பி, உன் பேர் என்ன? ஏந்திர, உன் பேர் என்ன? நம்ம சத்தமா ஐசக்கா?
1: ஐசக்.
0: இப்போ ஐசக் பற்றி தானே பேசுங்கிறேன்.
1: எங்கேயோ
0: வேடிக்கை பார்த்துங்கிறியாப்பா. உன்னை பற்றி தான் பேசு.
1: அல்லேலூயா. யூ
0: ஐசக் தானே? சாப்பிட்டியக்கா? இல்லை, சத்தமே வரலையா? அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சரி, ஐசக்,
1: ஐசக்.
0: இப்போ ஐசக்கினுடைய தேவ தூதருங்க இன்னைக்கு போய் பரலோகத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க.
1: They would have visited heaven.
0: ஆண்டவரை பார்த்துட்டு என்னப்பா?
1: What is
0: ஐசக் இன்னைக்கு போயிருக்கிறான், சர்ச்சுக்கு போயிருக்கிறான்.
1: ஐசக் went to the church.
0: அப்படியா?
1: Is it so?
0: சர்ச்சுக்கு போயிருக்கிறானா?
1: Did he go to the church?
0: ரொம்ப சந்தோஷம்.
1: Joy.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: உட்காருப்பா, நீ உன் பேர் சொல்லுப்பா. ம், சொல்லு. யாராவது சொல்லுங்க. உங்கள் பேர் என்னம்மா?
1: சாம்.
0: சத்தமாக சொல்லுமா? சாமா, சாமா. Hallelujah.
1: Hallelujah.
0: ஏنا தேவதூதர்கள் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துனே இருப்பாங்க.
1: Angels will give the information.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: அடுத்து உங்க பேர்
1: ஸ்டைல் ஆஸ்க் யூ.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க இப்படி இழுக்கறீங்க, மறுபடியும் பின்னால தள்ளறீங்க, மறுபடியும் முன்னால இழுக்கறீங்க, பின்னால இதே தான் செய்துக்கிறீங்க.
1: You are doing your hair. Hallelujah.
0: கையில பைபிள் எடுத்துங்க எல்லாம்.
1: Take the Bible.
0: Hallelujah. Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: கவனிக்க நீங்க உட்கார்.
1: Sit down.
0: இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவ தூதருங்க இருக்கிறாங்க. எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா?
1: Each and every
0: உங்களுக்கு யாரு?
1: One, there is angel.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உலகத்தாருக்கு போலீஸ்காரன் இருப்பான், செக்யூரிட்டி இருப்பான், அவன் இருப்பான், இவன் இருப்பான்.
1: For the world people, there is security, policeman.
0: ரஜீவ் காந்தி, பிரைம் மினிஸ்டர்.
1: பிரைம் மினிஸ்டர் ரஜீவ்
0: காந்தி. பாம்பு பிடிச்சு சாகும் பொழுது,
1: when he died,
0: அவன் கூட இந்த போலீஸ்காரன், அவன், இவன், டிஎஸ்பி எல்லாம் பஸ்பம் ஆயிட்டான்.
1: All policemen, everyone.
0: காப்பாத்த முடிஞ்சதா?
1: Did they protect?
0: காப்பாத்த முடியல.
1: No.
0: Security la enna aachu?
1: What happened to the security?
0: Endha security um odavadu.
1: It's not at all useful.
0: Ungalku aandavar namakku vechirukra security yaaru thodave mudiyadhu.
1: Nobody can touch our security at all.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இப்படி தேவ தூதர்கள் உங்க கூட இருக்காங்க.
1: The angels are with you.
0: அவங்க போய் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க.
1: They give the report.
0: இந்த சிறுவர் ஊழியத்துக்கு போயிருந்தோம் ஐயா.
1: I went to the children ministry.
0: நம்ம பையன் அங்க கலந்துகிட்டான்.
1: The boy was participating.
0: அவங்க அப்பா வரவே இல்லை, அவங்க அம்மா வரல.
1: Father, mother did not come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த பிரதர் வரல, அந்த பிரதர், சிஸ்டர், எல்லா நியூஸும் நான் எனக்கு சொல்றாங்களோ இல்லையோ.
1: Brothers or sisters, Hallelujah. They don't come.
0: அங்க பரலோகத்துல சொல்லிட்டே இருக்காங்க.
1: In heaven they keep reporting.
0: யார் யார் வந்தது, யார் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர். நான் இங்க அட்டெண்டன்ஸ் போட சொல்லியிருக்கேன்.
1: They I asked the attendance.
0: சும்மா பேருக்கு தான்.
1: Just for the name sake.
0: ஆனா பரலோகத்துல ஆண்டவர் ரெஜிஸ்டர் எடுத்து பாப்பார்.
1: In heaven the Lord will look at the register.
0: நீ அற்பமா நினைச்சியா இல்லையான்னு.
1: Did you despise or not?
0: என்ன வாசிக்கிறோம்? ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கையாரு. ஏன்னா பரலோகத்துல தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்க? அல்லேலூயா. அங்க போய் ஆண்டவரை சந்திக்கிறாங்க.
1: The angels go and meet the Lord.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஒன்னு. இரண்டாவது,
1: secondly,
0: இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குகிறன் எவனோ,
1: whoever hinders,
0: இந்த சிறியரில்
1: whoever hinders,
0: ஒருவனுக்கு இடர்ல் உண்டாக்குகிறவன் எவனோ,
1: whoever offends,
0: எல்லாம் சொல்லுங்க, எவனோ,
1: whoever it is,
0: எவனோ,
1: whoever it is,
0: அவன் கழுத்துல எந்திரக்கல்ல எங்க போய் நான் தேடுறது? சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய்
1: என்ன
0: செய்யணுமா? அமுழ்த்தணுமா? ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர் சொன்னீங்க.
1: You said the Lord loves
0: us. கல்ல போட்டு அழுத்த சொல்றாரு.
1: He's putting the
0: Hallelujah.
1: Weight and put him in the
0: அன்புள்ள ஆண்டவர் தான்.
1: He is loving God.
0: நல்ல ஆண்டவர் தான்.
1: He is good God.
0: ஆனா அவருக்கு விரோதமா எழும்பினா இந்த கதி தான்.
1: When you come against him, this is the situation. You have to be careful.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்.
1: He is mighty God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இடர்ல உண்டாக்குறதுனா என்னங்க?
1: What is offending?
0: அந்த புள்ளைங்க எப்பதான் ரெண்டு பேர் வராங்க.
1: போறாங்க
0: பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கறார்ல,
1: பாஸ்டர் இஸ் கிவிங் மெசேஜ்,
0: அது மாத்திரம் போய் கேட்டுட்டு
1: லெட் மீ லிசன்
0: வந்துறணும்,
1: லெட் மீ கம் பேக்.
0: அதான் நிறைய பேருக்கு ஆசை.
1: தட்ஸ் வை பீப்பிள் ஆர்
0: ஒரு பிரயோஜனம் இல்ல,
1: நோ யூஸ் அட் ஆல்.
0: தொழுது கொள்ற இடத்துக்கு நீ வந்தாதான்,
1: when you come to worship,
0: கர்த்தரை முதல்ல தொழுது கொள்ளணும்.
1: You have to worship God first.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த சிறியர்,
1: this little one.
0: Hallelujah. அந்த சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த தெய்வீக சுபாவம்,
1: the divine nature of little,
0: ஆண்டவர் ஏன் அந்த சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டார்?
1: Why did the Lord choose the children?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பெற்றோர்கள், புதிதா கல்யாணமானவங்க, குழந்தை பெற்றெடுத்தவங்க, குழந்தைகளை வளர்க்கறவங்க எல்லாமே தெரிஞ்சுக்குங்க.
1: Just understand.
0: ஒரே தீர்மானம்,
1: one determination.
0: என் பிள்ளை, நான் எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் வந்து அதை டாக்டருக்கு படிக்க வைப்பேன், இன்ஜினியருக்கு படிக்க வைப்பேன், அதை படிக்க வைப்பேன், இதெல்லாம் விட்டுருங்க.
1: If I have a child, I'll doctor.
0: ஒரே தீர்மானம் எடுங்க.
1: Have the determination.
0: என்ன எடுங்க?
1: What determination?
0: நான் அதுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுப்பேன்.
1: I will teach God.
0: அது ஆலயத்துக்கு அனுப்புவேன்.
1: I'll send to the church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த தீர்மானம் நீங்க எடுக்கணும்.
1: Have to have the determination.
0: பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து.
1: You have to make him.
0: அப்பொழுது அவன் முதிர் வயதில் என்ன செய்திருப்பான்?
1: ஏனென்றால்
0: கர்த்தர் என்ன சொல்கிறார்? சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாக போறான்.
1: Small become very strong.
0: இவங்கெல்லாம் யாராவது மாற போறாங்க.
1: How they become?
0: பலத்த ஜாதியாக மாற போறாங்க.
1: They become very strong.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தரை, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் என்ன செய்யறாராம்?
1: Those who fear the Lord, ஆசீர்வதிக்கிறார். Small or
0: Hallelujah.
1: The Lord bless them.
0: ஆசீர்வதிக்கிறார்.
1: The Lord bless them.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: ஆம் பிரியமானவர்களே,
1: yes dear children of God,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: சிறு பிள்ளையின் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார்.
1: He is very caring about the children.
0: ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன் பாருங்க.
1: Small incident.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: ஊழியம் செய்த நாட்களில்,
1: when he was doing ministry.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒருத்தர் வந்து சொல்றாரு,
1: one man came and said,
0: அந்த ஊர் தலைவன் வந்து சொல்றாரு,
1: the leader of the place,
0: ஐயா
1: sir,
0: என் சிறு பெண் செத்து போயிட்டாயா,
1: my little child died.
0: Hallelujah.
1: Died.
0: மரிச்சிட்டார்.
1: She died.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீர் வந்து,
1: please come,
0: அவள் மேல் உமது கையை வையும்,
1: keep your hand upon it,
0: அப்பொழுது
1: then
0: பிழைப்பாள்.
1: She will live.
0: மத்தேயு 9:18.
1: Matthew 9:18.
0: அப்போ இயேசு அங்க போறார்.
1: Jesus went there.
0: நல்லா கவனிக்கிறீங்களா?
1: Do you listen?
0: ஒரு சிறு பிள்ளை,
1: small child,
0: மரிச்சு போச்சு, செத்து போச்சு,
1: died,
0: பணமா கிடக்குது,
1: is dead.
0: அத நம்ம அந்த ஊர் வழக்கத்து மாதிரி தாரையெல்லாம் ஊதி பேண்டெல்லாம் அடிக்கிறாங்க.
1: Just they blow the trumpet.
0: அழுவுறவங்க எல்லாம் மார்ல அடிச்சுட்டு அழுவாங்க.
1: They are weeping.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நேர் ஆண்டவர் போறாரு.
1: Lord Jesus went there.
0: நிறுத்துங்கப்பா.
1: Stop it.
0: ஊதாதீங்க.
1: Don't blow.
0: அழாதீங்க.
1: Don't weep.
0: ஏங்க?
1: Why?
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அப்போ ஆண்டவர் சொல்றாரு,
1: the lord said,
0: சிறு பெண், எல்லாம் சொல்லுங்க, சிறு பெண்,
1: the little girl,
0: மரிக்கவில்லை,
1: did not die.
0: என்ன சொல்றாரு,
1: did not die.
0: சிறு பெண்,
1: the little girl,
0: என்ன செய்யல, மரிக்க,
1: did not die.
0: ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு, எல்லாம் செத்து மூச்சு இல்லன்ன பிறகு தானே பாடையில கடத்தி இருக்காங்க.
1: This died, then only they came.
0: ஏன் அப்படி சொன்னாரு?
1: Why did the Lord Jesus say?
0: நிறுத்துங்க. அப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஆண்டவரை பார்த்து பைத்தியமாயிரு,
1: they all laughed.
0: எல்லாம் கேலி பரியாசம் பண்ணி சிரிக்கிறாங்க.
1: They ridiculed him.
0: செத்து போய் கிடக்குது, இது வந்து சாகலன்னு வந்து சொல்றாரு.
1: Already died, but he is saying hallelujah.
0: ஆம்,
1: yes,
0: மரிக்கவில்லை,
1: not yet died.
0: அவர் நேரா போனாரு,
1: he went straight.
0: சரி, யார் யார் விசுவாசிகளை நீங்க வெளியே நில்லுங்கன்னு சொல்லி எல்லாம் நிக்க வச்சுட்டு அவங்க அப்பா அம்மா மாத்திர
1: கூப்பிட்டு,
0: மற்றவங்க எல்லாம் என்னன்னா வேடிக்கை பார்க்க வந்துக்கிறான்.
1: They have come to look around.
0: அப்பா அம்மாவுக்கு மாத்திரம் தான் அந்த பிள்ளை எப்படியா எழுந்தா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தான் வாஞ்ச.
1: Only the parents are having concern.
0: கூப்பிட்டுட்டான், உள்ள போனாரு,
1: he went inside.
0: Hallelujah. தூங்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்வாரு, Hallelujah.
1: When the person is sleeping,
0: பேர் விட்டு கூப்பிடுவாரு,
1: they call by name.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: என்ன சொன்னாரு,
1: what did he say?
0: அவர் உள்ளே பிரவேசித்து 25வது வசனத்துல,
1: 25,
0: அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார், உடனே அவர் என்ன செய்தார், உடனே
1: எழுந்தார், took her by the hallelujah. hand, he arose.
0: உடனே எழுந்தார்,
1: immediately arose.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: சிறு பெண்ணு தான்,
1: little girl,
0: செத்துதான் கிடக்கிற உலகத்தின் பார்வையில.
1: ஆல்ரெடி டைட்.
0: ஆண்டவர் ஏன் சொன்னார் என்பதை நீங்க ஆவிக்குரிய பிரகாரமா அதை கண்டுக்கணும்னா,
1: if you want to look at spiritual, the mystery.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் தூங்கிக் கொண்டிருந்தாலும் என் இருதயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, விழித்துக் கொண்டிருக்கிறது.
1: Though we sleep, our heart is open.
0: இந்த பெண் உலகத்தின் பார்வையில மரித்து விட்டாலும்,
1: little girl died before the world,
0: உள்ளத்திலே,
1: in the deep of her heart,
0: ஒரு விசுவாசம்,
1: the faith,
0: நான் எழுந்திருக்க போறேன்,
1: I will rise up,
0: என் இயேசு வருவார்,
1: Jesus will come,
0: என்னை எழுப்புவார்,
1: he will arise me.
0: Hallelujah. அதனால ஆண்டவர் உள்ள வரும்போதே சொல்லிட்டார்,
1: when Jesus came in, he said,
0: இவன் சாகல,
1: she did not die,
0: அவ தூங்கிட்டா இருக்கா,
1: she is sleeping.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: எத்தனை சின்ன பிள்ளைங்க கவனிக்கிறீங்க,
1: how many of you listen,
0: இந்த உலகம் சொல்றதெல்லாம் பார்த்து பயந்திர கூடாது,
1: don't get fear about the world.
0: உங்களுக்கு என்ன வேணும்,
1: what you supposed to,
0: விசுவாசம் வேணும,
1: you should have faith.
0: என்ன எந்த வியாதி வந்தாலும் என்ன ஒன்னு செய்ய முடியாது,
1: the sickness cannot do anything.
0: இயேசு வருவார்,
1: my Jesus will
0: come, கையை பிடிப்பார்,
1: he will hold my
0: நான்
1: hand,
0: எழுந்திருப்பேன்,
1: I will rise up.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த சிறு பிள்ளைக்கு இருந்த அந்த விசுவாசம்,
1: the faith for the little child.
0: அதனால ஆண்டவர் சிறு பெண் செத்துருச்சுன்னு சொன்ன உடனே விட்டுட்டு போல, உடனே வந்துட்டார்,
1: immediately he came,
0: அவரே வந்தார்,
1: he himself came.
0: Amen.
1: Amen.
0: கர்த்தர் நல்லவர்,
1: the lord is good.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தருக்கு தெரியும்,
1: the lord knows.
0: அந்த சிறு பெண்,
1: the little girl,
0: ஒருவேளை சாதாரணமான பெண்ணா இருக்கலாம்,
1: maybe very ordinary girl.
0: வேதத்துல ஒரு பெண் இருந்தாள்,
1: there was a girl,
0: அங்கே நாகமான் என்று சொல்லுகிற பெரிய தலைவன், பெரிய ஒரு அதிகாரி,
1: Norman, big leader.
0: அவனுடைய வீட்டில் வேலை செய்யற ஒரு அடிமை பெண்ணா இருக்கிறாள்,
1: the servant,
0: சிறு பெண்ணு தான்,
1: small girl.
0: ஆனா ரெண்டு ராஜாக்கள் பொழுது,
1: second kings and 5,
0: அந்த சிறு பெண்ணை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க,
1: what the bible says about her.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவளுக்கு ஒரு செய்தி,
1: there was a news.
0: சொல்றா, என்ன சொல்றா,
1: what was it?
0: எங்க எஜமானுக்கு வந்திருக்கிறதான இந்த குஷ்டரோகம்,
1: the leprosy for my master,
0: எங்க எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சுகமாவாது,
1: will not be healed anywhere.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு,
1: Hallelujah. இஸ்ரேல்,
0: அங்க போனா சுகமாயிடும்,
1: if he goes there it will be healed.
0: Hallelujah. அவ்வளவுதான் சொன்னா,
1: that's all.
0: இவ பேச்சு கேட்டுக்கிட்டு எஜமான் போறாரு,
1: even the master went,
0: சுகமாய் திரும்பி வருகிறார்,
1: he got healed and came back.
0: யா பேச்சு கேட்டுக்கிட்டு,
1: by here
0: ஒரு சிறு அடிமை பெண்,
1: small servant girl,
0: சிறு பிள்ளையா இருக்கலாம்,
1: you may be small,
0: நீ சொல்றத உலகம் ஏற்றுக்கொள்ளாது,
1: world may not accept,
0: சிறு பிள்ளைங்க சொல்றத அந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது,
1: world will not accept. The little,
0: பேத சிறைச்சாலையில இருந்து வருகிறார்,
1: peter is coming,
0: அற்புதமாய் விடுதலையாகி வருகிறார்,
1: he delivered from the prison.
0: அப்போ எல்லாம் கதவை சாத்தி அடைச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க,
1: they were all praying inside,
0: வந்து கதவை தட்டறார்,
1: is knocking the door.
0: Appo ange oru siru pen varugiral, Rodai engra oru pen odi varugiral,
1: Rodai, small little girl coming.
0: Ava paarga அப்படியே காது வச்சு கேக்குறா.
1: She is hearing.
0: அவளுக்கு தெரியுது யார் வந்திருக்கிறது.
1: She knew.
0: பேதுரு.
1: Peter has come.
0: ஊழியக்காரன் வந்துட்டாரு.
1: Servant of God has
0: come. வந்துட்டாரு.
1: Apostle come.
0: ஓடி போய் சொல்றா.
1: She ran and told.
0: வந்துட்டாரு.
1: Has come.
0: ஊழியக்காரன் வந்துட்டாரு.
1: Servant of God.
0: சுகமாகி வந்து விட்டார்.
1: So
0: அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க.
1: What others said.
0: நீ வளர்றப்போ
1: you are foolish.
0: சிறு பிள்ளைகள் சொன்னா என்ன சொல்வாங்க. நீ வளர்ற.
1: You are just
0: blind. அப்படி தான் சொல்வாங்க.
1: They just say.
0: நீங்க போய் சொல்லணும்.
1: You have to go and say.
0: எத்தனை பேர் சொல்ல போறீங்க?
1: How many of you will say?
0: வீட்ல போய் எத்தனை பேர் இயேசுவை பத்தி சொல்ல போறீங்க?
1: How many of you will say about Jesus? அப்பா
0: அம்மாக்கு சொல்றீங்களா?
1: To the parents.
0: சொல்லும்போது என்ன சொல்வாங்க?
1: What they say?
0: ஏய் வளராத அப்படினு சொல்வாங்க.
1: Don't blab.
0: ஆனாலும் பயப்படாத.
1: Don't get fear.
0: சொல்லு.
1: Say that.
0: நீ வந்து பார்.
1: Come and see.
0: ஒரு முறை வந்து பார்.
1: Come and see.
0: உங்க அம்மா கூட்டி வா.
1: Bring your mom.
0: அப்பா கூட்டி வா.
1: Bring your dad.
0: சகோதரர்களை கூட்டி வாங்க.
1: Bring your brothers.
0: சகோதரிகளை கூட்டி வாங்க.
1: Bring your sisters.
0: வந்து பாருங்க.
1: Come and see.
0: தைரியமா கூட்டி வாங்க.
1: Be bold.
0: கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதம் செய்வார்.
1: The Lord will do
0: miracles. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வேதத்தில் அதனால்தான் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டு
1: That's why the Lord has chosen children.
0: பெரிய பெரிய ஞானிகளை வெட்கப்படுத்த
1: to make them
0: தேவன் இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட சிறு பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுகிறார்.
1: The Lord has chosen the little one.
0: வேதத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசி எரேமியா.
1: Jeremiah big prophet.
0: எரேமியா தீர்க்கதரிசி சின்ன பையனா இருக்கிறார்.
1: He was a small boy.
0: அந்த எரேமியா 1 அதிகாரத்துல எரேமியாவை பார்த்து சொல்றார்.
1: Jeremiah 1 the Lord said.
0: பேசுப்பா.
1: Come on you speak.
0: நீ போய் பேசு.
1: Go and speak.
0: அப்ப எரேமியா சொல்றாரு.
1: Jeremiah said.
0: நான் எப்படி ஆண்டவரே பேசுவேன்?
1: How can I talk?
0: நான் சின்ன பிள்ளை ஆண்டவரே.
1: I am a small child.
0: நான் சிறு பிள்ளை ஆண்டவரே.
1: Small.
0: அப்ப ஆண்டவர் சொல்றாரு.
1: The Lord said.
0: சிறு பிள்ளை என்று சொல்லாதே.
1: Don't say I am a little.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ சிறு பிள்ளை தான்.
1: Of course you are little.
0: நீ சுவிசேஷம் அறிவிக்க நீ சிறு பிள்ளை அல்ல.
1: You are not little to say the gospel. You have to pray.
0: சிறு பிள்ளை தான்.
1: You are little.
0: நீ ஜெபிக்கலாம்.
1: But you can pray.
0: நீ சிறு பிள்ளை தான்.
1: You are little.
0: நீ வேதத்தை வாசிக்கலாம்.
1: You can read the Bible.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு பிள்ளைகளே.
1: Children.
0: ஆண்டவர் சிறு பிள்ளைன்னு உன்னை ஒதுக்கல.
1: The Lord did not reject you because
0: எரேமியா தீர்க்கதரிசி எழுப்பினார்.
1: The Lord raised Jeremiah.
0: ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில அந்த ஈசாக்கை கொண்டு அற்புதம் செய்தார்.
1: The Lord did miracle through Isaac.
0: Hallelujah.
1: In Abraham's life.
0: ஆம். இன்றைக்கும் தேவன் வாக்கு மாறாதவராய்
1: இருக்கிறார். Even today is unchanging in his promise.
0: சிறு பிள்ளைகளே.
1: Children.
0: நாம் என்ன நினைக்கிறோம்? அற்புதமா நினைக்கிறோம்.
1: We
0: இன்னொரு முறை ஆண்டவராகிய இயேசுவின் சிறு பிள்ளைகள் எல்லாம் வரும் பொழுது இந்த சீஷர்கள் போய் என்ன சொல்றாங்க? பசங்க எல்லாம் தூர போங்க தூர போங்கன்னு சொல்றாங்க.
1: Come on, you go away.
0: அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா?
1: What did the Lord say?
0: சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். அவர்களை தடை
1: பண்ணாதீங்க.
0: அவங்க மூலமா எத்தனை முறை ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார் தெரியுமா?
1: How long the Lord has spoken.
0: எதுமோ வளருது அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. சில நேரத்துல சிறு பிள்ளையின் மூலமாக ஆண்டவர் சில தீர்க்கதரிசனம் உரைப்பார்.
1: The Lord will prophesy even
0: சிறு பிள்ளையின் மூலமாக சில வார்த்தைகள் வெளிப்படும்.
1: Some words will come
0: through children. நீங்க அதை உடனே
1: நம்புங்க. You will believe that.
0: கர்த்தர் செய்வார்.
1: The Lord will do it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: இன்றைக்கு அநேகர்
1: many people.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு தடை பண்ணுகிறார்.
1: They just stop.
0: Hallelujah. ஆனால் கர்த்தர் சொல்கிறார்
1: தடை
0: பண்ணாதீங்க.
1: Don't stop them.
0: சிறு பிள்ளையுடைய ஊழியம் ரொம்ப முக்கியம்.
1: The important the ministry.
0: கர்த்தர் வருகை மிக சமீபமா.
1: The Lord's coming is very soon.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க நினைக்கிறீங்களா?
1: Are you thinking?
0: நீங்க தசமபாகம் காணிக்கை கொடுத்தாதான் உங்களுக்கு பரலோகத்துல பலன்.
1: You have
0: சிறு பிள்ளைகளுக்கு ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
1: They don't have anything.
0: ஆண்டவர் வரும்பொழுது
1: and the Lord comes.
0: பலன் பெரியவர்களுக்கு மாத்திரமல்ல,
1: not only big one,
0: சின்னவர்களுக்கு தான்.
1: Even for small.
0: எங்க வாசிக்கிறீங்க?
1: Where we read.
0: வெளிப்படுத்தின விசேஷம் நினைக்கிறேன்.
1: Revelation.
0: Hallelujah. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்து பாருங்க. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God's name.
0: Hallelujah. 11 அதிகாரம்.
1: 11.
0: 18வது வசனம் யாராவது வாசிங்க.
1: 18.
0: வெளிப்படுத்தல் 11:18. ஜாதிகள் கோபித்தார்கள். உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதுக்கும் தீர்க்கதரிசிகளாக உம்முடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் எல்லாம் கவனிங்க.
1: லிசன்.
0: உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோர்
1: கிரேட்
0: யாவருக்கும் பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா.
1: He gives reward to everyone.
0: யாருக்கு பலன் அளிக்கிறவர்?
1: For whom?
0: அவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருக்கிற சிறியோர்,
1: small,
0: பெரியோர்,
1: and great.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: இந்த சிறியவருக்கு ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார்.
1: The Lord keeps reward for this small.
0: ஆண்டவர் அந்த பலனை எடுத்துக்கொண்டு வருகிறார்.
1: The Lord is coming with that reward.
0: ஆமென்.
1: ஹalleluya.
0: அதனால்தான் விசுவ சபன் சொல்லும்போது நான் வந்து अनेक சபைகளை போய் இருக்கிறேன்.
1: I went to many churches.
0: இங்க மெசேஜ் தொடங்கன உடனே சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட்டி ஒரு தனியா போய்டுவாங்க, தூர போய்டுவாங்க.
1: When the message starts they go out separately.
0: அதுல ஒரு 20 10 விசுவாசிக்க பிள்ளைங்க கூட்டி அப்படி போய்டுவாங்க.
1: 10 believers they take them. Separately.
0: அவங்க மெசேஜ் எல்லாம் கேட்க மாட்டாங்க.
1: They will not listen to the message.
0: சின்ன பிள்ளைகளும் கேட்காது.
1: Even the small children.
0: அது நம்முடைய சபையில நான் அனுமதிக்கிறது இல்லை.
1: I don't permit it in our church.
0: நான் என்ன சொல்றேன்?
1: What I say.
0: இந்த செய்தி பெரியவர்களுக்கு மட்டுமல்ல.
1: Not only for the big one.
0: இது சிறு பிள்ளைகளுக்கும் ஏற்ற செய்தி.
1: Even for the small one.
0: கர்த்தர் பேசுவாரு.
1: The Lord will talk to them.
0: நாம நினைக்கிறோம் அவருக்கு அவங்களுக்கு புரியாதுன்னு.
1: We think that they don't understand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ,
1: whether they understand or not,
0: நான் போடுகிற வசனங்கள்,
1: the word of God,
0: வார்த்தைகள்,
1: the words,
0: hallelujah,
1: hallelujah,
0: அவருடைய உள்ளத்திலே பதிந்து விடுகிறது.
1: It is penetrating their heart.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அதனால தான் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: 2 தீமோத்தேயின் புத்தகத்தில்,
1: 2 தீமோத்தேய்
0: 3 அதிகாரம்,
1: 3rd chapter,
0: 15th வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: 15,
0: 2 தீமோத்தேய் 3:15 என்ன வாசிக்கிறோம்?
1: 2 தீமோத்தேய் 3:15,
0: கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல்,
1: from a child,
0: அல்லேலூயா,
1: from childhood,
0: நீங்க சொல்லலாம் தைரியமா,
1: you can say boldly,
0: சிறு பிள்ளைகளே,
1: children,
0: நீங்க சொல்லலாம்,
1: you can say,
0: வளர்ந்த பிறகு சொல்லலாம்,
1: when you grew up,
0: நான் சின்ன வயசுல இருந்தே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறேன்,
1: from my childhood I hear the word of God, what a blessing,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ரெண்டு விதமான சாட்சி இருக்குது.
1: Two kinds of testimonies.
0: இந்த உலகத்துல செய்யறதெல்லாம் செய்துட்டு,
1: doing everything wrong.
0: இந்த உலகத்துல என்ன நாட்டுடியும் செய்யணுமோ எல்லாம் செய்துட்டு,
1: all wicked things.
0: சாவ போற நேரத்துல,
1: at the time of death.
0: ஐயோ நரகம் வேணாம் பரலோகம் போகணும்னு பொழுது,
1: I want to go to heaven.
0: ஐயா ஒரு ஞானஸ்தானம் கொடுங்க.
1: Please give baptism.
0: நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன்.
1: I accept Jesus.
0: நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகம் வந்தறலாம்.
1: I accept Jesus.
0: அப்படினே அநேகர் கனவு கண்டிருக்காங்க.
1: Many they are dreaming like that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா அவங்களுக்கு தெரியாது.
1: They don't know.
0: சிறு வயது முதல் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து,
1: from childhood they listen,
0: சிறு வயது முதல் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள்,
1: from childhood they love the Lord,
0: பரலோகத்தில் வரும்பொழுது,
1: when they come to heaven,
0: அவருடைய பலன் பெரிதாக இருக்க போகிறது,
1: reward will be bigger.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: ஆகவேதான் சபையில மிக முக்கியமான ஊழியம் சிறுவர் ஊழியம்.
1: The important is the children ministry.
0: சின்ன வயதிலிருந்தே அவங்களுக்கு ஜெபிக்க கத்து கொடுக்கணும்.
1: From childhood we have to teach them pray.
0: ஜெப வீரர்களாக மாறிவிட வேண்டும்.
1: They have to become prayer warriors.
0: Hallelujah. Amen. Amen. அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அந்த சிறு பிள்ளை முட்டி போட்டா போதும்.
1: The child kneel down for the problem.
0: பிரச்சனை சால்வ் ஆயிடும்.
1: The problems will be solved.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இயேசு அந்த சிறு பிள்ளையினுடைய ஜெபத்தை கேட்கிறார்.
1: Jesus listen to the small.
0: பதில் கொடுக்கிறார்.
1: He answers them.
0: பாலகனுடைய வாயிலே துதி உண்டு பண்ணுகிற தேவன்
1: makes the prize.
0: நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்.
1: He is there in our midst.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God.
0: ஆகவே தான் அந்த சிறுவர் ஊழியம்,
1: the children ministry,
0: மிக கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு ஊழியம்.
1: The Lord honors.
0: கர்த்தர் கனப்படுத்துகிற ஊழியத்தை நீ அற்பமா நினைக்க கூடாது.
1: Don't think it is simple.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen. ஒவ்வொரு
1: சிறுவரோடும்
0: இவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமாக
1: இருக்கிறது.
0: இந்த சிறுவர் ஊழியம்
1: சத்தியத்தை
0: அறிந்து கொள்ளாமல்,
1: don't understand the
0: சத்தியத்துக்கு
1: truth,
0: கீழ்ப்படியாமல்,
1: we don't obey the truth,
0: hallelujah, நீ காணப்படுவது உன்னுடைய ஆத்மாவுக்கு கேடு.
1: It is wrong for your soul.
0: தேவனுடைய சமூகத்துக்கு வந்து,
1: coming to God's,
0: ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து,
1: obeying to the spirit of the Lord,
0: சுத்தத்தை நீ செய்யும் பொழுது,
1: when you do his will,
0: கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்.
1: Then the Lord bless you.
0: இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியம்
1: the children ministry
0: ஆண்டவருக்கு போவதில்லை
1: not ending today
0: இது வாரந்தோறும் இந்த இடத்துல நடைபெற போகிறது
1: every week it will be
0: வரப்போகிற நாட்களில் தினந்தோறும் நடக்க போகிறது
1: coming days
0: கர்த்தர் அப்படியே மாற்ற போகிறார்
1: lord will change it
0: hallelujah
1: hallelujah
0: amen
1: amen
0: இது உலகத்திலே ஒரு கல்வி இருக்கலாம்
1: there may be education
0: அந்த கல்வி மனிதனை வெறும் அறிவாளியாய் மாற்றுகிறது
1: it makes just
0: ஆனால் வேதாகம கல்வி
1: but bible
0: அது அறிவாளியாக அல்ல
1: not only
0: ஞானவானாய் மாற்றுகிறது
1: make them wise
0: ஞானவான்களாய் மாறுவீர்கள்
1: it makes them wise
0: கர்த்தருக்கு சித்தமானால்
1: if it is god's will
0: சிறுவர் வேதாகம கல்வியை
1: we have small
0: ஆண்டவர் தொடங்குவார்
1: the lord will
0: start அநேக சிறு பிள்ளைகள்
1: many children
0: சின்ன வயதிலிருந்தே
1: from children
0: கல்வியை கற்றுக்கொள்வார்கள்
1: they understand
0: வேதத்தை அவர்கள் படிப்பார்கள்
1: they will read the bible
0: வல்லமையான ஊழியக்காரராய் மாறும் எல்லா கர்த்தர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க
1: hallelujah
0: எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க
1: உள்ளத்தின்
0: ஆழத்திலிருந்து விடுதலை விடுதலை
1: ரட்சிப்பு
0: உண்டாகட்டும் உண்டாகட்டும் கர்த்தர் வல்லமை ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கட்டும் இப்பொழுதே இப்பொழுதே தொடுவீராக தொடுவீராக தொடுவீராக தொடுவீராக அநேக சிறு குழந்தைகள் முதற்கொண்டு அநேக சிறு பிள்ளைகள் அநேக வாலிபர்கள் கர்த்தர் பட்சம் திரும்புவார்களாக கர்த்தருக்கு சாட்சிகளாக எழும்புவார்களாக சிறு வயது முதல் முதிர் வயது வரை என்னை ஆண்டவர் கைவிடவில்லை என்று தாவீது சாட்சி சொன்னது போல சாட்சி சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவரும் எழுப்புவீராக ஒவ்வொருவரும் எழுப்புவீராக அல்லேலூயா முதிர் வயது வரை என் தேவன் என்னை கைவிடவில்லை அல்லேலூயா கர்த்தர் அப்படி வழி நடத்துவீராக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அல்லேலூயா பரலோக பிதாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும்
1: those who listen to this message
0: கர்த்தர் பரிசுத்தமாக்கும் அப்பா
1: Lord make them holy
0: வசனத்துக்கு கீழ்ப்படியட்டும்
1: let them obey
0: மனம் திரும்பட்டும்
1: let them repent
0: ரட்சிக்கப்படட்டும்
1: let them be saved
0: பாவத்திலிருந்து வெளியே வரட்டும்
1: let them be saved
0: மாய்மாலங்கள் நீங்கட்டும்
1: let the hypocrisy
0: ஆண்டவரே பரலோகத்திலிருந்து பார்க்கிற தேவன்
1: Lord you
0: உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து
1: Lord deliver
0: ரட்சித்து பரிசுத்தமாக்கி
1: them from sin
0: உம்முடைய சபையிலே பரிசுத்தவானி ஐக்கியத்திலே பிள்ளைகளை கொண்டு வந்து ஐக்கியப்படுத்தும் ஆண்டவரே தொடர்ந்து இந்த சிறுவர் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக மகிமையை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா ஆமென்
2: அன்பார்ந்த நேயர்களே நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ

நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய